அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 1 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 8 தேதி, 2026 ஆண்டு ஜூன் மாதம் 22 நாள் திங்கட்கிழமை. இது ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒளிபரப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: நேரம் 6 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களை கேட்கலாம்.
1: குரலோசை நிலையாமை 34 அதிகாரம் 2வது குரல்.

பெரும் பொருள் வந்தடைதல் கூத்தாடும் இடத்திலே கூட்டம் வந்து கூடுவதைப் போன்றதாகும். அது போய்விடுவதும் அக்கூட்டம் கலைவதைப் போன்றதே.

நேர்களை நிகழ்க்கலாம். இன்றைய நமது நிகழ்ச்சி நிரல் நிரலை தொடர்ந்து ஆராய்ந்திருக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். ஆரம்பத்திற்கு இணைத்தனம் நல்வைக்கு கால மேலாண்மை என்ற தலைப்பில் உரை வழங்குகிறார் முனைவர் சு தலைவனம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா செல்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இன்று நம்மோடு எஸ் ஹரிஹரன். 7:00 காலை வணக்கம். இதில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி உழவர் சந்தையில் நிறைய காய்கனி விலை நிலவரம் இணைந்தணிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த்கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்பினல், 8:15 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் யோகம் தரும் யோகா, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி செல்ஸ் வழங்கும் சந்தனை சிறகுகள், 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர்ஸ்கன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது, 9:05 வானொலியில் வசந்தம் அரசு தொழிற்கல்வி நிலையம் வழங்கும் கல்வி வாய்ப்புகள் மற்றும் கல்விக்கு பின் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து நேரலையில் நம்மோடு பங்கேற்கிறார் போச்சம்பள்ளி அரசு தொழிற்பயிற்சி நிலைய உதவி பயிற்சி அலுவலர் ஜெகதீஷ்குமார் அவர்கள். 10:00 நன்றி கேட்போம் இன்றை கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 10:45 யோகம் சிறப்பு நிகழ்ச்சி நவீன யுகத்தில் ஆரோக்கியமான முதிர்வு உரை வழங்குகிறார் டாக்டர் ரமேஷ் பாபா அவர்கள். 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 அறிவியல் மலர். இன்று சாயங்களின் முக்கியத்துவமும் பயன்பாடுகளும் பற்றி கௌரவ விரிவுரையாளர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 திரைசை, தொடர்ந்து சோழல் கப்பம் மற்றும் இல்லிசை கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேர் விருப்பம். பிறப்புகள், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் குளித்தட்டு நாற்றாங்கால் மேலாண்மை தொழில்நுட்பம் பற்றி திருவண்ணாமலை கீழ்நிலை மேலாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் விஜயகுமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள், 2:30 பூங்கொத்து, 3:00 கச்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை திருமணாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம்பல திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலைகாத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 தருமபுரி ஜேஎன் மருத்துவமனை சேலம் புதிய பெருநிலை மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், 7:15

0: தெற்கு தமிழ் செய்திகள். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக கறவை மாடுகளில் நோய் மேலாண்மை. கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் பி வினோத் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இயற்கை முறை நெல் சாகுபடி பற்றி கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய உதவியாளர் எஸ் அருண்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:00 இளநிழல் இன்று சொல்லுக வெல்லுக என்ற தலைப்போடு. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்தி சுடர். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 11:15 ஆங்கிலத்தில் செய்திகள். நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று வளமறுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சி நிரல். நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. Prime Minister Narendra Modi has emphasized the importance of maritime strength in the modern world, stressing that strong maritime capabilities are a deciding factor for country's economic and strategic influence. He stated that India fully understands this reality and is preparing itself accordingly.
2: 2014 tak bharat kareeb 700 crore rupaye ke raksha utpadon ka niryat karta tha. Aaj ye aankda badhkar kareeb 40,000 crore रुपये पहुंच रहा है. भारत में बने रक्षा उपकरण अब दुनिया के 80 से अधिक देशों तक पहुंच रहे हैं. 12 साल में जो प्रगति हुई है वो ये बताती है कि जब नीति स्पष्ट हो तो देश में कितना बड़ा परिवर्तन हो सकता है.
1: The Prime Minister commissioned 3 indigenously designed and built naval ships, an advanced stealth frigate INS Dunagiri, a large survey vessel INS Anshodhak, and an anti-submarine warfare shallow water craft INS Agre at the Shyama Prasad Mukherjee port in Kolkata yesterday. Prime Minister Modi has expressed gratitude to people around the world for making the International Day of Yoga 2026 a global celebration. The Prime Minister said it is encouraging to see yoga bringing together people from all walks of life across nations in the shared pursuit of wellness and good health. He expressed hope that the day would inspire more people to make yoga a part of their daily lives in the times to come. President Draupadi Murmu will visit Kuno National Park in Madhya Pradesh's Shyopur district today. During her visit, she will go on a safari in the park this morning and review the progress of the Cheetah Reintroduction Project. She will also interact with members of the Seheriya tribe who work as cheetah mitras, cheetah trackers, local forest staff and tourist guides to learn about their experiences and role in the project. After the visit, the president will leave for Gwalior and later return to New Delhi. Prime Minister Narendra Modi launched India's ambitious Cheetah Reintroduction Project in 2022 by releasing 8 cheetahs brought from Namibia into Kuno National Park on his birthday. Later, more cheetahs were brought from South Africa and Botswana. Due to conservation and breeding efforts, the cheetah population in Kuno has been steadily increasing, which is considered a major achievement of the project. India will host a 2-day meeting of BRICS National Security Advisors in New Delhi beginning today. National Security Advisor Ajit Doval will chair the gathering, which brings together security chiefs from the blocs of 11 member countries. These include India, Brazil, China, Egypt, Ethiopia, Indonesia, Iran, Russia, Saudi Arabia, South Africa and UAE. The meeting will focus on the theme Non-Traditional Security Challenges Confronting the World Today, with discussions centered on the rapidly evolving nature of national security threats and the role of new technologies in emerging security risks. Delegates will also examine cybersecurity, digital vulnerabilities and artificial intelligence-driven threats. The National Testing Agency NTA will commence the UGC NET June 2026 examination from today. The national-level eligibility test will be conducted in computer-based test mode until 30th of this month, in 2 shifts each day. The UGC NET exam is conducted for candidates aspiring to qualify for the Junior Research Fellowship, Assistant Professor

0: positions and admission to PhD courses. The NTA has advised candidates to download their admit cards and carefully verify all examination details. CBSE has commenced the release of Class 12 verification of issues observed and re-evaluation outcomes. In a statement, it said that the outcomes are being released in a phased manner, with over 87% of the total applications received was declared yesterday. The outcomes of the remaining applications will be made available in phases, and the entire process is expected to be completed soon. The status of application can be checked at results.digilocker.gov.in. In women's cricket, riding on an unbeaten 81 runs by Marie-Jeanne Kapp, South Africa defeated India by 6 wickets in a Group A match of ICC T20 World Cup in Manchester last night. Chasing a target of 159 runs set by India, South Africa scored 161 for 4 with 5 balls to spare. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் கால மேலாண்மை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
3: கால மேலாண்மை என்பது கால நேரத்தை மதித்துணர்ந்து காரியம் ஆற்ற வேண்டும் என்ற பொருளாகும். காலமும் நேரமும் யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காது. வாழ்க்கையில் இழந்தால் திரும்ப பெற முடியாதது காலமும் நேரமும். அதனால் கடமையாற்றுவதற்கு எந்த நேரத்திலும் நம்மை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். தொல்காப்பியர் முதற்பொருள் என்னும் காலத்தை சிறுபொழுது பெரும்பொழுது என்று இரண்டாக பகுப்பர். இக்காலத்தில் சிறுபொழுதாக நேரத்தையும் பெரும்பொழுதாக காலத்தையும் பிரித்துள்ளனர். இவை தவிர இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்று முக்காலமும் உண்டு. வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய ரகசியங்களை அறிந்து கொண்டால் அது சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும். கடந்த காலத்திலிருந்து பெற்ற அனுபவத்தால் நிகழ்கால செயல்களை எப்படி வெற்றிகரமாக ஆற்றுவது என்றும், கால விரயமின்றி காரியமாற்றும் தந்திரத்தால் எப்படி மனிதர்கள் வெற்றியடைகிறார்கள் என்றும் தெரிந்து கொள்ளலாம். டைம் மேனேஜ்மெண்ட் எனப்படும் கால மேலாண்மை குறித்து இன்று கல்வி நிறுவனங்களில் பாடமாக வைத்திருக்கின்றனர். முன்னேறிய நாடுகளில் பல தொழில் நிறுவனங்களில் இந்த கால மேலாண்மை முக்கிய அங்கம் வகிக்கின்றது. கால நேரத்தை காரியமாற்றும் போது திட்டமிட்டு செலவிடுதல் என்பதும் நேரத்தை சேமித்தல் என்பதும் இன்றியமையாதது. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வேலையை எவ்வளவு விரைவாக முடிக்கின்றோம் என்பதற்கும் கால மேலாண்மையை பயன்படுத்துகின்றோம். ஒருவரின் நடத்தையை நிர்ணயிப்பதற்கு கூட இக்காலத்தில் கால நேரம் பயன்படுத்தப்படுவது உண்டு. ஒருவருக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் போது அவனுக்கு நேரம் சரியில்லை என்றும், கெட்ட நேரம் என்றும், நன்மை ஏற்படும் போது கால நேரம் நல்லா இருக்கு என்றும், நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றது என்றும் சொல்வதை பார்க்கின்றோம். இவையெல்லாம் தங்களுடைய இயலாமைக்கு சமாதானம் சொல்லிக்கொள்ளும் எளிய மக்களின் இனிய வசனங்கள். கால நேரத்தை நமக்கு சாதகமான வாய்ப்பாக எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நம் முன்னோர்கள் பழமொழி வாயிலாக நமக்கு அறிவுறுத்தி சென்றுள்ளனர். பருவத்தை பயிர் செய், ஆடிப்பட்டம் தேடி விதை, இளமையில் கல், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இப்படி ஏராளமான பழமொழிகள் தமிழில் மட்டுமல்ல பிற மொழிகளிலும் உள்ளன. இப்பழமொழிகளை எல்லாம் கால நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த அனுபவத்தின் வாயிலாக கண்ட உண்மைகள். இவற்றுக்கெல்லாம் சிகரம் வகித்தார் போன்று வள்ளுவரின் குரல் காலத்தோடு இடத்தையும் இணைத்துக் கொள்கிறது. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும். காலத்தின் அருமை என்ன என்று வெறும் அறிவுரைகளிலோ ஆலோசனைகளிலோ வருவதென்று, அதை தவறவிட்டவர்கள் அல்லது தவறாக பயன்படுத்தியவர்களுக்கே அதன் அருமை முழுமையாக புரியும். பருவமல்லாத காலத்தில் போர் தொடுத்து தோல்வியடைந்த நெப்போலியன், அலெக்சாண்டர் ஆகியோரை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். காலதாமதம் காரணமாக பயணத்தை தொலைத்தவர்கள், சோம்பலின் காரணமாக கல்வி மற்றும் தொழிலை தொலைத்தவர்கள், பருவ கோளாறு காரணமாக வாழ்க்கையை தொலைத்தவர்கள் என்று ஒரு பட்டியலை போடலாம். இதற்கு மாறாக தொடர்ச்சியான பயிற்சியிலும் முயற்சியிலும் இருப்பவர்கள் வெற்றியை தம்பசப்படுத்தி கால நேரத்தை வாய்ப்பையும் தமதாக்கிக் கொள்கிறார்கள். காலம் என்பது ஒரு சக்கரம் போல் சுழன்று கொண்டிருக்கிறது என்றும், அதை காலச்சக்கரம் என்றும் கூறுவர். காலம் என்பது கரங்கு போல் சுழன்று கீழது மேலாக, மேலது கீழாக வரும் என்பர் மனோமணியும் நாடகமாசிரியர் சுந்தரம்பிள்ளை. இது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்னும் பழமொழியோடு தொடர்பு கொண்டது. நாம் செய்யும் செயலை காலத்தோடு தொடர்புபடுத்தி வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது என்பது நம்மிடையே வெகு காலமாக இருந்து வருகின்றது. ஒரே சீராக போய்கொண்டிருக்கும் காலத்தின் மீது நம்முடைய நம்பிக்கைகளையும் போக்குகளையும் ஏற்றி கூறுவதால்

0: இத்தகைய தடுமாற்ற நிலை இருந்து வருகின்றது. அறிவியல் முன்னேற்றத்தின் அடிப்படையில் பல மாற்றங்கள் எல்லா துறைகளிலும் இக்காலத்தில் நிகழ்ந்து வருகின்றது. வளர்ந்து வரும் மாற்றங்களை காலத்தின் மேலேற்றி காலம் மாறிக்கொண்டே வருகின்றது என்று பேசும் போக்கு இருந்து வருகின்றது. காலத்திற்கு ஏற்ப நாம் மாறிக்கொண்டே வருகின்றோம் என்பதும் இதே போல்தான். நம்முடைய வசதிக்கும் தேவைக்கும் ஏற்ப சிலவற்றை விட்டுவிடுகின்றோம், சிலவற்றை சேர்த்துக் கொள்கின்றோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே. அந்தந்த நேரத்தில் அந்தந்த கடமைகளை ஆற்றினால் சிறப்பாகவும் எளிமையாகவும் முடிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டால் காலத்தின் சூட்சுமத்தை விளங்கிக் கொண்டு வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடலாம்.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் கால மேலாண்மை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நிறங்கலை அரமணி பதினைந்து நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.2, ஏற்காடு பண்பலை 103.7. மீண்டும் ஒரு முறை நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நாம் இணைந்திருப்பது பக்தி மாலையில். இறைவனுக்கான இசை மாலை பாடும் வேலை இது. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

அனைத்திலும் நிறைந்திருக்கும் இறைவன் நமது இசையிலும் நிறைந்திருக்கிறான். அந்த இசையோடு நாம் மீட்டிக் கொண்டிருக்கும் நேரம் 6:21 பக்தி மாலையில். அடுத்த பாடல் எஸ் சரளாவின் குரலில்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: கேரட் லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
2: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க, அப்போ ஈஸி தானே?
3: கேரட் லைன் அட் ஆட்டோ ப்ராடக்ட், காவிரி ரோட், ஈரோடு, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: இனிமையான இன்னிசையால் இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கும் நேரம் 6:25 பக்தி மாலையில் அடுத்த பாடல் பி. சுசீலாவின் குரலில்.

எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.

0: பக்திமாலையின் நிறைவு பாடலாக வெளிவிழா வந்த அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வளம் வந்தது. அந்த பாடலோடு நிறைவேற்கிறது பக்திமாலை. இன்று நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து நல்ல செயல்களும் வெற்றிகள் கிடைத்திட வாழ்த்துகிறோம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களை இனி கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். பட்டுப்புழு வளர்ப்பு தொழில் தொடங்க நிலை செயல்பாடாக உள்ள இளம் புழு வளர்ப்பு மிகவும் கவனமாக செய்ய வேண்டிய ஒரு வேலையாகும். பட்டுப்புழுல நோய்கள் வராமல் தடுக்க இளம் புழுக்கள் பருவத்தில் இருந்தே நல்ல சுகாதாரமான சூழலில் வளர்க்கணும். சரியான மல்பெரி தலைகளை கொடுத்து வளர்ப்பு அறைகளில் தகுந்த வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் நிலவும் சூழ்நிலையில் இளம் புழுக்களை வளர்த்தால் அவை நோய் எதிர்க்கும் திறன் பெற்று பிறகு நல்ல மகசூல் தரும். ஒவ்வொரு பட்டு விவசாயியும் இளம் புழுக்கள் வளர்ப்பிற்கு என்று தனியாக ஒரு அறை வைத்திருக்க வேண்டும். இதனால் முதிர்ந்த புழுக்களை வளர்க்கும் இடங்களில் இருந்து கிருமிகள் தொற்றை தவிர்க்க முடியும். மேலும் இளம் புழு வளர்ப்பில் சிறிய அளவே இட வசதி தேவைப்படுகிறது. தட்பவெப்ப நிலையை சீராக வைத்திருக்க முடியும். இளம் புழு வளர்ப்பு அறைகளில் 28 செல்சியஸ் வெப்பநிலையும் காற்றில் ஈரப்பதம் 70% முதல் 80% இருக்கணும். ஒரு ஏக்கர் மல்பெரி தோட்டத்திற்கு இளம் புழு வளர்ப்பிற்கு சுமார் 150 சதுர அடி பரப்பு கொண்ட வளர்ப்பு அறை தேவை. வளர்ப்பு அறை 15x10x16 என்ற அளவில் அமைக்க வேண்டும். நன்கு 4 பக்கமும் கதவுகள் கொண்ட ஜன்னல்களை அமைக்கணும். வளர்ப்பு சாதனங்கள் என்னென்ன? இளம் பொருட்களை வளர்க்க பிரத்யேகமாக செய்யப்பட்டு 3x2 அடி அளவுள்ள பிளாஸ்டிக் அல்லது மரத்தால் ஆன தட்டுகளை பயன்படுத்த வேண்டும். தட்டுகளை ஒன்றை மேல் ஒன்றாக அடுக்கி அல்லது அவற்றை தாங்கிகள் மேல் வைத்து புழுக்களை வளர்க்கலாம். தட்டுகளில் மெழுகுத்தாளை பரப்பி அவற்றின் மேல் பட்டு புழு முட்டை அட்டைகளை வைக்க வேண்டும். நன்கு நனைந்த பிழியப்பட்ட நுரை பஞ்சு பொதிகளை தட்டுகளில் வைத்து மெழுகுத்தாள்களை கொண்டு முட்டை அட்டைகளை மூடணும். முட்டை பொறிப்பு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இளம்

0: புழு வளர்ப்பு அறைகள் மற்றும் புழு வளர்ப்பு தளவாடங்கள் அனைத்தையும் 2 பார்மலின் அல்லது 2.5% குளோரின் டை ஆக்சைடு திரவம் கொண்டு கிருமி நீக்கம் செய்ய வேண்டும். தரமான நோயற்ற பட்டுப்புழு முட்டை தொகுதிகளை தேவைக்கு ஏற்ப அங்கீகரிக்கப்பட்ட முட்டை விற்பனை நிலையங்களிலிருந்து வாங்கி வர வேண்டும். பட்டுப்புழு முட்டைகள் 250 செல்சியஸ் வெப்பநிலை மற்றும் 80% ஈரப்பதம் கொண்ட சூழ்நிலை பராமரிக்க வேண்டும். இதனால் முட்டை பொறிப்பு சீராக இருக்கும். முட்டை பொறிக்கும் 24 மணி நேரமும் முன்பு முட்டைகளினுடைய கருவில் தலை உருவாகி நீல நிறம் அடையும். இந்த நிலையில முட்டைகளின் மேல் கருப்பு காகிதம் அல்லது துணி கொண்டு மூடி இருட்டு அமைப்பு செய்வதால் கரு முழுமையாக சீராக வளர்ச்சியடையும். பருவநிலைக்கு ஏற்ப முட்டைகள் 9 முதல் 12 நாட்களில் பொறித்து விடுகின்றன. முட்டைகள் பொறிக்கும் நாளன்று 1-2 புழுக்கள் வெளிவருவதை கண்டவுடன் வெளிச்சத்தின் தூண்டுதலால் சீராக முட்டைகள் பொறித்து விடும். அடுத்து, இந்த வீட்டில் கருவேப்பிலை மரத்தில் இலைகளில் ஆங்காங்கே வெள்ளை போன்று காணப்படுவதுடன் இலைகளுடன் சொரசொரப்பாக இருக்குது. இதற்கு காரணம் என்ன? கருவேப்பிலை வெள்ளை இலைப்புள்ளி நோயின் தாக்குதலால் இலைகளின் மேற்பரப்பில் சிறு சிறு புள்ளிகள் தோன்றி அவை ஒன்றோடு ஒன்று இணைந்து பெரிதாகி இலைகளும் சொரசொரப்பாக காணப்பட காரணமாகின்றது. இதனை கட்டுப்படுத்த கார்பன்டைசம் 1 லிட்டருக்கு 1 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இலைகள் வளரும் பருவத்திலேயே புகையிலை கரைசல் அல்லது வேப்பங்கொட்ட கரைசலை 5% என்ற அளவில் கலந்து கொள்ளணும். மேலும் எலுமிச்சை எண்ணெய் அல்லது லெமன் கிராஸ் எண்ணெய் அல்லது பெப்பர்மெண்ட் எண்ணெய் ஆகியனவும் இந்த நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தும். அடுத்து, இந்த நல்ல தரமான பழங்கள் தரக்கூடிய சீத்தாப்பழ ரக கன்றுகளை எங்கு கிடைக்கும்? தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட அருப்புக்கோட்டை 1 என்ற ரகம் மிக முக்கியமான ஒன்றாகும். இது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகமாகும். இதனுடைய பழங்கள் ஒவ்வொன்றும் சுமார் 200 கிராம் அளவு எடை கொண்ட ஒரு மரத்தில் தோராயமாக 1 வருடத்தில் 75 பழங்களும் கொடுக்கும். ஒரு மரத்திலிருந்து சுமார் 15 கிலோ பழங்களும் 1 ஹெக்டேர் நிலப்பரப்பிலிருந்து சுமார் 7300 கிலோ பழங்களும் அறுவடை செய்யலாம். இந்த ரகத்தின் தரமான கன்றுகளை அருப்புக்கோட்டை மண்டல அளவிலான ஆராய்ச்சி நிலையத்தில் வாங்கலாம். தற்போது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக அனைத்து ரக பயிர்களின் விதைகள் மற்றும் கன்றுகள் ஆன்லைனில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் Agricart 2.0 என்ற இணையதளத்தில் முன்பாகவே பணம் செலுத்தி வாங்கும் வசதியினை உருவாக்கி உள்ளது. நுகர்வோருக்கு மிக பயனுள்ளதாக உள்ளது. அடுத்து, பெங்களூரில் அமைந்துள்ள இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி குழுமத்தின் வெளியிடப்பட்ட அர்கார் சாகன் என்ற ரகமும் நல்ல இனிப்பு தன்மை கொண்ட ரகம். மேலும் 1 ஹெக்டேருக்கு சுமார் 12 டன்கள் வரையிலும் மகசூல் கொடுக்கும் தன்மை கொண்டதாகும். இந்த ரக கன்றுகளை பெங்களூரில் அமைந்துள்ள இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் வாங்கலாம். அடுத்தது, வீட்டில் உள்ள வாழை மரத்தில் பூக்கள் நன்றாக வருகிறது, ஆனால் அவை பிஞ்சாக வரும் பருவத்தில் கருகி கீழே உதிர்ந்து விடுகின்றன. இதுக்கு என்ன காரணம், இதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். வாழைக்காய்கள் பிஞ்சிலே கருகிவிட காரணம் சிகார் என் ராட் என்ற சொல்லக்கூடிய சுருட்டு வகை முனை அழுகல் நோயின் தாக்கத்தின் அறிகுறி ஆகும். இந்த நோய் முதிராத காய்களின் நுனி பகுதியில் தோன்றி மேற்பரவு நோக்கி பரவக்கூடியது. அழுகிய பகுதிகளில் சாம்பல் நிற பூசணம் மற்றும் பூசண வித்துக்கள் காணப்படும். எரிந்த சாம்பல் போன்று சிகரெட் அல்லது சுருட்டு நுனி தோற்றத்துடன் அடர்ந்த கரு நிற விளிம்புடன் காய்கள் காணப்படும். தாக்கப்பட்ட காய்களில் 1/3 பகுதிகள் அழுகிவிடும். மேலும் காய்களின் உட்புற திசுக்கள் உலர் அழுகல் நோயை உண்டாக்கும். இந்த நோயினை கட்டுப்படுத்த நோய் தாக்கப்பட்ட காய்கள் மற்றும் இறந்த பூவின் பகுதிகளை கைகளால் எடுத்து உடனடியாக அழித்து விட வேண்டும். மற்ற பகுதிகளில் கார்பன்டைசம் 1 லிட்டர் 2 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கணும். மேலும் கடைசி சீப்பு வெளிவந்தவுடன் குளிர்காலத்தில் 2%, கோடைக்காலத்தில் 4% காற்றோட்டம் கொண்ட பாலித்தீன் பைகள் கொண்டு மூட வேண்டும்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி. வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
2: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் இல்லாம தராங்க.

0: இப்போ ஈஸி தானே?
1: கேரட்லின் டாடா ப்ராடக்ட் எல்எம்ஆர் காம்ப்ளெக்ஸ் அருகில் சேலம் ரோட் நாமக்கல். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: பாபரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் வந்துள்ள அறிவிப்பு. பாபரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு நடத்தப்பட உள்ளது. 2026-27 சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடத்தப்படும் இந்த வகுப்புக்கான கட்டணம் 25,100 ரூபாய் ஆகும். 18 வயது பூர்த்தியான 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த ஒரு ஆண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பில் கலந்து கொள்ளலாம். உரக்கடை துறை தொழில் ஆரம்பிக்க இந்த படிப்பானது உதவும். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை அறிய 96 76 52 20 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என பாப்பரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: நேர்கள் இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கம் அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கம் அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யோகா உலகம் முழுவதும் மறக்க முடியாத கொண்டாட்டங்களுடன் கூடிய நாளாக அமைந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இதை உலகளாவிய நிகழ்வாக மாற்றிய மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நல்வாழ்வு மற்றும் ஆரோக்கியத்தை நோக்கிய முயற்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களை யோகா ஒருங்கிணைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். யோகாவை அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மக்கள் மேற்கொள்ள இந்த தினம் மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இச்சம்பவம் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உயரிய சிகிச்சைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா ஆகியோர் விபத்து நிகழ்ந்த தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டனர். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தெலங்கானா மற்றும் மேற்குவங்க மாநிலங்கள் உருவான தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாநிலங்களுக்கிடையே கலாச்சார பரிமாற்றம் நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் என்று அவர் கூறினார். பல்வேறு இந்திய மொழிகளை கற்றுக்கொள்வது தேசிய ஒருங்கிணைப்பையும் கலாச்சார புரிதலையும் மேம்படுத்தும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் குறிப்பிட்டார். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உணவின் அளவையும் அதிகரிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் பள்ளி ஒன்றில் காலை உணவு திட்டத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் கால

0: களில் இதுபோன்ற நிலை ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் மூலமாகவே மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்படுவதாக கூறினார். எம்ஆர்ஐ இயந்திரங்கள் ஐரோப்பிய தரநிலைகள் மற்றும் அமெரிக்க தரநிலைகள் அடிப்படையிலேயே வாங்கப்படுவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக வெளியான தகவல்கள் தவறானவை என்றும் மருத்துவத்துறையில் எந்த முறைகேடும் நடைபெறாது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த 100,000-க்கும் அதிகமான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணானதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். நெல் மூட்டைகளை உரிய நேரத்தில் அரவைக்கு அனுப்பி வைப்பதில் ஏற்பட்ட தாமதமே இதற்கு காரணம் என்று திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரம்மகுமாரிகள் அமைப்பின் 90வது ஆண்டு விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 90வது ஆண்டை குறிக்கும் வகையில் 90 முக்கிய பிரமுகர்கள் ஒரே நேரத்தில் குத்துவிளக்கை ஏற்றினர். இதில் பிரம்மகுமாரிகள் அமைப்பைச் சேர்ந்த மகளிர் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது தொடர்பான உறுதிமொழி ஏற்பு நிகழ்வும் இதில் நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பொருத்தமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, கோயம்புத்தூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் நேற்று மிதமான மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் திடீரென பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னஸ்தலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட நமச்சிவாயபுரம், தொட்டியம், கனியாமூர், பைத்தந்துறை, எளியத்தூர், கடத்தூர், தெஞ்ஞானத்தம் ஆகிய சுமார் 20-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னல் காற்றுடன் கூடிய மிதமான மழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையானது விவசாய பயிர்களுக்கான நிலக்கடலை, கரும்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு உகந்த மழையாக இருப்பதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முருகேசன்.
0: எத்தியோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு அபி அகமது தலைமையிலான ஆளும் முன்னேற்ற கட்சி அறுதிப் பெரும்பான்மையை தக்கவைத்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் சிறுத்தைகள் பராமரிப்பு பகுதியை பார்வையிட்டார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS தர்காஷ் கடல்சார் ஒத்துழைப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று மொரீஷியஸில் உள்ள போர்ட் லூயிஸுக்கு சென்றடைந்தது. NCC சார்பில் நாடு முழுவதும் நடைபெற்ற யோகா தின நிகழ்வுகளில் 830,000 பேர் பங்கேற்றதாக தேசிய மாணவர் படை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரஞ்சித்குமார் மற்றும் திரு சரத்குமார் ஆய்வு மேற்கொண்டனர். ஓமன் நாட்டின் கப்பலில் பணியில் இருந்தபோது உயிரிழந்த மாலுமி நிஷாந்தின் மனைவிக்கு தமிழக அரசின் இளநிலை உதவியாளர் பணிக்கான பணி நியமன ஆணையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தூத்துக்குடியில் வழங்கினார். சென்னை அடையாறு முகத்வாரத்தில் தூர்வாரும் பணிகள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருந்த 16 விளம்பர பலகைகள் கடந்த 2 நாட்களில் அகற்றப்பட்டு 210,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலக இசை தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி சார்பில் பாண்டி பஜாரில் 15 மணி நேரம் நடைபெற்ற தொடர் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற இசைக்கலைஞர்களை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பாராட்டினார்.

செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்தை வென்றது. ரேட்டர்டோமில் நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. லண்டனில் நாளை நடைபெறவுள்ள போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா இந்தியாவை வென்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 6 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவு

தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் காலை 6:55 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. இன்று பிறந்த நாள் மற்றும் மன நாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறோம். நேர்களே, நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மரளை மணி நிகழ்ச்சி. இன்றைய மரளை மணி நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குஞ்சாண்டியூர் பள்ளி குழந்தை எஸ் ஹரிஹரன். வணக்கம் ஹரிஹரன்.
4: வணக்கம்
3: ஹரிஹரன், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேன்.
3: நல்லா இருக்கீங்க. கேள்விப்பட்டு உங்கள் பையில் ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் இருக்குதாமே, உண்மையா?
4: ஆமாம் சார்.
3: என்னென்ன ஸ்நாக்ஸ் வச்சுருக்கீங்க?
4: முறுக்கு, மிச்சரு, பிஸ்கெட்டு, காரபூரி, தட்டோட சட்டு.
3: இத்தனையுமா வச்சிருக்கீங்க?
4: ஆமா சார்.
3: இதெல்லாம் எப்ப சாப்பிடுவீங்க?
4: அரை மணி நேரத்துல.
3: அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்டுப்பீங்களா?
4: ஆமா.
3: ஒரே சத்தம் வரும். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் கேட்பாங்களே, என்ன உணவு கொடுப்பீங்களா?
4: ஆமா சார்.
3: குழந்தைக்கு சாப்பிட்டே இருக்கீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க?
4: ஏன்டா இவ்வளவு சாப்பிடுறேன்னு
3: கேட்பாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்க?
4: அதெல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்துருவேன்.
3: ஓ, கொடுத்துருவீங்க. நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்றவா யா பண்றதுக்கு, நீ கொஞ்சம் சாப்பிடு நண்பா முறுக்கு அப்படின்றீங்களா? சரி சரி, விட எங்கேயும் சொல்லிட்டு போட்டு நம்ம ஆனந்தமா சாப்பிடுவோம். நல்லா சாப்பிடுங்க. சரி, எத்தனாவது நீங்க?
4: ரெண்டாவது.
3: அப்பா பேர் என்ன?
4: சரண்ராஜ்.
3: அம்மா பேரு?
4: வைதேகி.
3: என்ன பண்றாரு சரண்ராஜ் அப்பா?
4: தறி ஓட்டுறாங்க.
3: தறி ஓட்டுறாங்களா? எத்தனை தறி ஓட்டுறீங்க?
4: நாலு.
3: நாலு தறி ஓட்டுறீங்களா? என்ன அந்த வேட்டியா, துண்டா, என்ன நெய்யறீங்க?
4: சீலை.
3: சரி, ஒரு நாளைக்கு எத்தனை சீலை நெய்வீங்க தறியில?
4: ஒன்று.
3: சரி, அப்பா அம்மா நெய்யறாங்கல்ல, அவங்கள என்ன உதவி பண்ணுவீங்க நீங்க நெய்யறவங்களுக்கு கஷ்டப்பட்டு?
4: டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், ஜூஸ் கொண்டு வந்து கொடுப்பேன், காபி கொண்டு வந்து கொடுப்பேன்.
3: இந்த மாதிரி சின்ன சின்ன உதவியெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்களா?
4: ஆ,
3: வெரி குட். இப்படிதான் பேரண்ட்ஸ் ஹெல்ப்பாக இருக்கணும். சரி, என்ன சொல்ல போறீங்க ஹரிஹரன்?
4: வண்ணப்பட்டம் பறக்குது பாட்டு
3: பாடுங்க சத்தமா.
4: வண்ணப்பட்டம் பறக்குது, வளைஞ்சு நெஞ்சு பறக்குது, மெல்ல மெல்ல தலையாட்டு, மேலும் கீழும் பறக்குது, வானில் பட்டம் பறக்குது, வாழையாட்டி பறக்குது, அங்கும் மிகும் மாடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது, வீசும் காட்சியில் பறக்குது, இட்டை காட்டி பறக்குது, பறவையோடு போட்டி போட்டு
3: போட்டி போட்டு பறக்குதுன்னு அழகா பாட்டீங்க. பட்டம் விட்டுறீங்களா நீங்க குஞ்சாண்டி விழுந்து?
4: ஆ.
3: எங்க போச்சு?
4: மேட்டூர் வரைக்கும் போயிடுச்சு.
3: மேட்டூர் வரைக்கும் போய் என்னாச்சு? பட்டம்
4: கீழே விழுந்துருச்சு.
3: கீழே எங்க விழுந்துச்சு?
4: பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்குதான், திராட்சை பழம் கண்களாம், தக்காளி பழம் வாய்தான், பறவைங்காய் உடம்புதான், புடலங்காய் காய்களாம், விண்டைக்காய் விரல்களாம், வெள்ளரிக்காய் கால்களும், காயும் பழமும் மனிதர் போல காணகு பாருங்கள், நடன மாட போகிறா நாங்கள் அங்கு பாருங்கள்.
3: நாமும் காண்போம் பாருங்கன்னு சொல்லிட்டு அழகா சொல்லிட்டீங்க. சரி, காய் வகையில் என்ன காய் அதிகமாக சாப்பிடுவீங்க நீங்க?
4: பூசணிக்காய்.
3: பூசணிக்காய் தான் சாப்பிடுவீங்களா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா எல்லா ஸ்நாக்ஸுமே சாப்பிட்றீங்க, ஏன் பூசணிக்காய் பிடிக்குது உங்களுக்கு?
4: ஏன்னா இனிப்பா இருக்கும்.
3: நீங்களும் சாப்பிட்டு பூசணிக்காய் மாதிரி சாப்பிட்றீங்களா?
4: ஆ
3: சரிங்க.

0: ஹரிஹரன் இப்போ சின்ன பையனாக இருக்கீங்கல்ல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பையன் இருந்தப்ப நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க?
1: போலீஸ்.
0: போலீஸா? என்ன பண்ண போறீங்க?
1: எல்லாத்தையும் தூக்கி ஜெயிலில் போட போறேன்.
0: எல்லாத்தையும் எதுக்கு ஜெயிலில் போடுறீங்க?
1: திருடங்களை ஜெயிலில் போட போறேன்.
0: ஓ, திருடங்களை ஜெயிலில் போட போறீங்க. சரிங்க ஹரிஹரன், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக மாற தருமபுரி பண்பலை 108.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களுடைய மனமதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார்.
0: இணைங்கினே இன்றைய மரணி முயற்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளி குஞ்சாண்டியூர் பள்ளி குழந்தை எஸ் ஹரிஹரன்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தாழ்மியா போர்ட், என்ன தோல், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தாழ்மியா போர்ட், என்ன தோல், சேலம்.
5: இனிமே என காலை பொழுதை வரவேற்போம் உற்சாகமாக. இந்த உற்சாகத்துடன் இந்த முழு நாளையும் நாம் சந்தோஷமாக அனுபவிப்போம் என்ற வரிகளோடு இணைகிறோம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் நேரம் 7 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று June 22.
9: கர்நாடக இசை வாய்ப்பாட்டு கலைஞர்,
10: 5 வயதிலிருந்தே இசை சொற்பொழிவுகள் செய்து வந்தார்.
9: கர்நாடக இசை அறியாதவர்களும் மெய்மறந்து கேட்கும் வண்ணம் இசை விருந்து படைக்க வல்லவர்.
10: இந்தியா முழுவதும் 50 ஆண்டுகள் கச்சேரிகள் செய்தவர்.
9: தானே இயற்றிய சில கீர்த்தனைகளை இசைத்தட்டில் பதிவு செய்தார்.
10: அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் இசை பிரிவு தலைவராக பணியாற்றினார்.
9: தென்னிந்தியாவின் பல பல்கலைக்கழகங்கள் மற்றும் மாநில மத்திய அரசு நிறுவனங்களின் இசைத்துறையில் பணியாற்றியுள்ளார்.
10: சங்கீத கலாநிதி, இசை பேரறிஞர், சங்கீத நாடக அகாடமி, பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
9: ஆந்திர மாநிலத்தை சார்ந்த கர்நாடக இசை கலைஞர் சித்தூர் சுப்பிரமணியம் பிறந்த தினம் இன்று.
10: ஆண்டு 1898.
9: கணிதவியலாளர்,
10: எண்களின் வடிவியல் முறையை நிறுவினார்.
9: எண் கோட்பாடு, கணித இயற்பியல் மற்றும் சார்பு கோட்பாடு கணக்குகளை தீர்க்க வடிவியல் முறைமையை பயன்படுத்தினார்.
10: பிரபல கணித இயற்பியல் அறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டனின் ஆசிரியர்களுள் ஒருவர்.
9: 1896 எண் கோட்பாடு சிக்கல்களை வடிவியல் முறைமைகளை கொண்டு தீர்வு காணும் எண்களின் வடிவியல் என்ற தமது கோட்பாட்டை வெளியிட்டார்.
10: 1883 பிரெஞ்சு அறிவியல் அகாடமியின் கணிதவியல் பரிசை வென்றார்.
9: ரஷ்யாவில் பிறந்த ஜெர்மானிய கணிதவியலாளர் ஹெர்மன் மின்கோஸ்கி பிறந்த தினம் இன்று.
10: ஆண்டு 1864.
9: தமிழக முதலமைச்சர்,
10: திரைத்துறையில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி திரையின் முதன்மை நாயகனாக வலம் வந்தவர்.
9: 60-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
10: தன்னுடைய சமூக நல அமைப்பின் மூலம் பல்வேறு அறப்பணிகளை செய்துள்ளார்.
9: 2024 தனி அரசியல் கட்சியை ஆரம்பித்து சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் 9வது முதலமைச்சராக பதவியேற்றார்.
10: தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் பிறந்த தினம் இன்று.
9: ஆண்டு 1974.
10: கர்நாடக இசை கலைஞர்,
9: குழந்தை பருவத்திலிருந்து

0: தன் இசை பயிற்சியை தொடங்கினார்.
1: பாபநாசம் சிவம், செம்பங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் ஆகிய பிரபல கர்நாடக மேதைகளிடம் இசை கற்றார்.
0: இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பல்வேறு இசை கச்சேரிகளை நிகழ்த்தியுள்ளார்.
1: 2017 பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
0: கேரள மாநிலத்தில் பிறந்த பாறைசாலை பி பொன்னம்மாள் நினைவு தினம் இன்று.
1: 2021
0: மலைக்காடுகள் வளம் மற்றும் அதனை காப்பது குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இத்தினமானது கொண்டாடப்படுகிறது.
1: மலைக்காடுகள் கூட்டிணைவு எனும் அமைப்பின் முயற்சியினால் 2017 June 22 முதன் முறையாக இத்தினம் அறிமுகப்படுத்தப்பட்டது.
0: இன்று உலக மலைக்காடுகள் தினம்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. மத்திய அரசின் பல்வேறு பணியிடங்களுக்கான அறிவிப்பை SSC தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. வருமான வரி இன்ஸ்பெக்டர், வரி உதவியாளர், புள்ளியியல் உதவியாளர், உதவி தணிக்கை அதிகாரி, CBI சப் இன்ஸ்பெக்டர், தபால் உதவியாளர் என மொத்தம் 12,256 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு 18 வயதிற்கு மேல் 32 வயது வரை உள்ளவர்கள் எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு அடிப்படையில் தேர்வு செய்ய உள்ளார்கள். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் ₹100. பெண்கள் SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க இன்று 22 இறுதி நாளாகும். கூடுதல் விவரம் அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் www.ssc.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம்.
5: கேரட் லேன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
6: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் தராங்க, அப்போ ஈஸி தானே?
7: கேரட் லேன், டாடா ப்ராடக்ட், காவேரி ரோட், ஈரோடு. டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
8: Students, listen carefully.
9: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
10: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
11: ஜூன் 14 முதல் 25 வரை மட்டுமே.
12: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தர்மபுரி, பாலக்கோடு வட்டம், மாரண்டஹள்ளி, புதிய பேருந்து நிலையம், அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேக விழா வரும் ஜூன் 24 புதன்கிழமை காலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
3: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: காலை வணக்கத்தில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றிற்கு 20 ரூபாய், கத்திரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 18 ரூபாய், அவரைக்காய் 68 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 15 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 15 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 80 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 14 ரூபாய், சின்ன வெங்காயம் 46 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், கேரட் 76 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 98 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், உடைத்த பூண்டு 150 ரூபாய், பெரிய பூண்டு 202 ரூபாய், இஞ்சி 172 ரூபாய், மொச்சை 65 ரூபாய், பாகற்காய் 48 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 30 ரூபாய், குடைமிளகாய் 108 ரூபாய், எலுமிச்சைப்பழம் 110 ரூபாய். அவையாவும் தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம். கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம்.

0: கேட்டோம் நேர்களே. நெகிழியை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், நமது சுற்றுப்புறத்தை நாம் பாதுகாப்பாக வைத்திருப்போம்.
1: பாம்புக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
0: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் நிறைவாக
4: இனிது இனிது வழங்குகிறார் JS லீல வினோதன்.
5: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். பொதுவாகவே தவறு செய்வது மனித இயல்பு, ஆனால் அதற்கு மற்றவர்களை பொறுப்பாக்கி அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள நினைப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அதே போல தன் தவறுகளை நியாயப்படுத்துவதில் எந்த பயனும் இல்லை. மனம் எப்போதும் சமாதானம் சொல்கிறது. யாரும் தன்னுடைய குறைபாடுகளை ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை. நம் மொழியிலேயே இப்படிப்பட்ட மனநிலை பிரதிபலிப்பதை காணலாம். நாம கல்லில் மோதி கல் இடித்துவிட்டது என்கிறோம். ஒரே இடத்தில் நிரந்தரமாக அமர்ந்திருக்கும் உயிரற்ற கல் நம்மை எப்படி இடிக்க முடியும்? அந்த கல்லானது அங்கேயே தான் இருக்கிறது. நாம போய் நம் கால் வைத்து இடித்து கொள்கிறோம், உடனே கல் இடித்து விட்டது என்று சொல்கிறோம். அதே போல முள் குத்தி விட்டது என்று சொல்கிறோம். கதவு காயப்படுத்தி விட்டது என்கிறோம். அரிவாள் வெட்டிவிட்டது என்கிறோம். கத்தி அறுத்து விட்டது என்கிறோம். செருப்பு, பாவம் உயிரற்ற அந்த செருப்பு கடித்து விட்டது என்கிறோம். செருப்பு எப்படி கடிக்கும்? அதற்கு பற்கள் இருக்கிறதா? இப்படியெல்லாம் உயிரற்ற பொருட்களின் மீது பொறுப்பை கலற்றி தொங்கவிட்டு விடுகிறோம். இதே உணர்வை மனிதர்கள் மீதும் சுமத்துகிற போது பிரச்சனை ஆரம்பமாகிறது. தான் செய்த தவற்றை உயிரற்ற பொருட்கள் மீது போட்டால், கல் மீதோ முள் மீதோ செருப்பின் மீது போட்டால் அது அமைதியாக இருக்கிறது. ஆனால் உயிருள்ள மற்றொரு மனிதன் மீது தன்னுடைய குற்றத்தை மறைக்க அவர்கள் மீது பழி போடுகிற போது பிரச்சனைகள் வெடித்து கிளம்புகிறது. தன் தவறுகளை பகிரங்கமாக ஒத்துக்கொள்கிற போது அந்த தவறும் மறைந்து விடுகிறது. ஏனென்றால் அதற்கு அசாத்திய துணிச்சலும் பரந்த மனப்பான்மையும் தேவைப்படுகிறது. செங்கலை உடைப்பதும் ஓடுகளை உடைப்பதும் பனிக்கட்டிகளை பாலம் பாலமாக வெட்டி சாய்ப்பதும் பலம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் ஆன்ம பலம்தான் மிகவும் முக்கியம். தவறுகளை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்குத்தான் ஆன்ம பலம் தோன்றுகிறது. அதே போல ஒரு நிறுவனத்தில் ஒரு வெற்றிகரமான செயல் நடந்து முடிந்துவிட்டால், நான் தான் இந்த யோசனையை தெரிவித்தேன், நான் தான் இந்த திட்டத்தை தயாரித்தேன், நான் தான் இதை நிறைவேற்றினேன், நான் தான் இதை செயல்படுத்த உதவினேன், நான் தான் இதற்கு ஆலோசகராக இருந்தேன், நான் தான் இரவு பகலாக உழைத்தேன் என்று ஒவ்வொருவராக போட்டி போட்டு கொண்டு சொல்வார்கள். ஒரு நிகழ்ச்சி, ஒரு செயல் வெற்றி பெற்று விட்டால், அதே தோல்வி அடைந்து விட்டால் சுற்றி முற்றியும் பார்ப்பார்கள், யார் மீதாவது பழியை போட்டு விடுவார்கள். இப்படியும் சிலர் இருக்கிறார்கள். எனவே தவறு செய்யாமல் வாழ்பவன் மனிதன், ஒருவேளை தெரியாமல் தவறு நடந்துவிட்டால் கூட அதை ஏற்றுக்கொள்பவன், உணர்ந்து நடப்பவன், அந்த தவறுக்கு முழு பொறுப்பு நான் தான் என்று ஏற்றுக்கொள்கிற ஆன்ம பலம் கொண்டவன் மாமனிதன். இதை நாம் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
4: இனிது இனிது கேட்டீர்கள், வழங்கினார் JS லீல வினோதன்.
0: நேயர்கள் கவனத்திற்கு, இன்று காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தரும் மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. காலை 7:30 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று. இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்களை உங்களுக்கான நிகழ்ச்சி 0 43 42 24 40 30 24 40 31 ஆகிய எண்களை அழைத்து உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல்களை நேயர்கள் அந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். கச்சவை மூலமாக அறிமுக நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புணலில் கேட்டு ரசிக்க 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான

0: புதிய பாடல். அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பிக்கலாம். இன்று காலை 9:05 வானொலியில் வளர்ந்தும் இன்று அரசு தொழிற்கல்வி நிலையம் வழங்கும் கல்வி வாய்ப்புகள் மற்றும் கல்விக்கு பின் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து நேரலையில் நம்மோடு பங்கேற்கிறார் போச்சம்பள்ளி அரசு தொழிற்பயிற்சி நிலைய உதவி பயிற்சி அலுவலர் ஜெகதீஷ்குமார் அவர்கள். நேர்கள் நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், எந்த ஒரு தனிநபர் அல்லது சமூகத்தின் வளர்ச்சிக்கும் கல்வியே மிகச்சிறந்த வழியாகும் என்று குறிப்பிட்டார். கல்வியையும் திறமையையும் தனிப்பட்ட வெற்றிக்காக மட்டுமல்லாமல் சமூகத்தின் நலனுக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று மாணவர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். பழங்குடியின சமூகத்தின் கல்வி வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். பழங்குடியின இளைஞர்கள் நவீன வளர்ச்சியில் பங்களிப்பதற்கான வாய்ப்புகளை நாம் கூட்டாக உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். பழங்குடியின சமூகத்தின் பாரம்பரிய திறன்கள் மற்றும் அறிவு பரப்பப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதை தாண்டி உயர்கல்வி நிறுவனங்கள் புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சிக்கான முக்கிய மையங்களாகவும் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இந்திய கலாச்சாரம், மரபுகள், இந்திய மொழிகள் ஆகியவை மீது மாணவர்களிடையே பெருமித உணர்வை ஏற்படுத்துவதும் உயர்கல்வி நிறுவனங்களின் பணியாக அமைய வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் இந்த உச்சிமாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் உத்திசார் வளர்ச்சி, பொருளாதார உறுதித்தன்மை, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், நாட்டின் வலிமை ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விரிவான விவாதங்கள் நடைபெறும். தேசமே முதன்மையானது என்ற கொள்கையின் அடிப்படையாக கொண்டு நடைபெறும் இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள், மாநிலங்களின் முதலமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், தொழில்துறை பிரதிநிதிகள், கண்டுபிடிப்பாளர்கள், கலாச்சாரம் மற்றும் திரைத்துறையினர் பங்கேற்கின்றனர். சுயசார்பு, உலகளாவிய வர்த்தகம், புத்தாக்கச் சூழல், பாதுகாப்புத்துறை உற்பத்தி, நிலையான வளர்ச்சி, கலாச்சாரம் போன்ற கருப்பொருட்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படும். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள கதிபுரா ரயில் நிலையத்திலிருந்து ஜெய்ப்பூர் தர்பங்கா இடையிலான அம்ருத் பாரத் விரைவு ரயிலை அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மாவுடன் இணைந்து அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர், ராஜஸ்தானின் சிகார் மாவட்டத்தில் உள்ள சுந்தர்புராவில் புதிய ரயில் நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். ஜெய்ப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள ரயில் பராமரிப்பு முனையம் ரயில்வே உள்கட்டமைப்பை கணிசமாக வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். சுமார் 450 ரயில்களை பராமரிக்கும் திறன் கொண்ட இந்த முனையம் ரயில்களின் இயக்கத்திறனை அதிகரிப்பதோடு பயணிகள் சேவைகளையும் மேம்படுத்தும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் ரயில்வே துறை குறிப்பிடத்தக்க மாற்றத்தை சந்தித்து வருவதாக கூறினார். ரயில்வே கட்டமைப்பின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் நடவடிக்கைகளால் ராஜஸ்தானில் வர்த்தகம், சுற்றுலா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவை மேம்பட்டுள்ளதாக திரு பஜன்லால் சர்மா தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு

0: நகரங்களில் அமைக்கப்பட்டிருந்த 5,440 மையங்களில் சுமார் 20 லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதியதாக சமூக வலைதளத்தில் அந்த முகமை கூறியுள்ளது. உள்துறை அமைச்சகம், சுகாதார அமைச்சகம், ரயில்வே அமைச்சகம், கல்வி அமைச்சகம், அஞ்சல் துறை, விமானப்படை உள்ளிட்டவற்றின் கூட்டு முயற்சிகளால் தேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டதாகவும் மாநில அரசுகளும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் அந்த முகமை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இந்த மறுதேர்வு நடத்துவதில் 7 லட்சம் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதாகவும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 2 ஆண்டுகளில் மேற்கொண்ட சாதனைகள் குறித்து அனைத்து துறைகளின் சார்பிலும் அறிக்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய அவர் இதனை தெரிவித்தார். மின்சாரத்துறை தொடர்பான முதல் அறிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளதாக அவர் கூறினார். அரசின் நலத்திட்டங்கள், வளர்ச்சி தொடர்பான முன்முயற்சிகள் ஆகியவற்றை இந்த அறிக்கைகள் வெளிப்படுத்தும் என்று திரு சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமை வகிக்க உள்ளார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் புதிய வகையிலான பாதுகாப்பு சவால்கள் என்ற கருப்பொருளில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. பாதுகாப்பு சவால்களின் தன்மை குறித்தும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களில் புதிய தொழில்நுட்பங்களின் பங்கு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடத்தப்படும். பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பாகவும் நவீன தொழில்நுட்ப பயன்பாட்டில் பாதுகாப்பை அதிகரிப்பது தொடர்பாகவும் பிரிக்ஸ் கூட்டு பணிக்குழு கூட்டங்களில் எட்டப்பட்ட முடிவுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படும். மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, விவசாயிகள், பெண்கள் என அனைத்து தரப்பினரின் நலனிலும் மாநில அரசு அக்கறை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சிகள் அறிவித்திருப்பது துரதிருஷ்டவசமானது என்று அவர் கூறினார். அவை புறக்கணிப்பை கைவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஏக்நாத் ஷிண்டே கேட்டுக் கொண்டார். மேற்குவங்க சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தில் பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பிறகு நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. மாநில நிதியமைச்சர் திரு ஸ்வபன் தாஸ் குப்தா தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட்டில் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பை சர்வதேச திரைப்பட விழா நேற்று மாலை நிறைவடைந்தது. 7 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணுதேவ் வர்மா, தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் திரு பிரபாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் பல்வேறு நாடுகளிலும் சிறப்பாக நடைபெற்றன. இஸ்ரேலில் டெல் அவிவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று யோகா பயிற்சி மேற்கொண்டனர். ஜெருசலம், திமோனா, அஷ்தோத் உள்ளிட்ட இஸ்ரேலின் பல்வேறு நகரங்களிலும் யோகா தின நிகழ்வுகள் நடைபெற்றன. நேபாளத்தின் காட்மாண்டு உள்ளிட்ட 11 நகரங்களில் இந்திய தூதரகம் சார்பில் யோகா நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதில் 13,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் சில இடங்களில் 27ஆம் தேதி வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா, பீகார், கேரளா, கோவா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிஷா, தெலங்கானா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள், உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள் மற்றும் வடக்கு

0: உள் கர்நாடகம் ஆகிய பகுதிகளில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரான் உடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் கூறியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேலும் முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 7:25. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: கேரட் லேன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
3: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் தராங்க. அப்போ ஈஸி தானே?
4: கேரட் லேன், டாடா ப்ராடக்ட், காவேரி ரோட், ஈரோடு. டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
6: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
7: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
6: கோல்டு பர்ச்சேஸா?
7: ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
8: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
6: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
7: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
6: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
9: செல்வ மாளிகை கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
10: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
11: தர்மபுரி, பாலக்கோடு வட்டம், மாரண்டஹள்ளி புதிய பேருந்து நிலையம் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேக விழா வரும் June 24 புதன்கிழமை காலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
12: Students, listen carefully.
13: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
14: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: கேரட் லேன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
3: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் தராங்க. அப்போ ஈஸி தானே?
15: கேரட் லேன், டாடா ப்ராடக்ட், எல்எம்ஆர் காம்ப்ளெக்ஸ் அருகில், சேலம் ரோட், நாமக்கல். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
16: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
17: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
18: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
1: நேர்கள் இனி கேட்கலாம்.
19: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
20: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
21: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
20: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
22: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
23: யோகா தெரப்பி என்பது உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தும் யோகாவின் ஒரு பிரிவாகும். இந்த தெரப்பி என்பது தனிநபரின் தேவைகள், சூழ்நிலைகள் மற்றும் நிலையை கருத்தில் கொண்டு ஒரு முழுமையான அணுகுமுறையை வலியுறுத்துகின்றன. ஒவ்வொரு நபரின் உடலும் மனமும் தனித்துவமானது.

0: தனிப்பட்ட அணுகுமுறை கொண்டுதான் ஒவ்வொருக்கும் யோக பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும். நோ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போல என்னதான் யோக பயிற்சிகள் பொதுவான நன்மைகளை மட்டுமே கொண்டிருந்தாலும் தனிநபரனுடைய உடல் தேவை மற்றும் உடல் சூழ்நிலையை பொறுத்தே பயிற்சி அளிக்க வேண்டும். உதாரணமாக ஒருத்தருக்கு முழங்கால்ல வலி இருக்கு அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு கடினமான பயிற்சிகளை ஆசனங்களை செய்ய சொல்ல கூடாது, ஏன்னா அது இன்னும் அவங்களோட அந்த வலியை வந்து அதிகமாக கூடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த யோகா பண்ற ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடும். அதே போல ஹார்ட் பேஷண்ட், ஸ்டண்ட் வச்சவங்க, ஏற்கனவே பைபாஸ் பண்ணினவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக ஆசன பயிற்சிகளை நாம் கற்றுத்தர வேண்டும். சிறுவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, மத்தியம வயதுக்காரர்களுக்கு, முதியோர்களுக்கு என தனிப்பட்ட வயது வேறுபாடுகளை கவனத்தில் கொண்டு யோக பயிற்சியானது அளிக்கப்பட வேண்டும். அவரவர் பணி செய்யும் சூழ்நிலை, பணியின் கால நேரங்கள் லைக் பகல் நேர வேலை, இரவு நேர வேலை போன்றவைகளை எல்லாமே கவனத்தில் கொண்டுதான் ஒரு யோக பயிற்சியானது அளிக்கப்பட வேண்டும். ஏன்னா நைட் ஷிப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு வரவங்க வந்து நல்ல தூக்கம் அவங்களுக்கு தேவை. அப்படி இருக்கும்போது அவங்களை காலையில யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது தூக்கம் இல்லாம அவங்க வந்து யோகா பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது சில உடல் நல குறைகளை அவங்களுக்கு உண்டு பண்ணும். அதனால அந்த கால நேரங்கள், சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டுதான் யோக பயிற்சியானது அளிக்கப்பட வேண்டும். ஆசனங்கள் அனைத்தும் ஒன்றே, எல்லாமே அவை பொதுவானதுதான். ஆனா இத பயிற்சியாளர்களுடைய உடல் மன தகுதியை கருத்தில் கொண்டே கற்பிக்கப்பட வேண்டும். யோக சிகிச்சை பெரும்பாலும் பாரம்பரிய மருத்துவ சிகிச்சைகளுக்கு ஒரு நிரப்பு நடைமுறையாக பயன்படுத்தப்படுகிறது. இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நலவாழ்வையும் நமக்கு தருகிறது. ஒரு நபருக்கு யோக சிகிச்சை தரும்போது அதில் அவர்களை சிறப்பாக 100% பர்ஃபெக்ட் ஆசனம் செய்ய வைப்பது அல்ல பயிற்சியாளர்களுடைய நோக்கம். மாறாக முன்னேற்றம் அடைவது, அதாவது நேற்றை விட இன்று எவ்வளவு சிறப்பாக அவர்கள் யோக ஆசனம் செய்கிறார்கள் என்றுதான் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். எவ்வளவு லகுவாக படிப்படியாக முன்னேறி பயிற்சி செய்கிறார்கள், இதனால் அவர்களுக்கு எவ்வளவு ஆரோக்கியத்தில் மேம்பாடு உள்ளது என்பதில் தான் யோக பயிற்சியாளர்கள் கவனம் கொள்ள வேண்டுமே தவிர யோக ஆசனங்கள் அல்லது நுட்பங்களில் முழுமையை அடைவதில் அல்ல. முக்கியமான 5 அம்சம் இந்த யோகா தெரப்பியில் உள்ளது. அது என்னன்னா, உடல் வலிமையை, உடல் பிளெக்சிபிலிட்டியை மேம்படுத்தும் சரியான ஆசனங்களை கற்றுத்தருவது, முறையான சுவாச பயிற்சி பிராணாயாம பயிற்சிகள், இன்னொன்று பதட்டத்தை தெளிவித்து மன தெளிவை ஊக்குவிக்க உதவும் ரிலாக்ஸேஷன் பயிற்சிகள், ஓய்வு பயிற்சிகள், சரியான உணவு முறை ஒரு பேலன்ஸ்டு டயட், நேர்மறை சிந்தனையை அதாவது பாசிட்டிவ் தாட்ஸை வளர்க்க உதவும் தியான பயிற்சி முறைகள். இந்த தியான பயிற்சி முறைகள் வந்து பொதுவாகவே வித்தியாசப்படும், ஒரு ஒரு நபருக்கும் வயதுக்கு தகுந்தாப்போல் வித்தியாசப்படும். பதஞ்சலியின் யோக சூத்திரத்தில் உள்ள முக்கியமான 8 அங்கங்களான யம, நியம, ஆசன, பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி ஆகியவைகளை முறையாக பயின்று உடல் மனத்திற்கு ஒரு இணக்கமான இணைப்பை ஏற்படுத்தி ஒரு தனிநபரின் உடல் மனநல பிரச்சனைகளை, அதாவது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில சரி செய்வதே ஒரு முழுமையான யோக சிகிச்சையின் நோக்கமாக இருக்க வேண்டும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தகமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தகமாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இனிசை சாரல் விளம்பர இருக்கும் நிகழ்ச்சி சந்தோஷ சாரல். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய பொது அறிவு வினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அண்மையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட எத்தனை கப்பல்கள் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டன அப்படிங்கறதான் இன்றைய பொது அறிவு கேள்வி. அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கப்பல்கள் வந்து இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த 3 கப்பல்களும் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. அந்த உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 3 கப்பல்கள் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்ட கப்பல்களின் பெயர் என்ன அப்படிங்கிறதா இன்றைய பொதறிவு கேள்வி. அந்த கேள்விக்கான விடையே அறிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியின் இறுதியில். இன்னைக்கு சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் டி இமான் இசையமைத்து மரியா ரோ வின்சென்டோடு இணைந்து பாடிய பாடல் மதன் கார்கியினுடைய பாடல் வரிகளில் என்னமோ ஏதோ அப்படிங்கிற திரைப்படத்தில் வந்து விளம்பரம் இருக்குது. அந்த பாடலுக்கு முன்பாக கேட்கலாம்.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MEMTech டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
6: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்று தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: அடுத்த அறிவிப்பு, தமிழக அரசில் காலி பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் வெளியிட்டுள்ளது. மொத்தம் காலியாக உள்ள 461 இடங்களுக்கு BE, BTEC, BSc, BL, MBA முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். பொது பிரிவினருக்கு 18 வயதிற்கு மேல் 32 வயது வரை உள்ளவர்களும், மற்ற பிரிவை சேர்ந்தவர்களுக்கு வயது உச்சவரம்பு ஏதுமில்லை. எழுது தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க பதிவு கட்டணம் 150 ரூபாய், தேர்வு கட்டணம் 100 ரூபாய். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 25ஆம் தேதி இறுதி நாளாகும். கூடுதல் விவரம் அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் www.tnpsc.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம்.
4: இனிமையான பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 7:42. இது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல். முத்தமிழின் பாடல் வரிகளில் சியான்றாளுடன் இசையமைத்து சக்தி ஸ்ரீகோபாலனோடு இணைந்து பாடிய பாடல் வாயை மூடி பேசும் தரிப்பத்திலிருந்து

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
2: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை.
7: காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா?
8: தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 1500 கனஅடியாக தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது.

சந்தோஷ சார நிகழ்ச்சியை கற்றுக் கொண்டிருக்கும் நேரம் 7:48. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சித்தார்த் விபின் இசையில மதன் கர்கி பாடல் வரிகளில் கார்த்திக் பாடிய பாடல் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் திரைப்படத்திலிருந்து.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் எல்லை சாலை அமைப்பில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்தம் காலியாக உள்ள 899 பணியிடங்களுக்கு 10ஆம் வகுப்பு பிளஸ் 2 ஐடிஐ முடித்தவர்கள், 18 வயதிற்கு மேல் 27 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் 50 ரூபாய். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. இதற்கு விண்ணப்பிக்க வருகின்ற ஜூலை மாதம் 4ஆம் தேதி இறுதி நாளாகும். கூடுதல் விவரம் அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் www.bro.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம்.
6: Students, listen carefully.
7: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
8: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
9: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
10: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
9: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங்

0: மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங்
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் எஸ் தமன் இசையில் மதன் கார்கி பாடல் வரிகளில் ஹரிணி கார்த்திக் இணைந்து பாடிய பாடல் வளம் வருகிறது. காதலில் சொத்துப்போவது எப்படி திரைப்படத்தில் இருந்து

0: சித்தியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் எஸ் தமன் இசையில் மதன் கார்கி பாடல் வரிகளில் ஹரிணி கார்த்திக் இணைந்து பாடிய பாடல் வளம் வருகிறது. காதலில் சொதப்புவது எப்படி திரைப்படத்தில் இருந்து.

0: பிடிக்கப்பட்ட மூன்று கப்பல்கள் இந்திய கப்பல் படையில் வந்து சேர்க்கப்பட்டது. அந்த பொது அறிவு வினா விடையோடு நிறைவிற்கு வருகிறது. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரம் காலை 8 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று June 22, மின்சாரம் நின்று போன அந்த இடைவேளையில் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த குழந்தைகள் தமக்குள்ளே சொல் விளையாட்டு விளையாடத் தொடங்கின. ஒரு சொல்லை ஒரு குழந்தை சொல்லி முடிக்க, அந்த சொல்லை முதலாக கொண்டு இன்னொரு சொல்லை மற்றொரு குழந்தை உருவாக்க, இப்படி மாறி மாறி ஒருவர் முடித்த சொல்லை அடுத்தவர் தொடங்குவதும் அடுத்தவர் முடித்த சொல்லை மற்றொருவர் தொடங்குவதுமான ஒரு விளையாட்டை குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். இது ஒரு அற்புதமான பயிற்சி. சொற்பயிற்சி மட்டுமல்ல, சொல்லோடு கூடிய பொருளையும் பெற்றுக்கொள்வது, பொருளோடு சேர்ந்து வாழ்வியல் உணர்வையும் பெற்றுக்கொள்வது என்கிற நிலையில் இந்த சொற்பயிற்சி அமைந்தது. இது ஆங்கிலத்தில் இருந்தது. அதை மெல்ல மடைமாற்றி தமிழில் சொல்வதற்காக அந்த குழந்தைகளுக்கு நான் பயிற்சி கொடுக்க தொடங்கினேன். விளையாட்டு போல தொடங்கிய அந்த பயிற்சி நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இளம் குழந்தைகளிடமிருந்து கூட பல அற்புதமான சொற்களை கேட்க முடிந்தது. நம் பழக்கத்தில் கூட பயன்படுத்துகிறாத பல மரபார்ந்த கலை சொற்களை அந்த குழந்தைகள் பயன்படுத்துகிறார்கள். எப்படி பயன்படுத்த முடிகிறது என்று எண்ணி பார்க்கிற பொழுது, கைபேசியின் வழியாக, ஊடகங்களின் வாயிலாக, கேட்டவர்கள் சொல்லி கேட்டதன் மூலமாக மட்டும் என்றுதான் நான் நினைத்திருந்தேன். ஆனால் எங்கள் இல்லத்தின் பெரியவர் ஒருவர் சொன்னார், அது அப்படி அல்ல, இன்றைக்கு நேற்று கேட்டு பெற்றிருக்கக்கூடிய சொற்களை மட்டும் அந்த குழந்தை சொல்லவில்லை, அந்த குழந்தையினுடைய குருதியில், இரத்த ஓட்டத்தில், ஜீன்களாக பரவி இருக்கக்கூடிய தமிழ் உணர்வு அதனை கொண்டு வந்து தருகிறது. இந்த ஒரு பிறவியில் கற்ற சொல்லை மட்டும் இந்த குழந்தை சொல்கிறது என்று எண்ணிவிடாதீர்கள். 7 பிறவிகளாக கற்றிருக்கக்கூடிய கல்வியின் ஞானம் திரண்ட அமுது ஆழ்மனதிலிருந்து அந்த குழந்தை வெளிப்படுத்தி நம்மிடத்தில் சொல்லுகிறது என்று விளக்கம் சொன்னார். கொஞ்சம் நம்புகிற மாதிரியும் நம்பாத மாதிரியுமான மனநிலையை அது தந்தது. நீங்கள் தான் திருக்குறளை பற்றி விரிவாக பேசுகிறீர்களே, பாடம் நடத்துகிறீர்களே, அது என்ன சொல்லுகிறது? ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்றல்லவா சொல்லுகிறது. எனவே ஒரு முறை பெற்றிருக்கக்கூடிய கல்வியானது அந்த உயிரில், ஆன்மாவில் ஒன்றி நின்று அந்த உயிரோடு சேர்ந்து வளர்கிற பொழுது அந்த கல்வி நிலை உயிர் பண்பாக நம்மிடத்திலே நிலைத்து நிற்கிறது. அதுதான் அந்த குழந்தைகளிடத்திலே வெளிப்படுகிறது என்பதை அவர் சொன்ன போதுதான் எனக்கு இன்னொரு உணர்வும் புலப்படத் தொடங்கியது. குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது நம்முடைய வேலை இல்லை. குழந்தைகள் கற்றுக்கொள்வதற்கான விஷயங்களை எப்படி பெறுகிறது, எப்படி வெளிப்படுத்துகிறது என்று சொல்லிக் கொடுப்பதுதான் நம்முடைய முக்கியமான வேலை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். எளிமையாக சொல்ல வேண்டுமானால், கிராமத்தில் விவசாயத்திற்கு பயன்படுத்துவதற்காக பம்ப் செட் என்று சொல்லக்கூடிய மோட்டாரை இயக்குவார்கள். 3 தளங்களில் வரக்கூடிய மின்சாரத்தை ஒருங்கிணைத்து அந்த பம்ப் செட்டினுடைய பட்டனை அழுத்துகிற பொழுது, பொத்தானை அழுத்துகிற போது வெறும் காற்று தான் வரும். பேச்சு வழக்கிலேயே சொல்லிவிடுவார்கள், ஏர் வாங்கி விட்டது என்று சொல்லிவிட்டு அந்த காற்றை அந்த குழாயில் இருந்து வெளியேற்றிவிட்டு, எந்த குழாயில் தண்ணீர் வந்து தொட்டியில் கொட்டுகிறதோ அந்த குழாயை திருப்பி அதற்குள்ளே தண்ணீரை செலுத்துவார்கள். இந்த தண்ணீர் குழாய் வழியாக கிணற்றின் உள்ளே இறங்கி மீண்டும் அந்த பொறியினை, மின்சார பொறியினை இயக்கியவுடன் மோட்டார் இயங்க ஆரம்பித்த போது உள்ளே இருக்கக்கூடிய நீர் இதனை வெளியிலே தள்ளி வர தொடர்ந்து நீர் கொட்டிவிடும். கல்வியும் அப்படித்தான். ஊற்றுக்கண் திறப்பதற்கான வாயில்களை திறப்பதற்கு இதுபோன்று ஏதேனும் ஒரு சொல்லையோ கதையையோ செய்தியையோ அந்த குழந்தைகள் உள்ளம் கொள்ளுமாறு நாம் சொல்லிவிடுவோமே ஆனால், அதனை கேட்டு சிந்திக்கிற மறுகணத்தில் அந்த குழந்தையின் உள்ள ஊற்று திறந்து விடுகிறது, மெல்ல கசிய தொடங்குகிறது, பறந்து விரிகிற பேராற்றலாக வளர்ந்து விடுகிறது என்பதை தொட்டனை தூறும் மணற்கேணி என்கிற திருக்குறள் கூட நமக்கு நினைவுபடுத்துவதாகவே நான் உணர்ந்து

நேர்களை சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். இன்றைக்கி கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்வி, அண்மையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட எத்தனை கப்பல்கள் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டன அப்படிங்கிறது தான் இன்றைய பொது அறிவு கேள்வி. மூன்று கப்பல்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கப்பல்கள் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டன. நேற்று கொல்கத்தாவில் நடந்த விழாவில் INS துணாகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரே அப்படிங்கிற மூன்று கப்பல்களை வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டிலேயே

0: பார்த்திருக்கிறேன். கற்ற கல்வி மட்டும் அந்த குழந்தைகளிடமிருந்து வெளிப்படவில்லை. தான் பெற்ற அனுபவங்களும் ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடிய மொழி அறிவும் திரண்டு தானே ஒரு முனைப்பாகி ஊற்று போல திறப்பதனாலேதான் இது வெளிப்படுகிறது என்கிற உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன். இது இன்று எனக்கு கிடைத்த நன்று என்பதாகவே உணர்கிறேன். எனவே நண்பர்களே, உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளோடு கதை சொல்ல வேண்டும் என்பதில்லை, வம்பளக்க வேண்டும் என்பதில்லை. இது போன்ற சொல் விளையாட்டுகளை உருவாக்கி தந்தால் பல புதிய அனுபவங்களையும் சிந்தனையினுடைய ஊற்றுக்கண்களை திறக்கக்கூடிய வாய்ப்பினையும் இது உருவாக்கி தருகிறது என்பதை அனுபவத்தின் மூலமாக உணர்ந்து கொண்டேன். இன்று நன்று ஒன்று என்கிற நிலையில் இன்று நேரம் கிடைக்கிற போது உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த சொல் விளையாட்டை சொல்லிக் கொடுக்கலாம் தானே.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: அறிமுகர்களே, நீங்க தயாரா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பொன்னியின் புதுப்புனல் உங்களுக்கான நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்ச புதிய பாடலை நீங்க கேட்டு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணுமா? 24 40 30 24 40 31 ஆகிய எண்களை 0 43 42 அப்படிங்கிற முன்னணி பெண்ணோடு சேர்த்து அழைக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச புதிய பாடலை கேட்டு ரசிக்க 0 43 42 24 40 30 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைத்தும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்இ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இன்னைக்கு பொன்னியின் புதுப்புனர்ல முதல் பாடல் சஹா அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து வளம்பெற இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சங்கீதா மாரண்டலியிலிருந்து விரும்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாடல் இதோ

0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
4: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
5: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம், தருமபுரி கிளை அலுவலகம், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு சிறப்பு தொழில் கடன் முகாம் இம்மாதம் முழுவதும் தருமபுரி கிளை அலுவலகம் அமைந்துள்ள டோர் நம்பர் 73A சாலை விநாயகர் கோயில் ரோடு, PTO அலுவலகம் எதிரில், விருப்பாச்சிபுரம், தருமபுரியில் நடைபெற்று வருகிறது. இந்த சிறப்பு தொழில் கடன் முகாமில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் செயல்படுத்தி வரும் பல்வேறு கடன் வசதி திட்டங்கள், தமிழ்நாடு அரசு வழங்கி வரும் மானியங்கள், புதிய தொழில் முனைவர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டுத் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் மற்றும் கலைஞர் பசுமை ஆற்றல் திட்டம் போன்ற சிறப்பு திட்டங்கள் குறித்து விரிவான விளக்கங்கள் தரப்படுகிறது. தகுதி வாய்ந்த தொழில்களுக்கு தமிழ்நாடு அரசின் 25% முதலீட்டு மானியம் வழங்கப்பட உள்ளது. மேலும் ஏற்கனவே இயங்கி வரும் நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தியை மேம்படுத்தும் பொருட்டு விரிவாக்கம் செய்ய நவீன இயந்திரங்கள் நிறுவும் பட்சத்தில் கூடுதலாக 5% வட்டி மானியமும் வழங்கப்பட உள்ளது. இந்த முகாம் காலத்தில் சமர்ப்பிக்கப்படும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்தில் இருந்து முழு விலக்கு அளிக்கப்படும். இந்த அரிய வாய்ப்பினை புதிய தொழில் முனைவோர், தொழில் அதிபர்கள் பயன்படுத்தி தொழில் திட்டங்களுடன் வருகை தந்து தங்களுக்கு தேவைப்படும் தொழில் கடன் மற்றும் மத்திய மாநில அரசுகளின்

0: மானிய சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கூடுதல் விவரங்களை அறிந்து கொள்ள 94 44 39 68 89 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
2: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: நேரிலே தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
6: தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் யோகம் தரும் யோகா. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
7: கோபி சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி.
8: தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
7: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
9: யோகம் தரும் யோகா யோகா வழங்குகிறார் பஞ்சப்பள்ளி ஆரம்ப சுகாதார நிலைய இயற்கை மருத்துவர் டாக்டர் என் பிரித்திவிராஜ் அவர்கள்.
10: யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங், அதாவது ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ஒருத்தங்களுக்கும் வயது ஆகும் போது ஒரு 5 முக்கியமான பில்லர்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. அது நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய உணவு, பிசிக்கல் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி, சோசியல் அண்ட் ஃபேமிலி என்கேஜ்மெண்ட், நம்மளை குடும்பத்தையும் நம்மளை சார்ந்திருக்கவங்க கூடயும் நம்ம எப்படி ஒரு சமரசமா இருக்கணும்னு சொல்லிட்டு, அடுத்து கன்ஜினேட்டிவ் ஸ்டிமுலேஷன், நம்மளுடைய பிரெயின், ஒவ்வொருத்தருக்கும் மைண்ட் வந்து எப்படி ரிஃப்ரெஷ்ஷா, எப்படி சந்தோஷமா, ஆரோக்கியமா, சுறுசுறுப்பா வச்சிருக்கணும், அப்புறம் வந்து மென்டல் எமோஷனல் வெல்பிங், ஒவ்வொருத்தர்களுக்கும் அவங்களுடைய மனம் வந்து ஏஜ் ஆக ஆக எப்படி வந்து கம்மி ஆயிட்டு இருக்கு, அதுக்கு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு, யோகால என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யோகால பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான 4 கிளைகள் இருக்கு. அந்த 4 கிளைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு வந்து கர்ம யோகம், 2வது பக்தி யோகம், 3வது ஞான யோகம், லாஸ்ட் வந்து ராஜயோகம். இந்த யோகா என்பது உடல் மனம் மற்றும் ஆன்மா இவை மூன்றையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு தொன்மையான தத்துவமாகும். அதை முன்னாடி அதை பத்தி பேசணும். ஒரு பாரம்பரிய போதனைகள், வெவ்வேறு இயல்புகள், அந்த 4 சொன்னோம் பாத்தீங்களா. ஒன்னு வந்து செயல் மார்க்கம், அதாவது கர்ம யோகான்னு சொல்றோம். அடுத்து வந்து பக்தி மார்க்கம், அதாவது அர்ப்பணித்தல் மார்க்கம் அப்படின்னு சொல்றோம். 3வதாக ஞான யோகா, அதாவது ஞானத்தின் பாதை. 4வதாக ராஜயோகா, அதாவது தியானத்தின் பாதை. எதுக்கு நம்ம இந்த 4 பிரான்சஸ் பத்தி பேசுறோம் அப்படின்னா, இந்த 4 மார்க்கங்களும் நீங்க எங்கெல்லாம் போனா கூட யோகா என்பது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீங்க எட்டா கேள்வி கேட்டு பாருங்க, யோகானா என்ன அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எதுவாயினாலும் அதனுடைய பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யக்கூடியது, இதை வந்து யோகா சொல்லிக் கொடுக்கிறது. இது ஒரு முதல் கிளையாக நம்ம பார்க்கிறோம். 2வது வந்து பக்தி யோகம். பக்தி யோகம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மார்க்கம், அதாவது தெய்வீகம் அல்லது உயிர் சக்தி மீது அன்பு, நம்பிக்கை மற்றும் பக்தியை மையமாக கொண்டு செயல்படக்கூடியதான் பக்தி மார்க்கம். மூணாவது கிளை பிரான்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞான மார்க்கம், அதாவது யதார்த்தத்தின் உண்மையான நிலையை உணர்த்துதல். அது நம்மளுடைய சுய அறிவை வச்சு நமக்கு கேட்கக்கூடிய செயல்கள் இல்ல நம்ம செய்யக்கூடிய செயல்களை வந்து ஒரு தகவல் அடிப்படை

0: இடையில் இல்லாம அதை உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு நிலையாக ஞான யோகம் இருக்கு. நான்காவதாக என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோகம், அது வந்து தியானத்தின் பாதை. இந்த ராஜயோகத்தை பத்தி தான் நம்ம நிறைய பேச போறோம். அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியானம், ஆசனங்கள் மற்றும் இரண்டு மூலமாக மனதை எப்படி நம்ம வெல்லணும், அதுல நம்ம எப்படி மனதை வந்து எப்படி கட்டுப்படுத்தணும், உடல் வந்து எப்படி நம்ம கட்டுப்போர்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதை பத்தி யோகாவின் தந்தை பதஞ்சலி முனிவர் அவர்கள் அஷ்டாங்க யோகம் என்ற ஒரு யோகத்தின் ஒரு 8 நிலைகளை சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம பேசினது 4 பிரான்சஸ், 4 கிளைகள், 8 படிநிலைகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த 8 படிநிலைகளும் ஒவ்வொன்றும் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு அட்சய பாத்திரமாக நம்ம பார்க்க போறோம். அந்த 8 அடிப்படை நிலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா யமம், நியமம், ஆசனம், பிராணயாமம், பிரத்யேகாரம், தாரணம், தியானம், சமாதி. இந்த 8 படிநிலைகளையும் நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் நம்ம பேசுவோம். இனிய யோகம் கலந்த நல்வாழ்த்துக்கள்.
1: யோகம் தரும் யோகா வழங்கினார் டாக்டர் என் பிரித்திவிராஜ் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய யோகம் தரும் யோகா கேட்டீர்கள்.

0: நேரமட்டு மணி 21 நிமிடம். கேட்டரசித்து கொண்டிருப்பது பொன்னியின் புதுப்புணல். பொன்னியின் புதுப்புணல்ல அறிமுக நேயர்கள், உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய நமது நிலை எண்கள் 24 40 30, 24 40 31 ஆகிய எண்களை அழைக்கலாம். 0 43 42 என்ற மணி இணைப்பெண்ணையும் சேர்த்து நேயர்கள் அழைக்கலாம்.
1: மற்றும் கலை அறிவியல் கல்லூரி, தொடர்புக்கு 7558137222.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன் கோ.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக பியார் பிரேமா காதல் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் விளம்பரம் இருக்கு. அந்த திரைப்படத்திலிருந்து வளம்புற பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் பிரகாஷ் ஈரோடு பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காரு. இதோ அவர் விரும்பி கேட்டுள்ள அந்த பாடல்.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500-84820.
4: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வந்துள்ள அறிவிப்பு, தாட்கோ மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் CAD, கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் CAM, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கு BE மெக்கானிக்கல், BEE தேர்ச்சி பெற்றவர்கள், 18 வயதிற்கு மேல் 35 வயது வரை உள்ளவர்கள், குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருப்பவர்கள் கலந்து கொள்ளலாம். இதற்கான பயிற்சி காலம் 90 நாட்கள் ஆகும். பெரம்பலூர் மற்றும் சேலத்தில் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்புகளில் தங்கி படிக்கும் செலவினை தாட்கோ வழங்கும். பயிற்சியில் வெற்றி பெறுவோருக்கு பயிற்சி வழங்கப்படும் நிறுவனம் மூலம் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்யப்படும். எனவே இந்த பயிற்சியில் சேர விருப்பமுள்ளவர்கள் www.tatco.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
5: நேரம் காலை 8:30 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களை கேட்கலாம்.

0: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
1: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
2: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
1: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
2: என்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
2: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
2: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
1: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
2: என்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
2: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தர்மபுரி.
0: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியருக்கும் ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். திரைப்படங்கள்ல எம்ஜிஆர் பட பாடல்கள் வந்து எப்பவுமே எல்லாராலையும் ரசிக்கப்படுறது மட்டும் இல்ல, அவரே நிறைய வேலை வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, முதல்ல அவருக்கு அந்த பாட்டுடைய வரிகள் வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருக்கணும், மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தியை சொல்கிற மாதிரி இருக்கணும். அதுமாதிரி இசையும் சூப்பராக இருக்கணும். அவரே ஒரு இதில் சொன்னது, படம் பார்த்து வெளியே போகிறப்ப அந்த ரசிகன் என் பாட்டை திருப்பி பாடிட்டு போகணும், அப்போ தான் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு. அப்போ அவ்வளோ முயற்சி அவர் எடுக்கிறாருங்கிறது நம்ம பார்க்குறோம். திரை இசை அலைகள் அப்படின்னு வாமணன் அவர்கள் எழுதின புத்தகம், நீங்கள் எப்போயாவது நேரம் இருந்தால் படிங்க. ரொம்ப அபூர்வமான செய்திகளோடு அவர் கொடுத்துருப்பார். அதில் வந்த செய்திகளும் நான் இந்த திரைசை பாடல்கள் பற்றிய செய்திகளும் நான் பலதில் படித்ததில் ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன். அடிமைப்பெண் படம், வேற ஒன்றும் இல்லை, பாகுபலி நீங்கள் சொல்கிறோம்ல, அது அடிமைப்பெண் தான். அதில் அம்மாவை தேடி நம்ம போய் காப்பாற்றி கூட்டுற கதை இருக்குல்ல, அது அடிமைப்பெண் தான். அதில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மாறு வேடம் போட்டு ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஒரு பாலைவனத்தில் எடுத்துப்பாங்க. வில்லன் ஆர்எஸ் மனோகரை ஏமாத்துற மாதிரி அந்த பாட்டு ஒன்று எழுதி தர சொல்கிறாங்க. சூழல் சிச்சுவேஷன் சொன்ன உடனே வாலி எழுதிட்டார். வாலி எழுதி கொடுத்துட்டாரு. இசையமைக்கிறவர் கே வி மகாதேவன், புகழேந்தி உடன் இருக்கிறார். பாட்டு போட்டு காமிச்சாச்சு, டி எம் சௌந்தரராஜன் வச்சு பாடியாச்சு. இப்போ எம்ஜிஆர் பாட்டை கேட்குறாரு. கேட்டுட்டு அவ்வளவு தான் ஈர்ப்பா இல்லையே அப்படிங்கிறாரு. அப்புறம் திருப்பி அவங்க என்னென்னமோ மாற்றங்கள்லாம் பண்ணி காட்டுறாங்க. இல்லை, எனக்கு என்னமோ அது சரியாக வரல அப்படின்னுட்டே இருக்கார் எம்ஜிஆர். அப்போ பார்த்தீங்கன்னா கே வி மகாதேவன் பெரிய ஜீனியஸ். ஆனாலும் அவர் எம்ஜிஆர் சொல்கிறாருன்னொன்னே திரும்ப திரும்ப யோசிக்கிறார். நாலு அஞ்சு நாளாகி போச்சான், என்ன செய்யறதுன்னு தெரில. பாட்டை இன்னும் படம் எடுக்க போல, அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கணும். அப்போ அவருடைய உதவியாளர் புகழேந்தி என்ன பண்ணாரா, சட்டுன்னு அவரை மாமான்னு தான் கூப்பிடுவாங்களே மகாதேவனை, இப்படி பண்ண என்ன அப்படின்னு. என்ன அந்த பாட்டு வரி என்ன, ஏமாற்றாதே ஏமாறாதேன்னு அந்த பாட்டு. இந்த பாட்டில் மொத வரியை மாத்திரம் ரிப்பீட் பண்ணால் நல்லா இருக்குமான்னு பாருங்கள் அப்படின்னு. எப்படி அப்படின்னு கேட்டுக்காரு. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே, அதாவது அதே வரியை திருப்பி சொல்லி பாருங்க, இப்போ டியூன் போடுங்க, அப்படியே போட்டிருக்காங்க.
4: ஏமாற்றாதே ஏமாற்றாதே
3: போட்டு எம்ஜிஆர்கிட்ட அனுப்பணுன்னு எம்ஜிஆர் கைதட்டிட்டாங்க. இதைத்தான் எதிர்பார்த்தேன். இப்போ நீங்கள் இப்போ இந்த பாட்டை கேட்குறப்ப நமக்கு இது என்னது, இது ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதேன்னு பாட்டு நல்லா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த வரி சேர்க்கறதுக்கு ஒரு வாரம் இருக்கு. சேர்க்குற வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு, இன்னும் இசை சரியாக வரலங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. சரியாக வரலன்னு என்ன அர்த்தம், எனக்கு பிடிச்ச மாதிரி வரலங்கிறாரு. அந்த வரியை ரிப்பீட் பண்ணோடனே அந்த பாட்டு அவ்வளோ சூப்பர் ஹிட் ஆகி போச்சு. நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தால் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், அது என்ன தெரியுங்களா, அது காட்சிக்கு ஏற்றபடி எழுதியிருப்பாங்க. சந்திரபாபு மண்ணுக்கடியில் புதஞ்சிருப்பாரு, மேலே ஒரு குழல் முத்திரை வச்சுக்கிட்டு. இப்போ அதில் போய் நின்று ஆடுவாங்க அவங்க. அது அப்போ அந்த இடத்துல எம்ஜிஆர் டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி இந்த இடத்துல நின்னா அவங்க உள்ள காட்டி கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக அப்படி கூட்டிட்டு போவார். நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தால் அப்படின்னு,
4: நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தா
3: அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும் அப்படி அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கும்.
4: அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும் எந்த சுவருக்கும் கேட்கின்.
3: இப்ப இந்த பாட்டு இவ்வளவு தூரத்துக்கான வெற்றி பெறதுக்கான காரணமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, எழுதின வாலியாகட்டும் இசையமைச்ச கேவி மகாதேவன் ஆகட்டும் பல்வேறு உடைகளில் வந்து ஒரு முரசு டான்ஸ்

0: இருந்து ஆடுவாங்க. அந்த காட்சியாகட்டும், பாலைவனத்தில் ஷூட் பண்ணியிருக்க அந்த அழகாகட்டும், எல்லா இருந்தாலும் சரி, இதை இந்த மாதிரி மாற்றணுங்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டார் பாருங்க எம்ஜிஆர் அவர்கள். அதுதாங்க பெரிய சிறப்பு. அப்படி பார்க்கல, எம்ஜிஆர் எம்ஜிஆர் தாங்க. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
7: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
6: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
8: பொன்னியின் புதுப்புனல். பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஆனந்தூர் பகுதியிலிருந்து வினிஷா அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்க விரும்பி கேட்டுள்ள பாடல் தெரி அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து இதோ.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு: தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் நலத்துறையின் மூலம் அரசு விருதுகளில் கல்லூரி மாணவர் மாணவியர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்த விருதுகளில் தங்கி பயில விரும்பும் கல்லூரி மாணவர்கள் வருகின்ற ஜூலை 15 வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெறலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா.

0: சைபர் செக்யூரிட்டி, எம்ஏ எம்டெக், டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளைஞர்களை கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில்
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம். வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சேன், வேண்டிய போட்டவங்க கூட என் கடையில் வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான், எல்லாரும் அடுத்த கடைக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிட்டார். இதுக்கு போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வாடிக்கையாளர்களை வந்து கவர்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, அதுதான் குறை அப்படின்னும். சார் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னார். சரி உங்கள் காதை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக பெரிய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம். அதாவது இந்த வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது சம்மந்தமாக அனுபவப்பட்டவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது கடை வச்சுருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் காதில் வாங்கி வச்சுக்கணும். எதை இப்போ சொல்ல போகிறத, எப்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருக்கக்கூடாதான். அதை விட முக்கியமாக நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவு. வர்றவங்க திருப்தியோடு போகணும், அது முக்கியம். அதில் கவனமாக இருக்கணும். கடைக்கு வர்ற ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்கிறாருன்னு வச்சுங்க, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. ரொம்ப அக்கறையோடு அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படியா சார், அதை நான் அவசியம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் வரார், சார் நேற்றுக்கு உங்கள் கடையில் இதை நான் வாங்கிட்டு போனேன், வீட்டில் இது வேணான்னு சொல்லிவிட்டாங்க, திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார். உடனே நீங்கள் வந்து முகம் சுழிக்கக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, வழக்கம் போல் நிதானமாக முகம் அலர்ச்சியோடு அதை திருப்பி வாங்கிக்கணும். இவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கினா இந்த ஸ்பூன் அன்பளிப்பு இப்படி ஏதாவது கொடுக்கலாம். பண்டிகை காலங்கள்லேயும் பொருள்கள் வாங்குறவங்களுக்கு இப்படி ஏதாவது பொருத்தமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கறது ஒரு சர்வசாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அது வாங்குற ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதுவும் உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் முகம் நிறைஞ்ச சிரிப்பியாவது கொடுங்க, அது போதும். உங்கள் கடையில் இல்லாத ஒரு பொருளை வாடிக்கையாளர் வந்து கேட்குறார், உடனே இல்லைன்னு முகத்தில் அடித்தது மாதிரி சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள் பணியாளர் யாரையாவது அனுப்பி வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுக்கலாம். சில பேர் உங்கள் கடைக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும். அது கண்ணத்தை கிள்ளணும், அதுக்கிட்ட விளையாடணும், அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட் எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும். அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம். உங்கள் கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் சுத்தமாக இருக்கணும், சிரித்த முகம், சுறுசுறுப்பு இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை, அழுது வடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதிகமாக பொருள் வாங்குற ஒருத்தர்கிட்ட அதிக மரியாதையாகவும் குறைச்சலாக பொருள் வாங்குறவர்கிட்ட வேறு விதமாகவும் நடந்துக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டுற மரியாதையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையானதாக இருக்கும், தரமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஜனங்களுக்கு வரணும். அதனால் தரமான பொருளையே நீங்கள் வந்து உங்கள் கடையில் வச்சுருக்கணும். இதுவரைக்கும் நான் சொன்னதே

0: கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடையை ஆரம்பிச்சிங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். அப்படி போகலன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. ஏன்னா இந்த யோசனைகள்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்கிற யோசனைகள். இந்த யோசனைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு, அது என்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார், சார் உங்கள் யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அறை வாங்கினது தான் மிச்சோன்னார். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எங்கள் கடைக்கு ஒரு பெரியம்மா குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க சார், உங்கள் யோசனைப்படி அந்த குழந்தையோட கன்னத்தை கிள்ளணும்னு முயற்சி பண்ணினேன். திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சிக்கிட்டுது. என் கையை வந்து குழந்தையோட கன்னத்துக்கு பதிலாக அது தூக்கிட்டு வந்தவங்க கன்னத்தை கிள்ளிவிட்டுது. அதுதான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னார். கன்னத்தை தடவிக்கிட்டேன்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.
5: தர்மபுரி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் அவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உளமாக்கலுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானிய தொகை 50,000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் பேஷ் இமாம்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உலமாக்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இரு சக்கர வாகனத்திற்கான மானியம் பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரிடம் படிவத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளிகள் இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும். எனவே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் பணிபுரியும் பேஷ் இமாம்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள், ஆசிரியைகள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் வருகின்ற 30ஆம் தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பித்து பயனடையுமாறு மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர்கள் தெரிவித்துள்ளார்.

0: വൈക്കിംഗ് ബനിയൻസ് ആൻഡ് ബ്രീഫ്സ്.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: தொடர்புக்கு 7558137222.

0: Viking Bunions and Briefs.
1: பொன்னியின் புதுப்பு நல்ல அடுத்த பாடல் இமைக்கானுடைய திரைப்படத்திலிருந்து வளம்பெறவிருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் லலிகம் பகுதியிலிருந்து ஆனந்த் விரும்பிக்கிட்டு இருக்காரு. இது அந்த பாடல்

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA/MTech இல் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: நேரம் காலை 9 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி

0: சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: 1730 ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜோத்பூர் என்ற பகுதியில் கேஜ்ரலி என்ற ஊரில் மரங்களை வெட்டுவதற்காக அந்த நாட்டு மன்னர் ஒரு படையை அனுப்பியிருப்பார். அப்போது அந்த கேஜர்லி என்ற கிராமத்தில் அமிர்தாதேவி என்ற பெண்ணின் தலைமையில் 363 பெண்கள் கூடி அந்த மரங்களை வெட்டுவதற்கு தடை செய்வார்கள். அவர்கள் மரங்களை கட்டி அணைத்து கொண்டு நிற்பார்கள். எங்களை வெட்டிவிட்டு மரத்தை வெட்டுங்கள் என்று அவர்கள் மரங்களை கட்டி பிடித்து கொண்டபோது அமிர்தாதேவியையும் 363 பெண்களையும் அந்த படை அப்படியே வெட்டிவிட்டு மரங்களை வெட்டிச் சென்றன. அந்த கோடாரிகளுக்கு மனிதம் இல்லை. அந்த பெண்களின் நினைவாகத்தான் வன பாதுகாப்பு இயக்கம் சிப்கோ என்ற இயக்கம் பெண்களின் வளைக்கரங்கள் மரத்தை தழுவி நிற்பதைப் போல அந்த சின்னம் அமைக்கப்பட்டது. அவர்களுக்கான நன்றி குறியீடாக இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம்? ஆஸ்திரேலியாவிலிருந்து நமது விவசாயத்தை ஆய்வு செய்ய வந்த அந்த விஞ்ஞான பெருந்தகை பி மொல்லிசன் என்பவர் பழங்குடி மக்களின் இயற்கை விவசாயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு பழங்குடி மக்களிடம் கேட்பார், நீங்கள் செய்கிற இந்த இயற்கை விவசாய முறைக்கும் உழுது உரமிட்டு பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்து செய்கிற விவசாய முறைக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்பார். அந்த பழங்குடியின மக்களின் தலைவர் சொன்ன பதில் அவரை மெய்சிலிருக்க வைத்தது. ஆஸ்திரேலிய பேராசிரியர் பில் மெல்லிசன் வியந்து போனார். அந்த பழங்குடி மக்களின் தலைவர் சொல்வார், நாங்கள் செய்கிற இயற்கை விவசாயம் இயற்கை தாயின் மடியிலிருந்து பாலருந்துவதைப் போல, செயற்கை உரங்களை தெளித்து பூச்சிக்கொல்லி மருந்தை தெளித்து விவசாயம் செய்வது தாயின் மார்பகத்தை அறுத்து இரத்தத்தை குடிப்பதைப் போல என்று குறிப்பிடுவார். இதுதான் இயற்கை விவசாயம் நம்மை வாழ வைப்பதன் அடையாளம், பூமிப்பந்தை காப்பாற்றுவதன் அடையாளம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் அனைவருக்கும் இனி உற்சாகமான காலை வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: கேரட் லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
8: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் இல்லாம தராங்க, அப்போ ஈஸி தானே?
9: கேரட் லைன் அட் ஆட்டோ ப்ராடக்ட், காவிரி ரோட், ஈரோட். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: வழங்கும் கல்வி வாய்ப்புகள் மற்றும் கல்விக்கு பின் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்த நேரலையாக வளம் வரப்போகிறது. நேரலையில் இணைய காத்திருக்கிறார் போச்சம்பள்ளி ஐடிஐ, அதாவது போச்சம்பள்ளி அரசு தொழிற்பயிற்சி நிலைய உதவி பயிற்சி அலுவலர் ஜெகதீஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ வந்து ஆர்ட்ஸாக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், அக்ரியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு, மாணவர் சேர்க்கை நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். நிறைய ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல், அடுத்து அக்ரி, அதுக்கப்புறம் பாராமெடிக்கல் கோர்சஸ்ஸு, அதுக்கப்புறமா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இதெல்லாம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஐடிஐ பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
1: பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். பொதுவாக ஐடிஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்களிடையே வந்து ஐடிஐ படித்தா ரொம்ப கம்மியான ஒரு எண்ணம் அப்படி பொதுவான ஒரு எண்ணமாக இருக்குது. அந்த எண்ணம் முற்றிலும் தவறானது. ஒரு தொழிற்சாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பேஸ்மெண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் அதிகமாக ஒர்க் பண்ணுறது நம்ம ஐடிஐ படித்த மாணவர்கள் தான். முழுமையான திறன் கொண்ட மாணவர்கள் அப்படி பயிற்சியாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஐடிஐ மாணவர்கள் தான். மேலும் மேலும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய படிப்புகள் எல்லாமே ஒரு அனைத்து பாடப்பிரிவுகளும் மேலோட்டமாக படிப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பாடத்தை வந்து ரொம்ப இன்டெப்த்தாக படித்து தன்னோட திறமைகளை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாளர்கள்னால் ஐடிஐ மாணவர்கள் தான் அப்படின்றத நான் இங்கே உறுதி செய்கிறேன்.
0: சரிங்க சார். ஐடிஐ படித்தா எல்லா விதமான வேலை வாய்ப்புகளும் இருக்குன்றதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கோம். ஏன்னா போன வாரம் கூட இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தருமபுரி ஐடிஐ ஓட முதல்வர் வந்து வந்திருந்தார். அவரும் நிறைய விளக்கங்கள் கொடுத்தாரு. இன்னொரு முறை நம்ம கேட்டுட்ருக்க நேர்களுக்காக இந்த ஐடிஐயில் இருக்கக்கூடிய கோர்சஸ் பற்றி சொல்லுங்கள் சார்.
1: நிச்சயமாக மேடம். நம்ம அரசு தொழிற்பயிற்சி நிலையம் போச்சம்பள்ளி கடந்த 2024 முதல் வந்து நம்ம போச்சம்பள்ளியில் இயங்கிட்டு வருது. இதில் மொத்தம் 4 தொழிற்பிரிவுகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. அதில் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓராண்டு தொழிற்பிரிவுகள் இருக்குது. இந்த தொழிற்பிரிவுகள் மூலமாக படிக்கும்போது நிறைய இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ரோபோட்டிக்ஸை இயக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்குது மேம். அடுத்ததாக ஏரோனாட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்யூப்மெண்ட் ஃபிட்டர். இந்த கோர்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே முதல் முதலாக தொடங்கப்பட்டது நம்ம ஐடிஐயில் தான்ன்றதை நான் உறுதியாக பதிவு
0: செய்யிறேன்.
1: போச்சம்பள்ளி ஐடிஐயில் தான் இந்த கோர்சஸை தொடங்கியிருக்காங்க. அந்த இந்த கோர்ஸுக்கு வந்து நல்ல சிறந்த வரவேற்பு தொழிற்சாலைகள் மத்தியில் இருக்குது. ஏரோனாட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்யூப்மெண்ட் ஃபிட்டர் ASEF பொதுவாக சொல்லுவாங்க. அடுத்து இந்த கோர்ஸ் 2 வருட படிப்பு. அடுத்ததாக ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு கோர்சஸ் இருக்கு, RNDCT சொல்லுவாங்க. இந்த கோர்சஸ் வந்து 2-year. இதில் வந்து நம்ம முக்கியமாக குளிர்பதனம் சம்பந்தமான அனைத்து டெக்னாலஜி இதில் படிச்சுக்க முடியும். அடுத்ததாக மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் MEV அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்சஸ். இந்த கோர்ஸ் 2-year கோர்ஸ் தான் மேம். இது நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்பந்தமான டெக்னாலஜி தெரிஞ்சுக்கக்கூடிய கோர்ஸுங்க மேம்.
0: இவ்வளோ கோர்சஸ் இருக்குது, இதற்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்க சார்?
1: ஐடிஐ படித்த உடனே ஒரு சிறப்பான வேலை வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் அந்த ஐடிஐ காலேஜில் வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை வச்சே சொல்லிடலாம். நாங்கள் மாணவர்கள் முடிக்கும் முன்னாடியே பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க.
0: சரி.
1: அதில் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஐடிஐயில் எங்களை சுற்று வட்டாரத்தும் இருக்கக்கூடிய சிப்காட் இண்டஸ்ட்ரீஸ், ஓசூர் அண்ட் போச்சம்பள்ளி இண்டஸ்ட்ரீஸ் காம்படிட் பண்ணி எங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்க தயாராக இருக்காங்க.
0: இப்போ போச்சம்பள்ளியில் நியூவாக அறிமுகமாக இருக்கிற கோர்ஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த கோர்ஸ் பற்றி தெளிவான ஒரு விளக்கம் மாணவர்களுக்காக.
1: நிச்சயமாக மேம். இந்த ஏரோனாட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்யூப்மெண்ட் ஃபிட்டர் அப்படின்ற கோர்சஸ் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அரசு எதுக்காக இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்கு?
0: அதே மாதிரி இந்த கோர்ஸ் வந்து தனியார் இதில் படிக்கணும்னா, தனியார் பல்கலைக்கழகங்களில் படிக்கணும்னா எவ்வளோ ஆகும்? நம்ம ஐடிஐயில் இதற்கான கோர்ஸுக்கான படிப்புக்கான செலவு எவ்வளோங்க சார்?
1: நிச்சயமாக சொல்கிறேன் மேம். இந்த ஏரோனாட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்யூப்மெண்ட் ஃபிட்டர் கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில இடங்களில் தான் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் முதல் முதலாக தொடங்கப்பட்டிருக்கு. என்ன காரணத்தினால் தொடங்கப்பட்டிருக்குன்னா நம்ம ஜியாகிரபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த ஏரோஸ்பேஸ்

நேரம் 9:05. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினம் தினம் புதுமலராய் பூக்கும் இந்நிகழ்ச்சி வானலையில் வசந்தம். நெல்லை இன்னைக்கு அரசு தொழிற்கல்வி

0: இண்டஸ்ட்ரீஸ் அந்த விமான கட்டமைப்பு சம்பந்தமான இண்டஸ்ட்ரீஸ்க்கு இதுவரை ஸ்கில்டு பேஸ் பண்ணி எந்த ஒரு கோர்ஸும் கொண்டு வரப்படலை. அதனால் இந்த கோர்சஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் பொதுவாக பயன்படும்னு சொல்லிட்டு இந்த கோர்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சிறப்பான கோர்சஸ். நீங்கள் கேட்ட அடுத்த கேள்வியாக, ஒரு ப்ரைவேட் ஐடிஐயில் படிக்கணும், ஒரு தனியார் தொழிற்பயிற்சி நிலையத்தில் இந்த இதே கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குறைந்தபட்சம் 40,000-50,000 வரை இதுக்கான ஃபீஸஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்குங்க மேடம்.
1: சரி, அதாவது நம்ம கவுன்சிலிங் மூலமாக போனாவே இந்த அளவுக்கு வரும். அதாவது மேனேஜ்மெண்ட்டில் போகாமல் கவுன்சிலிங் மூலமாக போகும்போதே இந்த அளவுக்கு வரும்.
0: எஸ் மேம்.
1: சரிங்க, இப்போது வந்து நம்ம ஐடிஐயில் மாணவர் சேர்க்கை எந்த அளவுக்கு இருக்குது? 100% மாணவர் சேர்க்கை, ஆண்டுதோறும் மாணவர் சேர்க்கை அதிகப்படுத்தப்படுதா?
0: ஒவ்வொரு ஆண்டும் வந்து சிறப்பான ஒரு அவேர்னஸ் கொடுத்து ஐடிஐ மாணவர்களை வந்து சேர்க்கைக்கு நாங்கள்
1: போச்சம்பள்ளி ஐடிஐயில் எவ்வளோ ஸ்ட்ரென்த்திங் சார்?
0: எஸ் மேம், லாஸ்ட் இயர் வந்து நமக்கு இன்டெக் 108 சீட்டுங்க. அந்த 108க்கு நம்ம கிட்டத்தட்ட 106 வரை நம்ம ஃபில்லப் பண்ணிட்டோம். மோஸ்ட்லி நம்ம 99% ஃபில்லப் பண்ணிட்டோம். இதில் மாணவர்கள் வந்து நம்ம போச்சம்பள்ளி சார்ந்த மாணவர்கள், போச்சம்பள்ளி சுற்று வட்டாரத்தில் இருந்த மாணவர்களுடைய அவேர்னஸ் இன்னும் நமக்கு சற்று வேணுன்றதுக்காகவே நம்ம இந்த நேரலைக்காக கேட்டிருந்தோம். மாணவர்கள்கிட்ட நல்ல அவேர்னஸ் இருக்குங்க மேடம், நல்ல சிறப்பான ஒரு சேர்க்கை நடந்துட்டுருக்கு. இப்போது நம்ம போச்சம்பள்ளி ஐடிஐயில் நல்ல நேரடி சேர்க்கை நடந்துட்டுருக்கனால வெகு சிறப்பாக மாணவர்கள் சேர்ந்துட்டுருக்காங்க.
1: சரிங்க சார், இப்போ வந்து நேரடி சேர்க்கையே நடைபெற்றுட்டுருக்கு, மாணவர்கள் வந்து சேர்ந்துக்கலாம், அவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு வரணும்?
0: கட்டாயம் சொல்கிறேங்க மேடம். இந்த அரசு தொழிற்பயிற்சி நிலையம் சேர்க்கைக்கு நேரடி சேர்க்கைக்கு வரக்கூடிய மாணவர்கள், அவர்கள் முடித்த 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று மதிப்பெண் சான்றிதழ், டிசி, வகுப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு மற்றும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதோட தொலைபேசி எண்ணும் மெயில் ஐடியும் முக்கியமாக தேவைப்படுதுங்க மேடம்.
1: வரும்போது அவங்க இதை கொண்டு வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஐடிஐயில் ஜாயின் பண்ணிக்கலாம்.
0: கட்டாயம் வந்து சேர்ந்த பின்பு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்காக பாஸ்புக் நமக்கு கட்டாயம் தேவைப்படுது. அது இல்லாத மாணவர்களுக்கு நம்ம இங்கேயே ஸ்பாட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம் மேம்.
1: சரிங்க சார், இப்போ என்னென்ன ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது? கேட்டகரி வைஸ் இது பிரிக்கப்படுதா இல்லை ஓவரால் மாணவர்களுக்காக ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கப்படுதா?
0: இல்லைங்க மேம், நான் பொதுவாக இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலாக சொல்லணும்னா, மாணவர்களுக்கு தமிழ் புதலன் திட்டத்தில் அரசு மூலமாக வழங்கக்கூடிய அந்த 1,000 ரூபாய் உதவித்தொகை இங்கே பெற்று வழங்கப்படுகிறது. அதோடு இல்லாமல் பெண்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டத்தில் வழங்கக்கூடிய அந்த 1,000 ரூபீஸ் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் எந்த கோர்ஸ்லையுமே இல்லாத ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம்னா, ஐடிஐ படித்த மாணவர் படிக்கிற மாணவர்களுக்கு அந்த கோர்ஸ் முடியும் வரை ஒவ்வொரு மாதமும் 750 ரூபாய் அவங்களுக்கான உதவித்தொகை பெற்று வழங்கப்படுகிறது. மொத்தம் 1,790 ரூபா உதவித்தொகை அவங்களுக்கு கொடுக்குறோம் மேம்.
1: சரிங்க சார், நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். நேரிலும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை கேட்கலாம். அறிமுக நேர்களாக இருந்தீங்கன்னா 0-43-42-24-40-30, மற்றொருடன் 94-86-81-10-25, மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31, 94-86-65-20-25. இந்த எண்கள் அழைச்சி உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு நீங்கள் தெளிவுபெறலாம்.
2: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500-84-8820.
2: தருமபுரி, பாலக்கோடு வட்டம், மாரண்டஹள்ளி புதிய பேருந்து நிலையம் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேக விழா வரும் ஜூன் 24 புதன்கிழமை காலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி, MEMTech இல் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
6: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
7: சரி சரி சரி சரி சரி சரி
8: தட்ஸ் ரைட் வசந்த்.

0: வசந்த் அன்கோ.
1: That's right.
0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: That's right.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: Eso.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: கேரட் லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
5: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே தராங்க, அப்போ ஈஸி தானே?
6: கேரட் லைன் டாடா ப்ராடக்ட், எல்எம்ஆர் காம்ப்ளெக்ஸ் அருகில், சேலம் ரோட், நாமக்கல். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட்ன்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
2: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
3: கோல்ட்
2: நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.9
3: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 வரை மட்டுமே.
2: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது வானொலியில் வசந்தம். அரசு தொழிற்பயிற்சி நிலையம் வழங்கும் கல்வி வாய்ப்புகள் மற்றும் கல்விக்கு பின் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்த நேரலையாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேர்களே, நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் போச்சம்பள்ளி அரசு தொழிற்பயிற்சி நிலைய உதவி பயிற்சி அலுவலர் ஜெகதீஷ்குமார் அவர்கள். சார், இப்போ அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் உள்ள, அதாவது போச்சம்பள்ளி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் உள்ள கோர்சஸ் பற்றி நம்ம பேசினோம். அவங்களுக்குள்ள வேலை வாய்ப்புகள் பற்றி நம்ம இன்னும் நிறைய டீப்பாக பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ பைஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, அவங்களோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம், நான் பாப்பரப்பட்டிலிருந்து நவீன் பேசுகிறேன்.
4: நவீன், கேளுங்க.
5: சிறப்பு, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: சார், நீங்க ரெஃப்ரிஜரேட்டர் கூலிங் இதை பத்தியே ஒரு படிப்பு இருக்கிறதா சொல்றீங்க, அதை பத்தி ஒரு விரிவாக சொல்லுங்க. ஏன்னா நிறைய ஏசி இருக்கு, ஃப்ரிட்ஜ் தெரியும், இதை பத்தி ஒன்னும் டீடைலா கொடுத்தா ஒன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க.
6: கட்டாயம் சார், நிச்சயமாக. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோர்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் டெக்னீஷியன் சொல்லிட்டு இந்த கோர்சஸ்ங்க. இந்த கோர்சஸ்ல பார்த்தீங்கன்னா சார், நம்ம டைப் ஆஃப் ஏசி, அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட், அதோட சர்வீசஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரிட்ஜஸ்

0: இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் ஃப்ரிட்ஜஸ், அதில் இருக்கிற காம்பனண்ட், அதோடைய சர்வீசஸ், அதில் சப்போஸ் ஃபால்ட்டானால் எந்த மாதிரியான ஃபால்ட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ணுற அளவுக்கு ஒரு தனித்திறனை அவங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியுமா?
1: இது வந்து எத்தனை வருட கோர்ஸ் சார்? இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன பாஸ் இருக்கணும்?
0: நிச்சயமாக மேம், இந்த கோர்சஸ் சேரணும் அப்படின்னா நமக்கு கட்டாயம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்த மாணவர்களாக இருக்க வேண்டும். அதோடு சேர்ந்து இந்த கோர்சஸ் படிக்கிறதுக்கு டியூரேஷன் எடுத்துக்கினா 2 வருஷம் கோர்சஸ் மேம்.
1: சரி, 2 இயர்ஸ் கோர்ஸ். சரி, இப்போ வந்து அடுத்த நேரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம். சரி, இனிப்பில் இல்லை. சரி, இப்போ வந்து 8ஆம் வகுப்பு முடித்தவர்கள் கூட சேரலாம் ஐடிஐயில் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா மாணவர்களுக்காக? அதே மாதிரி பெண்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அது எல்லாருக்குமே தெரியும். 8ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கான கோர்சஸ், அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுங்க.
0: நிச்சயமாக மேடம், நம்ம 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான தனிமையான கோர்சஸ் நம்ம போச்சம்பள்ளி ஐடிஐயில் இல்லை. ஃப்யூச்சரில் கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க மேம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காரியமங்கலம் ஐடிஐலையும், கிருஷ்ணகிரி ஐடிஐலையும், தருமபுரி ஐடிஐலையும் இந்த 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கோர்சஸ் இருக்குங்க மேம்.
1: சரி, இன்னொரு கோர்ஸ் பற்றி சொன்னீங்க. ஏன்னா இந்த புதுசாக அறிமுகமாகக்கூடிய கோர்ஸ் மேலே தான் மாணவர்களுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஏஐ மேலே தான் எல்லாரோட மாணவர்களோட கவனமும் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் விமான கட்டமைப்பு மற்றும் உபகரண பொருத்துனர் அப்படின்ற ஒரு கோர்ஸ் பற்றி சொன்னீங்க, அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் சொல்லுங்கள்.
0: நிச்சயமாக மேடம்,
1: ஏரோநாட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட் ஃபிட்டர், இது என்ன மாதிரியான கோர்ஸ், அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுங்க.
0: இந்த கோர்சஸ் எடுத்துக்கிட்டீங்க மேம், 2 இயர் கோர்ஸ் மேம். இதில் வந்து நம்ம ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸில் உருவாக்கக்கூடிய இந்த ஷீட் மெட்டல் வெல்டிங், ஷாயிங், பெண்டிங் இது போன்ற ஆப்ரேஷன்களுக்கு ஒரு பேசிக் எம்ப்ளாயி, ஸ்கில்டு எம்ப்ளாயி ரொம்ப அதிகமாக தேவைப்படுறாங்க மேம்.
1: சரி,
0: ஸோ அது சார்ந்து இருக்கக்கூடிய இந்த எக்யூப்மெண்ட் ஃபிட்டர் பேஸ் பண்ணியும் நம்ம ஒரு HAL இண்டஸ்ட்ரியல் ஏரோநாட்டிக் லிமிட்ஸ் இது மாதிரி போன்ற நிறுவனங்களை பணிபுரியக்கூடிய தனித்திறன் வாய்ந்த ஒரு எம்ப்ளாயிஸ் வேணும்னா நம்ம இந்த கோர்சஸ் முடிச்சவங்களுக்கு அதுக்கான ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்குங்க மேடம்.
1: ஓகே ஓகே சார், இதுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது?
0: கட்டாயம் மேம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பெங்களூர் அண்ட் ஓசூர் இருக்கக்கூடிய சார்ந்த நிறுவனங்கள் வந்து இது சார்ந்த நிறுவனங்கள் நிறைய இருக்குது. இந்த நிறுவனங்கள் எங்களுக்கிட்டேருந்து ஒரு MOU மாதிரி போட்டுக்கிட்டு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்க தயாராக இருக்காங்க மேடம். இந்த கோர்சஸ் படித்து முடித்த உடனே கட்டாயம் நம்ம 100% பிளேஸ்மெண்ட்ஸ் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் மேம், அதில் உறுதியாக இருக்கும்.
1: இப்போ அவங்க ட்ரைனிங் கொடுத்தே அவங்களோட கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்களா?
0: கட்டாயம்.
1: எந்த எவ்வளோ சம்பளத்தில் அவங்க பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிறாங்க சார்?
0: நிச்சயமாக இந்த கோர்சஸ் படிக்கிற மாணவர்களுக்கு நம்ம கோர்ஸ் டியூரேஷன்லேயே 1st year அண்ட் 2nd year ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய OJT கோர்சஸ் நாம் OJT பண்ணுறோம். அதில் வந்து ஒரு 21 ஒர்க்கிங் டேஸில் இன் பிளான்ட்லே இருந்து நம்ம அந்த பயிற்சி எடுத்துக்கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் மேம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் முடித்த உடனே முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துலேயே நம்ம நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து மாணவர்களுடைய திறனுக்கு தகுந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய டெசக்னேஷன்ஸை முடிவெடுக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிளேஸ் குறைந்தபட்சம் அவங்களுடைய சம்பளமாக 16,500 to 20,000 வரையும் அவங்களுடைய சேலரி ஃபிக்ஸேஷன் பண்ணுறாங்க.
1: ஓகே சார், இப்போ போச்சம்பள்ளி ஐடிஐ பொறுத்த வரைக்கும் என்ன கோர்சஸ் வந்து மாணவர்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, எனக்கு இந்த கோர்ஸ் தான் சார் வேணும், இதே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியது எந்த மாதிரியான கோர்சஸ்?
0: பொதுவாக மாணவர்களிடையே ஒரு நல்ல விருப்பமான ஒரு விஷயம் அப்படின்னா 2 வருட படிப்புக்கு ரொம்ப விரும்புகிறாங்க. அதில் நம்ம போச்சம்பள்ளி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஓலா இண்டஸ்ட்ரீஸ் ஃபெமிலியராக எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கோர்சஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணிடுறாங்க மேம், லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து ரெஃப்ரிஜரேஷன் கோர்சஸும் பண்ணிடுறாங்க, ஏரோநாட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் கோர்சஸும் முடிஞ்சிருது. இந்த 2 இயர் கோர்ஸை பொறுத்தவரையும் எல்லாருக்கும் விருப்பத்தகுந்த ஒரு படிப்பாக இருக்கிறதுனால அது உடனே முடிச்சிடறாங்க மேம்.
1: இப்போ இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக் அண்டு டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் ஒரு கோர்சஸ் இருக்குது, இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் சொல்லுங்கள் சார். இது எவ்வளோ வருட படிப்பு இது, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அதை பற்றியும் சொல்லுங்கள் மாணவர்களுக்காக.
0: நிச்சயமாக மேடம், இந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து ஒரு புதுமையான கோர்ஸ் மேம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கோர்சஸ் நம்ம கொண்டு வந்தாங்க. இந்த கோர்சஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ரோபோஸ் ஒரு தொழிற்சாலைகளில் எப்படி

0: வேலை செய்து அதுக்கான ப்ரோக்ராமிங் எப்படி, அதுக்கான காம்பனன்ஸ் என்ன அப்படின்றத படிக்கக்கூடிய ஒரு முழுமையான ஒரு வருட கோர்ஸாக இந்த கோர்ஸ் கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த ஒரு வருஷத்துலேயும் இந்த கோர்ஸ் டியூரேஷனில் பிக் அண்ட் பிளேஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரோபோவையும், வெல்டிங் ரோபோவையும், மனிதனால் செய்ய முடியாத ஒரு ஒரு தொடர்ச்சியான வேலையையும் ஒரு இயந்திரம் செய்யும், அந்த இயந்திரத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கக்கூடிய ப்ரோக்ராமராக தான் இந்த கோர்சஸ் படிக்கிறாங்க மேடம்.
1: சரி, அதை ஆப்ரேட் பண்ணுற ஒரு கோர்ஸ் ரோபோட்டிக்.
0: எஸ் மேம்.
1: ஓகே சார். நிகழ்ச்சி கூறும் நேரோட கேள்வி கேட்போம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். சந்திரசேகர்,
2: நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடி பகுதியிலேருந்து பேசுறேன்.
1: கேளுங்க சந்திரசேகர்.
2: ஐயா, இந்த ஐடிஐ அதை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த அயல் மாநில வாய்ப்புகள் அப்படிங்கறது இருக்கா? அந்த இந்த ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்.
0: நிச்சயமாக மேடம், உங்களுக்கு வணக்கம். இந்த வேலை இதுல வந்து ஸ்டைஃபண்ட் பத்தி ஃபர்ஸ்ட் பேசுறோம் மேம். முதல்ல நீங்கள் கேட்ட கேள்வியில் ஸ்டைஃபண்டை பொறுத்தவரையும் கவர்மெண்ட்டில் படித்த மாணவர்களாக இருந்தால் இப்போ வர 1000 அந்த ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டத்திலையும் புதுமை பெண் திட்டத்திலையும் வழங்கப்பட்டு வருகிறது மேம். ஆனால் பொதுவாகவே எந்த ஆங்கில மீடியமாக இருந்தாலும் சரி, எந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படித்திருந்தாலும் சரி, ஐடிஐ சேர்த்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் அரசு வழங்கப்படக்கூடிய 750 ரூபாய் 750 ரூபீஸ் வந்து எவ்ரி மந்த் அவங்களுக்கு கொடுத்துறாங்க மேம், பேஸ்ட் ஆன் அட்டண்டன்ஸை பொறுத்து. ஸோ அதில் வந்து எந்த ஒரு டிவியேஷன் கிடையாது. அது அரசு படிச்சிருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில் படிச்சிருந்தாலும் அவங்க எலிஜிபிள் தாங்க மேடம்.
1: ஓகே.
0: அடுத்ததாக வேலைவாய்ப்பை பற்றி கேட்டிருந்தீங்க. வேலைவாய்ப்பை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐடிஐ முடித்த மாணவர்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கிறது இண்டஸ்ட்ரீஸ் வந்து தயாராக இருக்காங்க மேடம். அதில் அவங்களுடைய ஸ்கில் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு எக்ஸ்போசர்ஸ் பண்ணுறதுல தான் அவங்களுடைய திறன்.
1: மாநில அளவிலும் சரி, தேசிய அளவிலும் சரி, வேலை வாய்ப்புகள் இதுக்கு வந்து நிறையவே இருக்குன்னு சொல்லலாம்.
0: எஸ் மேம்.
1: இந்த நிகழ்ச்சி மூலமாக நிறைய மாணவர்களும் கேட்டுட்ருக்க நேர்களும் கூட தெரிஞ்சுக்கலாம்.
0: இந்த மாநில சம்மந்தமான வரக்கூடிய கால்ஃபர், இப்போ TNPSC உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் இயர் ரெக்ரூட்மெண்ட் வந்து நம்ம டெக்னிக்கல் எஜுகேஷன் சம்மந்தமாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஐடிஐ முடித்த மாணவர்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டிராட்ஸ்மேன், சிவில், எலக்ட்ரிஷியன், இந்த மாதிரி வயர்மேன் படித்த மாணவர்களுக்கான தனிமையான ஒரு கால்ஃபர் வந்துருந்தது மேடம். அதில் நம்ம ஐடிஐ படித்த மாணவர்கள் தான் எல்லா இடத்துலையுமே போயிட்டு இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்றத நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கிறோம் மேம்.
1: ஓகே சார். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல, ஐடிஐ அப்படின்னா லாஸ்ட் ஒரு சாய்ஸாக தான் வச்சுருக்காங்க. இதில் படித்தாலும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம்.
0: கரெக்டாக.
1: இந்த நிகழ்ச்சி மூலமாக நிறைய பேருக்கு போய் இந்த விழிப்புணர்வு சேர்ந்திருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ, வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை, ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ், PKG 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
9: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
8: எப்படி தெரியும்?
9: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
10: சரி சரி சரி சரி சரி சரி.

0: நேரம் 9:35. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: Time signature 24, BPM 76, song

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: கேரட் லேன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
3: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க. அப்போ ஈஸி தானே?
4: கேரட் லேன் டாடா ப்ராடக்ட், காவேரி ரோட், ஈரோடு. டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: தீராத தலைவலி கழுத்து வலியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி,
6: திருச்செங்கோடு. வித்ய விகாஸ் அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MA MTech டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ்
7: தர்மபுரி.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
9: Students, listen carefully.
10: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
11: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
12: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
13: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
12: செம்ம டேஸ்ட்.
13: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
14: பெண்ணகரம் ரோடு, ஆட்டக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், DMLT, BEd போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
15: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
8: நேரம் 9:45. கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலில் வசந்தம். இன்று அரசு தொழிற்பயிற்சி நிலையம் வழங்கும் கல்வி வாய்ப்புகள் மற்றும் கல்விக்கு பின் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்த நேரலையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேரலையில் இணைந்திருக்கிறார் போச்சு.

0: திருச்சிராப்பள்ளி அரசு தொழிற்பயிற்சி நிலைய உதவி பயிற்சி அலுவலர் ஜெகதீஷ்குமார் அவர்கள். சார், நம்ம கோர்சஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசினோம், மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்கீம்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசினோம். இந்த ஃப்ரீ பைஸ் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் என்னென்ன சார்? மாணவர்களுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய, அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகள்னால் என்னென்ன சொல்வீங்க?
1: நிச்சயமாக மேடம், நம்ம போச்சம்பள்ளி அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு தொழிற்பயிற்சி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகளாக இந்த உதவித்தொகை மாதந்தோறும் 1790 ரூபாய் உதவித்தொகையும்
0: கம்பல்சரி எல்லாருக்குமே
1: கட்டாயம் அதில் வழங்கப்பட்டு வருகிறது. அதோடு வந்து யூனிஃபார்ம் 2 செட்டும் அதுக்கான தயார்கூலி அவங்களுக்கு கூடுதலாக வழங்கப்பட்டிருந்தோம். ஷூ வருடத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு செட்டு கொடுக்குறாங்க. பைசைக்கிள், புக்ஸ், டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பஸ் பாஸ், இது மட்டும் இல்லாமல் ஐடி கார்டு. நம்ம போச்சம்பள்ளி ஐடிஐயில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஹாஸ்டல் வந்து மாணவர்களுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு அந்த வசதிகளும் பண்ணி தந்துட்டுருக்கோம்.
0: இதை பற்றி சொல்லுங்கள் சார், உணவு பற்றி சொல்லுங்கள், அங்கே கொடுக்கக்கூடிய உணவு மாணவர்களுக்கு.
1: நம்ம அரசு விடுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முற்றிலும் தரமான உணவே நமக்கு வழங்கப்பட்டு வருகிறது மேம். இல்லை, மாணவர்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தான் வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. முட்டை அந்த மாதிரி நல்ல சத்தான உணவுகள் தான் கொடுக்குறாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை மேம்.
0: சரி, அதே மாதிரி இப்போது இண்டஸ்ட்ரியல் பிளேஸ்மெண்ட் பற்றி ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டோம், இல்லை ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவே வருது, அதை எப்படி நீங்கள் மாணவர்களை தயார் பண்ணுறீங்க? அந்த கேம்பஸ் இன்டர்வியூக்கு எப்படி தயாராகிறாங்க? அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இண்டஸ்ட்ரியல் விசிட் வராங்க இல்லையா, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்குது மாணவர்கள்கிட்ட?
1: நிச்சயமாக மேம்.
0: அதுக்கு முன்னே ஒரு நேயரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
2: வணக்கம்
0: ஐயா. கேளுங்க ஐயா.
2: எல்லாமே வந்துங்க, இப்ப இன்னைக்கு தொழில்நுட்பத்துல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஏஐ செயற்கை நுண்ணுயிர் இல்லைங்களா, இதையே எல்லாம் படிச்சுட்டு இதையே பயன்படுத்தி இருந்தா மற்ற தொழில் வந்து இந்த இதை செயற்கை நுண்ணுயிர் தெரியாதவங்க எப்படிங்கம்மா தொழில் செய்யறது?
0: சரி, கேட்போம் நம்ம,
2: அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க.
0: இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஏஐ வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்காக ஏஐ மட்டும்தான் படித்தா மற்றதெல்லாம் யார் படிக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு உங்களோட விளக்கம்னா என்ன சொல்லுவீங்க?
1: நிச்சயமாக சொல்லலாம் மேடம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஒரு குறிப்பிட்ட காலமாக நம்மளை எல்லாருமே வழிநடத்திட்டுருக்கிற மாதிரி நினைக்கிறோம். என்ன தான் ஏஐ வந்தாலும் மனிதனால் செய்யக்கூடிய வேலைகளை வந்து ரீப்ளேஸ் பண்ண யாராலையும்
0: முடியாது.
1: ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எடுத்துக்கினா ஏஐ மட்டும் இல்லை, நம்ம ஃப்யூச்சரில் ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன்ஸ், டிரைவர்லெஸ் வெஹிக்கல்ஸ், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து நம்மளை வழிநடத்த தான் போகுது.
0: ஏஐயே வழிநடத்த போகிறவங்க மனிதன் தானே இல்லையா?
1: அதில் இந்த ஏஐக்கான ஒரு வழிநடத்துதல் வந்து நம்மக்கிட்ட தான் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாளுக்கு நாள் இந்த டெக்னாலஜி என்ன வந்துட்டுருக்கோ அதுக்கான அடாப்டேஷனை நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க மேடம். நம்மளும் அதை கற்றுக்கிட்டு அதோட சேர்ந்து பயணிக்கிறது மட்டும்தான் நம்ம ஒரு அறிவழித்தனமா
0: போயிட்டு இருக்க இந்த வேர்ல்டுல. நம்ம மற்ற நாடுகளுக்கு போட்டி போடணும்னா ஏஐ வந்து அந்த கட்டாயம்தான் இல்லையா? எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நம்ம மற்ற நாடுகளோட போட்டி போட முடியும். நம்ம இந்தியா வளர்ந்த நாடாக இன்னும் சீக்கிரம் மாறும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்னா. சரிங்க சார், இப்போ இண்டஸ்ட்ரியல் பிளேஸ்மெண்ட் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்.
1: நம்ம அரசு தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு நமக்கு இந்த வருஷம் போன வருஷம் நிறைய நிறுவனங்கள் வந்து போட்டி போட்டு வேலைவாய்ப்புகளை கொடுத்துட்ருக்காங்க. அதில் இந்த ஆண்டு வந்து ஓசூர் சார்ந்த எல்கேஎம் என்ற நிறுவனம் நமக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நிட்வில் நீடில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்காங்க. ஒரு தரணி சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த ரோ ஆர்என்டிசி கோர்ஸ்க்காக எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் டிஎம்டபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு சில ஒரு கம்பெனி வந்திருக்காங்க. இந்த கம்பெனிஸ்லாம் நமக்கு வந்து மாணவர்களை வந்து அப்ரோச் பண்ணும்போது நல்லவே திறன்கள் இருக்குது, நல்ல மாணவர்களாக இருக்காங்க, ஒழுக்கமான மாணவர்களாக இருக்காங்க. ஸோ இந்த மாணவர்களுக்கு கட்டாயம் நாங்கள் ஃப்யூச்சரை நல்லா அமைச்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேலரி வைஸில் நீங்கள் கேட்டீங்க, நல்ல ஒரு சேலரியும் அவங்களுக்கான ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் கொடுத்து பர்மனன்ட் ரோல் எடுக்கிறதுக்கு ஒரு 1 or 2 இயர் அவங்கள மானிட்டர் பண்ணிவிட்டு பர்மனன்ட் ரோல் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோன்னு
0: சொல்லியிருக்காங்க. சரி, இண்டஸ்ட்ரியல் சைட்லேருந்து அவங்களுக்கு எவ்வளோ ஹோப் கொடுக்க முடியுமோ அதை மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. சரி, நல்ல விஷயம். நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். உங்களுக்கு காலை வணக்கமா, நான் தருமபுரி உழவர்சந்தர்கள் பேசுறேன்.
0: கேளுங்க ஐயா.
3: ஐயா, அதாவது பார்த்தீங்கன்னா படிக்கின்ற மாணவர்கள் வந்து குறிப்பிட்ட கோர்ஸ்

0: எடுக்கிறாங்க. நிறைய கோர்ஸ் வேலை வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்க சொல்ல மாணவர்களுக்கு சொல்லக்கூடாது.
1: சரி, அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட கோர்ஸ் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்.
2: அது மாணவர்களுடைய எண்ணம் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸோட எண்ணங்களும் இதில் அடங்கியிருக்குன்னு நான் சொல்லுவோம் சார். அதாவது மாணவர்கள் இந்த கோர்சஸ் தான் படிக்கணுன்ட்டு அவங்களுக்கான ஒரு எண்ணங்களாக இருக்க போகிறதில்ல. யாரோ ஒருத்தர் சொல்லி இதை படிங்க இதை படிங்கன்னு சொல்லிட்டு ஒரே இதில் போய் சேருவாங்க. ஒரு காலத்தில் வந்து மெக்கானிக்கலாக மெக்கானிக்கல் போவாங்க, இல்லை எலக்ட்ரிக்கல் போவாங்க, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். எப்பயுமே நமக்கு பிடிச்ச படிப்பும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். ஐடியை பொறுத்த மட்டும் நம்ம அரசு வந்து என்ன முடிவெடுத்திருக்குன்னா, மாணவர்களுக்கு என்ன திறன்களை வளர்த்துக்கிட்டால் எதிர்காலம் வந்து அவங்கள பக்குவப்படுத்திக்க முடியுன்றது தகுந்த மாதிரி தான் கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரோபோட்டிக்ஸ் பற்றிலாம் நம்ம பேசியிருக்க மாட்டோம். அந்த கோர்சஸ்லாம் வந்து ரேராக தான் இருந்தாங்க அங்கே இருந்திருக்கும். பட் ஐடிஐலேயும் அந்த ரோபோட்டிக்ஸ் கோர்சஸ் கொண்டு வந்திருக்கோம், சிஎன்சி கோர்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நியூ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறதுக்கான கோர்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது போன்ற புது கோர்சஸ் வந்துட்டுருக்கு. ஏற்கனவே இருக்க கன்வென்ஷனல் கோர்சஸ், பழைய கோர்சஸும் வந்து எப்பயுமே ஃபெமிலியாரிட்டி குறையாத ஒரு சில கோர்சஸும் நமக்கு இருந்துகிட்டே இருக்குங்க மேடம்.
1: இப்போ நம்ம கவர்மெண்ட் காலேஜுக்கும் தனியார் காலேஜுக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஒப்பீடு என்னென்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு குறை இருக்குது மாணவர்கள்கிட்ட. இதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன சார்?
2: பொதுவாகவே அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை கம்பேர் பண்ணிங்கன்னா ப்ரைவேட் ஐடிஐ விட நல்லாவே தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துருப்போம் மேம். அது மட்டும் இல்லாமல் லேக் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து நிறைய இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஓரியன்டாகவும் பண்ணுவாங்க, அஃபிலியேஷன்ஸ் டீம்ஸ்க்கு வந்து செக் பண்ணுவாங்க. அது இல்லாமல் மாணவர்களுக்கு என்ன குறைகளோ உடனடியாக நம்ம கேட்டு அந்தந்த வருடங்கள் அதுக்கான மிஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு குறைகள் கண்டிப்பாக வராது. என்ன இண்டஸ்ட்ரீஸில் ரெக்யூர்மெண்ட் என்னவோ அதுக்கு ஏற்றவாறு நமக்கு அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வருட வருடம் இதுக்கான அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க மேடம்.
1: சரிங்க சார். இப்போது நம்ம ஐடிஐயில் படித்த மாணவர்களுக்கான வெளிநாட்டு வாய்ப்புகள் எப்படி இருக்குது? உங்கள் இப்போ போச்சம்பள்ளி ஐடிஐயில் நான் படித்தேன், நான் இங்கே வந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு மாணவர்கள் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா?
2: இப்போது நம்ம போச்சம்பள்ளி ஐடிஐ வந்து தொடங்கி 2024 தொடங்கப்பட்டதுங்க மேடம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ஐடிஐயும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஐடி முடித்த மாணவர்கள் இங்கு ஒரு குறிப்பிட்ட 2 வருடம் 3 வருடம் பணி அனுபவம் பெற்ற உடனே அடுத்து அவங்க வெளிநாட்டுக்கு முயற்சிக்கப்படும் பொழுது பல நாடுகளில் வந்து ஐடி ஸ்கில் லேபர்ஸ், அவங்க வந்து பொதுவாகவே ஸ்கில்டு லேபர்ஸ்னு சொல்லப்பட்டுருவாங்க. அந்த ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு வெளிநாடுகளில் அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் குவிச்சு கிடக்கிறாங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் மூலமாக, சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாகவே நமக்கு வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க.
1: இருக்குது,
2: கட்டாயம்.
1: சரி, 2 வருஷம் தான் ஆகுது, இன்னும் சாதிக்க நிறைய நாட்கள் தேவைப்படும் இல்லையா? சரி, ஒரு விளம்பரத்துக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
5: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
6: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
5: கோல்ட் பர்சேஸா?
6: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
7: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்
8: தர்மபுரி
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: தர்மபுரி, பாலக்கோடு வட்டம், மாரண்டஹள்ளி புதிய பேருந்து நிலையம், அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேக விழா வரும்.

0: ஜூன் 24 புதன்கிழமை காலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
0: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடி பெறுங்கள்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலில் வசந்தம். இன்று நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் போச்சம்பள்ளி அரசு தொழில் பயிற்சி நிலைய உதவி பயிற்சி அலுவலர் ஜெகதீஷ்குமார் அவர்கள். சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் மாணவர்களுக்காக. நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, அவங்களோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுறீங்கம்மா?
2: மாணவர்களுக்கு வந்து சுய தொழில் சார்ந்த வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மேடம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒற்றுக்கொள்னு சொல்லிட்டு நம்ம நாமக்கல் கவிஞர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அதுபோல் இது வந்து முழுக்க முழுக்க கைத்தொழில் சார்ந்த படிப்பு தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். ப்ராக்டிக்கல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். தியரி குறைவாக இருந்தாலும் ப்ராக்டிக்கல்ஸ் அதிகமாக இருக்கும். எஸ் மேம். அப்போது அந்த ஐடி படித்த மாணவர்கள் பொதுவாக சுய தொழில் சார்ந்து தன்னுடைய இதை எடுத்துப்பாங்க. அதுவும் இல்லாமல் தன்னோட திறனை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தொழிற்சாலைகளில் வேலைவாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்குங்க மேடம். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது.
0: சரி.
2: அது மட்டும் இல்லாமல் அப்ரண்டிஷிப் சைடும் போகலாங்க மேம். அவங்க வந்து இப்போது ஐடி படிக்கிற மாணவர்களுக்கு வந்து செமிஸ்கில்னு சொல்லுவாங்க மேம். இங்கே படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட திறன்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அந்த திறன்களை மேம்படுத்தி இன்னும் மெருகேற்றிக்கொள்ள வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்ரண்டிஷிப் கட்டாயம் பண்ணணும் மேடம். அதுவும் பண்ணும்போது இன்னும் முழுமையான திறன் அவங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் அரசு வேலைவாய்ப்புகளில் மாநில மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் நிறையவே கால்ஃபர் வந்துட்ருக்குங்க மேடம். இந்த வருஷமும் நமக்கு வந்துட்டு தான் இருக்குங்க மேடம். அடுத்து உயர்கல்வி சைடும் நம்ம அவங்க போகலாம். வேலைவாய்ப்புகளை பார்க்கும்போது ஐடியோட நிற்க வேண்டாம், நம்ம மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் டிப்ளமோ அந்த மாதிரியான கேட்டகரியில் அவங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம் மேம். அது இல்லாமல் சிடிஎஸ் சிஐடிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஐடி முடித்த மாணவர்களுக்காக அந்த இது வச்சுருக்காங்க. நம்ம சென்னையில் தான் இந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. இது முடித்த மாணவர்கள் வந்து ஐடி ப்ளஸ் சிஐடிஎஸ் இந்த கோர்சஸ்லாம் முடிக்கும்போது எங்களை மாதிரி உதாரணத்துக்கு சொல்லுனா ஜேடிஓ ஏடிஓ இது ஜேடிஓ எக்ஸாம்ஸ் எழுதியும் நம்ம போஸ்டிங்ஸ்க்கு வரலாங்க மேடம். அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஐடி முடித்த மாணவர்கள் ஈக்குவலன்ட் டு 12th அப்படின்ற ஒரு கேட்டகரி. எல்லாருமே 10th நம்ம ஐடி போயிட்டுன்றதை தாண்டி ஈக்குவலன்ட் டு 12th நம்ம 12th வந்து ஒகேஷ்னலாக ரெண்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பேப்பர் மட்டும் எழுதுனா ஈக்குவலன்ட் டு 12th வாங்கிக்க முடியும். அதை வச்சு அவங்க மேற்கொண்டு நம்ம டிகிரி சைடும் போய்க்கலாம். அதனால மாணவர்களுக்கு இந்த ஐடிஐன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இதுவும் நமக்கு இத்தனை வேலை கேரியர் பாத்வேஸ் இருக்குங்க மேடம்.
0: நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசு வேலை வாய்ப்புகளில் 10th 12th டிகிரி இந்த பேசிஸில் தானே நம்ம கேட்குறாங்க. அதுக்கும் இது
2: எலிஜிபிள்.
0: இப்போது டைரக்ட் அட்மிஷன் போயிட்டுருக்கு, எவ்வளோ நாளில் இந்த அட்மிஷன் முடியுது அதை பற்றி சொல்லிடுங்க சார்.
2: கட்டாயம் மேடம். நம்ம இந்த நம்ம போச்சம்பள்ளி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் நேரடி சேர்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வர 15ஆம் தேதி வர டேட் கொடுத்துருக்காங்க. இது மேபி நமக்கு எக்ஸ்டென்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது மேம் இந்த மந்த் எண்டு வரையும். ஸோ குறைந்த சீட்டுகளே இருக்கிற காரணத்தினால நம்ம மாணவர்களுக்கு இந்த அவேர்னஸ் எடுத்து சொல்லணும், மாணவர்கள் உடனடியாக இந்த சேர்க்கையில் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ பண்பலை நேர்களை உங்களுக்கு கிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் நம்ம போச்சம்பள்ளி சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகள், கிருஷ்ணகிரி சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய நேயர்கள் இந்த நேரடி சேர்க்கையை வந்து சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உடனடியாக உங்களுடைய சேர்க்கைக்கு வந்து விண்ணப்பங்களை போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத தாழ்ந்த மனதோடு கேட்டுக்கொள்கிறேன்.
0: சரி, நன்றி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று நிறைய விஷயங்கள், ஐடிஐ சார்ந்த படிப்புகள் என்ன, அதுக்கான வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குது, அதே மாதிரி மாணவர்களுக்கு அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகள்லாம் என்னென்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக நிறைய மாணவர் சேர்க்கை போச்சம்பள்ளி ஐடிஐக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுடைய இந்த ஆசிரியர் பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள்.
2: மனமார்ந்த நன்றிகள் மேடம். நன்றி.
0: நேர்களே, நாம் இதுவரை கேட்டோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் வழங்கக்கூடிய கல்வி வாய்ப்புகள் மற்றும் கல்விக்கு பின் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்த நேரலையாக வளம் வந்தது. நேரலையில் பங்கேற்றார் போச்சம்பள்ளி அரசு தொழிற்பயிற்சி நிலைய உதவி பயிற்சி அலுவலர் ஜெகதீஷ்குமார் அவர்கள்.

0: நிறைவு பெற்றது வானொலியில் வசந்தம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடியப்பன் அவர்கள்.
2: யானைக்கும் அடிசறுக்கும் என்பது ஒரு அழகான பழமொழி. நடக்கின்ற எல்லாருக்கும் அடிசறுக்கும் என்பது பொது விதி. ஆனால் ஆடி அசைந்து பொறுமையாக நடந்து வருகிற யானைக்கு கூட அடிசறுக்கும் என்பதுதான் சிறப்பான விதி. அதனால்தான் எல்லாரும் அதிசயமாக சொல்லக்கூடிய பழமொழியாக அது உருவாகியுள்ளது. யானைக்கும் அடிசறுக்கும் என்ற பழமொழிக்கு நேரடி பொருள், யானை கூட நடக்கும்போது கால் இடறி சறுக்கி விட வாய்ப்பிருக்கிறது என்பதுதான். ஆனால் இந்த பழமொழி உணர்த்தும் மறைமுக பொருள்தான் மனிதர்கள் அனைவருக்குமான செய்திகளை தாங்கி நிற்கிறது. எவ்வளவு பெரிய அறிவாளியும் சில சமயங்களில் முட்டாளாகிவிட வாய்ப்பிருக்கிறது. எவ்வளவு பெரிய பலசாலியும் சில நேரங்களில் தோற்றுப்போக வாய்ப்பிருக்கிறது. எவ்வளவு பெரிய பேச்சாளிக்கும் சில தருணங்களில் நாக்குளர வாய்ப்பிருக்கிறது. இப்படி யானைக்கும் அடிசறுக்கும் என்ற பழமொழியின் மறைமுக பொருளினை விரித்து கொண்டே போகலாம். யானைக்கும் அடிசறுக்கும் என்பது ஒரு செயல் நடந்த பிறகு கூறப்படக்கூடிய சமாதான வார்த்தையா, அல்லது அந்த செயல் நடப்பதற்கு முன்னரேயே கூறப்பட வேண்டிய எச்சரிக்கை வார்த்தையா? அது சமாதான வார்த்தை என்றால் தோற்றுப்போகிறவர்களுக்கு, இடறி விழுந்தவர்களுக்கு ஆறுதல் கூறுகிற, காயத்திற்கு மருந்து போடுகிற செயலை மட்டுமே அது செய்யும். ஆனால் அது எச்சரிக்கை வார்த்தை என்றால் இடறி விழுவதற்கு முன்னரேயே நம்மை கவனப்படுத்தி செயலில் நம்மை தாங்கி பிடிக்கிற வேலையை அது செய்யும். ஒரு பெரியவர் தன் மகனை அழைத்து மண்குடம் ஒன்றை கொடுத்து அருகில் ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றில் நீர் மொண்டு வரச் சொன்னார். அந்த பையனுக்கு 10 வயதுதான் இருக்கும். மகனிடம் மண்குடத்தை கொடுத்தவுடன் கவனம், மண்பானை பத்திரம், தவறி விழுந்தால் உடைந்து போகும் என்று சொல்லி அவன் தலையில் ஒரு குட்டு ஒன்றையும் வைத்தார். சரியப்பா, கவனமாக பானையை உடைத்து விடாமல் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று மகனும் சொன்னான். அந்த பெரியவர் மகனின் தலையில் மறுபடியும் ஒரு குட்டு வைத்துவிட்டு கவனம், மண்பானை கவனம் என்றார். இதை அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த பெரியவரின் நண்பர் கேட்டார், ஏனையா, வாயால் கவனம் கவனம் என்று சொன்னால் போதாதா? தலையில் குட்டித்தான் சொல்ல வேண்டுமா? அதுவும் ஒரு முறைக்கு இருமுறை அடித்துத்தான் சொல்ல வேண்டுமா என்று. பெரியவர் சொன்னார், பையன் மண்குடத்தில் தண்ணீரோடு திரும்பி வரும்போது உடைத்து விட்டால் அப்போது அவனை அடித்தால் உடைந்த பானை திரும்பியா வரும்? அதனால்தான் முன்னெச்சரிக்கையாக இப்படி எச்சரிக்கை வார்த்தைகளை முன்னரே முழு கவனத்தோடு ஏற்றுக்கொண்டால் பின்னால் ஆறுதலான சமாதான வார்த்தைகள் தேவைப்படாதுதான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடியப்பன் அவர்கள்.

0: நேரம் காலை 10:05 நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சி வழங்குவோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதி

0: 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500 8420.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: இனிமையான பாடல்கள், உங்களுக்கு பிடித்த பாடல்களை நேர்கள் உங்களுடைய குரல் பதிவோடு கேட்டு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் நீங்கள் கேட்டவை. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்க 0 43 42 24 40 30 அப்படிங்கிற கர்ச்சவியனிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை உங்களுடைய குரலில் நீங்கள் பதிவு செய்து அனுப்பி வைக்கணும் நேர்களே. உங்களுடைய அந்த குரல் பதிவோடு உங்களுக்கு விருப்பமான பாடலும் இந்த நிகழ்ச்சியில் விளம்பர நீங்கள் அதில் கேட்டு ரசிக்கலாம். சரி, இன்னைக்கு நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்
5: திருநாவளம் மாவட்டம் சென்னசமுத்திரம் கிராமத்திலிருந்து ராமகிருஷ்ணன் பேசுகிறேன். பாகுபலியிலேருந்து ஏதோ ஒரு பாடல் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500-84-8820.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்ஏ எம்டெக்கில் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
4: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
5: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
4: கோல்ட் பர்ச்சேஸா?
5: அட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
6: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
4: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
5: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
4: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
5: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: நீங்கள் கிட்டவே நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கும் நேரம் 10:12. நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க 43-42-24-40-30 அப்படிங்கிற கச்சவினிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு உங்களுடைய குரலில் பதிவு செய்து அனுப்பிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாடல் உங்களுடைய குரல் பதிவோட விளம்பரம் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்,
8: வணக்கம். பாப்பேட்குடியிலிருந்து ரோஜா பேசுறேங்க. எனக்கு கணுக்கு நிலவு படத்துலேருந்து ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசன்ற பாடல் போடுங்க.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
3: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
2: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க?
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
3: ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: அப்பப்பா, பெருசு. ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
7: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
6: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
7: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர். டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
9: தருமபுரி மாவட்ட ஆட்சி தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, சிறுபான்மையினருக்கான பல்வேறு கடன் உதவிகளை வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. தனிநபர் கடன், பர்சனல் லோன், கல்வி கடன், எஜுகேஷன் லோன், சுய உதவிக்குழு கடன், கைவினை கலைஞர்களுக்கான கடன் ஆகிய திட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த கடன்களை பெற விண்ணப்பிக்க தேவைப்படும் ஆவணங்கள் சிறுபான்மையினர் மத சான்றிதழ் மற்றும் சாதி சான்றிதழ், வருமான சான்று மற்றும் இருப்பிட சான்று, ஆதார் அல்லது குடும்ப அட்டை, 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் உதவி தேவைப்படுவோர் திட்ட அறிக்கை அதாவது தங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆகியவற்றை ஆவணங்களாக சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தையோ, மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகத்தையோ, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
10: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
11: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
10: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
12: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
13: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
12: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
14: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
5: நீங்கள் கிட்டவே நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கும் நேரம் 10:22. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்.
6: பந்தலைக்கு காலை வணக்கம். என் பெயர் சத்யா முருகேசன், எட்டி மரத்துப்பட்டியிலிருந்து பேசுகிறேன். படம் நட்புக்காக பாடல் ஏதாவது ஒன்று. நன்றி, வணக்கம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: நேரம் 10:30 நிமிடம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்
9: தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம். நான் அம்மானி மல்லாபுரம் தாலிமுத்து. காதலர் தினம் என்ன விலை அழகே உன்னை விலைக்கு வாங்க வருவேன். நேயர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து.

0: பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-27 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதிற்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது. இதற்கு தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு www.awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற July 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு இதற்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். எனவே இப்பொழுது அறிவிக்கப்பட்ட துறையை சேர்ந்த விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் வருகின்ற July 31 இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
3: நேரம் 10:38. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கும் நேரம் இது. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்,
4: வணக்கம் சார். நாங்கள் தருமபுரி மாவட்டம் குண்டமட்டி கிராமத்துல இருந்து ஜோதி பேசுறேன். எனக்கு அயோத்தி படத்திலிருந்து காற்றோடு பட்டம் போல் இந்த வாழ்க்கை தான் அந்த பாடலை போடுங்க. தேங்க்யூ சார்.

0: தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, குழந்தை பிறந்து 21 நாட்களுக்குள் பெயருடன் பிறப்பை பதிவு செய்து இலவச பிறப்பு சான்றிதழ் பெற வேண்டும். குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் பெயரின்றி பதிவு செய்திருந்தால் 12 மாதங்களுக்குள் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளித்து இலவசமாக பெயர் பதிவு செய்ய வேண்டும். ஒரு ஆண்டுக்கு மேல் பெயரினை பதிவு செய்யாதவர்கள் உரிய தாமத கட்டணம் செலுத்தி 15 ஆண்டுகளுக்குள் பிறப்பு சான்றிதழ் பெறலாம். ஒரு முறை குழந்தையின் பெயரை பதிவு செய்த பின் எந்த காரணம் கொண்டும் மாற்ற இயலாது. எனவே குழந்தையின் பெயரை இறுதியாக முடிவு செய்த பின்பு சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரை அணுகி உறுதிமொழி படிவம் அளித்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். 1/1/2000 முன்னர் பதிவு செய்த பிறப்புகளுக்கும் அதற்கு பிறகு பதிவு செய்த பிறப்பு பதிவுகளுக்கும் பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் வருகின்ற செப்டம்பர் 26 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவின்றி விடுபட்டவர்கள் பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: இதுவரை நேர்கள் கற்றது நீங்கள் கெட்டவை. இன்றைய இணைகள் கெட்டவை நிகழ்ச்சிக்கு பாடல்களுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பி வைத்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கெட்டிரஸ்து நீயவளங்களுக்கும் நன்றிகள். நேரம் 10:45, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நவீன யுகத்தில் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு துணை நிற்கும் யோகா. இன்றைய வேகமான உலகில் மனிதன் பல சாதனைகளை படைத்திருந்தாலும் மன அமைதியையும் வாழ்க்கை சமநிலையையும் தேடும் பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த தேடலுக்கான எளிய இயற்கையான மற்றும் காலத்தால் சோதிக்கப்பட்ட வழிமுறையே யோகா.

யோகா உடலை வளைப்பதற்கான பயிற்சி மட்டுமல்ல, மனதை ஒருமுகப்படுத்தும் கலையும் கூட. உணர்வுகளை ஒழுங்குபடுத்தும் அறிவியலும் மனிதனை தன்னுடன் இணைக்கும் ஆன்மீக பாதையும் ஆகும். உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் இடையே ஒரு பாலமாக விளங்கும் யோகா அமைதியான தனி மனிதனையும் ஆரோக்கியமான சமூகத்தையும் உருவாக்கும் வல்லமை கொண்டது. உலக நலனே தனி மனித நலனின் அடித்தளம் என்ற உயர்ந்த சிந்தனையை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் June 21 அன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. உடலின் மொழியையும் மனதின் அமைதியையும் புரிந்து கொள்ள உதவும் யோகாவின் மகத்துவத்தை பகிர்ந்து கொள்ளும் இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன்

0: யோகா தரும் ஆரோக்கியம், அமைதி, ஆனந்தம் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை உதவி மருத்துவ அலுவலர் மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்கள்.
1: முதலில் ஒரு சிறிய கேள்வி. இன்று மனிதன் எதையும் வேகமாக செய்து முடிக்கின்றான். உணவு சாப்பிடுவதில் வேகம், தான் செய்கின்ற வேலைகளில் வேகம், தகவல் தொழில்நுட்பத்தில் வேகம், தன்னுடைய வாழ்க்கை முறையில் வேகம். ஆனால் அவனுக்குள்ள ஒரு கேள்வி, மனம் அமைதியாக இருக்கின்றதா, என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றதா? இந்த கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகளாவில் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னதான் அனைத்திலையுமே வளர்ச்சி இருந்தாலும் அவனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றதா, அவன் மனம் ஆரோக்கியமாக இருக்கின்றதா, இந்த கேள்வியோட பாதையில் அவன் போய்கொண்டே இருக்கின்றான். முன்பு மக்கள் அதிகம் நடந்தார்கள், உடல் வேலை எப்பொழுதும் செய்து கொண்டிருந்தார்கள், குடும்பமாக பேசினார்கள், இயற்கையோடு வாழ்ந்தார்கள். இன்று குறைந்த இயக்கம், உடல் உழைப்பு வந்து மிக குறைந்த போயிடுச்சு. வேகமான வாழ்க்கை, அதிக தகவல், குறைந்த கவனம், இதனால் உடலிலும் மனதிலும் மெதுவான மாற்றங்கள் ஆரம்பமாகின்றன. முதிர்வு வயது கூடுவது மட்டுமல்ல, முதிர்வு என்பது பிறந்த நாளில் மெழுகுவர்த்தி கூடுவதல்ல. உடல், மனம், உறவுகள், வாழ்க்கை தரம், இவை எப்படி பாதுகாக்கப்படுகின்றன என்பதுதான் முக்கியம். ஒருவர் 70 வயதிலும் உற்சாகமாக இருக்கலாம், மற்றொருவர் 40 வயதிலேயே சோர்வு இருக்கலாம். இன்று கழுத்து வலி, முதுகு வலி, கண் சோர்வு, மன சிதறல் இவை அதிகரிக்கின்றன. உடல் ஓய்வில் இருக்கிறது, மனம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் உலகம் யோகாவை மீண்டும் பார்க்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களும் இயக்கத்துடன் எதிர்பார்க்கும் தங்களுடைய மதத்திற்காக அல்ல, தங்களுடைய இனத்திற்காக அல்ல, தங்களுடைய மனம் ஒரு அமைதியை நோக்கி செல்கின்றதா, அதற்காக நம்மளோட இந்தியா உருவாக்கிய உலகளாவிய யோகா தினம். இங்கு மதம் மட்டுமல்ல, உடற்பயிற்சி மட்டுமல்ல, இது வாழ்க்கையை சமநிலைப்படுத்தும் ஒரு நடைமுறை. யோகா உடல், மூச்சு, மனம், இந்த மூன்றையும் இணைக்கும் ஒரு பாலம். யோகா மூன்று கதவுகளையும் திறக்கின்றது. அதுல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆசனம், பிராணயாமம் மனதனை தெளிவுபடுத்துகின்ற முக்கியமான ஒரு கருவியாக இருக்கின்றது. ஆசனம் உடலை மீண்டும் உயிர்ப்பிக்கின்றது. இன்று பலருக்கு உடல் வலி இல்லை, உடல் விழிப்புணர்வு இல்லை. சில நிமிட ஆசனம் உடலை இயக்குகிறது, நெகிழ்வை அதிகரிக்கின்றது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகின்றது. உடல் நமக்காக தினமும் வேலை செய்கிறது. நாம் உடலுக்கு நேரம் தருகிறோமா? பிராணயாமம் மறந்து போன மருத்துவம். ஒரு மனிதன் கோபமாக இருக்கும் போது மூச்சு எவ்வளவு வேகமாக இருக்கின்றது, அமைதியாக இருக்கும் போது மூச்சு மெதுவாக இருக்கும். அதனால் யோகா சொல்கிறது, மூச்சை மாற்றினால் மனதின் அனுபவமும் மாறலாம். சில நிமிட அமைதியான சுவாசம் நாளையே மாற்றக்கூடும். மனிதனின் புதிய நோய் லோன்லினஸ். இன்று மக்கள் தனியாக இல்லை, ஆனால் தனிமையில் இருக்கிறார்கள். நண்பர்கள் இருக்கிறார்கள், தொடர்புகள் இருக்கின்றன, ஆனால் மனம் கேட்கின்றது, என்னை யார் உண்மையாக புரிந்து கொள்வார்கள்? லோன்லினஸ் அல்லது அலோனினஸ். லோன்லினஸ் என்பது என்னிடம் யாரும் இல்லை, அலோனினஸ் என்பது என்னுடன் நான் இருக்கிறேன். ஓசோ கூறுகிறார், தனிமை என்பது மற்றவர்களின் இல்லாமை அல்ல, உங்களோடு நீங்கள் இல்லாத நிலை. அவர் கூறுவது, சிறிது நேரம் அமைதியாக இருங்கள், மூச்சை கவனியுங்கள், உங்களை சந்தியுங்கள். யோகா உடலை மட்டும் மாற்றாது, யோகா உடலை மென்மையாக்கும், மூச்சை அமைதிப்படுத்தும், மனதை மெதுவாக்கும், வாழ்க்கையை உணரவை. இன்றே தொடங்கலாம். தினமும் 10 நிமிட நடை, 10 நிமிடம் ஆசனம், 5 நிமிட மூச்சு, 5 நிமிடம் அமைதி. இது பெரிய மாற்றம் போல் தெரியாது, ஆனால் ஆண்டுகள் கழித்து அதன் மதிப்பு தெரியும்.

குழந்தைகளுக்கு எப்படி யோகா சொல்லித்தரலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குழந்தைகள் ஒரு 6 வயதில் அடைந்திருந்து அவங்களுக்கு யோகாவை ஒரு முக்கிய வாழ்க்கை முறையாக கொண்டு வரலாம். எளிய உடல் பயிற்சி, மொபிலிட்டி எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கை, கால், கழுத்து, முதுகெலும்பினுடைய வளைவு திசைகளை நாம் கொண்டு வந்து விளையாட்டுத்தனத்தினுடைய ஒரு யோகா முறைகளை அவங்களுக்கு பயிற்சியாக வழங்கலாம். அது வந்து சொல்லும் பொழுது அவங்களுடைய விளையாட்டு இதுலேயே அது வந்து பார்த்தீங்கன்னா யோகாவும் அப்படியே ஒரு அணிச்சை செயல் போல் அவங்களுக்கு பயணத்தை மேற்கொள்ளும். அதே மாதிரி சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா வயது ஆனவர்கள் வீக்கான பாடியாக இருக்கும், அவங்களுக்கு நடக்கிறதோ உட்காந்து எந்திரிக்கிறதோ சிரமமாக இருக்கும், அவங்க எப்படி யோகா பண்ணலாம், அவங்களுக்கு வந்து மூச்சு பயிற்சி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர்கள் எந்த பொசிஷனில் இப்போ வந்து உட்கார்ந்த நிலை இருக்காங்கன்னா அந்த உட்கார்ந்த நிலையிலேயே சில ஆசனங்கள் இருக்கின்றது. சேரில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுதே கைகளை மேலே தூக்கிறது, அந்த மேலே கையை மேலே தூக்கும் பொழுது அதனுடன் மூச்சையை உள்ளே இழுக்கணும், கையை கீழே கொண்டு வரும் பொழுது மூச்சையை வெளியே விடணும், இதில் கவனத்தை கொண்டு வந்து அந்த யோகாவை செய்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தை முன்னே மெதுவாக கொண்டு வந்து அதில் வந்து காற்றை வெளியே விட்டுக்கிட்டே முன்னே கொண்டு வரணும், காற்றை உள்ளே இழுத்துட்டு கழுத்தை பின்னாடி கொண்டு வரணும். இப்போ செய்யும் பொழுது மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். சில ஆசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த நிலையிலேயே பாதத்தை தொடுறது, உட்கார்ந்த நிலையிலேயே கையை மேலே தூக்குறது, இது வந்து பாதாசனம் அல்லது அர்த்த சக்கராசனம், இது வந்து நின்றுட்டு செய்யறது, அதை உட்கார்ந்துட்டே செய்யும் பொழுது அதே பொசிஷனில் அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்குது. இது மாதிரி அவங்க செய்யலாம். பெட்டில் படுத்துட்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தவங்களோட உதவியுடன் காலை மேலே தூக்குறது, அது வந்து பார்த்தீங்கன்னா விபரீத கிரணி என்ற ஆசனத்தை செய்யலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நாவுக்காசனம் என்பது படகு போல் இருக்கிற ஆசனம், அதே வந்து கையை மட்டும் மேலே தூக்கி கையை கீழே கொண்டு வந்து ரெண்டுக்குமே வந்து சேம் எஃபெக்ட் கிடைக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயப்பட தேவையில்லை, அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்கின்றார்களோ அதே சூழ்நிலையில் அந்த ஆசனங்களை செய்யலாம். சில மூச்சு பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சிகள் சில பேர்த்துக்கு வந்து சளி பிரச்சனை அதிகமாக இருக்கும், வயது வந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சளி அதிகமாக இருக்கும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காற்றை உள்ளே இழுக்கிறது வெளியிடுறதுல சிரமம் ஏற்படும். அப்போ என்ன செய்யலான்னா அவங்களால் என்ன முடியுமோ அதை எண்ணிக்கையின் அடிப்படையில், இப்போ காற்றை உள்ளே இழுக்கிறது, இப்போ 10 எண்ணிக்கை காற்றை நான் உள்ளே இழுக்கிறேன், அந்த 10 எண்ணிக்கையில் காற்றை வெளியே விடுறேன், இதை வந்து மனதில் வைத்து கொண்டு எண்ணிக்கையின் அடிப்படையில் அவங்க சுவாசம் பண்ணும் பொழுது அந்த பிராணாயாமத்தினுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கோ அதே சேம் எஃபெக்ட் அவங்களுக்கு கிடைக்கின்றது. சில இதை வந்து பார்த்தீங்கன்னா விரல்களை மடக்கி காற்றை உள்ளே இழுக்கிறது, விரல்களை நீட்டி காற்றை வெளியே விடுகிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தட் தான். பெரியவர்கள் ரைட்டான யோகாசனம் செய்யும் பொழுது அவங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம் நன்றாக அடைந்து அவங்களுக்கு இரத்தத்தின் அளவு இன்க்ரீஸ் ஆகுது, இரத்தத்தின் ஆக்சிஜன் அளவு இன்க்ரீஸ் ஆகுது, அதே சமயத்தில் வந்து சர்க்கரையின் அளவு குறைந்து ஒரு நல்ல சக்தியை உண்டு பண்ணுகின்றது. அதனால் உங்களுடைய யோகாவை உங்கள் பயணத்தில் தொடருங்கள்.

இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் தகவல் தொழில்நுட்பம், அதனால் வந்து மீடியா திரை, இதில் தான் அவங்க வந்து அதிக கவனத்தை கொண்டு போகின்ற சூழல் கட்டாயம் இருக்கின்றது. இதிலிருந்து நாம் விடுபடவே முடியாது. ஆனால் ஆரோக்கியத்தையும் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 6000 ஸ்டெப்ஸ் அவங்க நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பில்லோ, அது வந்து பார்த்தீங்கன்னா லங் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த ஏர் பில்லோ வாங்கி டெய்லி காலையில் அதை வந்து ஃபில்லப் பண்ணி காற்றை உள்ளி ஃபில்லப் பண்ணி காற்றை வெளியே விடணும், திருப்பியும் காற்றை உள்ளி இது பண்ணி ஃபில்லப் பண்ணலாம். இது மாதிரி 3 முறை, காலையில் 1 தட்டி, மதியானம் 1 தட்டி, சாயந்தரம் இரவு. இது செய்யும் பொழுது அவங்களுடைய லங் வால்யூம் நல்லா இம்ப்ரூவ் ஆகி அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் ஆகுது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கையில் படுக்கும் பொழுது 20 சுவாசமாவது 2 கால்களையும் சுவரில் வைத்து செங்குத்தாக வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா மூளைக்கு தேவையான பம்பிங் ஆக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் அவங்க செய்யலாம். அதே மாதிரி வந்து டெய்லி 10 நிமிடம் அவங்க வந்து வீட்டை துடைக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அந்த வீட்டை துடைக்கும் பொழுது அவங்களுடைய அப்டமனுடைய ஃபேட் வந்து லூஸ் ஆகி அந்த அப்டமனுடைய ஃபேட் கம்மியாகுது. இது மாதிரி சில கர்ம யோகத்தையும் அவங்க செய்து கொண்டிருந்தால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். யோகாவை தொடங்குவதற்கு இப்பொழுது டைம் இருக்கா, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, எப்படின்னு யோகாக்காக டைம் ஒதுக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த குவஸ்டின் கேட்கறாங்க. உங்களுடைய குளியல் அறையில 10 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா அதுல 2 நிமிஷம் யோகாக்காக ஒதுக்குங்க. அந்த 2 நிமிஷம் கையை காலை மேல தூக்குங்க. உங்களுடைய

0: கேக்குறாங்க. உங்களுடைய குளியல் அறையில ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா அதுல ஒரு 2 நிமிஷம் யோகாக்காக ஒதுக்குங்க. அந்த 2 நிமிஷம் கைய கால மேல தூக்குங்க, உங்களுடைய பாதத்தை தொடர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. அதுல வந்து உங்களுடைய கவனத்தையும் உங்க மூச்சையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்த முடியுதான்னு பாருங்க. அவ்வாறு செயல்படுத்த முடிஞ்சிச்சுன்னா உங்களுடைய மனம் உற்சாகத்தை அடைந்து நீங்கள் அதிலிருந்து அந்த பயணத்தை ஈஸியாக தொடங்கி இதுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களை அறியாமலேயே உங்களுடைய வாழ்க்கையில் ஒட்டி கொள்ளும் என்பதை நான் உறுதியுடன் கூறுகின்றேன். நண்பர்களே, வயதை நிறுத்த முடியாது, ஆனால் வயதை அனுபவிக்கும் முறையை மாற்ற முடியும். வாழ்க்கை நீளமாக இருப்பதை விட வாழ்க்கை உயிரோட்டமாக இருக்க வேண்டும். திரையில் உலகத்தை பார்த்தோம், இனிமேல் உள்ளே இருக்கும் உலகத்தை பார்ப்போம். இத்தனை நாள் வெளியில் சுவையை தேடினோம், இனிமேலாவது உங்கள் இயற்கை தன்மையினை ருசியுங்கள். ஒரு ஆசனம், ஒரு மூச்சு, ஒரு அமைதி, ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள். தினமும் யோகா தினத்திலிருந்து உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் ஒரு ஆசனத்தையும் ஒரு மூச்சு பயிற்சியையும் செய்து உங்களுடைய வயதினுடைய சுவையினை முழுவதுமாக அனுபவித்து உங்களுடைய ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய பாதையில் அனுபவிக்க உதவுங்கள்.
1: யோகா என்பது சில ஆசனங்களின் தொகுப்பு மட்டுமல்ல, அது மனிதனை அவனுக்குள்ளேயே பயணிக்க செய்யும் வாழ்வியல் நெறி. உடலின் ஆரோக்கியம், மனதின் அமைதி, சிந்தனையின் தெளிவு மற்றும் வாழ்க்கையின் சமநிலை ஆகியவற்றை ஒருங்கே வழங்கும் அரிய வரமாக யோகா திகழ்கிறது. இயந்திரமயமாகி வரும் இக்காலத்தில் நம்மை நாமே சந்தித்துக் கொள்வதற்கான நேரம் மிகவும் குறைந்து வருகிறது. அத்தகைய சூழலில் சில நிமிட யோகா பயிற்சி நம்மை நமக்கே அறிமுகப்படுத்தும். வெளி உலகை வெல்வதை விட தன்னை தானே வெல்வது உயர்ந்த சாதனை என்பதை யோகா உணர்த்தும். ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் அன்பு நிறைந்த உலகமும் உருவாகட்டும் என்ற நம்பிக்கையுடன் யோகா குறித்த பல்வேறு தகவல்களை வழங்கினார் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை உதவி மருத்துவ அலுவலர் மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்கள். நேயர்கள், இதுவரை கேட்டது வளம் பெறுவோம், நலம் பெறுவோம், யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நவீன யுகத்தில் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு துணை நிற்கும் யோகா. படைப்பு தருமபுரி வானொலி நிலையம்.
2: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
3: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
2: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
3: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
2: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
3: மாமா, எனக்கு ஒன்னும் புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
2: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
4: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
3: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில அதுல எப்படி விளையாட போறோம்?
2: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
3: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
2: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
3: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
1: நமது தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: எட்டு ஊர் எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சு சாப்பாடு எவனும் செய்யல.
3: நான் சொல்ற ரெசிபியை கேட்டா சுவைக்கும். இதை கேட்டு நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா உங்க குழந்தைங்களும் கேட்டு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க இருக்கக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேங்காய் பால்கோவா. குழந்தைங்களா விரும்பி சாப்பிடக்கூடிய பால்கோவா. இது எப்படி செய்யறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத எடுத்து வச்சுப்போம். துருவின தேங்காய் ஒரு கப். அதாவது பாத்தீங்கன்னா, தேங்காய்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரௌனிஷ் ஓடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் சீவிட்டு நல்ல வெள்ளையா இருக்கிற அந்த உட்பக்கமா இருக்கிற தேங்காய் மட்டும் நல்ல துருவி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கப் பால் எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காத நல்ல கெட்டியான பாலா எடுத்து வச்சுக்கலாம். பால் பவுடர் ஒரு அரைக்கப் எடுத்துக்கலாம். சர்க்கரை ஒரு அரைக்கப் எடுத்துக்கலாம். நம்ம இனிப்புக்கு தேவையான மாதிரி தானே. அடுத்ததா ஏலக்காய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன். இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். சரி, இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு மிக்சி ஜார்ல நம்ம துருவி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் அப்புறம் பால் இது ரெண்டையும் வந்து நல்ல நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துல அரைச்ச தேங்காய் விழுது, மீதி இருக்கக்கூடிய பால், பால் பவுடரு, சர்க்கரை இது எல்லாமே வந்து சேர்த்து கட்டிங் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கிட்டு கடாயில நெய் ஊத்தி சூடானதும் நாம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா எல்லாம் சேர்த்து அதை வந்து ஊத்திக்கலாம். இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சு கைவிடாம கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கலவை வந்து கொஞ்சம் கெட்டியா மாறிடும் இல்லையா. கடைசியா நம்ம கிளறிட்டே இருக்கும்போது அந்த கலவை வந்து கடாயில ஒட்டாம திரண்டு வரும்போது ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறி அடுப்பை அணைச்சிட்டோம் அப்படின்னா சுவையான தேங்காய் பால்கோவா தயாராயிடுது. இது செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காதுங்க. குழந்தைங்களாம் அம்மா எனக்கு ஏதாச்சும் ஸ்வீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். தேங்காயும் பாலும் இருந்தாவே போதும், ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அடுத்ததா நம்ம தேங்காயை வச்சு ரவா பர்பி எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது செய்யறதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாமா? தேங்காய் துருவல் ஒரு கப் எடுத்துக்கலாம். ரவா ஒரு அரை கப்பு, சர்க்கரை ஒரு கப்பு, நெய் மூணுல இருந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஏலக்காய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம். தண்ணி ஒரு அரை கப்பு. இது வந்து நம்ம சர்க்கரை பாகு செய்யறதுக்கு தான். சரி, இது எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ரவையை அதுல கொட்டி மிதமான தீயில பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இத ஒரு தட்டுல கொட்டி ஆற வச்சுக்கலாம். அப்புறம் இதே கடாயில நம்ம துருவி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து நிறம் மாறாம நம்ம வதக்கி எடுத்துக்கணும். எப்படின்னா அதோட ஈரப்பதம் மட்டும்தான் போகணும். இப்போ வறுத்த ரவை கூட இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம சர்க்கரை பாகு செய்யணும் இல்லையா, அதுக்கு ஒரு பாத்திரத்துல சர்க்கரை அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சர்க்கரை முழுசா கரைஞ்சதுக்கு அப்புறம் பிசுபிசுப்பு தன்மை அப்படி இல்லனா ஒரு கம்பி பதம் சொல்லுவோம் இல்லையா, அது வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சர்க்கரை பாகு சரியான பதம் வந்ததும் அடுப்பு மிதமான தீயில வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சோம் இல்லைங்களா வறுத்த ரவை, தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் வந்து நம்ம பாகுல சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கலரி கலவை வந்து கெட்டியாக தொடங்கும். அப்போ வந்து நம்ம ஏலக்காய் தூளும் மீதி இருக்கிற நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த பாத்திரத்துல ஒட்டாம அதாவது அந்த கலவை வந்து அல்வா பதத்துக்கு வரும்போது நம்ம அடுப்பு அணைச்சிக்கலாம். இப்போ எப்படி இதுல பர்பி செய்யலாம் அப்படின்னா, ஒரு தட்டுல நெய்ய நல்லா தடவி விட்டுட்டு இந்த கலவைய அதுல ஊத்தி நல்லா சமமா பரப்பிக்கலாம். ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் கழிச்சு சூடாவே இருக்கும் இல்லையா அந்த கலவை, அப்ப வந்து நமக்கு எந்த மாதிரி ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்க்கு வந்து நம்ம கத்தி எடுத்து இதெல்லாமே வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் அந்த துண்டுகளை தனித்தனியா எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சுவையான மென்மையான ரவா தேங்காய் பர்பி.

0: பி தயாராயிடுச்சு. ரொம்ப குறைஞ்ச நேரத்துல நாக்குல வச்ச உடனே கரையக்கூடிய சுவையில இந்த ரவா தேங்காய் பருப்பியை செஞ்சிடலாங்க. குட்டீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெண்டு ரெசிபிஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் ஒரு நாளைக்கு செஞ்சு உங்க வீட்டு குட்டி குழந்தைங்களை அசத்திடுங்க. நன்றி நேர்களே.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 11:07. தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: ஜீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
6: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: Students, listen carefully.
8: Salem's best arts and science college is our Vaishya College. 37 years old college, autonomous and best-of-the-best college, students can offer campus interview offer the best to tell you.
9: Admission is coming. Vaishya Kaluri, Ayodhya Pattinam, Salem.
10: கேரட்லேன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
11: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க. அப்போ ஈஸி தானே?
12: கேரட்லேன், a Tata product, காவிரி ரோட், ஈரோடு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பூவே பெண் பூவே பெண் தோழிகளுக்கான நிகழ்ச்சி. ஆமாங்க, 11 மணி வரைக்கும் பூவே பெண் பூவே பாவையர்களுக்கான நிகழ்ச்சியா வளம் வந்துட்டு இருக்கு. இது நமக்கான நிகழ்ச்சி, நாம பேச போற நிகழ்ச்சி, நமக்கான நேரம்னு கூட சொல்லலாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு எல்லாருமே யோசிப்பீங்க. என்ன கொடுக்க போகிறாங்க நமக்காக பேசுறதுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா தோழிகளே? நேற்று தான் சர்வதேச யோகா தினம் நாடு முழுவதுமே, அதாவது இந்த உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். June 21 சர்வதேச யோகா தினம், அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் தோழிகளே. யோகாவை பற்றி தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேச போகிறோம்.

யோகா யாரெல்லாம் செய்கிறீங்க, அதனால் என்ன பயன்கள்லாம் அடைஞ்சிருக்கீங்க, யோகா கற்றுக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா, யோகானால் என்னென்ன பயன்கள் இருக்குது, யோகாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கூட நீங்கள் எங்ககிட்ட வந்து சொல்லலாம். அறிமுக நேர்களாக இருந்தீங்கன்னா 0 43 42 24 40 30 மற்றொரு 91 86 81 10 25 இந்த எண்கள் அழைக்கலாம். மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 91 86 65 20 25 இந்த எண்கள் அழைச்சும் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை என் கூட பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சிக்கு வரும் முதல் சகோதரி, வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க.

நேற்று தான் நம்ம சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடினோம். நாடு முழுக்க இந்த உலகம் முழுக்க கொண்டாடினோம். யோகானால் என்னென்ன பயன்கள் இருக்குது, யோகா செஞ்சால் நம்ம உடலுக்கு மனசுக்கு என்ன மாதிரியான ஆரோக்கியம் கிடைக்குது, யோகானா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேசலாமா தோழிகளே? இந்த யோக பயிற்சி அப்படின்றது நம்ம மனசுக்கும் உடலுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. மனம் உடல் ரெண்டுமே இணையக்கூடிய ஒரு பயிற்சி. மனதிற்கு அமைதியையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய பயிற்சி தாங்க இந்த யோகா பயிற்சின்னு சொல்லலாம். இது நம்மளோட நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் உறுதுணையாக இருக்குன்னு சொல்லலாம். அதனால தான் நிறைய பள்ளிகள் கல்லூரிகளில் இப்போ இருந்தே பயிற்சிகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைலில், ஒரு ஸ்பீடாக போயிட்டுருக்கிற இந்த லைஃப் ஸ்டைலில், நம்மளை நம்மளை கொஞ்சமாக ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாகவும் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக நம்ம வச்சுக்கணும்னா நம்ம யோகா செஞ்சால் நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது. யோகா செய்ய செய்ய பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளை வந்து அமைதியாகுது, ஒரு கிளியராக ஒரு அவேர்னஸ் கிடைக்குது நமக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம செய்யலாமா வேண்டாமா, இதை நம்ம பேசலாமா வேணாமா, இதை எப்படி பேசலாம், இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாங்க.

0: சரி தொழிலே, யோகாவை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, யோகா செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா, அதை பற்றி உங்களோட கருத்துக்களை நிகழ்ச்சியில் என் கூட பகிர்ந்துக்கோங்க.
1: அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்,
1: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
3: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
4: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
0: தர்மபுரி பைசொலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் பூவே பின் பூவே நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நிகழ்ச்சியில ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம். தோழிகளே, யோகா குறித்த உங்களது கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. காத்திருங்கள் தோழிகளை, பேசுவோம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தீராத இடுப்பு வழி, கை கால் வழி, முதுகு வழியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: കുറച്ചും കൂടി. വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ്, ബിഇ ബിടെക്കിൽ ഇലക്ട്രോണിക്കൽ മെക്കാനിക്കൽ, ഇസിഇ കമ്പ്യൂട്ടർ സയൻസ്, ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസ് ആൻഡ് ഡാറ്റാ സയൻസ്, സൈബർ സെക്യൂരിറ്റി, എംഇ എംടെക്കിൽ ഡിസൈൻ എഞ്ചിനീയറിംഗ് ആൻഡ് ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസ് ആൻഡ് ഡാറ്റാ സയൻസ്, എംസിഎ എംബിഎ போன்ற பாடப்பிரிவுகளுக்க அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
1: கேரட் லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
2: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்ப மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க. அப்ப ஈஸி தானே?
3: கேரட் லைன் டாடா ப்ராடக்ட், எல்எம்ஆர் காம்ப்ளெக்ஸ் அருகில், சேலம் ரோட், நாமக்கல். டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல்ல நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலண்ணையா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
6: 11:22 ஆயாச்சுங்க. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த நிகழ்ச்சி பூவே பெண் பூவே, பெண் தோழிகளுக்கான நிகழ்ச்சி. பெண் தோழிகள் மட்டுமே பேசக்கூடிய நேரலை நிகழ்ச்சி இது, நமக்கான நிகழ்ச்சின்னு சொல்லலாமேங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம யோகாவை பத்தி பேச போறோம். June 21 இன்னைக்கு, நேற்று தான் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டுச்சு இல்லையா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையும் பெரிய பெரிய இடங்களில் யோகா பயிற்சிகள் வந்து நடந்தது. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கான இந்த வருஷத்திற்கான ஒரு தீம் அப்படின்னா யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்னா ஆரோக்கியமான வயோதகத்துக்கான யோகா அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட முதுமைக்கு முன்னாடியே நம்ம யோகா கற்றுக்கிட்டால் முதுமையில் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்க்கலாங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய தோழிக்கிட்ட பேசுவோம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
7: வணக்கம் மேம்.
6: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
7: மேம், பொம்மடி விடுவெளி நகர்ல இருந்து மோகனா பேசுறேன்.
6: மோகனா, வானொலி ஒளியில குறைச்சிருங்க. வெளியே வந்துட்டீங்களா மோகனா? சொல்லுங்க, யோகா பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க?
7: யோகா வந்து நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமானது.
6: நீங்க யோகா பயிற்சி பண்றீங்களா?
7: இல்லங்க மேம், பண்ணிட்டு இருந்தேங்க மேம், இப்ப கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன்.
6: ஏன், என்னாச்சு?
7: கண்டினியூ
6: பண்ணிக்கிறீங்களா? ஓகே ஓகே, உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சின்ற மாதிரி இருக்கு.
7: சரிங்க
6: மோகனா, ரொம்ப அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரி, வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து? யார் பேசுறீங்கம்மா?
8: மகேஸ்வரி.
6: மகேஸ்வரி, மகேஸ்வரி சொல்லுங்க, நீங்க யோகா பண்ணிருக்கீங்களா? பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? இன்னும் பண்ணலையா? இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலையா? எங்க போய் கத்துக்கிறது, யாருக்கிட்டடா கத்துக்கிறது அப்படின்னு யோசனையா? ஆமா ஆமா, மன அமைதி மட்டும் இல்லம்மா, உடல் ஆரோக்கியம் ரெண்டுமே நமக்கு மேம்படும்னு சொல்லலாம். ஏன்னா யோகா பண்றவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க அவங்களோட அனுபவத்தை சொல்லுவாங்க. ஏன்னா நமக்காக ஒதுக்கக்கூடிய நேரம் அது மட்டும்தான் இல்லையா? மற்ற நேரங்கள் டிவி பாக்குறது, நம்ம புக்ஸ் படிக்கிறது, இல்ல நம்ம ஏதாவது ஒரு கதை பேசுறது நேரத்துல மத்தவங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆனா நமக்காக நம்ம மனசு கூட நம்ம உடம்பு கூட பேசக்கூடிய நேரம்னா அது நம்ம யோகா செய்யக்கூடிய நேரமாக தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்க மகேஸ்வரிமா. சரியா? சரிங்கம்மா, வாழ்த்துக்கள்.

0: நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரி. வணக்கம். வணக்கம் சகோதரி. ராஜேஸ்வரிமா நீங்க சொல்லுங்க. நீங்களா? நல்லா இருக்கேன் ராஜேஸ்வரிமா. நீங்க பண்ணிருக்கீங்களா?
1: நான் ஒண்ணுவா, நான் எப்பவும் முறையா கேட்டது இல்ல.

0: என்னது?
1: ஆமா ஆமா.
0: அவங்க சேர்ல உட்காந்துகிட்டே கூட செய்யலாம், உட்காந்துகிட்டே கூட செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸசைஸ் தான் சொன்னாங்க. எனக்கு கால் மறுத்து போயிடுச்சு, ரொம்ப மறுத்து போச்சு. அப்புறமா அவங்க சொன்ன மாதிரி சரியாயிடுச்சு.
1: அப்படியா?
0: சொன்ன மாதிரி குளிங்காரம் எடுத்து வச்சு அப்புறமா மண்டெல்லாம் அது சரியா போயிடுது அப்படின்னு சொன்னாங்க. சேர்ல உட்காந்து அந்த மறுத்து போனதெல்லாம் சரியாயிடுச்சு.
1: தொடர்ந்து நிறைய கத்துக்கோங்க. யோகாலே நிறைய வகைகள் இருக்கு.
0: வெளிய போறதில்லாம்
1: பரவாயில்ல. டக்குன்னு உடனே பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி
0: நன்றி.
1: நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த தோழி வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. ராஜேஸ்வரிமா அவங்களுடைய அனுபவத்தை ரொம்ப அழகாக சொன்னாங்க பார்த்தீங்களா. உட்காந்துக்கிட்டே கூட ஒரு சில எக்ஸசைசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து செய்யக்கூடிய அந்த எக்ஸசைஸை செஞ்சிட்டே இருந்தோம்னா நம்ம கீழே உட்காந்து தரையில் உட்காந்து சம்மணம் போட்டு உட்காந்து ஆசனங்கள் போட்டு கூட செய்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து விடுங்க. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரி வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்துமா?
2: கிருஷ்ணகிரியிலிருந்து
1: பேசுறீங்களா?
2: என்ன
1: பண்றீங்கம்மா? எஃப்எம் கேக்குறது தான் பொழுதுபோக்கேவா பூங்கோதை அம்மாவுக்கு? சரிங்க. என்ன நிகழ்ச்சிகள் ரொம்ப பிடிக்கும்? அப்படியா? நம்ம எல்லாம் சேர்ந்து அப்படியே பேசுறோம் ஒரு மணி நேரம் இல்லையா? சரிங்க
2: தொடர்ந்து
1: செய்யுங்கம்மா. யோகா செய்யறது நல்லது. நம்ம விட்டுட்டு இருந்தா கூட அதை ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்ச்சியா கூட இது இருக்கலாம். சரியா? நன்றி. செஞ்சிடுறீங்களா? சரி சரி. நன்றி நன்றி நன்றி.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, இரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: நேர்களை, நாம் இதுவரை கேட்டோம் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

நேர்களே, இன்னைக்கு பூவை பெண் பெண் நிகழ்ச்சியில் நம்ம யோகாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். யோகாவின் பயன்கள், யோகாவோட சிறப்புகள், யோகா செஞ்சால் நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிறைய சகோதரிகள் வந்து நான் இனிமேல் தொடர்ந்து யோகா செய்கிறேங்க, கொஞ்ச நாள் நடுவில் விட்டுட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக அது அவங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். தோழிகளே, உங்களது கருத்துக்களோடு காத்திருங்கள்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400.

0: நடைபெறுகிறது. விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: நேரம் 11:37. நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே, இது பெண் தோழிகளுக்கான நிகழ்ச்சி. பெண் தோழிகள் மட்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, யோகாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நேற்று தான் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது இல்லையா? நாடு முழுக்க, உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டது. யோகா அப்படின்றது நம்ம உடம்பு மட்டும் இல்லைங்க, மனசையும் ஆரோக்கியமாக வச்சிருக்கு. நமக்கான கொஞ்ச நேரத்தை ஒதுக்கிறது இந்த யோகா பயிற்சி மூலமாக அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தத்தை குறைச்சி நமக்கு ஆழ்ந்த ஒரு தூக்கத்தையும் கொடுக்குது, ஒரு ஸ்டேபிளான ஒரு மனநிலையை கொடுக்குது, ஒரு பதட்டத்தை குறைக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்மளாம் எதுக்கெடுத்தாலும் பதட்டப்படுவோம், ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்தால் உடனே பதட்டப்படுவோம். அதனால் நிறைய ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல சேஞ்ச் ஆகுது. இது எல்லாத்தையும் இது குறைக்குதுன்னு சொல்லலாம். இப்போது ரீசண்டாக எல்லாருக்கும் இருக்கிறது வந்து ஒரு ஞாபகமாக இருக்குது, எங்கே வச்சிட்டோம் எங்கே வச்சிட்டோம். எதுவாக இருந்தாலும் நம்ம கூகுளில் தேடுவோம். நம்ம எங்கே வச்சிட்டோன்றதை எங்கே போய் தேடுறது, நாம தானே தேடணும். நம்மளோட ஞாபக மறதியை இந்த யோகா மேம்படுத்துதுன்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த இயற்கையில் கிடைக்கக்கூடிய தண்ணியை மாசுபடுத்திட்டோம். இப்போ காற்றையும் நம்ம மாசுபடுத்திட்டுருக்கோம், இந்த மண்ணையும் மாசுபடுத்திட்டுருக்கோம். நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று மாசாக இருக்குது, மாசுபட்டு போய் கிடக்குது. இது நாம் வந்து ஒரு டீப் ப்ரீத் பிராணாயாமம் மூலமாக நம்மளுடைய காற்றை நல்லா உள்ளிழுக்கும் போது நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்குது. நம்ம சும்மா ஒரு டீப் ப்ரீத் எடுக்காமல் ஒரு ஷாலோ ப்ரீத் நம்ம எடுக்கும் போது நமக்கான ஆக்சிஜன் நமக்கு முழுமையாக கிடைக்காமல் போகுதுங்க. இதனால் நம்ம சீராக இயங்காமல் கூட போகிறோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புத்துணர்ச்சி இல்லாமல் நம்ம இருக்கோம்னு கூட சொல்லலாம். நம்ம எப்பயுமே ஒரு ஆழ்ந்த மூச்சு, அதுக்காக தனியாக உட்காந்து ஒரு நல்ல மூச்சு எடுக்கும் போது அது நாள் ஃபுல்லாக நம்மளை வந்து ஒரு ஆக்டிவாக வச்சுருக்கோம்னு கூட சொல்லலாம். சரி, தோழிகள்கிட்ட பேசுவோமா? வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து?
4: மணிமேகலை, அங்கிருந்து பேசுறேன்.
3: மணிமேகலை, சொல்லுங்க. மணிமேகலை,
4: யோகா, அந்த யோகான்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோகா செய்யறது அதோட ரொம்ப பிடிக்கும்.
3: என்னென்ன செய்வீங்க யோகால?
4: ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சின்ன வயசுல யோகா பத்தி தெரியல. அதுக்கப்புறம் 11th 12th போகும்போது என்எஸ் டெம்பிள் பாத்தீங்கன்னா, அப்போ வந்து யோகா பயிற்சி கொடுத்தாங்க அந்த ஒரு வாரத்துல.
3: சரி,
4: அப்போ வந்து அது தொடர்ந்து எனக்கு யோகா பிடிச்சு போச்சு. எப்படின்னா, ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். படிப்புல கான்சென்ட் பண்றது இதெல்லாமே கொஞ்சம் எனக்கு எப்படின்னா ஒரு உதவியா இருக்கிற மாதிரி என்னோட மூளையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. யோகா செய்ய செய்ய ஒரு மன தைரியம் இதெல்லாமே கிடைச்சது.
3: சரி,
4: தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இடியில வந்து குழந்தைங்க அப்படின்ற போது அது இடியில செய்ய முடியல,
3: ஸ்டாப் ஆயிடுச்சு. குழந்தைங்க வந்த பின்னாடி தானே நமக்கு யோகா அதிகமா தேவைப்படும்.
4: கண்டிப்பா, ஏன்னா அவங்க கிட்ட செய்யறத ஒரு யோகா பயிற்சி மாதிரி தான் ஓடுறது. அவங்க கூடவே அவங்க தேவையான விஷயங்களை செய்யறது அதுவே ரொம்ப ஆக்டிவா இருக்கும்.
3: ஆனா நம்ம எல்லாமே
4: காலையில மார்னிங்ல யோகா செய்யறது ரொம்ப நல்ல விஷயம். அது நம்ம கத்துக்கிட்டோம், கத்துக்கிறோமா செய்யறோமா இல்லையா, ஆனா குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். நம்மளால செய்ய முடியாத அந்த யோகாவை நம்மளும் செய்யணும், கூடவே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவங்க வருங்காலத்துல ரொம்ப தைரியமான குழந்தைங்களாகவும் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடுவாங்க.
3: மணிமேகலை, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, நம்ம அவங்க கூட ஓடுறது செய்யறதே நமக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ். அது வந்து எக்ஸசைஸ்னு நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது இல்லை, நம்ம உட்காரோம் இல்லையா, நமக்கான அந்த நேரத்தை ஒதுக்கி நமக்கான எக்ஸசைஸ் செய்யும் போது தான் அதுக்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். சரியா மணிமேகலை?
4: கண்டிப்பா மேம். ஆனா யோகா, ஆமா கண்டிப்பா, தனியா அதுக்கு நம்ம டைம் ஒதுக்கி அது அதிகாலையில எழுந்துச்சு செய்யும் பொழுது அதோட நன்மைகள் இன்னும் அதிகமா கிடைக்கும்.
3: சரிங்க, நன்றி மணிமேகலை.
4: நன்றி, நன்றி மேம்.

0: நிகழ்ச்சி குரம் அடுத்த சகோதரி வணக்கம்.
1: தோழிக்கு காலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: என்ஜோ காலையிலிருந்து ராணிமா.
0: ராணிமா சொல்லுங்க.
1: நான் வேதாத்ரி மகரிஷி யோகா படிச்சிருக்கேமா.
0: சரி.
1: கிளாஸையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். 2000 ஜாயின் பண்ணிட்டேன்.
0: ஜாயின் பண்ணிட்டீங்க.
1: இப்போ கூட பேக் பெயின் அதிகமா இருக்குது. ஆனா இருந்தாலும் காலையில அதுக்காக ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷமாவது ஒதுக்கி சின்ன சின்ன எக்ஸசைஸ் 4:30 முடிச்சிருவேன்.
0: ஏதாவது ஆசனங்கள் பண்ணுவீங்களா?
1: வலியோ இது இருந்தாலும் சரி, கண்ண மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவேன். முடிஞ்சா
0: சரி,
1: எது சின்ன சின்ன இதெல்லாம் செஞ்சுட்டுதான் இருக்கு இன்ன வரைக்கும். யோகா செய்ய செய்ய என்னைக்குமே இளமையோட இருக்கலாமா இந்த கான்செப்ட் உங்ககிட்ட சொல்றேன், நீங்களும் செய்யுங்க.
0: இது யாருக்கு?
1: அதே மாதிரி உணவு வந்து அளவா எடுக்கலாமா? போதுன்ற மனசு வருமா? அது சுவையா இருக்குது, நம்ம அதிகமா எடுத்துக்க மாட்டோம். போதுன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான். அது
0: நிச்சயமா ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது இல்லையா?
1: கண்ட்ரோல்டு. அப்புறம் வந்து ஒரு சில பழக்கத்தெல்லாம் நாமளே அவாய்ட் பண்ணிட்டோம்னா, இன்ன வரைக்கும் நான் ஒரே வெயிட்ல தான் இருக்கேன். 10 வருஷமும் ஒரே வெயிட் தான்.
0: அவங்க யோகா செய்யறத பத்தியும் அதனால அவங்களுக்கு கிடைச்ச நன்மைகளை பத்தியும் ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிறாங்க இல்லையா? ஒரு பாடலுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுவோமா தோழிகளே? தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: கிருஷ்ணகிரி
6: தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU. நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
10: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் நான் இன்டர்வியூ தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்விற்கு விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி இந்த மாதம் 25ஆம் தேதி.
11: நேரம் 11:51. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பூவே பெண் பூவே. இது பெண் தோழிகளுக்கான நிகழ்ச்சி. பெண் தோழிகள் மட்டுமே பேசக்கூடிய நிகழ்ச்சி இது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம யோகாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். யோகா செய்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள், அதனால் நீங்கள் அனுபவித்த நன்மைகளை எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். யோகா செய்யாத தோழிகளும் இன்னிலேருந்தே செய்ய தொடங்கலாம் தோழிகளே. அதுவும் அதிகாலை வேளையில் நம்மளை எழ வைக்கும்னு சொல்லலாம் இந்த பயிற்சி. ஒரு 4:30 இல்லை ஒரு 5 மணிக்கு இல்லை ஒரு 5:30 எழுந்து நம்ம கொஞ்சம் நேரமாவது யோகா செய்யணுங்க. அந்த சுத்தமான காற்று, அந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பிரபஞ்சத்துலேருந்து வரக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி தான் நமக்கு ஒரு உயிர் ஆற்றலை கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த எனர்ஜியை நம்ம கிரகிச்சிக்கணும் அப்படின்னா நமக்கு

காலையிலே எந்திரிச்சுக்கணுங்க. காலையிலே எந்திரிச்சு தான் பாருங்களேன் ஒரு நாளாவது. அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு சிலர் நான் சூரிய உதயத்தையே பார்த்ததில்லை அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லைங்க, காலையில் நீங்கள் எந்திரிச்சு பாருங்கள், அன்றைக்கி டே ஃபுல்லாகவே உங்களுக்கு சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க, நீங்கள் ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி சில நிமிடங்கள் நம்ம அதுக்காக உட்காந்து அந்த யோகாவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுடைய மனசு அமைதியாகுது. அப்படி அமைதியாகும் போது நம்ம சட்டுன்னு கோவப்பட மாட்டோம். காலையில் தாங்க இந்த கோவப்படுறது டென்ஷன் எல்லாமே நடக்கும். அந்த காலை வேலை, அந்த பரபரப்பான காலை வேலையில் தான் எல்லாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோவத்தை காட்டிக்கிட்டே இருப்போம் இல்லையா. நம்ம காலையிலே எழுந்து யோகா செஞ்சிட்ட உடனே அந்த கோவம் படுறது கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளை கேட்பாங்க, கோவப்படுற ஆத்திரப்படுற நீலாம் யோகா செய்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக கோபமே வராது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. யோகா செய்யறதுனால நிறைய பயன்கள் இருக்கு சகோதரர்களே. உங்களுடைய கருத்துக்களை என் கூட வந்து பகிர்ந்துக்கோங்க.

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
1: மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட் பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம், ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

இதோ மெசேஜும் வந்தாச்சு, பாட்டு கேட்க தயாரும் ஆயாச்சு. எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க 0-4-3-4-2-2-4-4-0-3-0 இந்த நம்பரை சேவ் பண்ண மறக்காதீங்க. தினமும் பகல் 3 மணிக்கு எஸ்எம்எஸ் இனிய கீதங்கள்.

0: உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5 திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 இன்னிசை சாரலாய் இசைமலை தூரலாய் இடைவிடாத இசைமலை அடுத்தடுத்த பாடல்கள் அமுத கானங்களாய்.
1: நேர்களே, நிறைவு பெற்றது பூவே பின் பூவே. இன்னைக்கு நிகழ்ச்சியில் யோகாவும் அதன் பயன்களும் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். நிறைய சகோதரிகள் கலந்துட்டு யோகா செய்கிறதை பற்றியும் அதனால் அவங்க அடைஞ்ச பயன்களை பற்றியும் ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தோழிகளுக்கும் கேட்டு ரசித்த தோழிகளுக்கும் நன்றி. நேரம் பகல் 12 மணி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கலாம் இன்று நம் பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். 12:10 அறிவியல் மலர், சாயங்களின் முக்கியத்துவமும் பயன்பாடுகளும். கௌரவ விரிவுரையாளர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 திரையிசை, சூழல் காப்போம் மெல்லிசை ஆகியன கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 மணிக்கு விவசாய அரங்கம், குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பம் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் விஜயகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து திரை இசை பாடல்களாக வளம் வரும். 3 மணிக்கு கட்சவியல் கலகல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தர்மபுரி ஜெயின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 மாவட்ட செய்தி மலர், இன்று திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி, கறவை மாடுகளில் நோய் மேலாண்மை, கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் பி. வினோத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து

முறை நெல் சாகுபடி. கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய உதவியாளர் எஸ் அருண்குமார் அவர்கள் வழங்கும் உரை ஆகியன கேட்கலாம். 8 மணிக்கு இளந்தென்றில் சொல்லுக வெல்லுக, 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாத இசைமழை, 10 மணிக்கு சுகமன ராகங்கள். இன்று தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் விளம்பரம். நேயர்கள், இதுவரை நம் பண்பலையில் விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம் தேவை இயக்கணம்.
2: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:10.
1: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்கள் கேட்கலாம்.
5: அறிவியல் மலர். வெள்ளை நிற துணிக்கு வண்ணம் தருவது சாயம். வெறும் துணிகளுக்கு மட்டுமல்ல, நம் வாழ்க்கைக்கும் வண்ணம் சேர்ப்பவை சாயங்கள் தான். பண்டைய காலத்தில் இயற்கையிலிருந்து பெறப்பட்ட சாயங்கள் முதல் இன்று தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் நவீன சாயங்கள் வரை சாயங்களின் உலகம் மிகவும் சுவாரஸ்யமானது. அப்படிப்பட்ட வண்ணமயமான சாயங்களை பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்களை இன்னைக்கு அறிவியல் மலர் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். இன்று சாயங்களின் முக்கியத்துவமும் பயன்பாடுகளும் உரை வழங்குகிறார் கௌரவ விரிவுரையாளர் ரமேஷ் அவர்கள்.
6: சாயங்கள் அப்படின்னா என்ன? சாயம் அப்படின்னா என்னன்னா, துணி, காகிதம், தோல், பிளாஸ்டிக், உணவுப் பொருட்கள், அழகு சாதனப் பொருட்கள் ஆகியவற்றிற்கு நிரந்தரமாக நிறமளிக்கும் கரிம வேதி சேர்மங்கள் தான் நம்ம சாயங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சாயங்கள் பொருளின் மேற்பரப்பு

மட்டும் படிவதில்லை, அவை பொருட்களுள் ஊடுருவி அதனுடன் வலுவான பிணைப்பை ஏற்படுத்தி நிறத்தை நிலைத்திருக்கச் செய்கின்றன. ஒரு நல்ல சாயத்தின் பண்புகள் எப்படியெல்லாம் இருக்கணும்? கவர்ச்சிகரமான நிறம் கொண்டிருக்க வேண்டும், தண்ணீரில் கரையக்கூடியதாக இருக்க வேண்டும், அல்லது கரையக்கூடிய வடிவமாக மாற்றப்பட வேண்டும். நார்களுடன், அதாவது ஃபைப்ரஸ், பிணையும் தன்மை இருக்க வேண்டும். கழுவுதல், ஒளி, வியர்வை மற்றும் இரசாயனங்களால் நிறம் மங்கக்கூடாது. ஒரே மாதிரியான நிறத்தை வழங்க வேண்டும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நல்ல சாயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சாயங்களின் நிறக்கோட்பாடுன்னு இருக்குது. சாயங்களினுடைய நிறக்கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயங்களின் நிறம் அவற்றிலுள்ள இரண்டு முக்கிய குழுக்களால் தீர்மானிக்கப்படுகிறது. ஒன்று நிறக்குழு, மற்றொன்று துணை நிறக்குழு. நிறக்குழு அப்படின்னா என்ன, துணை நிறக்குழு அப்படின்னா என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நிறத்தை உருவாக்கும் அணுக்குழுக்களே நிறக்குழுக்கள் எனப்படும். உதாரணங்களாக அசோக்குழு, நைட்ரோக்குழு, கார்பனைல் குழு, எத்திலீன் குழு, தயோ கார்பனைல் குழு, இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுகளாக நம்ம சொல்லலாம். இதனுடைய பணி என்ன, நிறக்குழுக்களினுடைய பணி என்ன? காணக்கூடிய ஒளியின் சில அலைநீளங்களை உறிஞ்சுகின்றன, மீதமுள்ள ஒளியை பிரதிபலிப்பதால் நிறம் தோன்றுகிறது. இதெல்லாம் இதனுடைய பணிகள். துணை நிறக்குழு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நிறத்தின் தீவிரத்தை அதிகரித்து சாயம் நார்களுடன் பிணைய உதவும் குழுக்கள் துணை நிறக்குழு அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டுகள் ஹைட்ராக்சைல் குழு, அமினோக்குழு, சல்பானிக் அமிலக்குழு, கார்பாக்சைல் குழு. கந்தக சாயங்கள், சல்பர் டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். கந்தகம் கொண்ட சாயங்கள், அதாவது சல்பரை கொண்ட சாயங்களுக்கு பேர் கந்தக சாயங்கள் என்று பெயர். எடுத்துக்காட்டு சல்பர் பிளாக். பயன்படுத்தப்படும் நார்கள், பருத்திகள். நன்மைகள், குறைந்த செலவு, நல்ல கழுவும் நிலைத்தன்மை கொண்டவை. சாயங்களின் பணிகள் பற்றி பார்ப்போம். ஃபங்க்ஷன் ஆஃப் டைஸ், நிறமளித்தல், அழகியல் பணி, அடையாள பணி, பாதுகாப்பு பணி, மருத்துவ பணி, பகுப்பாய்வு பணி. முதலில் நிறமளித்தல். பொருட்களுக்கு நிரந்தர நிறம் அளிக்கின்றன. அழகியல் பணி, பொருட்களின் தோற்றத்தை மேம்படுத்துகின்றன. அடையாள பணி, பொருட்களை மேம்படுத்த நிற குறியீடாக பயன்படுத்தப்படுகின்றன. பாதுகாப்பு பணியில் சில சாயங்கள் புரோதா கதிர்களிலிருந்து பாதுகாக்கின்றன. மருத்துவ பணி, உயிரியல் மாதிரிகளை நிறமூட்ட பயன்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டுகள் மெத்திலின் புளூ, இயாசின். பகுப்பாய்வு பணி, வேதியியல் குறிகாட்டிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டு மெத்திலின் ஆரஞ்சு. சாயங்களின் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைஸ். ஜவுளி தொழிலில் பயன்படுகின்றன, உணவு தொழிலில் பயன்படுகின்றன, மருத்துவ தொழிலில் பயன்படுகின்றன, மருத்துவ ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படுகின்றன, அழகு சாதன தொழிலில் பயன்படுகின்றன, அச்சு தொழிலில் மற்றும் தோல் தொழிலில் பயன்படுத்தப்படுகின்றன. ஜவுளி தொழிலில் பருத்தி, பட்டு, கம்பளி, பாலியஸ்டர் போன்ற துணிகளுக்கு நிறமூட்டியாக பயன்படுகின்றன. உணவு தொழிலில் உணவுப் பொருட்களின் கவர்ச்சியை அதிகரிக்கின்றன. மற்றும் மருத்துவ தொழிலில் மாத்திரைகள் சிறப்புகளுக்கு அடையாள நிறம் அளிக்கின்றன.

மருத்துவ ஆய்வகங்கள் திசுக்கள் மற்றும் நுண்ணுயிரிகளை அடையாளம் காண உதவுகின்றன. அழகு சாதன தொழிலில் முடிச்சாயம் உதட்டுச்சாயம் போன்றவற்றில் பயன்படுகின்றன. அச்சுத்தொழிலில் மை மற்றும் காகித நிறமுற்றலில் பயன்படுகின்றன. தோல் தொழிலில் தோலின் அழகையும் மதிப்பையும் உயர்த்துகின்றன மற்றும் பொருளாதார முக்கியத்துவம். சாயத்தொழிலில் வேலைவாய்ப்பையும் தொழில் வளர்ச்சியையும் அதிகரிக்கிறது. சாயங்கள் மற்றும் நிறமிகள் பண்புகள் கரையும் திறன். சாயங்கள் கரையும் நிறமிகள் கரையாது. நார்களுடன் பிணைப்பை ஏற்படுத்தக்கூடியது சாயங்களாகும். நிறமிகள் குறைவான பிணைப்பை ஏற்படுத்தக்கூடியது. பயன்பாட்டு முறை நாருக்குள் ஊடுருவக்கூடியது சாயங்கள் ஆகும். நிறமிகள் பைண்டருடன் கலக்கப்படக்கூடியது. நிறத்தின் பிரகாசம் அதிகமான நிறமுட்டியாக பயன்படுகிறது. நிறமிகள் மிதமான நிறமுட்டியாக பயன்படுகிறது. சாயங்களுக்கு எடுத்துக்காட்டாக இண்டிகோ சாயம் கேங்கோ சாயம். நிறமிகளுக்கு எடுத்துக்காட்டு டைட்டன்.

காடமியம் டை ஆக்சைடு அயன் ஆக்சைடு. இப்பொழுது நிறம் என்றால் என்ன, நிறத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம், நிறத்தினுடைய பண்புகள் என்ன, நிறத்திற்கு என்னென்ன காரணங்கள், என்னென்ன குழுக்கள் இடம்பெற்றிருந்தால் அது நிறமூட்டியாக துணிகளுக்கோ அல்லது மற்ற ஃபைபர்ஸுக்கோ நிறமூட்டியாக பயன்படுகிறது என்பதை பற்றியும் அதனுடைய முக்கியத்துவம் பற்றியும் இப்பொழுது பார்த்தோம். சாயங்கள் என்பது நவீன வேதியியலில் மற்றும் தொழில்துறையில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் கரிம நிறமூட்டிகள் ஆகும். அவை துணி, உணவு, மருந்து, மருத்துவம், அழகு சாதன பொருட்கள் மற்றும் பல்வேறு தொழில்களில் இன்றியமையாதவை ஆகும். சாயங்களின் வகைகள், அவற்றின் செயல்முறைகள் மற்றும் பயன்பாடுகளை அறிதல் தொழில்துறை வேதியியலில் மிகவும் முக்கியமானதாகும். சாயங்கள் என்பவை துணிகள், நெகிழிகள் அல்லது தோல் போன்ற பொருட்களுடன் வேதியியல் அல்லது இயற்பியல் ரீதியாக பிணைந்து நிரந்தர நிறத்தை அளிக்கும் வண்ணமுள்ள கரிம பொருட்களாகும். பிணைப்பான்களை பயன்படுத்தி மேற்பரப்பில் அமர்ந்திருக்கும் நிறங்களிலிருந்து இவை வேறுபடுகின்றன. சாயங்கள் முதன்மையாக அவற்றின் வேதியியல் அமைப்பு மற்றும் அவை இலைகளில் பயன்படுத்தப்படும் முறையின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. சில சிறப்பு வாய்ந்த அல்லது ஜவுளி அல்லாத பயன்பாடுகளுக்கு பிற பொதுவான வகைகளில் உணவு, மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சாயங்கள், கரைப்பான் சாயங்கள் அதாவது நெகிழிகள், மைகள், பெட்ரோலிய பொருட்களில் பயன்படுத்தப்படுபவை ஆகும். மற்றும் மார்டன் சாயங்கள், துணியுடன் பிணைவதற்கு ஒரு உலோக உப்பு மார்டன் தேவைப்படுகின்றன, இவையும் சாயங்களில் அடங்கும். சாயங்கள் என்பது நம்மை சுற்றியுள்ள வண்ணங்களால் உலகம் ஒரு ரம்மியமான இடமாக தோன்றுகிறது. இவை இயற்கையாகவோ அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்டவையாகவோ இருக்கலாம். செழிப்பான பச்சை நம் கண்களுக்கு தெரிகிறது. அதே போலவே அடர் சிவப்பு நிற விளையாட்டு காரும் தெரிகிறது. தொழில் மயமாக்கலுக்கு பிறகு நம்மை சுற்றியுள்ள மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பொருள்களின் தோற்றத்தை மேம்படுத்த தொழிற்சாலைகள் முயன்றுள்ளன. நம்மை சுற்றியுள்ள பொருட்களுக்கு வண்ணங்களை வழங்கும் முக்கிய கூறு சாயங்கள் என்றும் கூறலாம். நாம் பயன்படுத்தும் ஆடைகள் மற்றும் துணிகளின் நிறத்திற்கு சாயங்களே முதன்மையாக காரணமாகின்றன. சாயங்கள் என்பவை துணியில் ஒட்டிக்கொள்ளும் திறன் கொண்ட சேர்மங்கள் ஆகும். சாயங்களின் தரம் உற்பத்தியாளரை பொறுத்து மாறுபடும். என்றாலும் துணிக்கு நிறமூட்டியாக குறைந்த நேரம் எடுத்துக்கொள்ளும் மற்றும் வேதியியல் ரீதியாக நிலைப்புத்தன்மை கொண்ட சாயங்களே மிகவும் விரும்பப்படுகின்றன. துணிக்கு சாயம் பூசுவது சாய மூலக்கூறுகளுக்கும் துணிக்கும் இடையே வலுவான வேதியியல் பிணைப்பை உருவாக்குகின்றன. வெப்பநிலை மற்றும் நேரம் ஆகிய இரண்டு முக்கிய காரணிகள் சாயத்தின் நீடித்துழைக்கும் தன்மையை தீர்மானிக்கின்றன. சந்தையில் பல்வேறு வகையான சாயங்கள் உள்ளன. அவற்றை ஆதாரத்தின் அடிப்படையில் இயற்கை சாயம் என்றும், செயற்கை சாயம் என்றும், நேரடி சாயம் என்றும், சிதறல் சாயம் என்றும், வினைபுரியும் சாயம் என்றும், கரைப்பான் சாயம் என்றும் வகைப்படுத்தலாம். அவற்றில் இயற்கை சாயம் பற்றி இப்பொழுது பார்ப்போம். உலகின் பல்வேறு பகுதிகளில் நெடுங்காலமாக சாயமிடுதல் ஒரு செழிப்பான வர்த்தகமாக இருந்து வருகிறது. வேதியியல் அறிவியலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு முந்தைய காலங்களில் பயன்படுத்தப்பட்ட சாயங்கள் இயற்கையானவையாகவே மட்டுமே இருந்தன. சாயங்கள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து பெறப்பட்டன. வட இந்தியாவில் நடைபெறும் அவுரி வர்த்தகமும் விவசாயமும் இந்த வர்த்தகத்தின் அளவிற்கான ஓர் எடுத்துக்காட்டாகும். குறைந்த விலை மற்றும் அதிக நம்பகத்தன்மை காரணமாக செயற்கை சாயங்கள் தொழில்துறையில் ஆதிக்கம் செலுத்தினாலும் ஹீமோடாக்சின், கார்மையின், ஓர்சின் போன்ற இயற்கை சாயங்கள் இத்துறையில் இன்னும் பயன்பாட்டில் உள்ளன என்பது வியக்கத்தக்கவையாகும். செயற்கை சாயங்கள் கரிம மற்றும் கனிம சேர்மங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து சாயங்களும் செயற்கை சாயங்கள் என்று கூறலாம். அமிலச்சாயங்கள், காரச்சாயங்கள், அசோச்சாயங்கள், நைட்ரோ சாயங்கள், வாட்சாயங்கள், மார்டன் சாயங்கள்

மிளகுச் சாயங்கள் போன்றவை செயற்கை சாயங்களில் வகைகளை சார்ந்ததவையாகும். நேரடி சாயங்கள் ஓர் நீர்க்கரைசலை தயாரித்து அதில் துணியை மூழ்கடிப்பதன் மூலம் இந்த சாயங்கள் துணியில் பூசப்படுகின்றன. சாய மூலக்கூறுடன் ஹைட்ரஜன் பிணைப்புகளை உருவாக்கக்கூடிய துணிகள் நேரடி சாயங்கள் என்று கூறலாம். பருத்திக்கு சாயமிடுவதற்கு இது பயன்பாட்டிற்கு வந்ததால் சாயமூன்றிகள் அல்லது பிற பிணைப்பான்களின் பயன்பாடு வழக்கொழிந்து போனது. நேரடி சாயங்கள் மற்றும் சாயங்களை விட சிறந்த நிற நிலைத்தன்மையை வழங்குகின்றன. ஆனால் மற்ற சாயங்களுடன் ஒப்பிடும்போது வண்ணப்பொழிவு குறைவாக உள்ளது. இது டயோஜெக்ஷன் சிகிச்சை மூலம் ஈடு செய்யப்படுகிறது. பருத்தி, லினன், ரேயான், கம்பளி, பட்டு, நைலான் போன்ற துணிகள் நேரடி சாயங்களை கொண்டு சாயமிடப்படுகின்றன. சிதறல் சாயங்கள் இந்த சாயங்கள் நீரில் ஒப்பீட்டளவில் கரையாதவை மற்றும் இரண்டாம் நிலை செல்லுலார் அசிட்டேட் இலைகளுக்கு சாயம் பூசுவதற்காக உருவாக்கப்பட்ட சாயங்களை சிதறச் சாயங்கள் என்று கூறலாம். சாயத்தை நுண்ணிய துகள்களாக அரைத்து தயாரிக்கப்பட்டு சிதறல் காரணிகளுடன் கரைசலில் கரைக்கப்படுகின்றன. இலையானது கரைசலில் மூழ்கும்போது நிறத்தை உறிஞ்சிக்கொள்கிறது. பாலியஸ்டர், நைலான், அசிட்டேட் மற்றும் ட்ரை அசிட்டேட் இலைகள் சிதறல் சாயங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம்.

0: வினைபுரியும் சாயங்கள். ரியாக்டிவ் சாயங்களில் செலுலோஸ் இலைகளுடன் சகப்பிணைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. இத்தகைய பிணைப்புகள் அதிக நிலைப்புத்தன்மையை அளிக்கின்றன. மூலக்கூறு மட்டத்தில் உருவாகும் வலிமையான பிணைப்புகளை உடைப்பது கடினம் என்பதால் இது நிகழ்கிறது. எனவே அவை ஒளி மற்றும் சலவைக்கு எதிராக சிறந்து ஒப்பிட்டு நீடித்துழைப்பை காட்டுகின்றன. ரியாக்டிவ் சாயங்களில் பல நன்மைகள் உள்ளன. இதை பற்றி பிறகு பார்ப்போம். கரைப்பான் சாயங்கள். இந்த சாயங்கள் ஆல்கஹால், குளோரினேற்றப்பட்ட ஹைட்ரோகார்பன்கள் மற்றும் திரவ அம்மோனியாவில் கரையும், ஆனால் நீரில் கரையாது. இந்த சாயங்கள் பெட்ரோலிய தொழிலில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. பொதுவாக லிப்பிடுகள் அல்லது முனைவற்ற கரைப்பான்களாக இருக்கும். இலக்குகளில் கரைப்பான் மூலம் சாயத்தின் நிறங்கள் பெறப்படுகின்றன. இவை பிளாஸ்டிக்குகள், செயற்கை இலைகள், பெட்ரோல், எண்ணெய் மற்றும் மெழுகுகளுக்கு நிறமூட்ட பயன்படுகின்றன. வளரும் நாடுகளில் அதிகரித்து வரும் தொழில்துறைகளில் காரணமாக சந்தையில் அனைத்து வகையான சாயங்களுக்கும் தேவை உள்ளது. ஒரு வளரும் நாடாக இருப்பதால் எதிர்கால சந்தை போக்குகள் இந்தியாவிற்கு சாதகமாக உள்ளன. அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே சமீபத்தில் ஏற்பட்ட வர்த்தக மோதல்கள் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் தனது உள்நாட்டு சந்தையை வளர்த்து கொள்ள இந்தியாவிற்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கியுள்ளது. எனவே இந்திய சாய உற்பத்தியாளர்கள் சந்தை வளர்ச்சியை எதிர்பார்க்கின்றன. இந்தியாவின் நேர்மறையான கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதமானது வணிகத்தில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பின் பிரதிபலிப்பாகும். எனவே இந்த எண்ணிக்கை அதிகரிப்பை மட்டுமே காட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிய அளவிலான சாய உற்பத்தியாளர்கள் மற்றும் இடைத்தரகர்களுக்கு உடன் ஒப்பிடுகையில் அமைப்பு சாரா நிறுவனங்கள் இந்திய சந்தையில் பெரும் சந்திப்பை கொண்டு ஆதிக்கம் செலுத்துகின்றன. அமைப்பு சாரா துறையுடன் ஒப்பிடுகையில் ஒழுங்கமைக்கப்பட்ட துறை தற்போது சிறிய சந்தை பங்காக கொண்டிருந்தாலும் அது தன்னிடமுள்ள தொழில்நுட்பம், புதுமை, பிராண்ட் உருவாக்கும் திறன் ஆகியவற்றின் மூலம் முன்னிலை வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது ரியாக்டிவ் சாயங்கள் சந்தை பங்கில் முன்னணியில் உள்ளன. டிஸ்பர்சிவ் சாயங்கள், டைரக்ட் சாயங்கள், ஆசிட் சாயங்கள், வாட் சாயங்கள் போன்ற மற்ற வகைகள் மீதமுள்ள சந்தை பங்கை கைப்பற்றியுள்ளன. பருத்தி பாலியஸ்டரின் அதிக தேவை காரணமாக கடந்த காலத்தில் இந்த சாயங்கள் பெரும்பாலும் ஜவுளித்துறையில் பயன்படுத்தப்பட்டன. தோல் அச்சிடும் மைகள், காகிதம், பிற பிரிவுகள் காலப்போக்கில் தங்கள் சந்தை பங்கை அதிகரித்துள்ளன. ஆனால் சாயங்களின் நுகர்வில் ஜவுளித்துறை இன்னும் முன்னணியில் உள்ளது. மேக்மணி குழுமத்தின் ஒரு நிறுவனமான மேக்மணி டைம்ஸ் அண்ட் இன்டர்மீடியேட்ஸ் எல்எல்பி வீட்டு உபயோகம், தொழில் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான பலதரப்பட்ட தயாரிப்புகளை வழங்குகிறது. வாடிக்கையாளர் விருப்பத்திற்கேற்ப உள்ளடக்கத்தை வழங்குதல் மற்றும் வாடிக்கையாளர் அனுபவம் போன்ற முக்கிய காரணிகளை கருத்தில் கொண்டு சந்தை தேவையை பூர்த்தி செய்ய நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இந்நிறுவனம் இந்தியாவில் சாயப்பொருட்களை வழங்கும் ஒரு முன்னணி நிறுவனமாகும். மேலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் செயல்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு மிகச்சிறந்த தரமான தயாரிப்புகளை வழங்க முயல்கிறது. மேக்மணி இசட்ஹெச்டிசிக்கு பங்களிப்பவராகவும் இருப்பதுடன் நிலையான மற்றும் பாதுகாப்பான வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்துள்ளது.
1: நம் கண்களை கவரும் வண்ணங்களின் பின்னால் அறிவியலின் அற்புதமான பங்களிப்பு.

0: இருக்கிறது. சாயங்கள் வெறும் நிறங்களை மட்டுமல்ல, தொழில் வளர்ச்சிக்கும் கலைக்கும் நம் அன்றாட வாழ்க்கைக்கும் வண்ணம் சேர்க்கின்றன. இன்னைக்கு சாயங்கள் பற்றிய தகவல்களை கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. இது உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை கொடுத்துருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் சாயங்களின் முக்கியத்துவமும் பயன்பாடுகளும் உரை வழங்கினார் கௌரவ விரிவுரையாளர் ரமேஷ் அவர்கள். நிறைவு பெற்றது அறிவியல் மலர்.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம் தேவை இயக்கணம்.
2: நெல்லி இன்று பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பம், திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய மைய தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் விஜயகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து திரை இசை பாடல்கள் கேட்கலாம். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் 4 நாட்கள் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் எபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். இந்த பயணம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். மங்கோலிய வெளியுறவு அமைச்சர் பேட்ஸ்கேயை தாம் சந்தித்து பேச இருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமது மங்கோலிய பயணத்தை முடித்துக்கொண்டு டாக்டர் ஜெய்சங்கர் வரும் புதன்கிழமை தென்கொரியா செல்கிறார். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் சோஹென் மற்றும் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசவுள்ளார். ஜெய்ஜூவில் உள்ள அமைதிக்கான அமைதி கூட்டத்தில் அவர் பேசவுள்ளார். அப்பகுதியில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் விவாதிக்க உள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் எல்லை பாதுகாப்பு மற்றும் நாட்டின் வெளியுறவு கொள்கை தொடர்பான விஷயங்கள் குறித்து திரு சசி தரூர் தலைமையிலான வெளியுறவு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு இன்று தமது ஆய்வை தொடங்கியுள்ளது. ஜம்மு, ஸ்ரீநகர், கார்கில், லே ஆகிய இடங்களுக்கு நேரடியாக சென்று இந்த குழு 4 நாட்கள் ஆய்வு மேற்கொள்கிறது. சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கும் சூழ்நிலையில் அண்டை நாடுகளுடனான இருதரப்பு உறவுகள் குறித்தும் இக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி மற்றும் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுப்பது மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகள் குறித்தும் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு செய்ய உள்ளது. கிழக்கு லடாக் பகுதியில் அமைந்துள்ள சீனாவுடனான எல்லைக்கோட்டு பகுதிகள் தற்போது நிலவும் சூழ்நிலை குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. 2 யூனியன் பிரதேச

0: அமைப்புகளைச் சேர்ந்த அரசு மற்றும் ராணுவ அதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட உள்ளது. இக்குழு புதுதில்லியிலிருந்து புறப்படும் முன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அண்டை நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள உறவுகள் மற்றும் வெளியுறவுக் கொள்கைகள் குறித்து விளக்கினார். மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து சில கட்சிகளின் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இந்த அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் பிரதமரை நேரில் சந்தித்து இது தொடர்பாக வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண புதிய நடுவர் மன்றம் அமைப்பதால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் திரு ஆனந்த் விளக்கமளித்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் விபத்து நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கண்டிகை பேரில் நேற்று ஏற்பட்ட விபத்து குறித்து பேரவையில் விதி 110 கீழ் விளக்கமளித்த அமைச்சர், உயிரிழப்பை தடுக்கும் வகையில் மாநில அரசு துரிதமாக செயல்பட்டதாக தெரிவித்தார். கோவாவில் இரும்பு தாது சட்டவிரோத சுரங்க முறைகேடு தொடர்பான வழக்கில் 1023 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்க இயக்குநரகம் முடக்கியுள்ளது. இது தொடர்பாக அந்த இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் சல்கோகர் மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் 2 நாள் பயணமாக இன்று மத்திய பிரதேச மாநிலம் போபால் செல்கிறார். இன்று மாலை போபால் மாவட்ட ஆட்சியருடன் அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். நாளை தேவாஸ் மாவட்டத்தில் உள்ள டோகாகுயி என்ற கிராமத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டங்களை டாக்டர் எல் முருகன் தொடங்கி வைக்க உள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது. கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் அபிலார்ஜோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் இடதுசாரி வேட்பாளர் இவான் கெப்பிடாவை அவர் வென்றார். எஸ்பிரியா 1,29,00,000 வாக்குகளும் கெப்பிடா 1,27,00,000 வாக்குகளும் பெற்றனர். அமெரிக்கா, அர்ஜென்டினா, சிலி நாடுகளின் தலைவர்கள் எஸ்பிரியா வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவுடன் 428 மில்லியன் டாலர் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாடங்களை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி அதிநவீன ஹோவிட்சர் பீரங்கிகள், அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவற்றை இந்தியாவிற்கு வழங்க இருப்பதாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தளவாடங்களை வழங்குவதுடன் அவற்றின் பராமரிப்பிற்கு தேவையான உதிரி பாகங்கள் மற்றும் பிற சேவைகளை வழங்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய பொறியாளர்களுக்கு உரிய பயிற்சி தொழில்நுட்ப சேவைகளையும் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை 3% குறைந்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தைகளை அடுத்து கச்சா எண்ணெயின் விலை குறைந்துள்ளது. ஈரானிலிருந்து ஏற்றுமதி அதிகரிப்பதற்கும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற போக்குவரத்திற்கும் வழி ஏற்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் விலை சற்று குறைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய் 1 $79 அமெரிக்காவின் மேற்கு டெக்சாஸ் கச்சா எண்ணெய் பீப்பாய் 1 $75 உள்ளது.

0: மேற்கு வங்கம் ஜல்பாய்குடியில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. அரசு போக்குவரத்துக் கழக பேருந்தும் ட்ரக்கும் மோதிய விபத்தில் இந்த விபத்து நேரிட்டது. காயமடைந்த 25 பேர் ஜல்பாய்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அம்மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஆனந்தமய் பர்மன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இரங்கல் தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், கர்நாடகா, கோவா, அசாம், மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், கிழக்கு மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 1 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்று இரவு 9 நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எகிப்த் 3-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. டலாஸில் இன்று இரவு 10:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 2:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் ஈராக்குடன் மோதுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் 14 தொடங்குகிறது. முதல் போட்டி எஜ்பஸ்டனில் 14 இரண்டாவது போட்டி கார்டிப்பில் 16, மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி லார்ட்ஸில் ஜூலை 19 நடைபெறவுள்ளன. முன்னதாக இந்தியா அயர்லாந்துக்கு எதிராக 2 20 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் 4 நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் எபிலாஜோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 12:50. கேட்கலாம் திரை இசை.
2: Students, listen carefully.
3: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
4: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
5: கேரட் லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
6: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே தராங்க, அப்போ ஈஸி தானே?
7: கேரட் லைன் அ டாடா ப்ராடக்ட், எல்எம்ஆர் காம்ப்ளெக்ஸ் அருகில், சேலம் ரோட், நாமக்கல். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: வாங்கம்மா, யார் வேணும்?
5: அம்மா, நான் ஒரு நர்ஸு, ஆரம்ப சுகாதார மையத்திலிருந்து வந்திருக்கேம்மா.
4: என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மஞ்சு, அங்க யாருக்கிட்டமா பேசிக்கிட்டு இருக்க? நர்ஸ் வந்திருக்காங்க பாட்டி. நர்ஸா? அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? சரி, நீ போய் தாத்தாக்கும் பேரனுக்கும் டிஃபன் கொடுத்துட்டு மருந்து கொடு, நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன். சரி பாட்டி. சொல்லுமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க?
5: பாட்டிமா, உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கீங்க சொல்லுங்கள்.
4: அதை எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க?
5: அது ஒன்றும் இல்லை பாட்டி, வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் பிளட் டெஸ்ட்டு, பிபி இதெல்லாம் செக் பண்ணணும்.
4: எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
5: இப்போ தானே பாட்டி பேரனுக்கும் தாத்தாவுக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க.
4: ஆமாம், ரெண்டு பேருக்கும் உடம்பு சரியில்லை தான். காயில

0: படுத்து கிடக்குறாங்க. பேரனுக்கு மலேரியா, தாத்தாவுக்கு டெங்கு காய்ச்சல், அதான் வீடே அமைதியா கிடக்கு.
1: அது சரி பாட்டி, ஏன் அங்க தண்ணீர்லாம் தேங்கி நிக்குது? அது எங்க இருந்து வருது?
0: அட என்னம்மா நீ, எங்க வீட்டு பக்கம் இருக்குதுல்ல, எங்க வானத்துல இருந்தா வரும், எங்க வீட்டுல இருந்து தான் வருது.
1: சரிதான் பாட்டி, ஏன் இப்படி வீட்டுக்கு வெளியே தண்ணி தேங்கி நிக்கிற மாதிரி விட்டு இருக்கீங்க? இதுலயே தான் கழிவு நீரும் விடுறீங்களா?

0: தான் வருது.
1: சரிதான் பாட்டி, ஏன் இப்படி வீட்டுக்கு வெளியே தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி விட்டு இருக்கீங்க? இதுலயே தான் கழிவு நீரும் விடுறீங்களா?
0: ஆமா, அதுக்கு என்ன இப்போ?
1: பாட்டி, இங்கே தண்ணி தேங்கி நிற்கிறதுனால தான் கொசு எல்லாம் முக்கியது. அது உங்களை கடிக்காதா?
0: கொசு முக்கிறதுக்கு நான் என்னம்மா பண்றது? நான் என்ன காவலா இருக்க முடியும்?
1: நீங்களே சொல்றீங்க கடிக்குதுன்னு, அப்போ ஏன் நீங்கள் இங்கே கழிவு நீர் எல்லாம் வெளியே விடுறீங்க?
0: கொசுனா கடிக்க தான் செய்யும், பின்ன என்ன முத்தமா கொடுக்கும்? வேற எங்க விடுறதா?
1: பாட்டி, நீங்க ஏன் செப்டிக் டேங்க கட்டி அதுல விட்டு இருக்கலாம்ல? பாத்திரம் கழுவுற தண்ணீரை கூட வாழை மரத்துக்கோ இல்லை பூச்செடிகளுக்கோ போற மாதிரி விட்டுருக்கலாம். கழிவு நீருக்கு செப்டிக் டேங்க்ல விடுற மாதிரி போட்டிருக்கணும்ல. இப்படி தேங்கி நிற்கிற தண்ணீர்ல தான் கொசு மட்டும் முக்கிறதில்ல, அந்த நாத்தம் தாங்க முடியாம எப்படி தான் நீங்க இருக்கீங்களோ. இந்த தேங்கி நிற்கிற கழிவு நீர்ல கொசு உற்பத்தி அதிகமாகி அதை உங்களை கடிக்கிறதுனால தான் இந்த டெங்கு மலேரியா போன்ற காய்ச்சல்கள்லாம் வருது, நிறைய நோய்களும் வருது. நம்ம கொசு தானே அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அலட்சியமாக இருந்துடும், ஆனால் இதனால் எவ்வளோ பாதிப்பு இருக்குது தெரியுமா உங்களுக்கு?
0: அப்படியா?
1: அதனால தான் பாட்டி சொல்கிறேன், முதல்ல உங்கள் வீட்டை சுற்றி எந்த தண்ணியும் தேங்கி நிற்காமல் பார்த்துக்கோங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி டெங்கு மலேரியா மட்டும் இல்லை, பல்வேறு நோய்கள் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பாட்டி.
0: சரி நர்ஸம்மா, நாங்கள் உடனே எங்கள் வீட்டை சுற்றி சுத்தம் பண்ணிடுறோம்.
1: நன்றி பாட்டி அம்மா, நான் இவ்வளோ நேரம் சொன்னதை கேட்டிருக்கீங்க. இனிமேலாவது சுத்தமாக இருங்க, ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்கள்.

0: தூய்மையாக இருப்போம், ஆரோக்கியத்தை காப்போம். இது சூழல் காப்போம்.
1: மெல்லிசையை கேட்கலாம்.

0: உங்கள் உள்ளங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம். நேயர்களே, நேரம் 1:10 நம் இணையவிருக்கும் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில் நுழையும் முன்னதாக
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MA MTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது நேயர் விருப்பம். நேயர்கள் தங்கள் விருப்ப பாடலை கடிதத்தின் மூலம் கேட்கும் நிகழ்ச்சி. நேயர்களே, நீங்களும் உங்க விருப்ப பாடலை பண்பலையில கேட்டு ரசிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். உங்க பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் ஆகியவற்றை தெளிவாக எழுதி நிலை இயக்குனர் நேயர் விருப்ப பகுதி ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, அதியமான் கோட்டை தர்மபுரி 636807 என்ற முகவரிக்கு அஞ்சல் மூலம் அனுப்பி உங்கள் விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். விருப்பம் நிகழ்ச்சியில கடித வழியில விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க மதிக்கோன்பாளையம் மோகன் சுகுணா, வானமே இல்லை என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேயர்களே, அந்த பாடல் காற்றலையில் கேட்டு ரசியுங்கள்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: மதிய நேரத்தின் அமைதியை இனிமையான இசையால் நிறைக்க வந்திருக்கிறேன். இசையோடு இணைந்திருங்கள். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில கடித வழியில விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. பழைய தர்மபுரியிலிருந்து சுதா சத்யராஜ், சின்னத்தாய் என்ற திரைப்படத்தில் இருந்து இதோ அந்த பாடல்.

0: 100% கடலெண்ணை.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: நேயர்களே, உங்கள் இதயங்களில் இசைப்பாடி கொண்டிருக்கிறது இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:25. நேயர்களே, நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. பெரிய வித்திலாபுரத்திலிருந்து ஆர் செல்வராஜ், பாடும் பறவைகள் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
5: தர்மபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பல வகையான பாய்சன்ஸை பற்றி பேசி பார்த்துட்டு இருந்தோம், செஞ்சோம். அது எவ்வளோ கொடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் செய்யும் பண்ணுன்ட்டு. அடுத்தது வந்து நம்ம நாட்டில் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. இதெல்லாம் வந்து நாமளாக தெரிகிறது. எது இந்த விஷம் குடிக்கிறது, மாத்திரை சாப்பிட்றது, இந்த ஆசிட் குடிக்கிறது, இதெல்லாம் நாமளாக சாப்பிட்றது செய்கிறது. நாம் எதுவுமே பண்ணாத செய்யாத ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை குடிக்கக்கூடிய செய்கிறது வந்து ஸ்னேக் பைட், பாம்பு கடி. இந்த ஸ்னேக் பைட் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். நாம் வந்து அதை தேடி போய் ஒன்றும் கடி வாங்கணும்னு நம்ம போகிறதில்ல. பட் இருந்தாலும் நம்மளை வந்து அது தேடி வந்து தாக்குது. நம்ம இந்தியாவில் வந்து பல வகையான பாம்புகள் இருந்தாலும் 4 வகையான பாம்புகள் மட்டும்தான் வந்து விஷத்தன்மை உடையது.

0: பண்ணிக்கிறது. அதனால பிறந்த குட்டிகளுக்கு கூட வந்து விஷம்ன்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். இது பெரிய பாம்பு கடிக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதுவும் அஜாக்கிரதையாக இருந்துட வேண்டாம், செஞ்சிட வேண்டாம். ஏன்னா இப்போ நாங்களே எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய இந்த பாம்பு கடி கேஸ் எல்லாம் பார்க்குறோம், செய்கிறோம், பண்ணுறோம். அது வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துட்டாங்க, அது ப்ராப்பராக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு உண்டான அந்த விஷமுறிவை நம்ம போட்டுக்க செஞ்சுட்டு மட்டும்னா நம்ம மேக்ஸிமம் 98% 99% அவங்கள வந்து காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை காப்பாற்றிடலாம். அதில் வந்து அதனால் வந்து அந்த இப்போ வருகின்ற பாம்பு கடிக்கு எதிர்ப்பு மருந்துகள்லாம் வந்து நல்ல அருமையான மருந்துகளாக கிடைக்கிது, எல்லா இடத்துலையும் ஈஸியாக அவைலபிளும் இருக்குது. அதனால் தயவுசெய்து வந்து இந்த பாம்பு கடியை வந்து ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்க வேண்டாம், செய்ய வேண்டாம். இதை பற்றி இன்னும் வரும் நாட்களில் வந்து விலாவரியாக பேசுகிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய டாப்பிக்கு. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேயர்களின் கவனத்திற்கு இன்று மதியம் 2:30 பூங்கொத்து. நிகழ்ச்சியில் மனதிற்கு பிடித்த திரைப்பட பாடல்களை கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 1:36 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெற நீங்க செய்ய வேண்டியது ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர், உங்களுடைய பெயர், ஊர் ஆகியவற்றை எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான நிலை இயக்குநர் நேயர் விருப்பம் பகுதி ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லமல்லி 6368 என்ற நிலைய முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை வானொலியில கேட்டு மகிழுங்க. பலவிதமான பாடல்கள்ல இருந்த இடத்திலேயே இந்த நொடியிலேயே கேட்டாலும் நம்ம பேர் சொல்லி ஊர் சொல்லி ஒருத்தர் நமக்காக வானொலியில பாட்டு போடும்போது அதை கேட்கிற சுகமே தனியா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி தான் இது. உங்களுக்கு பிடித்த பாடல உங்க இடத்துல இருந்தே நீங்க கேட்டு மகிழ வானொலியில உங்க பேர் சொல்லி நாங்க போடுவோம். அந்த வகையில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கடித வழியா கோட்டையூர் பகுதியை சேர்ந்த சா தமிழரசன் இவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் வசீகரா என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழ்வோம் நாமும்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அரோவார் ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1

நேயர்களின் கவனத்திற்கு இன்று மதியம் 2 மணிக்கு விவசாய அரங்கம். அதனைத் தொடர்ந்து 2:30 மணிக்கு பூங்கொத்து. இந்நிகழ்ச்சியில் நேயர்களின் ரசனைக்கு 2 திரைப்படத்தின் பாடல்கள் ஒழிக்கப்படும். வரவேற்பின் அடையாளமாக திகழ்வதே பூங்கொத்து. நேயர்களை ஒவ்வொரு நாளும் இசை பயணத்திற்கு வரவேற்கும் விதமாக இந்நிகழ்ச்சி அமைய உள்ளது. நேயர்களை கேட்க தவறாதீர்கள் இன்று மதியம் 2:30 மணிக்கு பூங்கொத்து நிகழ்ச்சியை.

நேர்களே, 1:43 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில நேர்களுடைய விருப்ப பாடல் ஒலிபரப்பப்படும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பயம் மற்றும் உங்கள் பெயர், ஊர் ஆகியவற்றை எழுதி எங்களுடைய நிலைய முகவரி

அனுப்பி வைங்க, உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்க. இன்றைய நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கு வந்துட்டோம். இன்னைக்கு நேர் விருப்பம் நிகழ்ச்சியில விருப்ப பாடலை கேட்டு ரசித்த நேயர்களின் பெயர்கள்: பழைய தருமபுரி பகுதியை சேர்ந்த சுதா சத்யராஜி, கோட்டையூர் பகுதியை சேர்ந்த சா தமிழரசன், மதியம்பாளையம் பகுதியை சேர்ந்த மோகன் சுகுணா மற்றும் பெரிய வத்தலாபுரம் பகுதியை சேர்ந்த ஆர் செல்வராசு, இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் வானொலி மூலமாக பாடல் கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. நேர்களை இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தமிழக தொழிற்சாலைகளில் வரும் காலங்களில் விபத்துகளை தவிர்க்க உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எவ்வித சமரசமும் செய்யாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைப்படியே புதிய நடுவர்மன்றம் அமைக்க வேண்டும் என தனி தீர்மானத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா குறிப்பிட்டுள்ளார். கோவை, நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் விபத்து நடைபெறாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரில் தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்து குறித்து சட்டப்பேரவையில் இன்று அவை விதி 110 கீழ் விளக்கம் அளித்த அமைச்சர் இந்த தகவல் தெரிந்ததும் முதலமைச்சர் எடுத்த துரிதமான நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும், படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உரிய தீவிர சிகிச்சைகளை அளிக்கவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொழிலாளர் மாநில ஈட்டுறுதி காப்பீடு திட்டம் மற்றும் வருங்கால வைப்பு நிதியை உடனடியாக வழங்கவும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்ததாகவும் தெரிவித்தார். இவ்விபத்து குறித்து தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உள்ளிட்டோர் விசாரணை நடத்தி 24 மணி நேரத்திற்குள் முதலாவது அறிக்கையையும் முழுமையான விவரங்களுடன் 3 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கும் முதலமைச்சர் உத்தரவிட்டதையும் சுட்டிக்காட்டினார். தொழிற்சாலைகளில் வரும் காலங்களில் எவ்வித விபத்தும் நடைபெறாமல் தடுப்பதற்கு நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றார்.
1: இனி வரும் காலங்களில் இது போன்ற விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு அசாடஸ் இண்டஸ்ட்ரிகளை உடனடியாக குழு அமைத்து ஆய்வு செய்யவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மொத்தம் 54,957 தொழிற்சாலை உள்ளன. இதில் அபாயகரமான தொழிற்சாலைகள் 6,669 உள்ளன. இனி வரும் காலங்களில் அனைத்து தொழிற்சாலைகளிலும் இது போல் நடக்காமல் இருக்க அனைத்து
0: தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எவ்வித சமரசமும் செய்யாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக சில விளக்கங்களை சட்டப்பேரவையில் தெரிவித்த அவர், தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சினையான மேகதாது அணை பிரச்சினையில் எந்த சமரசத்திற்கும் மாநில அரசு உடன்படாது என்றார். கர்நாடக முதலமைச்சர் காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டுவது குறித்து கருத்து தெரிவித்தவுடன் முதலமைச்சர் திரு விஜய், அரசு தலைமை வழக்கறிஞர், அரசு துறை அதிகாரிகள், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆகியோருடன் ஆலோசித்ததை குறிப்பிட்டார். மேகதாது அணை கட்டுவதற்கு மத்திய அரசு எந்தவிதத்திலும் அனுமதி வழங்கக்கூடாது என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியதாகவும் இதுகுறித்து பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். இன்றைய சூழலில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது அவசியமானது என கருதிதான் எதிர்க்கட்சித் தலைவர் சொன்ன கருத்தை தீர்மானத்தில் சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். காவிரி நதிநீர் பிரச்சினைக்கும் மேகதாது அணை தொடர்பான பிரச்சினைக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெரிவித்த அவர், புதிய நடுவர் மன்றம் அமைப்பதால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் கூறினார். இந்த விவாதத்தின்போது பேசிய பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், புதிய நடுவர் மன்றம் அமைப்பது கர்நாடகத்திற்கு சாதகமாக அமைந்துவிடும் எனவே

0: அது கூடாது என்று தெரிவித்ததுடன் இதற்கு பாமக எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறினார். இது தொடர்பாக பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரனும் புதிய நடுவர் மன்றம் கூடாது என தெரிவித்தார். மேலும் ஒரு தீர்மானத்தின் மீது திருத்தம் வந்தால் அவை உறுப்பினர்களுக்கு அந்த திருத்தத்தை வழங்கி அது குறித்தும் விவாதித்து இருக்க வேண்டும் என்றார். இது தொடர்பாக விரிவான விளக்கம் ஒன்றை அளித்த மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, விவசாயிகள் உட்பட ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வுகளை மதித்துதான் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கையை வழங்கலாம் என்று மத்திய நீர்வள ஆணையம் தெரிவித்த கருத்து என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு மாறானது என்றார். முன்பு மேகதாது அணை கட்டுவது விவசாயத்திற்காக என கூறிய கர்நாடக அரசு தற்போது பெங்களூரு மக்களின் குடிநீர் ஆதாரத்திற்காகவேதான் மேகதாது அணையை கட்டப்போகிறோம் என்று சொல்வதாக சுட்டிக்காட்டினார். அதனால்தான் சட்ட வல்லுநர்கள் நீர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளை கலந்தாலோசித்து அவர்களின் வழிகாட்டுதல்களின்படி புதிய ஆணையம் அமைக்க வேண்டும் என்ற முடிவை அரசு எடுத்ததாக தெரிவித்தார். இதுகுறித்து முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்ட வல்லுநர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசித்து இந்த புதிய ஆணையம் அமைப்பது அவசியம் என்று தெரிவித்துள்ளதையும் திரு ஆதவ் அர்ஜுனா சுட்டிக்காட்டினார். இந்த புதிய ஆணையம் அமைவதால் நமக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் ஏற்கனவே வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கும் பாதகம் வராது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாது பகுதியில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுப்பது தொடர்பாக பேரவையில் முதலமைச்சரால் கொண்டுவரப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றிய தீர்மானத்தின் மீது சில கருத்துக்களை தெரிவிப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சியான திமுக, அஇஅதிமுக, பாமக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அனுமதி கோரினர். இதற்கு அனுமதி மறுத்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் பேரவையில் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட பிறகு இதுகுறித்து பேச அனுமதி இல்லை என்றார். மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சரின் விரிவான விளக்கத்திற்கு பின் பேரவை நடவடிக்கைகள் முடிவதற்குள் பேச அனுமதிக்கிறேன் என்று அவைத்தலைவர் தெரிவித்தார். பேரவையில் எழுப்பப்படும் உரிமை மற்றும் பிரச்சினைகள் குறித்தும் அவை உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் பேரவைத் தலைவர் சில விளக்கங்களை அளித்தார். இப்பிரச்சினையின் மீது கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்திய அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் கோரிக்கை ஏற்கப்படாததால் அவரும் அஇஅதிமுக உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். இதனிடையே சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய திரு எடப்பாடி கே பழனிசாமி, காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் மீண்டும் நடுவர் மன்றம் ஏன் என கேள்வி எழுப்பினார். மேகதாது விவகாரத்தில் திருத்தம் செய்யாத தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேரவையின் கண்ணியத்தை மாண்பையின் சிதைக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்று அவைத்தலைவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய்க்கு பேரவை சார்பில் இன்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா குறிப்பிட்டுள்ளார். கொச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோருக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்நிறுவனங்கள் வருவாய் மட்டுமல்லாது ஏராளமான வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக கூறினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மங்கோலியா கொரியா நாடுகளுக்கு இன்று முதல் வரும் 25 வரை அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக இன்று மங்கோலியா செல்லும் அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பெட்சட் செகுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையை மேற்கொள்கிறார். கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனை, பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை அப்புறப்படுத்துவது தொடர்பாக அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் மாநில இளையோர் விருதிற்கு தகுதியுடையவர்கள் வரும் 6 விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: சிவகங்கை மாவட்டத்தில் சமூக வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களின் பணியை அங்கீகரிக்கும் விதமாக 15 முதல் 35 வயதிற்குட்பட்ட இளைஞர்களில் தலா 3 ஆண் 3 பெண்களுக்கு விருதுடன் 1,00,000 ரூபாய் பாராட்டு பத்திரம் பதக்கமும் வழங்கப்பட உள்ளது. மத்திய, மாநில பொதுத்துறை, பல்கலை, கல்லூரி மற்றும் பள்ளிகளில் பணியாற்றுவோர் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: தூத்துக்குடியில் பலத்த சூறாவளி காற்றால் முடிவைத்தானேந்தல் பகுதியில் 100 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்ததாக எமது செய்தி

0: பலர் கூறுகிறார்.
1: தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் அருகே உள்ள டோல்கேட் அருகே தரையிலிருந்து வீசிய புழுதிகளுடன் கிளம்பிய சுழல் காற்றானது முடிவை தாண்டல் கிராம பகுதியிலும் சூழ்ந்தது. பல குடியிருப்பு பகுதிகளிலும் மரங்கள் மின்கம்பங்கள் அனைத்தும் சேதமடைந்தன. இன்று காலை நடைபெற்ற கணக்கெடுப்பு பணியில் சுமார் 70 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கணக்கு எடுக்கப்பட்டுள்ளன. சிலருக்கு காயங்களும் ஏற்பட்டுள்ளது. காயம் ஏற்பட்டவர்களுக்கு மருத்துவ குழுவினர் மூலமாக உரிய சிகிச்சையும் அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, கன்னியாகுமரி, மதுரை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெறும் புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா நாளை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக தொழிற்சாலைகளில் வரும் காலங்களில் விபத்துகளை தவிர்க்க உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எவ்வித சமரசமும் செய்யாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைப்படியே புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டுமென தனி தீர்மானத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா குறிப்பிட்டுள்ளார். கோவை, நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:56. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. பதிவான அதிகபட்ச மழையளவு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் AWS பகுதியில் 5 சென்டிமீட்டர் மழையளவும், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், சேலம், கருமந்துறை ARG, நாகப்பட்டினம் மாவட்டம் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவும், கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பார் அணை, ஊத்தங்கரை, சேலம் மாவட்டம் வீரகனூர், கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும், திருவாரூர், கரூர் மாவட்டம் தோகமலை, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர், பெரம்பலூர் மாவட்டம் வீகலத்தூர், சேலம் மாவட்டம் ஏற்காடு, கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும், நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம், திருவள்ளூர், சேலம் மாவட்டம் கங்கவள்ளி, திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ARG, கடலூர் மாவட்டம் தொழுதூர், பொளந்துறை, நீலகிரி மாவட்டம் குன்னூர் PTO, கோத்தகிரி ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. இதில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் AWS பகுதியில் 54.5 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையங்கோட்டை பகுதியில் 38 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் நாமக்கல் மாவட்டத்தில் 24 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 10.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 3.1 கிலோமீட்டர் மற்றும் 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் ராயலசீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமன்ற காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியும் இயல்பை விட குறைந்தும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம்

மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியும் இயல்பை விட குறைந்தும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளான மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளான மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளான கேரள கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: மதிய வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 2 மணி.
1: நடைபெறுகிறது.
0: விவசாயிகளின் அறிவு பெட்டகமான விவசாய அரங்கம் தொடங்குகிறது.

0: பொன்னி பொன்னி.
1: ராசு. அம்மா, சமயக்கட்டுல இருக்கேன். யாரு கூப்பிடுறாங்கன்னு கதவு திறந்து போய் பாருப்பா.
0: பொன்னி பொன்னி.
1: என்ன, ராசுவ குரலையே காணோம். சரி சரி, நானே போய் பாக்குறேன். வந்தவங்க ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்க போறாங்க. அடடே மருதாணி அக்கா, எப்பக்கா வந்தீங்க ஊருக்கு? வீட்டுக்குள்ள வாங்க.
0: காலமுறை தான் வந்த பொன்னி. அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு பேசிட்டு உன்னைய பார்க்க வந்த.
1: சரி சரி, அந்த பையன் என்கிட்ட கொடுத்துட்டு இப்படி உட்காருங்க. நான் போய் உங்களுக்கு குடிக்க டீ போட்டு கொண்டாரேன்.
0: இல்ல பொன்னி, டீ வேணாம். இப்பதான் வீட்டுல அம்மா போட்டு கொடுத்தாங்க. கொஞ்சம் மோர் மட்டும் கொண்டு வாமா, வெயில்ல வந்ததுல ரொம்ப களைப்பா இருக்கு.
1: அதுவும் சரிதான், அடிக்கிற வெயில்ல குளுமையா சாப்பிட்டாதானே உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும். சரி சரி, நான் சீரகத்தை இடிச்சு போட்டு நாலு கல் உப்பு சேர்த்து கொண்டாரேன்.
0: ஏன் புள்ள, சீரகம் மேல உள்ள பிரியம் இன்னும் மாறலையா உனக்கு?
1: ஆமா மருதாணியக்கா, உடம்புக்கு எது ஆரோக்கியமோ அதை நம்ம எடுத்துக்கிறது நல்லது தானே.
0: சரியா சொன்ன பொன்னி. சத்த அந்த தட்டை எடுத்து கொடுமா. உனக்கும் பிள்ளைகளுக்கும் பழங்களையும் பலகாரங்களையும் வாங்கிட்டு வந்திருக்க, அதையெல்லாம் எடுத்து வைக்கிறேன்.
1: ஏங்கா, இதெல்லாம் வாங்கிட்டு வந்துதான் தங்கைய பாக்கணுமா?
0: என் தங்கைய பாக்க இந்த அக்கா வெறுங்கையோட வர முடியுமா என்ன சொல்லு. ஆமா, எங்க பிள்ளைகளை ஆளைய காணோம்?
1: அவங்க எங்கக்கா வீட்டுல இருக்காங்க. எப்ப பாரு விளையாட்டுதான், பசி எடுத்தாதான் வீட்டு பக்கமே வராங்க.
0: சின்ன பிள்ளைங்க தானே, வளர வளர பொறுப்பு தானா வந்துடும்.
1: இந்தாங்க அக்கா தட்டு, நான் போய் மோர் கொண்டாறேன்.
0: சரி புள்ள. ஆஹா, என்ன அருமையா காத்தடிக்குது பொன்னி வீட்டுக்கிட்ட. சத்த திணையில போய் உக்காந்து காத்து வாங்குற.
1: எங்க போயிட்டாங்க மருதாணி அக்கா?
0: பொன்னி, இங்க திணையில உக்காந்துட்டு இருக்கேன்.
1: சரிக்கா, அங்கேயே வரேன். என்னக்கா குழு குழுனு காத்து வீசுதா?
0: ஆமா புள்ள, இங்க இருந்து போக மனசே வராது போல இருக்கு.
1: ஏன் போகணும், உங்க தங்க கூடவே இருந்துருங்க. இந்தாங்கக்கா.

0: மோர குடிங்க.
1: அப்பாடா, களைப்பே போன மாதிரி இருக்கு. ஏன் பொண்ணி, உங்க தோட்டத்துல இருக்கிற காய்கறி செடிகளை எப்படி நீங்க பராமரிச்சிட்டு வரீங்க? ஏன் கேக்குறேன்னா, செடிகள்ல எந்த நோயும் இல்ல, செடி முழுக்க காயாதான் இருக்கு, இலைகளையே பார்க்க முடியலையே.
2: ஆமா மருதானியக்கா, உங்க மனசுல எழுந்த கேள்விகளை அம்புட்டும் சரிதான். பல பேரு நம்ம தோட்டத்து காய்கறிகளை பார்த்துட்டு உங்களை போலதான் கேட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம், காய்கறி பயிர்களை பத்தின விவரங்களை முழுமையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுபடியே விவசாய வேலைகளை பாக்குறோமே, இதனாலதான் சத்தான காய்கறிகளும் கிடைக்குது, அதோட தேவையான வருமானமும் கிடைக்குது.
1: ஆமா பிள்ள, காய்கறி பத்தின இந்த தகவல்களை யாரு உங்களுக்கு சொன்னாங்க?
2: வேற யாரு, வாழடி வாழையா வழிகாட்டிட்டு வர நம்ம வானொலி தான்.
1: என்ன, நம்ம வானொலியா?
2: ஆமாங்கா, வானொலியில விவசாய சார்ந்த நிகழ்ச்சிகளை ரொம்ப அழகா நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற வகையில தெளிவா எடுத்து சொல்றாங்களே. நீங்க பாக்குற இந்த காய்கறி தோட்டமும் அவங்க சொன்ன வழிமுறைகளை கேட்டு அமைச்சதுதான்.
1: பொன்னி, நீ பேசுறத கேட்க ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, அதோட என் மனசுலயும் காய்கறி செடிகளை வளர்க்கணுங்கிற எண்ணமும் துளிர் விட ஆரம்பிச்சிடுச்சு.
2: அப்புறம் என்ன மருதானியக்கா, இப்ப கூட காய்கறி சம்பந்தமான நிகழ்ச்சி தான் ரேடியோல வரப்போகுது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு பிறகு காய்கறி பயிர்களை வளர்க்குற வேலையை பாருங்க.
1: இதோ இப்பவே உன் சொல்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
3: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குழித்தட்டு நாற்றாங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம்.
4: அன்பார்ந்த விவசாயிகளே, பொதுவாக ஒரு பயிர் அதிக மகசூல் பெறுவதற்கு விதை தேர்வானது மிக மிக முக்கியமானதாகும். விதையானது நல்ல தரமாகவும் நோய் தாக்குதல் இல்லாதவாறும் கலப்பினங்கள் இல்லாதவாறும் தேர்வு செய்வது மிக மிக அவசியமாகும். அதே போன்று விதையின் அளவானது மிக மிக முக்கியம். ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதையின் அளவை கொண்டே நாம் நாற்றாங்காலை உற்பத்தி செய்ய முடியும். பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்ற பயிர்களானது நாற்றாங்கால் முறையின் மூலமே பயிரிடப்பட வேண்டும். பொதுவாக தக்காளியில் ரகத்திற்கு 300 to 350 கிராம் விதையானது தேவைப்படுகிறது ஒரு ஹெக்டருக்கு. அதே ஹைபிரிடுக்கு 100 to 150 கிராம் தேவைப்படும். அதே போன்று கத்தரியானது ஒரு ஹெக்டருக்கு ரகமானது 400 கிராம் விதை தேவைப்படுகிறது, ஹைபிரிடிற்கு 200 கிராம் விதை தேவைப்படுகிறது. இதேபோல் மிளகாய்க்கு ரகத்திற்கு 1 கிலோ விதை தேவைப்படுகிறது, ஹைபிரிடிற்கு 200 to 250 கிராம் விதை தேவைப்படுகிறது. இந்த விதைகளை வந்து நாம் நேரடியாக நாற்றாங்கள் விதைப்பதற்கு முன் விதை நேர்த்தியானது மிக மிக அவசியமாகும். எதற்காக விதை நேர்த்தி பண்ண வேண்டும் என்றால், விதை நேர்த்தி பண்ணுவதன் மூலம் விதையின் முளைப்புத்திறனை அதிகப்படுத்தலாம், விதையின் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். இதற்கு 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விருடி என்ற பூஞ்சான் கொல்லியை பயன்படுத்துவதன் மூலம் விதை மூலம் பரவும் நோய்களை குறைக்கலாம். அதாவது 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விருடி பவுடரை எடுத்துக்கொண்டு அதனுடன் ஆரிய அரிசி கஞ்சி கலந்து 1 மணி நேரம் விதைகளை நெல்லில் உலர்த்த வேண்டும். அதன் பிறகு விதைப்பதன் மூலம் முளைப்புத்திறன் அதிகமாகவும் நோய் தாக்குதல் குறைவாகவும் இருக்கும். அதாவது பொதுவாக நாற்றாங்காலானது 2 முறைகளில் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஒன்று பாரம்பரிய முறை, அதாவது மேட்டுப்பாத்தி முறை என்று அழைக்கப்படும் நிலத்தில் நாற்றாங்கால் அமைத்து அதன் மூலம் நாற்றுகளை உற்பத்தி செய்யும் முறை. இன்னொன்று இப்போது அதிகமாக பின்பற்றப்பட்டு வரும் தொழில்நுட்பமானது குழித்தட்டு முறை. இதன் மூலம் அதிக நாற்றுகளை பெற்று மகசூலை அதிகரிக்க முடியும். இப்பொழுது மேட்டுப்பாத்தி முறை பற்றி காண்போம். பொதுவாக மேட்டுப்பாத்தியானது அகலமானது 1 மீட்டர் அளவும், நீளம் நமது தேவைக்கேற்பவும், உயரமானது 1.5 அடி அளவும் இருக்க வேண்டும். இந்த மேட்டுப்பாத்தி முறையில் செம்மண், அதனுடன் எரு மற்றும் மண்புழு உரம் கலந்து நீங்கள் நிலத்தை தயார் செய்ய வேண்டும். இதில் விதைகளை வந்து நேராக ஒரு கோடு மாதிரி போட்டுவிட்டு அதில் விதைகளை விதைக்க வேண்டும். இந்த விதைகள் வந்து முன்னதே விதை நிறுத்தி பண்ணியிருந்தால் மிகவும் சிறந்தது. அப்படி விதை நிறுத்தி பண்ணவில்லை என்றால் நீங்கள் நிலத்தை தயார் செய்யும் போது கூட இந்த உயிர் புஞ்சான் கொல்லிகளை கலந்து நீங்கள் நிலத்தை தயார் செய்து கொள்ளலாம். அதேமாதிரி விதைகளை விதைத்த பிறகு மண்ணை கொண்டு மூடிவிட வேண்டும். விட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டுவிட்டு அதற்கு மேல் வைக்கோல் அல்லது தென்னை மட்டைகளை வந்து பரப்பிவிட வேண்டும். இது எதற்காக வேண்டுமென்றால் ஈரப்பதத்தை தக்க வைப்பதற்காகவும் மற்றும் வெப்பநிலையை கட்டுப்படுத்தி விதை

0: களை எளிதாக முளைப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கும் இந்த குழித்தட்டு முறைக்கும் உள்ள குறைபாடுகள் என்னவென்றால், நமது மேட்டுப்பாத்தி முறையில் ஒரு இயற்கை சீற்றங்களான ஒரு மலைப்பொழிவோ அல்லது வெப்பநிலை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதில் வளரும் நாற்றுகள் வந்து சேதம் அடையலாம். அதே போன்று கோழி போன்றவைகள் மூலமாகவும் சேதம் அதிகமாகலாம். இதனால் நமக்கு வந்து முளைப்புத்திறன் குறைவதுடன் தேவைப்படும் நாற்றின் எண்ணிக்கையும் குறைவாகவே இருக்கும். அதே போன்று இதிலிருந்து எடுத்து நிலத்தில் நடும்போது செடிகளின் சேதம் வந்து அதிகமாகலாம். என்ன காரணம் என்னவென்றால், நாம் எடுக்கும் பொழுது வேர் அறுபடலாம் அல்லது வேரில் ஏதாவது டேமேஜ் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நாம் நிலத்தில் எடுத்து நடும்பொழுது நம்மளுக்கு சேதம் ஏற்படலாம். இந்த குறைபாடுகளை இல்லாமல் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் குழித்தட்டு முறை. இந்த குழித்தட்டு முறையானது இப்பொழுது இருக்கும் அனைத்து நர்சரிகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த குழித்தட்டானது 98 குழிகள் கொண்ட ஒரு கருப்பு பிளாஸ்டிக் ட்ரே மூலம் வளர்க்கப்படுகிறது. பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்றவையெல்லாம் 98 குழிகள் கொண்ட தட்டுகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தட்டுகளில் நன்கு மக்கிய தென்னை நற்கழிவு மற்றும் மண்புழு உரம், அதனுடன் ட்ரைக்கோடெர்மா விரடி என அழைக்கப்படும் உயிர் பூஞ்சாணி கொல்லி மூன்றையும் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. அது தென்னை நற்கழிவை பொறுத்தவரை தண்ணீர் மற்றும் உரத்தை தேக்கி வைக்கும் தன்மை அதிகம். அதே போல மண்புழு உரமானது செடிகள் வளர்வதற்கு தேவையான சக்திகளை அளிக்கும். அதே போல ட்ரைக்கோடெர்மா விரடியானது விதைகள் மூலம் பரவும் நோய்களை வந்து கட்டுப்படுத்தும். இந்த மூன்றையும் நன்கு கலந்து இந்த 98 குழி கொண்ட தட்டுகளில் நிரப்பி விட்டு ஒவ்வொரு குழியிலும் ஒவ்வொரு விதை இட வேண்டும். அதாவது 98 குழிகளிலும் 98 விதைகளை இட்டு இந்த மறுபடியும் இந்த கலவைகளை கொண்டு மூட வேண்டும். இதே போன்று நமக்கு தேவையான குழி தட்டுகளை தயார் செய்துவிட்டு ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைத்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு அதை வெள்ளை பாலித்தீன் கவர் கொண்டு மூடிவிட வேண்டும். 4 to 5 நாட்கள் கழித்து அதை பார்க்கும் பொழுது அதில் முளைப்பு ஆனது வளர்ந்திருக்கும். இந்த வெள்ளை பாலித்தீன் கவர் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்றால், அந்த ஈரப்பதம் மற்றும் குறிப்பிட்ட வெப்பநிலையை தக்க வைப்பதற்காக அந்த வெள்ளை பாலித்தீன் கவர் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் விதைகளானது எளிதாக முளைத்து வரும். 4 to 5 நாட்கள் கழித்து விதை முளைத்த பிறகு ஒவ்வொரு தட்டுகளையும் தனித்தனியாக பிரித்து அடுக்க வேண்டும். பச்சை நிழல் வலை என்று அழைக்கப்படும் ஷேனட் நர்சரியில் வைப்பது மிகவும் சிறந்தது. இந்த சேனட் நர்சரியில் எதற்காக வைக்க வேண்டும் என்றால், வெப்பநிலையானது 50% மட்டுமே செடிக்கு அளிக்கப்படும். இதனால் பயிரானது சேதமானது மிகவும் குறைக்கப்படும். அதே போன்று 15 நாட்கள் ஆன பிறகு அந்த செடிக்கு ஆல்நைட்டின் எனப்படும் உரம், அதாவது தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து கொண்ட உரத்தினை வந்து 1 லிட்டருக்கு 2 to 3 கிராம் என்ற அளவில் கலந்து நாம் செடிகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் செடிகளானது தண்டு பெருத்து செடிகள் செழிப்பாக நன்றாக வளரும். பொதுவாக தக்காளியானது 25 நாட்களில் தயாராகிவிடும். அதே போன்று கத்திரியானது 30 நாட்களில் தயாராகிவிடும். மிளகாயானது 30 to 35 நாட்களில் தயாராகிவிடும். இதைகளை செடிகள் தயாரான பிறகு நிலத்தில் நடுவதற்கு முன்பு 1-2 நாட்கள் இந்த பச்சை நிழல் வலையிலிருந்து வெளியே எடுத்து 1-2 நாட்கள் வைக்க வேண்டும். இது எதற்காக என்றால், செடிகளானது இந்த தட்பவெப்ப நிலையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செழிப்பாக வளரும். அதாவது வெப்பநிலையை வந்து ஏற்றுக்கொண்டு சிறப்பாக வளர்வதற்கான தன்மையை தக்க வைத்துக் கொள்ளும். அன்பார்ந்த விவசாயிகளை, இந்த குழித்தட்டு நாற்றங்கள் முறை மூலமாக சிறப்பான நாற்றுகளை உற்பத்தி செய்து அதிக மகசூல் பெறுவதற்கு இந்த முறை மிகவும் சிறந்ததாகும். இதை வந்து நீங்கள் வீட்டிலேயே பின்பற்றி எளிதாக நாற்றங்களை உற்பத்தி செய்யலாம். இந்த குழித்தட்டானது 3 to 4 முறை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு முறையும் பயன்படுத்திய பிறகு அதை கழுவி நீங்கள் மறுசுழற்சி மூலம் பயன்படுத்தி கொள்ளலாம். குழித்தட்டு முறைகளின் மூலம் நாற்றுகளை உற்பத்தி செய்து இதை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி கூட நீங்கள் செய்யலாம்.
1: இதுவரை குழித்தட்டு நாற்றாங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
2: என்ன மருதானியக்கா, இவங்க சொன்ன விவரங்களை கேட்டுக்கிட்டீங்களா? இப்ப காய்கறி செடிகளை வளர்க்கலாம்ல?
3: நிச்சயமா பொன்னி, ரொம்ப அருமையான விவரங்களை எடுத்து சொன்னாங்க. விவசாயத்துக்கு மண்ணும் தண்ணியும் தான் முக்கியம்னு நினைச்சேன். ஆனா அதையும் தாண்டி அத பத்தி சரியான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம்னு இப்பல்ல புரிஞ்சுக்கிட்டேன்.
2: ஆமா மருதானியக்கா, விவரம் அறிஞ்சு பயிர் செஞ்சா நாம எதிர்பார்க்கிற மகசூல் நிச்சயமா நம்ம கையில கிடைக்குமே.
3: நாளைக்கு ஊருக்கு போனதும் முத வேலையா இத பத்தி உங்க மாமா கிட்ட சொல்ல போறேன். அவரு கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு.
2: ஆமாங்கா, மாமாவுக்கும் விவசாயம்னா

0: உசுராச்சே, அவருக்கும் இந்த தகவல்லாம் நல்ல பயனை தரக்கூடியதா இருக்கும்.
1: பொன்னி, ஒவ்வொரு முறையும் உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் நல்ல நல்ல செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு போறேன்.
0: அதுக்கு என்னக்கா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு சொல்றீங்க, இதுதானே அக்கா தங்கையோட பாசமே. சரி சரி, வாங்கக்கா சாப்பிட போகலாம்.

0: வேளாண் செய்திகள்.
1: மல்பெரி சாகுபடியில் அங்கக உரங்களின் பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம். மல்பெரி செடியானது பட்டுப்புழுவிற்கு உணவாக பயன்படும் ஒரு பல பருவ தாவரமாகும். தமிழகத்தில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வரும் இச்செடியானது 25,000 மேற்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்குகிறது. இது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை மற்றும் வேலூர் போன்ற மாவட்டங்களில் அதிக அளவிலும், ஏனைய மாவட்டங்களில் குறிப்பிடத்தகுந்த அளவிலும் பயிரிடப்படுகிறது. பயிர் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான முப்பெரும் சத்துக்களான தழை, மணி, சாம்பல் சத்துக்களுடன் நுண்ணூட்ட சத்துக்களையும் கொண்டுள்ள நிலமே வளமான நிலமாகும். அவ்வாறு மல்பெரி பயிர் செழிப்பாக வளர ஒரு ஏக்கர் மல்பெரி தோட்டத்திற்கு ஆண்டுக்கு 8 டன் தொழு உரம் மற்றும் ரசாயன உரம், தழை, மணி, சாம்பல் சத்துக்கள் முறையே 120:48:48 என்ற விகிதத்தில் தேவைப்படுகிறது. ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் உரச்செலவு அதிகரிக்கிறது. இதனை குறைத்திட ஆட்டு எரு, மண்புழு உரம், பசுந்தாள் உரங்கள், பசுந்தழை உரங்கள், ஊட்டமேற்றிய தொழு உரம் மற்றும் உயிர் உரங்களை பயன்படுத்தலாம். நன்கு மக்கிய தொழு உரமானது 0.5% தழைச்சத்து, 0.2% மணிச்சத்து மற்றும் 0.5% சாம்பல் சத்தினை கொண்டுள்ளது. தொழு உரம் மண்ணின் வளத்தை மேம்படுத்தி பயிர்களின் விளைச்சல் நிலைத்து நிற்க உதவுகிறது. மக்கிய தொழு உரம் இடப்பட்ட மல்பெரி தோட்டத்தில் பல்வேறு விதமான நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகள் பல்கி பெருகி செடியின் வளர்ச்சியினை ஊக்குவிக்கின்றன. மக்கிய தொழு உரத்தினை மல்பெரி தோட்டத்தில் ஒரு ஏக்கருக்கு ஆண்டிற்கு 8 டன் இடுவதினால் மல்பெரி இலை விளைச்சல் சுமார் 10 முதல் 15 ஆண்டுகளுக்கு குறையாமல் கிடைக்கிறது. ஆட்டு எரு, இது தொழு உரத்தினை காட்டிலும் அதிக அளவில் பயிர்களுக்கு தேவையான பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை கொண்டுள்ளது. இதில் 3% தழைச்சத்து, 1% மணிச்சத்து மற்றும் 2% சாம்பல் சத்து உள்ளன. ஆட்டு எருவினை நன்கு மக்கச் செய்து மல்பெரி தோட்டத்தில் இடுவதினால் மண்ணின் உயிரோட்டம் பாதுகாக்கப்பட்டு தாவர வளர்ச்சி அதிகரித்து இலை விளைச்சல் உயர்கிறது. மண்புழு உரம், உழவர்களின் நண்பன் என்றழைக்கப்படும் மண்புழுவானது மண்ணில் உள்ள அங்ககப் பொருட்களை சிதைத்து மண்வளத்தை பாதுகாத்து பயிர்களின் விளைச்சலை அதிகரிக்கச் செய்கிறது. மண்புழு உரமானது பயிர்களுக்கு தேவையான பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள், தாவர வளர்ச்சி ஊக்கிகள், பல்வேறு நொதிப் பொருட்கள் மற்றும் எண்ணற்ற நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை கொண்டுள்ளது. எனவே இது தாவர வளர்ச்சியை ஊக்குவித்து பயிர்களின் விளைச்சல் மற்றும் தரம் போன்றவற்றை உயர்த்துகிறது. மல்பெரி தோட்டத்தில் ஏக்கருக்கு ஆண்டிற்கு 5 டன் மண்புழு உரத்தினை 2 சம தவணைகளில் இடுவதினால் மண்ணின் வளம் நிலைநிறுத்தப்படுவதோடு மல்பெரியின் விளைச்சல் அதிகரிக்கப்பட்டு இழையின் தரமும் கூடுகிறது. பசுந்தாள் உரங்கள் இடுவதினால் மண்ணின் அமைப்பு, தரம், வளம் மற்றும் உற்பத்தி திறன் உயரும். பசுந்தாள் உரங்கள் மண்ணில் உள்ள அங்ககப் பொருட்கள் மற்றும் சத்துக்களை அதிகரித்து செடியின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. மல்பெரி பயிரின் இடைவெளிகளில் சணப்பு, தக்கை பூண்டு, கொள்ளு போன்ற பசுந்தாள் உரங்களை விதைப்பு செய்து பூப்பதற்கு முன்னரே நிலத்தில் மடக்கி உழவு செய்துவிடலாம். மேலும் இதனால் களை வளர்வது தடுப்பதுடன் கலைக்கொல்லி பயன்பாட்டினையும் தவிர்க்கலாம். அவரை குடும்பத்தினை சேர்ந்த தாவரங்கள் வேர்பகுதியில் உள்ள முடிச்சுகளில் வளிமண்டல நைட்ரஜன் சத்தினை நிலைப்படுத்தி மண்வளம் பாதுகாக்க உதவுகிறது. இது தவிர பசுந்தாள் உரம் மண்ணில் அங்ககப் பொருட்களின் அளவு மற்றும் தாவரங்களின் வேர்பகுதியில் நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையினை அதிகப்படுத்தி பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களின் அளவினை மேம்படுத்துவதனால் பயிர்களின் விளைச்சல் உயர்வுக்கு வழிவகுக்கும். மல்பெரி தோட்டத்தில் சனைப்பை விதையினை ஏக்கருக்கு 8 கிலோ என்ற அளவில் விதைத்து வளர்த்து மண்ணில் மடக்கி உழுவதினால் சுமார் 6 டன் பசுந்தாள் உரமானது மல்பெரி தோட்டத்திற்கு சென்றடைகிறது. பசுந்தழை உரங்கள், பண்ணையினை சுற்றிலும் தானாக வளர்ந்துள்ள செடி மற்றும் மரங்களான கிளைரிசிட்டியா, புங்கன், வேம்பு, எருக்கன் மற்றும் கொழுஞ்சி போன்றவற்றை அறுவடை செய்து குழியில் இட்டு மக்க வைத்தோ அல்லது நேரடியாகவோ நிலத்தில் இடுவதினால் பயிரின் விளைச்சல் அதிகரிக்கிறது. ஊட்டமேற்றிய தொழு உரம்,

0: உரம் பற்றாக்குறை உள்ள சமயங்களில் ஊட்டமேற்றிய தொழு உரத்தினை பயன்படுத்துவதால் மண்ணின் நீர்பிடிப்பு தன்மை அதிகரிக்கும், வேர்கள் வளர்ச்சியினை மேம்படுத்தும், மணிச்சத்தினை நீரில் கரையும் நிலைக்கு மாற்றி பயிர்களுக்கு எளிதில் கிடைக்கச் செய்யும் மற்றும் பயிர்கள் வறட்சியினை தாங்கி வளர உதவும். உயிர் உரங்கள் காற்றில் இருக்கும் தழைச்சத்தை நிலை நிறுத்தியும் மண்ணில் கரையாமல் இருக்கும் மணிச்சத்தினை கரைத்தும் கொடுக்கக்கூடிய திறன் பெற்ற நுண்ணுயிர்கள் உயிர் உரங்கள் என அழைக்கப்படுகின்றன. அசோஸ் பைரிலம் இவை ஆய்வகத்தில் பெருக்கப்பட்டு தகுந்த மலைப்பாசி மக்குடன் கலந்து 200 கிராம் 1 கிலோ பொட்டலங்களாக விநியோகம் செய்யப்படுகின்றன. ஏக்கருக்கு 8 கிலோ உயிர் உரத்தினை 400 முதல் 500 கிலோ நன்கு மக்கிய தூளாக்கப்பட்ட தொழு உரத்துடன் கலந்து மல்பெரி செடிகளின் வேர்பகுதியில் இட்டு மூடி நீர்ப்பாசனம் செய்திட வேண்டும். உயிர் உரங்களை ரசாயன உரங்கள் இடுவதற்கு 10 முதல் 15 நாட்களுக்கு முன்னதாகவோ பின்போ இட வேண்டும். இவ்வாறு செய்வதனால் 50% அளவிற்கு தழைச்சத்து கொடுக்கும் ரசாயன உரங்கள் இடுவதை குறைப்பதுடன் மண் வளமும் பாதுகாக்கப்படுகிறது. பாஸ்போபாக்டீரியா நுண்ணுயிர்கள் தங்கள் செல்களில் இருந்து சுரக்கும் அங்கக அமிலங்கள் மூலம் கரையாமல் இருக்கும் மணிச்சத்தை கரைத்து பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றிக் கொடுக்கின்றன. ஏக்கருக்கு 4 கிலோ பாஸ்போபாக்டீரியாவினை 400 முதல் 500 கிலோ நன்கு மக்கிய தூளாக்கப்பட்ட தொழு உரத்துடன் கலந்து மல்பெரி செடிகளின் வேர்பகுதியில் இட்டு மூடி நீர்ப்பாசனம் செய்திட வேண்டும். இதனையும் அசோஸ் பயிரில்லம் போன்றே பயன்படுத்தலாம். இதன் மூலம் 50% மணிச்சத்து உரச்செலவினை குறைப்பதோடு பயிரின் புரதச்சத்தின் அளவு மற்றும் தன்மையினையும் அதிகரிக்க செய்யலாம். வேர் உட்பூசணம் இவை பயிரின் வேர்களில் இருந்து கொண்டு பயிரின் வளர்ச்சிக்கு தேவையான மணிச்சத்து, கந்தகம், சுண்ணாம்பு சத்து ஆகியவற்றை மண்ணிலிருந்து எடுத்துக்கொள்கின்றன. மேலும் வேர்களை தாக்கும் பூஞ்சான நோய்களிலிருந்து பயிர்களை பாதுகாக்கின்றன. வளர்ந்த மல்பெரி செடிகளின் வரிசைகளுக்கு இடையே 3 முதல் 4 அங்குல ஆழத்திற்கு மண்ணை தோண்டி தொழு உரத்துடன் வேர் உட்பூசணத்தை தூவி 3 முதல் 4 அங்குல இடைவெளியில் மக்காச்சோள விதையினை விதைத்து மூடிவிட வேண்டும். 1 ஏக்கர் தோட்டத்திற்கு 400 கிராம் வேர் உட்பூசணமும் 8 கிலோ சோள விதைகளும் தேவைப்படுகிறது. தொடர்ந்து நீர்ப்பாசனம் செய்யும் போது 80 முதல் 100 நாட்களில் வேர் உட்பூசணம் இனப்பெருக்கம் அடைந்துவிடும். அப்பொழுது சோளத்தினை தரைமட்ட அளவில் அறுத்து விடுவதன் மூலம் மல்பெரி செடிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கின்றன. வேப்பம் புண்ணாக்கு தாவரங்களுக்கு தேவையான பல்வேறு விதமான சத்துக்களை அதிக அளவில் கொண்டுள்ளதால் பூச்சி மற்றும் நோய்களை எதிர்த்து வளரும் சக்தியை மல்பெரி செடிக்கு கொடுக்கிறது. மேலும் இதில் உள்ள வேதிப்பொருட்கள் மண்ணில் தழைச்சத்து மாறுபாட்டினை தடுத்து அதனை செடிகள் எடுத்துக்கொள்ளுமாறு செய்கிறது. மல்பெரி தோட்டத்தில் வேப்பம் புண்ணாக்கினை ஏக்கருக்கு ஆண்டிற்கு 800 கிலோ என்ற அளவில் 4 சம தவணை முறைகளில் 3 மாத இடைவெளியில் இடுவது நூற்புழு தாக்குதலை தடுக்கிறது. மண்புழு உர வடிநீர் என்பது மண்புழுவினால் உற்பத்தி செய்யப்பட்டு மண்புழு உரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஒரு நீர்மப் பொருளாகும். இது தாவரங்களுக்கு தேவையான பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் அனைத்தையும் கொண்டுள்ளது. தவிர தாவர வளர்ச்சி ஊக்கிகளான ஆக்சின் மற்றும் சைட்டோகைனின் போன்றவற்றையும் கொண்டுள்ளது. மண்புழு உர வடிநீரினை 2% என்ற அளவில் நீருடன் நன்கு கலந்து மல்பெரி இலைகளின் மேல் தெளிப்பது இலையின் தரத்தினை மேம்படுத்துவதோடு இலையின் விளைச்சலையும் அதிகரிக்க செய்கிறது. பட்டுப்புழுக்கள் இவ்விலைகளை விரும்பி உண்ணுவதினால் பட்டுக்கூடு விளைச்சல் அதிகரிப்பதாக ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ரசாயன உரச் செலவினையும் களைக்கொல்லி பயன்பாட்டினையும் குறைத்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து மருந்தில்லா பயிராக மல்பெரி பயிரினை வளர்த்து பயன்பெறுவோம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: என்னமா பாட்டி அம்மா நீ எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?

0: கிடைக்க 5.99% மட்டும்தான் செய்தாரோ.
1: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
2: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
0: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
2: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: நேர்களை நிறைவு பெற்றது இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சி.

வரவேற்பின் அடையாளமாக திகழ்வதே பூங்கொத்து. நேயர்களை ஒவ்வொரு நாளும் இசை பயணத்திற்கு வரவேற்கும் விதமாக இந்நிகழ்ச்சி அமைகிறது. ஆம் நேயர்களே, இந்நிகழ்ச்சி பூங்கொத்து நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் நேயர்களின் ரசனைக்கு இரண்டு திரைப்படத்தின் பாடல்கள் ஒழிக்கப்படும். இந்நிகழ்ச்சியின் முதல் திரைப்பட பாடல்கள் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களின் இசையில்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: உங்கள் உள்ளங்களை கவர்ந்த பூங்கொத்து நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படம்

2001 அஜித் ஜோதிகாவின் நடிப்பில் வெளியாகி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற பூவெல்லாம் உன் வாசம் என்ற திரைப்படத்தின் பாடல்கள் வித்யாசாகர் இசையில் இதோ காற்றலையில்.

0: கேரட்லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
1: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க, அப்போ ஈஸி தானே?
2: கேரட்லைன் டாடா ப்ராடக்ட், எல்எம்ஆர் காம்ப்ளெக்ஸ் அருகில், சேலம் ரோட், நாமக்கல். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: நேயர்களே, நாம் இதுவரை இணைந்திருந்தோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். இன்று பூங்கொத்து நிகழ்ச்சியில் 2 திரைப்பட பாடல்கள் கேட்டோம். முதல் படம் பூவே உனக்காக என்ற திரைப்படமும், அடுத்த படத்தின் பாடல்களாக பூவெல்லாம் முன்வாசம் என்ற திரைப்படத்திலிருந்தும் ஒலித்தது. நேர்களே பண்பலையில் தொடர்வது கட்செவியில் கலக்கல் பாடல்கள்.

கதிரவன் மெதுவாய் சாய மனதில் புத்துணர்வு பூக்கள் பூக்க, இசையின் தென்றல் வீசும் நேரம் இது, இனிய நினைவுகள் பேசும் நேரம் இது. களைப்பை கரைக்கும் காணங்கள், காதுகளை வருடும் இனிய ராகங்கள் உங்கள் மனதோடு பயணிக்கிறது. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நேயர்களை, நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை காற்றலையில கேட்டு ரசிக்க பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணான 0343-42-24-40-30 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து அனுப்புங்க. உங்களுக்கு பிடித்த பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கொண்டம்பட்டியிலிருந்து ஸ்ரீதேவி முனிராஜ், ஆவாரம்பூ என்ற திரைப்படத்திலிருந்து. இதுவும் நேயர்களே கேட்டு ரசியுங்கள்.

வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும்

0: ஃப்ளூவன்சி க்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசை பாடிக்கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3:10. கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. மாரண்டள்ளியிலிருந்து சின்ன, சங்கமம் திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.

0: Students, listen carefully.
1: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
2: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem.
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
4: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
3: கோல்ட் பர்சேஸா?
4: அட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
5: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
3: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
3: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
4: செல்வ மாளிகை, கடிவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
6: பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சார்,
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம்.

0: வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: சரி சரி. நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காட்சியோட கவிப்பாடம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3:20. நேயர்களை, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? நேயர்களே, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 043-42-24-40 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் கேட்டு ரசியுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஹவுசிங் போர்டிலிருந்து தேவிகா, வேட்டைக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த பாடல், கேட்டு ரசியுங்கள் காட்சியில்.

0: Just.
1: நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கற்றோடு கவிப்பாடும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சிக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சாம்பல்பட்டியிலிருந்து ஷாகுத் ஹமீத், எஜமான் திரைப்படத்திலிருந்து.

இசவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்தேன். நான் உங்கள் அறிவிப்பாளர் சுபலக்ஷ்மி. நிகழ்ச்சியில் அடுத்து உங்களோட அறிவிப்பாளர் கௌசல்யா ராஜா மற்றும் அர்ச்சனா.

ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3:31. தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: இது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். வரும் அரை மணி நேரமும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுதி வழங்க போறாங்க. புதிய அறிவிப்பாளர் அர்ச்சனா. வணக்கம் அர்ச்சனா.
1: வணக்கம் கௌசல்யா.
0: சொல்லுங்க, இன்னைக்கு வந்து கட்சவியல் கலக்கல் பாடல் இந்த அரை மணி நேரம் நீங்க தான் தொகுத்து வழங்க போறீங்க.
1: கண்டிப்பா.
0: எப்படி சொல்லுங்க, நேயர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: ஆஃபீஸில் பாஸ் வேலை கொடுத்துட்டாரா, இல்லை வீட்டில் அம்மா வேலை சொல்லிட்டாங்களா, டீ குடிக்க கூட நேரம் இல்லையா, பரவாயில்ல இந்த அரை மணி நேரம் எல்லா டென்ஷனுக்கும் கொஞ்சம் விடுமுறை கொடுத்துக்கலாம். சிரிக்கவும் ரசிக்கவும் தலையாட்டவும் வைக்கும் கலகலப்பான பாடல்களோடு வந்திருக்கிறது கட்சேவியில் கலக்கல் பாடல்கள்.
0: நிச்சயமா இது எல்லாமே நேர்களோட விருப்ப பாடல்கள் இல்லையா?
1: ஆமா கண்டிப்பா.
0: அவங்களோட சாய்ஸ் எப்பயுமே சூப்பரா தான் இருக்கும்.
1: ஆமா, அவங்களோட சாய்ஸ் அவங்களுக்கும் பிடிக்கும், அதே மாதிரி நமக்கும் ரொம்ப பிடிக்கும்,
0: எல்லாருக்குமே பிடிக்கும். சரி, அவங்க எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணனும் சொல்லுங்க.
1: கண்டிப்பா சொல்றேன். இந்த நிகழ்ச்சியில நீங்க விரும்பிய பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பெயர், ஊர், விரும்பிய பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகிய விவரங்களை எங்க நிலைய எண்ணான 043-42-24-40-30 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைங்க. நீங்கள் விரும்பிய பாடலை உங்க இடத்திலிருந்தே நீங்க கேட்டு ரசிக்கலாம்.
0: சரி, இப்ப யாரு பாடல் கேட்டிருக்காங்கன்னு கேட்டுருவோமா?
1: கண்டிப்பாக கௌசல்யா.
0: சேலம் மாவட்டத்தில இருந்து மேட்டூர் வட்டம் கொளத்தூர்ல இருந்து ரேவதி கேட்டிருக்காங்க. ஷாஜகான் திரைப்படத்துல இருந்து பாடல். இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமா அர்ச்சனா?
1: ஷாஜகான் திரைப்படத்தில் நிறைய பாடல்

0: நல்லாவே இருக்கும், ரொம்ப சூப்பராகவே இருக்கும்.
1: எல்லா பாட்டுமே சூப்பர் தான்.
0: ஆமாம்,
1: இவங்க
0: எல்லா
1: கேட்ட
0: சூப்பருமே.
1: பாடல் சூப்பரோ சூப்பர்னு சொல்லிடலாம்.
0: சொல்லுங்க என்ன
1: அந்த
0: பாடல்.
1: பாடல் கேட்டுடலாமா? மெல்லினமே அப்படின்ற பாடல் கேட்டிருக்காங்க ஷாஜகான்
0: அற்புதமான பாடல்.
1: திரைப்படத்துல இருந்து.
0: கண்டிப்பாக
1: கேட்டுருவோமா?
0: கண்டிப்பாக கேட்கலாம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: மூன்று மணி 41 ஆயிடுச்சுங்க. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே. இது கட்சுவில் கலக்கல் பாடல்கள். அர்ச்சனா
6: சொல்லுங்க. கைசல்யா,
5: இப்போ அடுத்ததா யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்க?
6: பாலக்கோட்டில் இருந்து மாரியப்பன் கேட்டிருக்காங்க.
5: என்ன பாட்டு கேட்டிருக்காங்க?
6: நாடோடி தென்றல் என்ற திரைப்படத்திலிருந்து அருமையான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க.
5: நீங்க சாப்பிட்டீங்களா? ஏன் சாப்பிடாத மாதிரியே பேசுறீங்க? என் முன்னாடி தானே உட்காந்து சாப்பிட்டீங்க, என்னை விட அதிகமா சாப்பிட்ட மாதிரி இருந்தது.
6: இல்ல இல்ல, கொஞ்சம் புது ஆர்ஜி அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஒரு பதட்டமா இருக்கு.
5: அப்படி எல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். நேயர்கள் ரொம்பவே அழகழகான பாடல்கள் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுவும் இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா?
6: ஆமா, இளையராஜா அவங்களோட இசையில பாடல்கள் எல்லாம் கேட்க வந்து அவ்வளோ அழகா இருக்கும். நேயரும் அதையே விரும்பியிருக்காரு. நேயரோட சேர்ந்து நானும் இந்த பாடலை வந்து கேட்டேன்.
5: சேர்ந்து ரசிக்க போறீங்க, கூடவே நாங்களும் கேட்டு ரசிக்க போறோம். பாலக்கோட்ல இருந்து மாரியப்பன் கேட்டிருக்காரு, நாடோடி தென்றல் திரைப்படத்துல இருந்து பாடல். இணைந்திருங்கள் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
7: மணியே மணிக்குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

0: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தர்மபுரி வைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி வைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: மற்றும் தர்மபுரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: காற்றலையில் கானம் பாடிக்கொண்டிருப்பது நமது தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கட்சவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. நிலையத்தில் நேரம் சரியாக 3:50. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் விரும்பிய பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பெயர், ஊர், விரும்பிய பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகிய விவரங்களை எங்கள் நிலைய எண்ணான 0-43-42-24-40 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. நீங்கள் விரும்பிய பாடலை உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்டு ரசிக்கிறோம்.
1: அர்ச்சனா, அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க, எந்த நேயருக்காக பாடலை கொடுக்க போறோம்?
0: கண்டிப்பா, அடுத்த பாடல் வந்து ஆத்தூர்ல இருந்து பாலகிருஷ்ணன் என்ற நேயர் கேட்டிருக்காரு. அவர் வந்து ஒரு மிஸ்டர் பாரத் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்காரு.
1: நிச்சயமா, ஆர்வத்துல அவர் படிக்காதவன்னு போட்டுட்டாரு. மிஸ்டர் பாரத் அப்படின்ற திரைப்படத்துல இருந்துதான் இந்த பாடல் வருது. அவருக்காகவும் எல்லாருக்காகவும் கேட்போமா?
0: கண்டிப்பா கேட்கலாம் கௌசல்யா.
2: யாரது?
3: நான் தான்.
2: நான் தானா?
3: நான் தான்.
2: எங்க இருக்கீங்க?
3: எங்க
2: எங்க

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500 84 8820.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது செல்பால்.
4: தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்

0: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: அர்ச்சனா, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
4: கண்டிப்பா கௌசல்யா,
3: இன்னைக்கு அரை மணி நேரம் நிகழ்ச்சியை நீங்க தொகுத்து வழங்குனீங்க.
4: ஆமா, அது எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும்.
3: நிச்சயமா நேயர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். புதிய அறிவிப்பாளர் உங்களுடைய தொகுப்பும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்ம நம்பலாம்.
4: கண்டிப்பா
3: நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். அடுத்த நிகழ்ச்சி விறுவிறுப்பான விடை தேடுமினாக்கள்.
4: ஆமா,
3: நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது
4: நான் உங்கள் அறிவிப்பாளர் அர்ச்சனா.
3: நன்றி நேயர்களே.

0: இனிமையான மாலை வணக்கம் அன்பினர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வணக்கம் சசிகலா.
2: வணக்கம்.
0: பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபீவர் அப்படி காய்ச்சல்னு சொல்லுவோம். காய்ச்சல்னா மழை பெஞ்ச மழையில் நனைஞ்சால் காய்ச்சல் வரும்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஏதாவது நமக்கு வேண்டாத பொருளை சாப்பிட்டாலும் காய்ச்சல் வரும் அப்படி சொல்லுவோம். ஆனால் உலகம் முழுவதும் ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். ஆமாங்க, உலகம் ஒரு கால்பந்து போட்டி தொட்டி காடு மோடு எந்த இடத்துல எல்லா இடத்துல அந்த உலக கோப்பை பற்றி பேசாத நாடுகளும் பேசாத மக்களும் பேசக்கூடிய இல்லாத இடம் இல்ல. அவ்வளவு பெரிய உலக நாடுகள் நடத்தக்கூடிய ஃபிபா உலக கோப்பை கால்பந்து போட்டி 2026 கோடிக்கணக்கான மக்கள்கள், 48 நாடுகள், 16 மைதானங்கள், 12 பிரிவுகள், 3 நடத்தும் நாடுகள், ஒரே ஒரு கோப்பை. அதுதான் உலக கோப்பைக்காக போட்டி வருது. பொதுவா இதுக்கு முன்னாடி
2: போட்டி இல்லையா?
0: ஆமா,
2: பொதுவா சொல்லும்போது அப்படி நான் யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா அடிக்கிட்டே போறாரு ஒரு கோப்பைக்காகவா அப்படின்ற மாதிரி.
0: எல்லாரும் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா 48 நாடுகள் பங்கேற்றவங்க கூட இதுவரை நடந்த அத்தனை 20 மேற்பட்ட உலக கோப்பை போட்டி நடந்திருக்குது. அதிலும் போல குறிப்பாக 8 நாடுகள் மட்டும்தான் இது வரைக்கும் கோப்பையை வென்றிருக்கிறாங்க. இது வரைக்கும் பல நாடுகள் பெரும் கனவாக இருக்குது. ஸோ எந்த நாடுகள் வெல்வாங்க அப்படின்றது முன்னாடி தெரிஞ்சு போவோம். நிறைய விஷயங்கள் நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம், நிறைய போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போட்டிகளை விளையாடக்கூடிய ஒரு நாடை பற்றி தான் நம்ம குறிப்புகளை வந்து கேட்க போகிறோம்.
2: எல்லாரும் அருமையான தகவல்களை தொடர்ந்து என்ன கொஷின் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றதையும் சொல்லிட்டீங்க.
0: சொல்கிறத ட்ரெயில் மாதிரி இப்படி ஓட்டி காணும், இதை தான் இங்கே பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடை பற்றி தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விளையாடிட்டுருக்கு. அந்த நாடை பற்றி குறிப்புகளாக கொடுக்க போகிறோம். இனி பிள்ளைய நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி அப்படின்னா
2: புதிய நேர்கள் 0-43-42 என்ற முன்னணி இப்போது 24-40-30 என்ற எண்ணிலும் மற்றொரு எண்ணாக 94-81-86-81-10-25 என்ற இரு எண்களில் அழைக்கலாம். இதுவே வழக்கமாக வரும் நேயர்கள் 0-43-42 என்ற முன்னணி இணைப்போடு 24-40-31 என்ற எண்ணிலோ மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற இரு எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களது
0: விடைகளை சொல்லலாம். இணைப்பந்திருப்பாங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடுதலை நாக்கு நிகழ்ச்சியில் இருந்திருக்கணும். ஒரு நாடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். பொதுவாக இந்த நாடானது மிக மிக சின்ன ஒரு நாடு. பொதுவாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்களுக்கு குறைவான வசிக்கக்கூடிய மக்கள் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா பேசப்படுது. பரவலாக ஸ்பானிய

0: மொழி பேசப்படுகிறது. இனப்பிள்ளை நீயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்லுங்க.
1: வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயசியம் கொடமாட்டு
0: பிரேசில் இல்லைங்க, மிகப்பெரிய நாடு, அதிகமான கோப்பைகள் வென்ற நாடுகள் சொன்னா பிரேசில் சொல்லுவோம். பிரேசில் எல்லாருக்கும் வந்து நெய்மர் அப்படி அப்புறம் மரடோனா அப்படிதான் நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வருவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பிரேசில் நாடு, டாப் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் ஒன்று பிரேசில். நான் கேட்கறது வேற நாடு. ஸோ இதை பத்தி குறிப்புகள் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த நகரம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் வந்து யுனெஸ்கோட உலக பாரம்பரிய தலமாக இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 444 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதா அந்த நாடு. அவ்வளோ சின்ன நாடு, தன்னுடைய விடாமுயற்சியின் காரணமாக உலக கோப்பையில் பங்கேற்றிருக்காங்க. வணக்கங்க, யார் பேசுறீங்க? சரிங்க, நீங்க உங்களுக்கு என்ன என்ன ரொம்ப பிடிச்சான விளையாட்டு?
2: எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஆமா, அவளை பேசுறது நம்ம டைம் இல்ல, நேர்ல வந்து சொல்லுங்க.
2: வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது கணிப்பு இருக்கா சொல்லலாமே?
0: ஜப்பான் இல்லைங்க, ஜப்பான் இல்ல, அது ஆசிய நாடுகள்ல அதுவும் ஒண்ணும் கூட. சமய வணக்கங்க.
3: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யாரு
2: இங்க இருந்து பேசுறீங்க?
0: திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய எம்பெருமானோட உடன் அமர்ந்திருக்கக்கூடிய உண்ணாமலை அம்மா பேர் வச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். என்ன வயசு ஆகுது உங்களுக்கு?
3: 65.
0: பாத்தீங்களா, நான் சொன்னல ஃபீவர். 66 வயது இருக்கிற அந்த அம்மா கூட வந்து உலக கோப்பை பத்தி பேசுறாங்க. இன்ட்ரஸ்டா வந்து என்ன பேசுறாங்க பத்தி? 66 வயசு. வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
4: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
4: மங்களபுரம் ராஜசேகருங்க.
0: ராஜசேகர் சொல்லுங்க. ராஜசேகர் என்ன பதிலா இருக்கோ, இல்ல குறிப்பு கொடுக்கலாமா?
4: குட்டி நாட்டுன்னு வேற சொல்றீங்க.
0: ஆமாங்க,
4: அந்த அணியினுடைய ஒரு கோல் கீப்பர் வந்து நேற்று ஒரு 15 ஓல தடுத்து இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கியூரசாவும் நினைக்கிறேன்.
0: கியூரசா கிட்டதுங்க, ஈக்வடரா கியூரேகா நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? கியூரேகா தான் அந்த நாடு தான். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 நிமிஷத்துல 15 கோல்களை தடுத்து அசாத்திய வீரர். 37 வயசு ஆகுது. அவர் அந்த ஃபாலோ சொல்ல, இன்ஸ்டா ஃபாலோன்னு சொல்லாம, இந்த கோல் தடுக்கிறதுக்கு முன்னாடி எழுதிக்கா அவர் வெறும் பார்த்தீங்கன்னா 20,000 பேர் தான் ஃபாலோ பண்ணாங்க. அந்த மேட்ச் எப்போ அவர் வந்து தடுத்தாரோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் வந்து ஃபாலோ இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. நான் நீங்கள் அருமையான ஒரு கன்சஸ் சிட்டி அரங்கில் நினைப்பேன். ஈக்வடர் அந்த நாடு போட்டிக்கு எதிராக கியூரா 15 கோல் தடுத்தாரு. அவர் நீங்கள் நாங்கள் கேட்கக்கூடிய நாடு வேறு நாடு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் மட்டுமே வசிக்கிறாங்க. யாராக இருக்கும் இப்போ சொல்ல? வணக்கங்க.
5: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
5: ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சினியம்பாளையம் சரவணன்.
0: சொல்லுங்க சரவணன், என்ன?
5: இது வந்து நெதர்லாந்து ஆளுகைக்கு உட்பட்டதா?
0: ஆஹா, கிட்டத்தட்ட சரியா வந்திருக்கீங்க. ஆமா, நெதர்லாந்தோட ராஜ்யத்தோட ஒரு பகுதி அவங்க இருக்காங்க.
5: கியூராசாவ்.
0: சூப்பரா சொல்றீங்க, வாழ்த்துக்கள், அருமையா பதில் சொல்றீங்க. ஆமா,
5: இன்னைக்கு அத பாத்தீங்கன்னா அந்த நெதர்லாந்து இளவரசி பாத்தீங்கன்னா ரெண்டு மேட்சையுமே 800 கிலோமீட்டர் பயணிச்சு ரெண்டு நாடு ஆடை இருக்கிறது போய் பாத்துருக்காங்க.
0: ரொம்ப சின்ன நாடுதான் அவங்க வந்து நெதர்லாந்து ஆளுகை இருக்கிறாங்க. குறைவான மக்கள் இருந்தா கூட தங்களுடைய மிகப்பெரிய ஒரு விடாமுயற்சியின் காரணமாக வந்து தங்களுடைய இதை வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க தான் ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க? என்ன பாடல்?
2: குரேஷா கரிபியன் கடல்ல அமைஞ்சிருக்கிற ஒரு தீவு நாடு. இது நெதர்லாந்தோட ராஜ்யத்தின் ஒரு பகுதி தான். தலைநகர் பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் டாட் அப்படின்ற தலைநகர். இது இந்த நகரம் வந்து இந்த நாட்டோட தலைநகராக அமைஞ்சிருக்கு. இந்த வில்லியம்ஸ் டாட் நகரம் தான் யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய தளமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்டோட அதிகாரப்பூர்வ மொழிகள் பாபியாமெண்டோ, டச்சு, ஆங்கிலம், அந்த மூன்று மொழிகள் அதோட அதிகாரப்பூர்வ மொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பானிஷ் மொழியும் பரவலாக பேசப்பட்டு வருது. பரப்பளவு சுமார் 4,440 சதுர கிலோமீட்டர். அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன நாடு. மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 லட்சம் மக்கள் தொகை தான் இருப்பாங்க. அவங்களுடைய நாணயம், அதாவது நம்ம கரன்சி யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அங்கே என்ன கரன்சி யூஸ் பண்றாங்க அப்படின்னா கரிபியன் கில்டர் அப்படின்ற கரன்சியை யூஸ் பண்றாங்க. அந்த நாட்டில் பெரும்பாலும் வெப்பமண்டல காலநிலை தான் நிலவுது. ஆண்டு முழுவதும் வெப்பமான காலநிலையே காணப்படும். சூறாவளி பாதை பகுதிக்கு வெளியே இருக்கு. அந்த டேஞ்சர்லாம் இல்லாமல் கொஞ்சம்

0: வெள்ளிய தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அழகிய கடற்கரைகளுக்கு புகழ் பெற்ற ஒரு அழகான நகரம்.
1: ஸோ பொதுவாக அருமை, நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நாடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பள்ளிக்கூட மாணவர்கள் இருப்பாங்களா, அவங்கள வந்து அந்த பந்து வாங்குவதற்கு அவங்களுக்கு வந்து பணம் அவ்வளோ இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளாஸ்டிக்லாம் இருக்குது இல்லை, நம்ம பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். ஸோ அந்த பொருட்களை ரொம்ப நெருக்கமாக, நம்ம ஊர் கூட கிரிக்கெட் பந்து விளையாடுறதுக்கு பழைய துணிகள் இருக்குல்ல, அந்த துணிகளை ரொம்ப அம்மா நாங்களாம் விளையாடும் போது அம்மாவோட சேரீலாம் வேஸ்ட்
0: சேரீலாம்
1: அந்த சேரீலாம் சின்ன சின்னதாக கிழிச்சு அப்படி நல்லா சுற்றிட்டு இருப்போம். அடியில் உள்ள ஒரு கல் மாதிரி வச்சுருவோம், சின்னதாக சுற்றி சுற்றி ரொம்ப ஸ்பான்ஸ் அதாவது நமக்கு ஜம்ப் ஆகிற மாதிரி பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் பயன்படுத்தி நல்லா அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் விளையாடக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு நாடு தான். ரொம்ப சின்ன நாடு, அது வந்து கரீபியன் கடற்கரை சொல்லி இப்போ இந்திய பெருங்கடல் அங்கே சொல்லலாம், அந்த மாதிரி அந்த கரீபியன் தீவுகள் அமைக்கூட ஒரு நாடு. அந்த நாடு தான் இந்த போட்டியில் வந்து பங்கேற்கக்கூடிய ரொம்ப குட்டி நாடு. ரொம்ப சூப்பராக வந்து பதில் சொன்னாங்க. அவர் அந்த நேருக்கான பாடலை கேட்போம், அதுக்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பரங்களே. சரியான பதில் என்ன அப்படின்னா
0: குரேஷியா நாடு.
1: அதுதான் குரேஷியான ஒரு நாளுக்கு அதுக்கு அதிகார நாடு இதுவார நாடு அப்படிங்களா,
0: குரேஷியா இல்ல குரேஷா, குரோஷோ
1: அப்படின்னு குரேஷியான ஒரு நாடு இருக்கு. அவங்க செம்மையா விளையாடுவாங்க.
0: இது வந்து நீங்க ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிக்க வேணாம், இது குரோஷோ அப்படின்ற ஒரு நாடு கரீபியன் கடல்ல அமைஞ்சிருக்கிற ஒரு தீவு நாடு.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம். யோ பாட்டை போடுங்க, ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருக்காதிங்க அப்படின்னு மாதிரி திட்டுவாங்க. அதனால நம்ம விளம்பரத்தை கேட்டு நல்ல பாட்டு கேட்போம்.
2: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
7: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
8: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
7: கோல்ட் பர்சேஸா?
8: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
9: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
7: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
8: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
7: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
8: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
10: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
11: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
12: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
12: அவங்க ஏமாத்தி
11: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
13: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
14: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MEMTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
15: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
16: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
15: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை.

0: இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: 4:20 நீங்க கேட்டுட்டீங்க தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விழுத்தேடு மினாக்கல் நிகழ்ச்சி. ஒரு நாடை பத்தி கேட்டோம். ஸோ பொதுவாக நாடு அப்படின்னா நமக்கு பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று தான். ஸோ அதுவும் நாம பிறந்த இந்த தேசத்திற்கு, பாரத தேசத்திற்கு பாதுகாப்பு அவ்வளோ முக்கியமாக இருக்கு. ஸோ சமீபத்தில் அது குறிப்பாக சொல்லணும். நான் நேற்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் கூட நமக்கு 7:30 சந்தோஷ நிகழ்ச்சி அவர் கேட்டாங்க. அது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பல்கள் எத்தனை சமயத்தில் அடிச்சணும், அது ரிலேட்டட் தான் பேச போகிறோம். பொதுவாக நமக்கு 3 வகையான பாதுகாப்பு: வான் பாதுகாப்பு, தரை பாதுகாப்பு, கடல் பாதுகாப்பு சொல்கிறோம். கடல் பாதுகாப்பு பொறுத்தவரைக்கும் நம்ம 3 படகுகள் நம் நாடு வந்து கடலால் சூழப்பட்டது. ஸோ அதனால் உள்நாட்டு பாதுகாப்பு கருதி இந்திய கடற்படைக்கு 3 புதிய கப்பல்களை நேற்று நம்ம மாவட்ட பிறந்த நரேந்திர மோடி அவர்களுக்கு அர்ப்பணித்தாங்க. ஸோ அதில் ஒரு குவஷனை தான் வந்து நம்ம இன்னைக்கு இந்த விடுத்த நாட்கள் அடுத்த குவஷனாக நம்ம கேட்க போகிறோம்.
3: இதுதாங்க
4: குறிப்புகள்
3: தரலாமா?
4: ரொம்ப
3: எளிமை. இதுக்கு முன்னாடி நீங்க வானொலி கேட்டு தானே வரீங்க?
2: உங்களுக்கான
3: குறிப்புகள் கொடுத்துறேன். இது ஒரு இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்.
4: வாய்ப்புக்கு
2: நன்றிங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, பேசுறீங்க.
3: மாறுதுமா மாத்திக்கோமான்னு சொல்லீங்களா? அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணிருப்பீங்க.
2: இல்லைங்க, நம்ம அடுத்த நேருக்கு அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நம்ம யாராவது வாய்ப்பு கொடுக்கலாம், இன்னொருங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே. சரி சொல்லுங்க.
4: பாட்டுல வேணாம்
2: சொல்லுங்க சொல்லுங்க.
4: வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்க.
3: திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு நில்கிரி வகை ஸ்டெல்த் ஏவுகணை பிரிகேட் கப்பல்.
2: இந்த கப்பலோட பெயர் பொதுவா பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மலையின் மரபை நினைவுபடுத்த வகையில் அமைக்கப்பட்டிருக்கோம்.

0: குறிப்பு இது வந்து ஸ்டெல்த் வழிகாட்டும் ஏவகனை பிரிகேட் கப்பல்.
1: மூன்று கப்பல்கள் நேற்று உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கப்பல்கள். குறிப்பா இந்த மூன்று கப்பல்கள் ஒவ்வொன்றுக்கு பயன்படுத்துகிறது. கப்பல் இந்த கப்பலானது தாக்குதல் ரகத்தை வந்து அட்டாக் பண்ணக்கூடியது. இன்னொன்று சன்சோத் கப்பல் அப்படின்னு கண்காணிப்பு பண்ணிக்காது, மானிட்டர் பண்ணக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணும். அப்புறமா அக்ரே அப்படின்ற கப்பல் வந்து நீர்மூழ்கி கப்பலில் எதிர்ப்பு பணிக்காக, நமக்கு அன்று நீர்மூழ்கி கப்பலில் வரக்கூடிய தாக்குதல்களை தடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. மூன்று கப்பல்கள் நேற்று நம்ம இந்திய நாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த கப்பல்கள் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நம்மக்கூடிய எங்கே தயாரிக்கப்பட்டது அப்படின்னா நம்ம கொல்கத்தா, அது இந்தியாவில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கப்பல். சரிங்க, அது மாதிரி கருப்பாக சூப்பருங்க. இந்த கப்பலோட உயரம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு நீளம் சொல்லக்கூடியது 149 மீட்டரும், அகலமானது 17.8 மீட்டரும் இருக்கக்கூடியது. இது எவ்வளோ எடை வந்து இருக்குது டிஸ்பிளஸ் பண்ணக்கூடியதுன்னா 6,670 டன் எடைக்கூடிய வந்து 1,100 கடற்படை வீரர்கள் இதில் பணியாற்ற முடியும். கடல், வானம், நீருக்கு அடியில் போரில் ஈடுபடக்கூடியதாகவும் பல்வேறு ஏவுகணைகளை ஏந்தும் திறன் கொண்டது. பொதுவாக நம்ம நிலப்பரப்பிலிருந்து நம்ம அடுத்த நாடுகளை தாக்கணும்னா ஏவுகணைனா, ஆனால் கப்பல் கடற்கரையிலிருந்து ஏற்படுவதற்கு அந்த கடலிலிருந்து ஏற்படுவதற்கு இந்த மாதிரி கப்பல்கள் பயன்படுத்தப்படுகிறது. அற்புதமான ஒரு கப்பலும் கூட. இது இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதில் ஹெலிகாப்டர் தரையிறங்கக்கூடிய தளமும் இதில் இருக்குது. ஹெலிகாப்டர் பார்த்தா நமக்கு ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுவும் இருக்கக்கூடிய ஒரு வகையான கப்பல். அதிவேகத்தில் பயணிக்கக்கூடியதும் நீண்ட தூர கடற்பயணங்களுக்கும் ஏற்றமானா சூப்பரான ஒரு கப்பல். அதுதான் அவங்க கட்டும்
2: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
4: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி, பாலக்கோடு வட்டம், மாரண்டஹள்ளி, புதிய பேருந்து நிலையம் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேக விழா வரும் ஜூன் 24 புதன்கிழமை காலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
5: Students, listen carefully.
6: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
7: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
10: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
11: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
12: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம்.
13: ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
14: கேரட் லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
15: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க, அப்போ ஈஸி தானே?
16: கேரட் லைன், டாடா ப்ராடக்ட், LMR காம்ப்ளெக்ஸ் அருகில், சேலம் ரோட், நாமக்கல். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
17: தொடர்புக்கு 9500848820.
18: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
19: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்

0: அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MEM/MTech டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.

0: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
1: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
0: கோல்ட் பர்சேஸா?
1: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
2: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
0: போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
0: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
3: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2 +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதற்கு முன்பாக இந்திய கடற்படையில் தயாரிக்கப்பட்ட உள்நாட்டு கப்பல் தயாரிக்கப்பட்ட மூன்று போர்க்கப்பலை ஒரு போர்க்கப்பலை பற்றி கேட்டோம் நிகழ்ச்சியில். சூப்பர் பதில் சொன்னாங்க. 4:39 தருமபுரி பண்பலை 2:5 ஏற்காடு பண்பலை 103.7 விடுதலை விநாயகர் நிகழ்ச்சி. ஸோ அடுத்ததாக பொதுவாக இந்த உலகம் என்பது அனைவருக்குமான உலகம். இந்த உலகத்தில் மனிதர்களுக்காக மட்டும் இல்லை, மரங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள், பாலினங்கள், விலங்குகள், இப்படி எத்தனை வகையான உயிரினங்களுக்கும் பொதுவான உலகம் தான் இந்த உலகம். ஆனால் அதுக்குள்ளே நம்ம உலகம் நமது அப்படின்லாம் சண்டை போட்டுருக்கோம். சமயம் எல்லாருக்கும் பொதுவான உலகம் இயற்கை என்பது எல்லாருக்கும் பொதுவாக. ஸோ இவ்வளோ விஷயம் என்னென்னா, ஒரு நம்ம அடுத்த ஒரு விலங்கினத்தை பற்றி தான் வந்து சொல்கிறோம். அந்த விலங்கினம் என்ன விலங்கினம் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான குறிப்புகள்லாம் கொடுப்போம்.
1: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: என்எம்துறை நாகசமுத்திரம் பேசுகிறேங்க.
1: சரிங்கய்யா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுத்துடலாமா?
2: கொடுங்கம்மா.
1: ஐயா, இது ஒரு விலங்கினம். விலங்கினத்தில் பாலூட்டி வகையை சார்ந்தது. அனைத்து உண்ணி எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய ஒரு உண்ணி.
2: பாலூட்டி இனமா?
1: ஆமாம், பாலூட்டி இனம். அனைத்து உண்ணி.
2: மரநாய்?
1: இல்லைங்கய்யா, தவறான பதில். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேரம் வருக. வணக்கம். வணக்கம் சொல்பவர் யார் எங்கிருந்து?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
1: சரிங்கய்யா.
0: கோபால், உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா? எப்படிங்க?
1: சரிங்க, இந்த விலங்கினம்

0: பேசுற மாதிரி இருங்க. ஆல் இந்தியா ரேடியோல அது எனக்கு ஒரு பெருமை இருக்கு.
1: எங்களுக்கும் உங்க மாதிரி நேயர்கள் பேச ரொம்ப சந்தோஷம்.
2: சரிங்க,
0: கொடுங்க ஒரு குறிப்பை.
2: வலை தோண்டி வாழும் இயல்புடைய ஒரு விலங்கினம் இது.
3: வணக்கம்
2: சொல்பவர், உங்கள் பெயரை பதிவு செய்யலாமே.
1: உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
2: சரிங்க, இது வந்து வடகிழக்கு இந்தியாவுல ரொம்ப அதிகமா காணப்படுற ஒரு விலங்கினம்.
3: அணில்
1: சொன்னமா? அணில் அணில்
2: அது இல்லைங்கய்யா.
1: வணக்கம். தர்மபுரி
4: தாசமுடி
1: மாரியப்பன், உங்களுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இங்க இந்த நேபாளம், பூட்டான், மியான்மர் இந்த மாதிரி நாடுகள் அதிகமா இருக்கக்கூடியது. கேக்குதுங்களா?
2: கேக்குதுங்களா?
4: ஹலோ.
1: சரிங்க, அவர் ஏதோ அங்க ஏதோ அவருடைய அலைபேசியில ஏதோ கோளாறு தகராறு எப்படின்னா அதை வச்சுக்கலாம். வணக்கங்க. வணக்கம் சொல்லுங்க. மோதிரலிருந்து ரொம்ப ஊர் பேர் பிடிக்குமா உங்களுக்கு? ஊர் பிடிக்குமா? அழகா இருக்குமா? அப்படி என்ன மோது ஏன் பேர் வச்சுங்க சொல்லுங்க பாக்கலாம்.
4: அது அந்த காலத்துல முறுக்கு முட்டின்னு வச்சிருந்தாரு
1: சார். சரிங்க.
4: அவர் பஞ்சாயத்துல காலம் போக்குல வந்து மோதிரலின்னு ஒரு பஞ்சாயத்து வச்சுட்டாங்க கோமலி பக்கம்.
1: சரிங்க. எங்க மோதிர்க எதுவும் கதை சொல்றீங்களா? சரிங்க சரிங்க. இந்த விலங்குக்கு சரிங்க பரவாயில்லைங்க, மறுபடியும் தொடர்ந்து வருங்க. இந்த விலங்குக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பன்றி தெரியுமா பாத்துறீங்களா? சொல்லுங்க. அதுதாங்க சொல்றேங்க, இந்த
2: உயரத்துக்கு
1: பாத்தீங்கன்னா பன்றி பாத்திரீங்களா? பன்றி வந்து இந்த காட்டு பண்ணி பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கும். அப்படி முகம் வந்து சில லென்த்தா இருக்கும். நான் எங்க ஊர் பக்கம் பாருல அந்த காடுல நிறைய காட்டு பண்ணி இருக்கோம். நீட்டா லென்த்தா இருக்கும். அந்த லென்த்தில் அந்த மூக்கு மட்டும் கொஞ்சம் நீளமாக இருக்கும் ஒரு ஃபீல் ஆகும் நமக்கு. அந்த மாதிரி பன்றியோட அந்த முகத்தை ஒட்டியது, மூக்கை ஒட்டியது அந்த விலங்கு.
4: அப்படிங்களா?
1: சொல்லுங்க.
2: முகம் அந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் கீரிப்பிள்ளை கிடையாது.
1: சரி நன்றிங்க.
2: இணைப்பிள்ளையும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
4: மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம் சொல்பவர் யார் இங்கிருந்து? அதே ஊரு இன்னொரு நபர். சரிங்கய்யா, குறிப்புகள் கேட்டீங்களா?
1: வணக்கம் வணக்கங்க சொல்லுங்க. மோதிர பக்கத்துல மலை மேல ஒரு கோயில் இருக்குல்ல, பெருமாள் கோயில்.
2: வெடித்தீடும் வினாக்கள் நிகழ்ச்சியில ஒரு ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், சுற்றுலா போயிட்டு வந்திருக்கோம். சரி ஓகே. சரிங்கய்யா, குறிப்புகள் கேட்டீங்களா?
4: கேட்டங்க.
2: ஆமா, உங்களுக்கான ஒரு குறிப்பு இப்போ முகத்தை பத்தி சொன்னாரு இல்லைங்களா, மூக்கு வந்து நல்லா நீட்டமா இருக்கும் கீரி பிள்ளைக்கு இருக்கிற மாதிரின்னு. அந்த முகத்து ஏன் வந்துச்சு அப்படின்னா, அதோட பயனே பாத்தீங்கன்னா மண்ணை தோண்டி புரட்டுறதுக்காக தான் அந்த முகமே வந்துச்சு. ஒரு பன்றி இனத்தை சார்ந்தது அப்படின்னு ஒரு குறிப்பு
1: கொடுத்துருக்கோம். தெரியுமா, 4 மணிக்கு அப்படியே கத்தான், ஆஹா குள்ளநரி கத்தாச்சு. அது இப்பதான் ஊர்ல கோழி எல்லாம் கவுத்து வச்சுருப்போம், டபுக்குன்னு வந்தது. ரொம்ப குள்ளநரி என்பது நல்லா நம்ம என்ன நினைக்கிறோம், குள்ளநரினா ஏதோ கொஞ்சம் அது நமக்கு வேண்டாத விலங்கு அப்படின்னு நினைக்கிறோம். அது அப்படி ரொம்ப புத்திசாலி விலங்கு குள்ளநரி சொல்லுவோம்.
2: நீங்க
1: ஆமா என்ன போட்டு கவுத்துச்சாலும் குள்ளநரி அழகா வந்து அந்த மேலே பிடிச்சிருப்பில தகட்டு குடும்பம் இருக்குல்ல, அதை தள்ளி விட்டு எடுத்துன்னு போயிடும். ரொம்ப ஆளுங்கள் நடமாட்டத்தை கண்டுபிடிக்கிறது நரி, அதான் நரி வேலை பண்ணாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அது என்ன சாதுரியமாக பண்ணுறதான் அந்த கொள்ள நரி. ஆனால் இப்போ இல்லை, அது சமீப நாட்களில் நிறைய அது பார்க்க முடியுதுல. வணக்கம்.
2: வெடித்தேடு வினாக்கள்ல நிறைய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். சொல்லுங்க
1: சொல்லுங்க, உங்கள் பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
5: எல்லா சுப்பிரமணியம்.
1: உங்களுக்கான குறிப்பு சசிகலா கொடுங்க.
5: எனக்காக ஒரு குறிப்பு கொடுங்கய்யா.
2: சரிங்கய்யா, உங்களுக்கான குறிப்பு, இந்த விலங்கு குறிப்பா இரவுல மட்டும்தான் இரையை தேடும். எறும்பு தின்னி இல்லைங்கய்யா, தவறான பதில். முயற்சிக்கு நன்றி. கிட்டத்தட்ட பக்கம் வந்துட்டீங்க அப்படிதான்
1: சொல்லலாம். நேயர் வாங்க. வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
0: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: பாபு

0: சொல்லுங்க பாபு. ஆக்சுவலா முல்லைக்காடு என்பது எதற்கு பெயர் பெற்றது? அங்கு இது பூங்கா தானே, இது தானே நமக்கு
1: அதாவது
0: சரணாலயம்.
1: முன்னாடி முல்லை மலர்கள் நிறைய இருந்ததுனால முள்ளக்காடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப வந்து காடுகள் அதிகமாயிட்டு அதனால முள்ளக்காடாச்சு.
0: சரி, நிறைய வன சரணாலயம் கூட இருக்கு இல்லைங்களா?
1: வனசரணாலயம்
0: கிடையாது. சரி, உங்களுக்கு பதில் பாருங்க, உங்களுக்கு குறிப்பு கேட்கறேன் பாருங்க.
2: சரிங்கய்யா, தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் சில பகுதிகளில் மட்டுமே இது காணப்படுது.
1: இந்த நீள்வாழ் திமிங்கலம் சொல்லலாம், அதை சொல்லலாமா?
2: நீள்வாழ் திமிங்கலம் இல்லைங்கய்யா, நீல வாழ்றதுல இது நிலத்துல வாழ்ற ஒரு இனம்
1: தான்.
0: நன்றிங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். மார்க் முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
3: கேரட் லைன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
4: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க, அப்போ ஈஸி தானே?
3: கேரட் லைன், டாடா ப்ராடக்ட், காவிரி ரோட், ஈரோட். டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: ஆட்டுக்காரன்பட்டி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
2: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
4: பர்னிச்சருக்கு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
6: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
5: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
7: நான்கு மணி 48 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இருந்திருக்கணும். விழுத்தேர் வினாக்கள் நிகழ்ச்சியை சசிகலா, நம்ம ஒரு விலங்கினை பற்றி பேசிட்டு இருக்கோம். நம்ம நமக்கு நேர்கள் கண்டு ஷார்ட்டாக சொல்கிற மாதிரி ஸ்வீட்டான ஒரு
8: குறிப்பு, ஒரு குறிப்பு நேரடி குறிப்பினே சொல்லலாம்.
7: அவனா வந்து என்ன சொல்லணும், அவங்க ஸ்வீட்டாக என்ன இருக்கலாம்,
8: நேரடி குறிப்பே கொடுத்துடலாம். இந்த இனம் பாத்தீங்கன்னா காசிரங்கா, கசிரங்கா தேசிய பூங்கா மற்றும் புலிகள் காப்பகத்தில் சமீபத்தில் இந்த விலங்கினத்தை குறித்து ஒரு முதலாவது அறிவியல் மதிப்பீட்டு அறிக்கையை கவர்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க.
7: அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அசாம் இருக்கு,
8: அசாமில் அதிகமாக காணப்படுது.
7: ஒரு 60 வகையான விலங்குகளுக்கு வந்து நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரேட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது என்ன வந்து பாதுகாக்கக்கூடிய விலங்குகள் அதிக எண்ணிக்கையில் இருக்கா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஐசிஎன் சொல்லுவோம். அந்த ஐசிஎனில் இருக்கக்கூடிய 60 விலங்குகளில் இது ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசிரங்கா தேசிய பூங்கா சமீபத்தில் வெளியிட்டாங்க, அதுதான் அந்த விலங்கத்தை பற்றி கேட்டுட்ருக்கோம்.
8: இது ஒரு பன்றி இனத்தை சேர்ந்தது.
9: இணைப்பு
8: வந்து கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குற மாதிரி எனக்கு தோணுது. நெருப்பூர் பெண்ணாகரம் வட்டத்துல இருந்து எங்க சார், உங்க பேர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லாம. ரொம்ப நாள் ஆச்சு சார், உங்க பேரு கேக்கல எங்களுக்கு சரியா. இனிப்பு வந்து விட்டு விட்டு தான் கேக்குது, சொல்லுங்க.
9: காத்தவராயன்.
8: ஆ சரி,
7: காத்தவராயன் என்ன பண்றீங்க காத்தவராயன்?
9: சார் இது வரைக்கும்

0: சார் வேலை பார்த்து
1: ம்,
0: உடம்பு சரியில்லை சார்.
1: அப்படிங்களா? ஹாஸ்பிட்டல் போனீங்களா?
2: குரல்லே தெரியுது.
1: சரிங்க, இன்னும் நல்லா டேப்லெட் எடுத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க, கண்டிப்பாக உங்கள் உடம்புல சரி. ஓகே, எஃப்எம் கேட்டாவே உங்களுக்கு சரிடும், ஒரு ஃபீல் எனக்கு. ஸோ அது ஒன்றும் இல்லை, ஒன்று நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் கண்டிப்பாக டெஃபினெட்லி ரெடி ஆயிரும். நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கோங்க, சரிங்களா? சரி, நல்ல நல்லதுங்க. உங்களுக்கு குறிப்பு கொடுக்கலாமே இல்லை பதில் தெரியுங்களா? ஏதாவது சொல்லட்டுமா? முள்ளம் பண்ணிட்டுலைங்க, அதில்
2: தவறான பதில். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: காரியமங்கலம் வட்டம் கெங்கச்சிருந்து பீமராஜ்மா.
2: சரிங்க பீமராஜ்னையா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? விடை சொல்லலாமே.
3: கேட்டேன்.
2: விடை சொல்லலாமே.
3: அலங்கு எறும்பு தின்னி.
1: அலங்கு
2: அழங்கு எறும்பு தின்னி. இல்லைங்கய்யா, இது எறும்பு தின்னி கிடையாது, இது ஒரு வந்து பன்றி வகையை சார்ந்த ஒரு இனம்.
3: அலங்குன்றது இல்லையா?
2: இல்லைங்க, அலங்குன்று இல்லை.
1: கிராமப்புறங்களா ஊருக்குள்ள நோண்டி நோண்டி போட்டு போகணும், உழவு பண்ற மாதிரி பண்ணும். அந்த மாதிரி சாயில் அலைகிரேஷன் பண்ணக்கூடியது, அந்த நியூட்ரிஷன் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடியது, அந்த தாவரங்களுக்கும் அந்த லீஃப்லாம் நீர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடியது, அப்புறம் மைக்ரோ ஹேபிஷன் கிரியேட் பண்ணக்கூடியது. இந்த பன்றியினை சார்ந்த இந்த விலங்கோட பயன்பாடுகளாக இருக்குது, முக்கியமான பயன்பாடு.
2: ஆமாம், அது மண்ணை தோண்டி விடுறதுனால கீழ் மண்ணு மேலேயும் மேல் மண்ணு கீழேயும் போயிட்டு ஒரு காற்றோட்டத்தையும் ஊட்டச்சத்தையும் ஊட்டச்சத்து சுழற்சிக்கும் வழிவகுக்குது.
1: தெரியுங்களா?
3: சொல்கிறேன்
2: பாருங்க. சொல்லுங்க.
1: தேசிய பொங்கல் வணக்கங்க, சொல்லுங்க, யாரும் பேசுறீங்க?
4: இருவருக்கும் மாலை வணக்கம் ஐயா.
1: வணக்கங்க.
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி தாலுகா எடத்தகிரி அண்ணநகர்ல இருந்து கட்டிட பொறியாளர்
1: சுரேஷ் பாபு. வேற குறிப்பு கொடுக்கலாமா?
4: பதில் சொல்றேன் பாருங்க.
1: ஆஹா, சொல்லுங்க, அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.
4: கிரேட்டர் ஹாக்ஸ் பேட்கர்.
2: சூப்பர்.
1: ஆமாங்க, வந்தாரு அருமையா அந்த குறிப்பு முடிச்சு வச்சு போயிட்டாரு.
2: எந்த குறிப்பு ஏதுவா இருந்துச்சு?
1: எல்லா குறிப்பும் தான் சொன்னதான கனெக்ட் பண்ண முடியும் நமக்கு. அவ்வளவு அது மூலமே அவர் நீ ஒரு கட்டட பொறியாளர், ஒரு வீடு எப்படி கட்டணும், செங்கல்ல வந்து அடுக்கடுக்க கட்டினதா ஒரு சுவர் உருவாக்கம். அது மாதிரி அந்த குடிக்கிற பாயிண்ட்ஸ் சேர்ந்தா நமக்கு புரிஞ்சு போச்சு. சரி, சூப்பருங்க.
2: என்ன
1: பாடல் கேட்கலாம் சொல்லுங்க?
4: படம் பேர் வந்து நான் ஒரு தொழிலாளி.
1: நான் ஒரு தொழிலாளி.
4: படம் பேர் வந்து நான் ஒரு தொழிலாளி. பாட்டு வந்து பாட்டோட பேர் வந்து நான் பூ எடுத்து வைக்கணும் பின்னால.
1: ஆஹா, என்னமா பாட்டு? நான் பூ எடுத்து வைக்கணும் பின்னால, அந்த பாட்டு தானுங்களே? எஸ்பிபி பாலசரன் ஜானகிமா பாடி இருப்பாங்க. செம்ம பாட்டுங்க, அருமையான ஒரு பாட்டு கேட்டுருக்கீங்க, கேட்கலாம். நன்றிங்க சுரேஷ் பாபு.
4: நன்றி.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: கேரட்லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
5: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க. அப்போ ஈஸி தானே?
6: கேரட்லைன் அட்டாடா ப்ராடக்ட், எல்எம்ஆர் காம்ப்ளெக்ஸ் அருகில், சேலம் ரோட், நாமக்கல். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
7: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848820.
8: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு 3 வினாக்கள் வந்து கேட்டோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஃபீபா வேர்ல்டு கப் 2026, இந்த 3 நாடுகள் வந்து நடத்தது. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, இந்த 3 நாடுகள் இணைந்து முதல் முதலாக இதுக்கு முன்பாக நடத்தது கிடையாது. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக 3 நாடுகள் இணைந்து இந்த போட்டியை வந்து நடத்தது. அதுவும் தாண்டி 12 பிரிவுகளில் 48 நாடுகள் எப்பவுமே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக வரலாற்றில் 48 நாடுகள் வந்து பங்கேற்கிறது. அதுவும் குறிப்பாக புதுமையான நாடுகள் நிறைய நாடுகள்லாம் வந்து வந்திருக்கு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 16 மைதானங்களில் வெவ்வேறு இதில் நடக்குது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வயதான இருக்கிறது. ஒரு 20 வயதுக்கு கீழே ஒரு 7 விளையாட்டு வீரர்கள் வந்து விளையாடிட்டுருக்காங்க. நமக்கெல்லாம் ஒட்டுமொத்த உலகிற்கு ஃபுட்பால் அப்படின்னா யாரில் நிறைய பேர் இருக்காங்க. அது குறிப்பாக சொன்ன மாதிரி லியோனல் மெஸ்ஸி, அந்த ரொனால்டோ, இவங்க தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வீரர்கள். நெய்மர் இப்படி இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகக்கோப்பையோடு விடைபெற போகிறதாக நிறைய தகவல் நம்மளுக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 5 உலகக்கோப்பையில் வந்து நமக்கு பங்கேற்றக்கூடாது மெஸ்ஸி. ஸோ அவர் ரொம்ப சிறப்பான ஒரு ஹார்டிக் கோல் கூட அடித்தார். ஸோ இந்த மாதிரி பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த உலகக்கோப்பையில் ரொம்ப குட்டி நாடு, அதை சொல்லணும் அப்படின்னா ரொம்ப குறைவான பரப்பளவு கொண்ட 444

0: சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட 1.5 லட்சம் மக்கள் கொண்ட அந்த நாடு வந்து குராசவோ அந்த நாடை பத்தி கேட்டோம். ரெண்டாவது என்ன கேட்டோம் அப்படின்னா
1: ஒரு போர்க்கப்பலை பத்தி கேட்டோம், ஐஎன்எஸ் துனகிரி அப்படின்ற போர்க்கப்பலை பத்தி கேட்டோம்.
0: அது நேத்து தான் வந்து நமக்கு உள்நாட்டில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வந்து திறந்து வச்சாங்க, நாட்டிற்காக அர்ப்பணித்தாங்க. இந்த மூன்று கப்பலும்
1: கிரேட்டர் ஆக்பேச்சர் அப்படின்ற ஒரு பன்றி இனத்தை பற்றி கேட்டோம். ஏன் கேட்டோம் அப்படின்னா ஐயுசிஎன் அப்படின்ற செந்நிற பட்டியலில் இந்த விலங்கினம் வந்து பாதிக்கப்படக்கூடிய இனம் அப்படின்னு வகைப்படுத்திருக்காங்க. நம்ம பாதுகாக்கணும் விலங்கினங்களில். சார் சொன்ன மாதிரி உலகம்

0: 6:10 மணிக்கு இசை மின்னல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இது நேயர்களின் நேயர்களான உங்களின் கவனத்திற்கு.
1: மலை மின்னல் மாதிரி இசை மின்னல் அப்படின்னு சும்மா அந்த ஆமாம் கேட்கும்போது நமக்கு அப்படியே ஹார்ட் அப்படி அட்டாச் பண்ணக்கூடிய பாடல்கள் தான் கேட்கும்.
0: ஹார்ட் டச்சிங்கா சோல் டச்சிங்கா ஹார்ட் வார்மிங்கா இருக்கக்கூடிய
1: மறக்காதீங்க. இன்னைக்கு 6:10 இசை மின்னல் அப்பதான் கேட்க போறோம். என்னென்ன பாட்டு எல்லாம் போட போறாங்க அப்படின்னு சசிகலா நான் ப்ரோக்ராம் பண்ண போறாங்க. அதான் முன்னாடி ஹைப்பே கொடுக்குறாங்க. சமகிருஷ் நிகழ்ச்சி தரும் உங்க அறிவிப்பாளர்கள் மாரிமுத்து
0: மற்றும் உங்கள் சசிகலா கிருஷ்ணன்.
1: நன்றி.
0: நன்றி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். ஆன்லைன்லேயே வரும் ஒரு மணி நேரமும் மாலை தென்றலை கேட்டு ரசிக்க போகிறோம். அழகான மாலை நேரம், கிளைமேட் இப்போ ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு முழுக்கவே நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. வெப்பம் ஓரளவுக்கு தணிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் காலையில் நேரத்தில் வெயில் கொளுத்துது, இருந்தாலும் மாலை நேரத்தில் அப்படியே கொஞ்சம் தணிஞ்சு ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவுதுன்னு சொல்லலாம். இந்த மாலை நேரத்தில் எல்லாருமே ஒரு காஃபி இல்லைனா ஒரு டீ, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டீ சூடாக கையில் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல பாட்டை கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? எல்லாருமே டீயோ காஃபியோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரிங்கோ எடுத்துக்கிட்டு தனியாக ஒரு இடத்துக்கு போய் ஒரு காதில் ஒரு ஹெட்செட் போட்டுக்கிட்டு நம்ம ஒரு நல்ல பாடலை கேட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச அழகான பாடல்கள் தாங்க நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கேட்கலாமா நேர்களே? முதல் பாடலாக மல்லுவேட்டி மைனர் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், அருண்மொழி எஸ் ஜானகி குரலில். இந்த பாட்டெல்லாம் எங்கெங்கே இருந்துச்சு கேட்கவே இல்லையே அப்படின்னு நினைக்கிற நேர்களாக இருந்தீங்கன்னா கேளுங்க, கேட்டு ரசிங்க.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
2: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம் கால் 9524936156
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 தினம் ஒரு திருக்கோவில் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் டி ஆர் சுந்தரம் ரோட் வாசன் ஐ கேர் அருகில் தருமபுரி.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
6: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
7: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
8: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
7: கோல்ட் பர்ச்சேஸா?
8: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% 9.99% மட்டும் தான் சேதாரம்.
9: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
7: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
8: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
7: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை ஜூன் 14 முதல் 25 மட்டுமே.

5:11. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். தென்றல் மாதிரியான பாடல்கள் எல்லாருக்குமே காற்றை விட தென்றல் தான் ரொம்ப பிடிக்கும். காத்துன்னு சொல்கிறோம், அது வந்து கொஞ்சம் அதிகமாக வீசுறதுனால காற்று புயல் அப்படின்றோம். தென்றல் எப்பயுமே மென்மையாக தாங்க இருக்கும். மாலை தென்றல் எப்பயுமே அழகான மென்மையான பாடல்கள் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு இல்லையா. அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல் நடிகன் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில். இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி,
8: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
9: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
8: கோல்டு பர்ச்சேஸா?
9: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% 9.99% மட்டும் தான் சேதாரம்.
10: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
8: போது போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200
11: நடைபெறுகிறது.
12: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
13: கேரட் லைன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
14: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் தராங்க. அப்போ ஈஸி தானே?
15: கேரட் லைன் காவிரி ரோட், ஈரோட். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். ஐந்து மணி 20 நிமிஷம் ஆயாச்சுங்க. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, இன்று மாலை 6 மணிக்கு தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல் திரை இசை பாடல்கள் கேட்கலாம் நேர்களே, 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை கேட்கலாம், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி ஜெயின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் கேட்கலாம். இனிமையான இந்த மாலை வேளையில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் தென்றல் மாதிரியான பாடல்கள். இது மாலை தென்றல். சரிங்க, அடுத்து என்ன பாடல் கொடுக்க போறீங்க அதை சொல்லுங்க அப்படின்றீங்களா? சரிங்க, சொல்லிடுவோம். அடுத்த பாடல் மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், கே சித்ரா குரலில் வருகிறது இந்த இனிய பாடல். கேளுங்கள் நேர்களே.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.

0: ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான், நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
1: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம். கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
6: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோ வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
8: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக், எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்ஏ எம்டெக் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி, பாலக்கோடு வட்டம், மாரண்டஹள்ளி, புதிய பேருந்து நிலையம், அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேக விழா வரும் ஜூன் 24 புதன்கிழமை காலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.
2: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
3: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
2: கோல்டு பர்ச்சேஸா?
3: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
4: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக்
2: தர்மபுரி.
5: ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
7: கேரட்லைன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
8: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே தராங்க. அப்போ ஈஸி தானே? கேரட்லைன் டாடா ப்ராடக்ட், எல்எம்ஆர் காம்ப்ளெக்ஸ் அருகில், சேலம் ரோட், நாமக்கல். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் நான் இன்டர்வியூ தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்விற்கு விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி இந்த மாதம் 25ஆம் தேதி. ஐந்து மணி 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டு ரசிட்டு இருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சாலையில் பயணம் செய்து கொண்டிருக்கும் அனைத்து பயணிகளின் பயணமும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நேர்களி. நீங்கள் டூ வீலரில் போகும்போது மறக்காமல் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி காரில் போகிறவங்க சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. சாலையில் அதிக வேகம் போகிறத நம்ம தவிர்க்கலாம் நேர்களே. ஏன்னா நம்மளை நம்பி நம்மளுடைய குடும்பங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கலாம்.

அக்கறையோட தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சரிங்க, கடகடன் பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கோம். டைம் அதுக்குள்ளே அரை மணி நேரம் ஆயிருச்சா, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அரை மணி நேரம் தான் இருக்குது. மாலை தென்றலில் அடுத்து ஒரு இதமான ஒரு பாடல் நம்ம கேட்க போகிறோம். ரொம்பவே அழகான பாடல், இதயத்தை வருடக்கூடிய ஒரு பாடல்னு சொல்லலாம். இதய தாமரை திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரலில். கேட்கலாமா நேர்களே?

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
4: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
3: கோல்டு பர்ச்சேஸா?
4: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
5: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
3: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
3: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
6: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: மணி 38 ஆயாச்சு. கேட்டு ரசிச்சு இருக்கீங்க நேர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்று. கேட்க போகிற அடுத்த பாடல் பொண்டாட்டி தேவி திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், சித்ரா அரண்மொழி குரலில். சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நம்ம தாலாட்டு பாட்டு பாடணுமா என்ன? வளர்ந்த குழந்தைங்களுக்கும் பாடலாமே. கேட்போம் மனிதர்களே.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: கேரட் லேன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
5: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் தராங்க. அப்போ ஈஸி தானே?
6: கேரட் லேன் டாடா ப்ராடக்ட், காவிரி ரோட், ஈரோடு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
7: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
8: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: ஜே என் மருத்துவமனை, ராமாபோத் எதிரில் தருமபுரி.
0: ஐந்து மணி 44 ஆயாச்சுங்க. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்லி. அழகழகான பாடல்கள், நிறைய பாடகர்கள், நமக்கு பிடிச்ச பாடகர்கள், நமக்கு பிடிச்ச பாடகிகள் பாடின பாடல்கள் இல்லையா? நமக்கு பிடிச்ச இசையமைப்பாளர் இசையமைச்ச பாடல்கள் இருந்தும் நீங்கள் பாடல் கேட்டிருப்பீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு இந்த காம்போல நிறைய ஹிட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதில் ஒரு ஹிட் நாம் கேட்க போகிறோம். மைடியர் மார்த்தாண்டன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில். கேட்போம் அனேர்களே.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: ஐந்து மணி 50 நிமிஷம் ஆயாச்சுங்க. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். மாலைத்தஞ்சலில் பாடல் கேட்டால் நேரம் போகிறதே தெரியாது இல்லையா? அதுவும் எல்லாருக்குமே பிடிச்ச பாடல்களாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த பாடல் பெரிய வீட்டு பண்ணக்காரன் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், மனு சித்ரா குரலில்.

0: கேரட்லேன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
1: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க. அப்போ ஈஸி தானே?
2: கேரட்லேன் டாடா ப்ராடக்ட், எல்எம்ஆர் காம்ப்ளெக்ஸ் அருகில், சேலம் ரோட், நாமக்கல். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேர்களே, நிறைவு பெற்றது மாலை தென்றல். நிகழ்ச்சிகளை வழங்கிய மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் கௌசல்யராஜா. நன்றி நேர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். இன்று தினம் ஒரு திருக்கோவிலில் நாம் தரிசிக்க இருக்கிற திருக்கோவில் அரியக்குடி ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோவில். சிவகங்கை மாவட்டம் கார

நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். இன்று தினம் ஒரு திருக்கோவிலில் நாம் தரிசிக்க இருக்கிற திருக்கோவில் அரியக்குடி ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோவில். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அமைந்துள்ள அரியக்குடி ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் தென் திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது. இது திருப்பதிக்கு இணையான புகழ்பெற்ற வைணவ திருத்தலம் ஆகும். 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சேவுகன் என்ற தீவிர பெருமாள் பக்தர் திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவரை ஆண்டுதோறும் பாத யாத்திரையாக திருப்பதி சென்று மக்களிடம் நன்கொடை வசூலித்து கலசத்தை செலுத்தி வந்தார். முதுமையின் காரணமாக அவரால் தொடர்ந்து திருப்பதிக்கு செல்ல இயலவில்லை. ஒரு முறை பயணத்தின் போது அவர் மயங்கி விழவே பெருமாள் அவரது கனவில் தோன்றி அரியக்குடியிலேயே தனக்கு கோவில் அமைத்து வழிபட ஆணையிட்டார். பெருமாள் சுட்டிக்காட்டிய அதே இடத்தில் சேவகன் செட்டியார் மற்றும் நகரத்தார் சமூகத்தின் பெருமுயற்சியால் இக்கோவில் எழுப்பப்பட்டது, கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இக்கோவிலில் 80 அடி உயரமும் 5 நிலை கொண்ட கம்பீரமான ராஜகோபுரத்தை கொண்டுள்ளது. மூலவர் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருப்பதி வெங்கடேச பெருமாளை போல நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். பெருமாளுக்கு தனி சந்நிதிகள் மட்டுமின்றி தாயாருக்கும் தனி சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. பிரகாரத்தில் உள்ள மூளை கருடன் சந்நிதி மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்குள்ள கருட பகவானுக்கு சிதறுக்காய் உடைத்து வழிபடுவது தீமைகளை அகற்றி நன்மைகள் தரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். திருப்பதியை போலவே அரியக்குடியிலும் புரட்டாசி மாதம் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பங்குனி பிரம்மோற்சவம் மற்றும் வைகுண்ட ஏகாதசி ஆகியவையும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுவது முக்கிய உற்சவங்களாகும். என்ன நேர்களே, இந்த கோவிலுக்கு நாமும் ஒரு நாள் சென்று தரிசித்து வளமோடு வாழ தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனமாற வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.

நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.

0: நேயர்களே, இன்னும் 6 நிமிடத்தில் நமது பண்பலியில் தொடர்வது இசை மின்னல். மின்னலான பாடல்களை நேயர்களின் கவனத்திற்கு தெரிவிக்கிறோம், கேட்க தவறாதீர்கள். மின்னலான பாடல்களுடன் வண்ணமயமான உணர்வுகளோடு உங்கள் பண்பலையில் 6:10 இசை மின்னல் நிகழ்ச்சியை இன்னும் சில நொடிகளில் பண்பலியில் தொடர்வது ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. In Uttar Pradesh, 14 students lost their lives after a massive fire broke out at a coaching center located inside a commercial complex in Lucknow's Aliganj area this afternoon. Several injured persons have been admitted to nearby hospitals. The blaze reportedly started inside the institute building and spread rapidly through the complex, which houses coaching centers, showrooms and a gaming zone, triggering panic among students. Fire brigade teams, police personnel and district administration officials are conducting rescue and evacuation efforts. Talking to media, Deputy Chief Minister Brijesh Pathak said that 14 students aged between 16 to 18 years who were present at the animation centre in the building lost their lives. He said that the fire

இசையோட துடிப்பான பாடல் வரிகளோட பாடல்களை கேட்கும் போது அதை ரசிக்க மட்டுமா செய்வோம், எழுந்த ஆடவும் செய்வோம் இல்லையா?

அந்த மாதிரி பாடல்கள்ல தான் நம்ம இசை மின்னல் நிகழ்ச்சியில கேட்க போறோம். நம்ம இசை மின்னல் நிகழ்ச்சியில ஒலிக்க வர முதல் பாடல் காவலன் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில யுகபாரதி பாடல் வரிகள்ல கார்த்திக் குரல்ல ஒலிக்க வருது. கேட்டு ரசிங்க, ஆடுங்க, பாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க நேர்களே.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
2: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
3: கோல்டு பர்சேஸ்க்கு போக போறோம்.
2: கோல்டு பர்சேஸா?
3: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
4: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
2: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: கரெக்டா சொல்றீங்க.
2: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
5: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
6: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
7: கேரட் லேன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
8: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் தராங்க, அப்போ ஈஸி தானே?
9: கேரட் லேன், டாடா ப்ராடக்ட், காவேரி ரோட், ஈரோடு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
10: கட்டுக்கடுங்காத இளம் வயதை சோதிக்கும் வகையில் இசை மின்னலின் பாடல்கள் அமைந்து கொண்டே வருகிறது. ஆமாதானே? இசை மின்னலின் பாடல் இசை மின்னலின் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கக்கூடிய பாடல் தில்லாலங்கலி என்ற திரைப்படத்தில் இருந்து யுவன் மற்றும் எஸ் தமன் அவர்களின் இசையில் நாமுத்துக்குமார் பாடல் வரிகளில் துள்ளலான இசையோடு இதோ உங்கள் செவிகளுக்கு.

0: தருமபுரி, பாலக்கோடு வட்டம், மாரண்டள்ளி புதிய பேருந்து நிலையம் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேக விழா வரும் ஜூன் 24 புதன்கிழமை காலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.
1: மேச்சேரி தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்கள்
3: 9524963616. நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் உனக்கு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை ஜூன் 14 முதல் 25 வரை மட்டுமே.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: Students, listen carefully.
5: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
6: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: கேரட் லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
9: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்ப மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் தராங்க, அப்போ ஈஸி தானே?
10: கேரட் லைன், டாடா ப்ராடக்ட், எல்எம்ஆர் காம்ப்ளெக்ஸ் அருகில், சேலம் ரோட், நாமக்கல். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
11: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
12: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
13: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: ஃபார் டீடைல்ஸ், தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
8: கேரட் லைன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
9: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் தராங்க, அப்போ ஈஸி தானே?
8: கேரட் லைன், டாடா ப்ராடக்ட், காவேரி ரோட், ஈரோடு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
14: நேர்களே, இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சியில நிறைய பாடலாக கோவில் படத்திலிருந்து சில சிலவென காற்று என்ற பாடலும்,

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 400,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட

0: நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மக்களின் நம்பிக்கையை பெறுவது சிறந்த நிர்வாகத்திற்கான எடுத்துக்காட்டாகும் என்று பிரதமர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் மூலம் அரசு நிர்வாகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேளாண் துறை தொடர் சாதனைகளை படைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உணவு தானியங்களின் உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 37 கோடியே 60 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 4 லட்சம் கோடிக்கும் கூடுதலான தொகை விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இயற்கை வேளாண்மைக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அந்த கட்டுரையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின்போது குறுக்கிட்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் நலனுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்தது திமுக அரசுதான் என்று அவர் குறை கூறினார். தமிழகத்தில் மின்தடையை அறிமுகப்படுத்தியதே திமுக தான் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த பேரவையில் தெரிவித்ததையும் திரு ராஜ்மோகன் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் எந்த தொழில் முதலீடும் பிற மாநிலங்களுக்கு செல்லவில்லை என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: இன்னைக்கு நாங்க 30 நாட்கள்ல வேற ஒரு மாநிலத்துக்கு போய் வேற ஒரு நாட்டுக்கு போய் நாங்க முதலீட்டை எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஹூண்டாய் வந்து போகக்கூடிய நிலைமையில இருந்தவங்கள நாங்க போய் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட் இதை தொடரும் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து இன்னைக்கு கூட்டு வந்திருக்கோம். இதை தவிர 2 மோதிலிங் அண்ட் ஹியூசாங் அவங்க கிட்டையும் நாங்க போய் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்றதுக்கான MOU சைன் பண்றதுக்கான எல்லாவற்றையும் நாங்க பேசிட்டு வந்திருக்கோம்.
0: திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாவேக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது ஏற்புடையதல்ல என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களின் மத நம்பிக்கை மீதான உரிமையை பறிப்பதுதான் தாவேக அரசின் நிலைப்பாடா என்று வினவியுள்ளார். மத உரிமைகளை முடக்கிப்போட ஆட்சியாளர்கள் எத்தனை முறை மேல்முறையீடு செய்தாலும் தர்மம் ஒருபோதும் தோற்காது என்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு உள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 12 மாநகராட்சி பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்க ஒப்பந்தப்புள்ளி கோரப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலுக்கு முன்பு சென்னை மாநகராட்சியின் தூய்மைப் பணியாளர்களின் போராட்டத்திற்கு தாவேக அரசு ஆதரவளித்ததையும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்று அக்கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில விவசாயிகளின் நிலைப்பாடும் இதுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தெளிவான நிலைப்பாட்டை எடுப்பதற்காக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திரு திருவள்ளூர் மாவட்டத்தில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவு சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு

0: தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவத்தை தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு தமிழக தலைமைச் செயலருக்கும் காவல்துறை தலைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் உடல் நலன், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட நிவாரண உதவிகள் குறித்தும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த வாயு கசிவு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தெலுங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் முதலமைச்சர் திரு விஜயின் பிறந்த தினத்தை முன்னிட்டு வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் திருநங்கைகள் சுய தொழில் தொடங்குவதற்கான கடனுதவிகளை ஆட்சியர் திருமதி மிருணாலினி இன்று வழங்கினார். தென்காசி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை வைத்திருந்தது தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மலைச்சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்ததன் காரணமாக அந்த வழித்தடத்தில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவில் ஆனி தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வாரன்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில் ராஜ்வீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங் வெங்கடாத்ரி குண்டேரு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. பெர்லின் ஜூனியர் கோப்பை ஜூடோ போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் நுங்ஷித்தோய் சானு லெஷாங் தெம் வெள்ளிப்பதக்கத்தையும், 63 கிலோ எடைப்பிரிவில் லிந்தோய் சனம்பம் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். உலக ஜூனியர் பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 15 தங்கம் 9 வெள்ளி 3 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. துருக்கியின் மர்சனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா பேட்மிண்டன் பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. கலப்பு இரட்டையர் பிரிவில் ஆகாஷ் ரஞ்சன் முன் கோஷிகா தேவ்தா இணையும், ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் கோபேஷ் ஜலானி, ஆர்யன் சர்மா மற்றும் பிரேம்சந்த் பொட்னுருவும், மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ஷிவாங்கி பாண்டே, மணிஷா பட்டேல் ஆகியோரும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார், ஜோஷ்னா சின்னப்பா இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் ரத்திகா சீலன், ஜோஷ்னா சின்னப்பா இணையும் இப்பதக்கங்களை கைப்பற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 4 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை விடுவிக்கப்பட்டு மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 6:40 விடாமுயற்சியோடு வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு செய்திகளோடு நாம் இணைகின்றோம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, இந்தியாவில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலி பணியிடமாக 1484 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 12 வகுப்பு அல்லது டிப்ளமோ அல்லது பட்டப்படிப்பு அல்லது எம்எஸ்சி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம்.

30 முதல் 30 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆன்லைன் மூலமாக இதற்கு தேர்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். இணையதள மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹3000 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணமாக ₹2400 செலுத்த வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 30ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு aims.ac.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கின்ற அடுத்த அறிவிப்பாக, பொதுத்துறையை சார்ந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அப்ரண்டிஸ் பிரிவில் வெவ்வேறு மாநிலங்களில் 4500 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள், 20 முதல் 28 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு ஒவ்வொரு மாதமும் ₹15,000 உதவித்தொகையாக வழங்கப்படும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கு தேர்வு மொழியாக தற்போது மொழிகளை தேர்ந்து செய்து கொள்ளலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹800 செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவுக்கு விண்ணப்ப கட்டணம் ₹200. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 22ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு centralbank.com என்ற இணையதள முகவரில் விண்ணப்பிக்கலாம். வேலை காத்திருக்கின்ற அடுத்த அறிவிப்பாக, மும்பையில் உள்ள கப்பல் கட்டுமான தளத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலி பணியிடமாக 495 காலி பணியிடங்கள் உள்ளன. எலக்ட்ரிஷியன், வெல்டர், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக் மெக்கானிக், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் உள்ளிட்ட பிரிவுகளில் காலி பணியிடங்கள் உள்ளன. 8ஆம் வகுப்பு அல்லது +2 ஐடி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹100 செலுத்த வேண்டும். பெண் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு நடைபெறும். அதைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 1ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு MAZAZON.DIN என்ற இணையதள மூலம் விண்ணப்பிக்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, 6:43 மத்திய அரசின் பல்வேறு துறையில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பினை யூபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. பொருளாதார உதவி இயக்குனர், ஆபரேஷன் ஆஃபீஸர், ஏர் சேஃப்டி ஆஃபீஸர், உதவி சட்ட ஆலோசகர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 538 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பிஎஸ்சி ஆர் பிடெக் ஆர் எம்எஸ்சி ஆர் எம்ஏ ஆர் பிஎல் முடித்தவர்கள், 18 முதல் 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். நேர்முகத் தேர்வு, அதனை எழுத்துத் தேர்வின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இதற்கு தேர்வு மையமாக சென்னையில் அமைக்கப்படும். விண்ணப்ப கட்டணமாக ₹25 செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம், அதாவது ஜூலை 3ஆம் தேதி கடைசி நாளாகும். இதற்கு தொடர்பான விவரங்கள் அதை விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.upsc.gov.in என்ற இணையதள முகவரி விண்ணப்பிக்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனத்தில் அதாவது TIIFRல் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலி பணியிடமாக 35 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு அல்லது ஐடி ஆர் டிப்ளமோ ஆர் பிஇ அல்லது பிடெக் முடித்தவர்கள், 33 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்துத் தேர்வு, உடல் தகுதி தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணம் இதற்கு கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 4ஆம் தேதி. மேலும் இத்தொடர்பான விவரங்களுக்கு TIIFR.RESC.IN என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். தகுதியான நபர்கள் விண்ணப்பித்து பணிவாய்ப்பு பெற அன்போடு வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஆறு மணி 45 நிமிடம். இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான மழையளவு அதிகபட்சமாக 1 சென்டிமீட்டரில். பெரம்பலூர் மாவட்டம் தொழுதலையில் 8 சென்டிமீட்டர் மழையளவும், மணிமுத்தார் அணை ஆகிய பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழையளவும், கெடார், சின்னக்கல்லார் ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் மழையளவும், பூண்டி, ஜெயா பொறியியல் கல்லூரி, வேலூர், ஏழுமலை, வால்பாறை, தொழுதூர், சின்கோனா, வால்பாறை தாலுக்கா அலுவலகம் ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. கலசப்பாக்கம், கள்ளக்குறிச்சி, ஒக்கியம் துறைப்பாக்கம், சத்யபாம பல்கலைக்கழகம், சோழிங்கநல்லூர், தோகமலை, விழுப்புரம், மேடவாக்கம், சிவகாசி, கிருஷ்ணராயபுரம், செய்யார், உதகமண்டலம், கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. திண்டுக்கல் புகையில் நிலையம், கோடியனூர், கிருஷ்ணாபுரம், ஈச்சம்பாக்கம், ஆர்கேபேட்டை, மாயனூர், கயநல்லூர், ஆலந்துறை, சென்னை விமான நிலையம், ரிசிவந்தியம், கண்ணகி நகர், தேன்கனிக்கோட்டை, கொரட்டூர், செந்துறை,

0: அரியலூர் தாலுகா அலுவலகம் திருவள்ளுவர், அகரம், கீசூர், பெரம்பலூர், உத்திரமேரூர், மீனம்பாக்கம், அடையார், கள்ளக்குறிச்சி, மூரற்பாளையம், சூரப்பட்டு, வத்ரா இருப்பு ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. சாம்ராஜ் எஸ்டேட், அரக்கோணம், புதுவெட்டக்குடி, நீலாங்கரை, திருக்கோயிலூர், சுருளக்கோடு, விருகாவூர், குன்றத்தூர், கரியக்கோவில் அணை, செந்துறை, கோமுகி அணை, புதுப்பணித்துறை அலுவலகம், காமந்துறை, சோழிங்கநல்லூர், தாம்பரம், திருக்கழுகுன்றம், ஆவடி, பாலவிடுதி, தண்டராம்பேட்டை ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் கடந்த 24 மணிநேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்ச வெப்பநிலையாக கரூர் பரமத்திவேலூரில் 38.5 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான கொடைக்கானலில் மற்றும் உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை தெலுங்கானா முதல் மன்னார் வளைகுடாவை ராயலசீமா மற்றும் தமிழக பகுதிகளில் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வட தமிழகத்தில் ஓரிடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதியில் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, கன்னியாகுமரி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 38 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக, தமிழக கடலோரப் பகுதிகளான தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும், வங்காளக்கடல் பகுதிகளான தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், அதற்கு இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளான கேரளா, கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், அதற்கு இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவிக்கிறார். நேயர்கள் கேட்டது வானிலை அறிக்கை. இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்கலாம் உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பு. தாட்கோ மூலம் இளைஞர்களுக்கான இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து வழங்கும் ஜவுளித்துறை சார்ந்த உயர்தர பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இவை யாவும் இலவச பயிற்சிகள். ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி, அதாவது டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கோர்சஸ். அடுத்ததாக துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல். சர்டிபிகேட் இன் டெக்ஸ்டைல் பிரிண்டிங், டையிங் அண்ட் பிரிண்டிங் கோர்சஸ். இதற்கு விண்ணப்பிக்க www.thoughtco.com என்ற இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உள்ளூர் உலாவில் அடுத்ததாக, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் நான் இன்டர்வியூ தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்விற்கு விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி இந்த மாதம் 25ஆம் தேதி. உள்ளூர் உலாவில் அடுத்ததாக, தாட்கோ மூலம் இளைஞர்களுக்கான இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. இதற்கான தகுதிகள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது 18 முதல் 35 வயது வரை இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். பயிற்சியின் சிறப்பம்சங்கள்: 4 மாதங்கள் கோயம்புத்தூரில் பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சி காலத்தில் தங்கி படிப்பதற்கான விடுதி மற்றும் உணவு செலவினங்கள் முழுவதையும் தாட்கோவே ஏற்கும். பயிற்சி முடித்த தகுதியான நபர்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் மாதம் 25,000 முதல் 50,000 வரை ஆரம்ப கால ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்படும். இதற்கு விண்ணப்பிக்க www.thoughtco.com என்ற இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உள்ளூர் உலாவில் அடுத்ததாக, தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றிய தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு மாநில விருதுகள் வழங்கப்பட உள்ளன. மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த தொண்டு நிறுவனம், மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த மருத்துவர், மாற்றுத்திறனாளிகளுக்கு மிக அதிக அளவில் வேலைவாய்ப்பு அளித்த

0: நிறுவனம் மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த சமூக பணியாளர், மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவில் கடன் வழங்கிய சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஆகியோருக்கு மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான மாநில விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இதற்கு விண்ணப்பிக்க awards.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்தின் இரண்டு நகல்களை 25/6/2026 அன்று மாலை 5 மணிக்குள் சம்பந்தப்பட்ட மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும் என தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். நிறைவு பெற்றது உள்ளூர் உலா. நன்றி, வணக்கம் நேர்களே.
1: நேர்களோட நினைவிற்கு இன்று 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் நோய் மேலாண்மை, கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவு நிலைய பேராசிரியர் டாக்டர் பி வினோத் ஆரோடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து இயற்கை முறை நெல் சாகுபடி, கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவு நிலைய உதவியாளர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரையினும் கேட்கலாம். இரவு 8 மணிக்கு இளம் தென்றல் இன்னைக்கு சொல்லுக வெல்லுக பொது அறிவினாக வளமறை இருக்கிறது. 9:30 இடைவிடாத இசைமலை, 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்னைக்கு திங்கட்கிழமை என்பதால் தருமபுரி மாவட்ட நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். மறந்துடாதீங்க, இன்னைக்கு தருமபுரி மாவட்ட நேயர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி தான் சுகமான ராகங்கள்.

0: இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
2: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தருமபுரி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். இப்ப நம்முடைய பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள் இவையெல்லாம் நிறைய மாறிக்கிட்டே வருது. இப்ப உதாரணமா 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர களியாட்டம், இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை பிரிச்சுக்கணும் 24 மணி நேரத்தை அப்படின்னு பல தினத்திலேயே ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னு பாக்குறோம். 8 மணி நேரம் உழைக்கிறதுங்கிறது மாறி போச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல கூட போயிடுச்சு. இருக்கட்டும், ஒரு பக்கம் 12 மணி நேரம்லாம் உழைக்கிறாங்க. அடுத்தது என்ன? 8 மணி நேரம் உறக்கம். 8 மணி நேரம் உறங்குறமா? இல்லவே இல்லை. நிச்சயமா சொல்லலாம் 8 மணி நேரம் உறங்கலதுமா. காரணம் என்ன? இப்படி உறக்கம் கெட்டு போவதால் நமக்கு ஏற்படுகின்ற விளைவுகள் எவை? அதாவது விஞ்ஞான கருவிகள் வர வர நம்ம பெருசா மகிழ்ச்சியா இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம், உண்மைதான். ஆனால் அதனுடைய மறுபகுதியில் அதற்கான விளைவுகளும் இருக்கு, அதை நம்ம மறந்துடக்கூடாது. உதாரணமா படுக்கைக்கு போறப்ப சில பேர் புத்தகம் படிக்கிற வழக்கம் வச்சிருப்பாங்க, சில பேர் வேற ஏதாவது படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கைபேசி வந்த பிறகு அதுக்கான நேரம்ங்கிறது மாறி 12 மணி, 1 மணி, 2 மணி என்று எல்லா லைட்டையும் அணைச்சிட்டு அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி பாக்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடல்ல ஏற்படுற மாற்றம் என்ன? எங்க ஃபேமிலி டாக்டர், நியூரலஜிஸ்ட் டாக்டர் நரேந்திரன் அவர்கள்ட்ட கேட்டேன். அப்ப அவர் அழகா சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டா, மெலட்டோனின் அப்படின்னு ஒரு திரவம் இருக்குதான், நம்ம மூளையில இருந்து சுரக்கிற திரவம். அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா, நாம வந்து தூங்குறதுக்காக அந்த திரவம் என்ன செய்யுமா, லைட்டெல்லாம் அணைச்ச உடனே இருட்டிருச்சு தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கம்யூனிகேஷனை கொடுக்குமா. இப்ப நம்ம லைட்டை பூரா ஆஃப் பண்ணாம வச்சிருக்கிறதோடு மட்டும் இல்லாம இந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் இருட்டலை போல இருக்கு அப்படின்னு நினைச்சு திரவம் வந்து சுரக்காம போயிருமா. அப்படி சுரக்காம போனா மூளை வறட்சி ஏற்படுமா. இந்த வறட்சி ஏற்பட

0: விட்டால் இதன் காரணமாக உடம்பில் பெரும் மாற்றங்களும் விளைவுகளும் ஏற்படுமா? இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க, சூரிய கிரணம் ஏற்படுறப்ப இருட்டீர் சாக்குன்னு நினச்சி பறவைகள் கூடு திரும்புறதை நான் பார்த்துருக்கேன். இயற்கையான ஒரு கடிகாரம் இருக்கிறது, சூரியன் தோன்றுவதும் சூரியன் மறைவதுமாக. இந்த இதில் மாற்றம் ஏற்பட்டால் பறவைகள் விலங்குகள் உள்பட குழம்பி போகும். அப்படியே இரவை பகலாக்குற மாதிரி நான்ஸ்டாப் கொண்டாட்டமாக எந்த நேரமும் லைட்டை போட்ட இதுவே கூடாதுங்கிறாங்க. இவ்வளோ எதுக்கு? தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பை கண்டுபிடிச்ச போது அப்போது சில பேர் அதை எப்படி எதிர்த்தாங்க தெரியுங்களா? நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கடிகாரம், சூரியன் உதயம் மறைதல் என்கின்ற இதற்கு ஏற்ப நம்முடைய உடம்பினுடைய நிலையில் மாற்றம் வரப்போது லைட்டை போட்டுட்டு நம்ம முழிச்சிருக்கவே போகிறோம். இப்போ பாருங்க, அந்த லைட்டுக்கு பதிலாக செல்போன் வந்துருச்சு. இதை இரவு முழுக்க, அதுவும் சில பேர் இப்போ போர்வையை பற்றிட்டுள்ள லைட் எரிச்சுக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரூமுக்குள்ளே லைட் எரியும் கேள்விப்பட்டிருக்கோம், போர்வுக்குள்ளே லைட் எரியலாமா? இந்த நிலை இருந்தால் இது குழந்தைகள் உட்பட பெரியவர்கள் உட்பட எல்லாருக்குமே பெரிய பெரிய ஆபத்துங்க. இதை நான் மட்டும் இல்லை, மருத்துவ மேதைகளும் சொல்கிறாங்க. அதனால் நாம் வந்து கலியாட்டம் என்பது எல்லை மீறுகிற போது அதற்குரிய பலனை நாம் அனுபவித்தே தர வேண்டும். அதனால் எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிழ்தமும் நஞ்சுன்னு ஏன் சொன்னா? நம்ம கையில் அமிழ்தம் கூட இருக்கட்டுங்க, ஆனால் அதை ரொம்ப கடுமையாக இது பண்ணால் திருப்பார்கடலை கிடைஞ்ச போது முதல்ல ஒன்று அமிழ்தம் வரலைங்க, முதல்ல நஞ்சு தான் வந்தது. அதனால் நம்ம ரொம்பவும் அதை பயன்படுத்தினா அதுக்கேற்ப விளைவுகளை நாம் வந்து அனுபவிச்சே தரணும். இது நீங்கள் அறிவுரையெல்லாம் எடுத்துக்கிற வேண்டாம், இது நான் எனக்கு நானே சொல்கிறத போல் உங்களுக்கும் சொல்கிறேன் சேர்த்து. நாம் செல்பேசியை ஒரு குறிப்பிட்ட நேரத்தோடு அதை அணைத்து வைத்துவிட்டு இருளை உருவாக்கி நாம் தூங்கினால்தான் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உறக்கமும் ஒரு மருந்து தான். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: நேர்களோட நினைவிற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் நோய் மேலாண்மை, கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் பி வினோத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து இயற்கை முறை நெல் சாகுபடி, கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய உதவியாளர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரையினும் கேட்கலாம். இன்றிரவு 10 சுகமான ராகங்கள் இன்று தருமபுரி மாவட்ட நேர்கள் விருப்பப்படல் கேட்கக்கூடிய நிகழ்ச்சி. இனி தொடர்ந்து கேட்கலாம் சட்டப்பேரவையில் இன்று, அதனைத் தொடர்ந்து மாவட்ட செய்திமணல். இன்று திருநெல்வேலி மாவட்ட செய்தி வழங்குகிறார் திருமலைக்குமார், அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: 7 மணி ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் ஷியாமலா.
1: முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தனது பிறந்த நாளை ஒட்டி இன்று காலை அவைக்குள் நுழைந்ததும் பேரவைத் தலைவர் இருக்கைக்கு முன்பு நின்று உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்தார். அப்போது உறுப்பினர்கள் எழுந்து நின்று தங்கள் மரியாதையை வெளிப்படுத்தினர். பேரவையின் இந்த கூட்டத்தொடரின் 3வது நாள் நிகழ்ச்சி தொடங்கியதும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணும் முதலமைச்சர் மறுமலர்ச்சி நாயகன் என்று அவரை பாராட்டினார். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முதல் மாநிலமாக மாற்ற அவர் பாடுபடுவார் என்றும், தமிழக மக்களுக்காக பணம் புகழை துச்சம் என மதித்து மக்களுக்கு நேர்மையான ஆட்சியை அளிக்க முன்வந்துள்ளதாகவும் பெருமிதத்துடன் கூறினார். பின்னர் பேரவை விதி 110 கீழ் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு பர்வேஸ் அறிக்கை அளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை

வட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகை பேர் கிராமத்தில் கடல் உணவுகளை பதப்படுத்தும் தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக வாயு கசிவு ஏற்பட்டு 5 பேர் மரணமடைந்துள்ளதாக கூறிய அவர், விபத்தில் பாதிக்கப்பட்ட 74 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறினார். மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் மற்றும் செயலாளர் 24 மணி நேரத்திற்குள்ளாக முழுமையான விசாரணையை முடித்து 3 நாட்களுக்குள் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு பர்வேஸ் கூறினார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விபத்துக்களை தவிர்க்க உடனடியாக குழு அமைத்து ஆய்வு செய்ய

எடுத்து வருகிறது என்றும் நடுவர் மன்றம் அமைக்குமாறு அரசு கோருவது சரியான அணுகுமுறை இல்லை என்று சிலர் கருதுவதாகவும் அது தவறானது என்றும் திட்டவட்டமாக அவர் மறுத்தார். கடந்த மே 7 தேதியிட்ட மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தின் கடிதத்தின் மூலம் மத்திய நீர்வள ஆணையம் கர்நாடக அரசின் மேகதாது அணையின் திட்ட அறிக்கை மீது தனது தொழில்நுட்ப கருத்துக்களை வழங்கி அடுத்த கட்ட நகர்வுக்கு காத்திருப்பது அம்பலமாகியுள்ளது என்றும் இதனை கடுமையாக எதிர்த்து கடந்த 9 தேதியன்று மாநில அரசின் சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மத்திய அரசும் கர்நாடக அரசும் மேகதாது திட்டத்தை மறைமுகமாக மேற்கொள்ள முற்படும் போது நாம் கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது என்றும் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டுவதற்கும் மத்திய அரசின் தன்னிச்சையான நகர்வுகளை முடக்குவதற்கும் புதிய நடுவர் மன்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளோம். இதனால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் திரு ஆனந்த் திட்டவட்டமாக தெரிவித்தார். அடுத்து தாங்கள் கொடுத்த உரிமை மீறல் பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து திமுக கொறடா திரு ஏவ வேலுவும் பேச முயன்றார். இருவருக்கும் பேரவைத் தலைவர் பேச அனுமதி வழங்கவில்லை. தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி பேச முயன்றபோது, அவை முடிவதற்குள் நான் பேச அனுமதிக்கிறேன், இப்போது அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக பேரவைத் தலைவர் கூறினார். உடனே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து கோஷங்கள் எழுப்பிக் கொண்டே வெளியேறினர். உடனே அவர்கள் மீது அவை காவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அறிவுறுத்தினார். திமுக சட்டமன்ற கொறடா திரு ஏவ வேலு எழுந்து மேகதாது பிரச்சினைக்காக பல்வேறு சட்டப் போராட்டங்களை திமுக நடத்தியுள்ளதாக கூறிவிட்டு, அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் சிகிச்சை பெறுவோருக்கு 5 லட்சம் ரூபாயும் அரசு அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார். அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு, மேகதாது பிரச்சினையில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக கூறினார். மேலும் பிரதமரை நேரில் சந்தித்தபோது தமிழக முதலமைச்சர் இதனை கடிதம் வாயிலாக தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்றபோது எதிர்க்கட்சித் தலைவர் திருத்தம் கொடுத்தபோதும் அதனை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டபோதும் அவையில் யாரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றார். மேலும் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறிய பின்னர் இப்போது சொல்வதில் அர்த்தமில்லை என்றார். கர்நாடக அரசு விவசாயிகளுக்காக மேகதாது அணை கட்டுவதாக முதலில் கூறிவிட்டு இப்போது பெங்களூரு நகர மக்களின் குடிநீர் தேவைக்காக என்று மாற்றிக் கூறுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போதுள்ள காவிரி மேலாண்மை ஆணையத்தின் மீது அரசுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் அதனால்தான் புதிதாக நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் கூறிய ஆலோசனையை தீர்மானத்தில் சேர்த்து சட்ட நிபுணர்களுடன் கலந்து ஆலோசித்த பிறகு அன்றைய தினமே பிரதமர் அலுவலகத்திற்கு கடிதம் அனுப்பிவிட்டதாக திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். கர்நாடக அரசின் மேகதாது திட்ட அறிக்கையை காவிரி மேலாண்மை வாரியம் ஏற்றுக்கொண்டுள்ளது, உச்சமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்பதையும் சுட்டிக்காட்டிய அவர், இதனை கம்யூனிஸ்ட் தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். புதிய நடுவர் மன்றம் அமைப்பது அவசியம் என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். பின்னர் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் தொடங்கியது. மன்னார்குடி தொகுதி உறுப்பினர் திரு காமராஜ் விவாதத்தை தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு காவல்படை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கும் என்றும், 200 யூனிட் இலவச மின்சாரம் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாகவும், இருமொழிக் கொள்கையில் அரசு உறுதி கொண்டுள்ளதை பாராட்டுவதாகவும் கூறினார். அடுத்து பேசிய தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், ஆளுநர் பேசிய போது தமிழை சரியாக உச்சரிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டதும் பேரவைத் தலைவர் உடனடியாக குறுக்கிட்டு, இதுபோன்ற விமர்சனங்கள் அவையில் கூடாது என்றார். தொடர்ந்து பேசிய திருமதி பிரேமலதா, உறுப்பினர்களுக்கு மேசையில் குடிநீர் பாட்டில் வைக்க வேண்டும் என்றார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் எழுந்து தண்ணீர் பாட்டில் வைத்தால் எடுத்து வீசுவார்கள் என்றார். அப்போது சபையில் சிரிப்பலை எழுந்தது. உடனே திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு எழுந்து தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை ஓபிஎஸ் கூறுவதாக தெரிவித்ததும் அவையில் மீண்டும் சிரிப்பலை எழுந்தது. தொடர்ந்து பேசிய திருமதி பிரேமலதா, விருத்தாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றும், நகரில் சுகாதாரமற்ற குடிநீர் வழங்குவதால் மக்கள் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்படுவதாகவும், எனவே கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் மூலம் தரமான குடிநீர் வழங்க வேண்டும் என்றும் கூறி உரையை முடித்தார். அடுத்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், தனக்கு 79 வயதாவதாகவும் அவையில் மூத்த உறுப்பினர் என்ற முறையில் முதலமைச்சருக்கு தான் பிறந்த நாள் வாழ்த்து கூறுவதில் கூடுதலான முக்கியத்துவம் உள்ளது என்றும் கூறினார். அப்போது பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு, உங்களுக்கு 79 வயதாவதாக உங்களை பார்த்தால் தெரியவில்லை, இளமையாக இருக்கிறீர்கள் என்று உறுப்பினர்கள் கருதுவதாக குறிப்பிட்டார். அதற்கு காரணம் தனக்கு ஆன்மீகத்தில் உள்ள நம்பிக்கைதான் என்றார் திரு போஜராஜன். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்து 40 நாட்கள் ஆகியும் தேர்தல் அறிக்கையில் அறிவித்த திட்டங்கள் எதுவும் நடைமுறைக்கு வரவில்லையே என்று மக்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்ப்பதாகவும் சுட்டிக்காட்டி, தமிழகம் முழுவதும் மின்வெட்டு காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா்.

0: மின்வெட்டு காரணமாக பல தொழில் நிறுவனங்கள் முடங்கியுள்ளதாகவும் குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து குறித்த காலத்தில் தண்ணீர் திறந்துவிடப்படாததன் காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்வெட்டு காரணமாக மோட்டார் பம்ப் செட் மூலமும் விவசாயம் செய்ய முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திமுக ஆட்சிக் காலத்தின் போது 5 வருடமும் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து சொன்ன தேதியில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். மின்தடைக்கு தாவேக அரசு சொல்லும் காரணங்கள் எதையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுநர் உரையில் அரசின் கொள்கை திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்ற சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார். இதில் 100க்கும் அதிகமான குற்றங்கள் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் சம்பவங்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிர் உரிமைத் தொகையை தொடர்ந்து வழங்குவதற்கும் காலை உணவு திட்டம் தொடர்வதற்கும் அரசுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நான் முதல்வன் திட்டத்தை முடக்குவதாக தனக்கு சந்தேகம் உருவாகியுள்ளதாக திரு உதயநிதி கூறியபோது அரசு தரப்பில் அத்தகைய யோசனை எதுவும் இல்லை என்று மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பேசியபோது தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இந்தியாவில் 2வது இடத்தில் உள்ளதாகவும் 42% பெண்கள் வேலை பார்ப்பதாகவும் பேசியது திமுக ஆட்சியில் நடந்த சாதனை என்றார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர் திரு சையத் ஃபாரூக், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் திரு ஜோதிமணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, பாமக சட்டமன்ற கட்சித் தலைவர் திருமதி சௌமியா, தாவேக உறுப்பினர் திருமதி சத்யபாமா, அஇஅதிமுக உறுப்பினர் திரு ஓ எஸ் மணியன் ஆகியோர் விவாதத்தில் பங்கேற்றனர். இன்றைய பேரவை நிகழ்ச்சிகள் பிற்பகல் 2:30 வரை நீடித்தது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல். ராமதாஸ் அவர்கள், வாசித்தவர் ஷியாமளா அவர்கள்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் திருமலைக்குமார் அவர்கள்.
1: இந்திய மண்ணில் தோன்றி இன்று உலகம் முழுவதும் ஆரோக்கியத்திற்கான ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்துள்ள யோகா கலையை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் June 21 உலக யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நெல்லை பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மற்றும் பல்வேறு அமைப்புகள் இணைந்து மை பாரத் கேந்திரா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஞானச்சந்திரன் தலைமையில் மாபெரும் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சூரிய நமஸ்காரம், பத்மாசனம், வஜ்ராசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் காந்திமதியம்பாள் திருக்கோவிலும் ஒன்றாகும். இங்கு நடைபெறும் ஆணிப்பெரும் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற நிகழ்வாகும். இத்தகைய திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டத்தின் போது ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் தேர் உள்ளிட்ட 5 தேர்கள் நெல்லையப்பர் கோவில் ரத வீதிகளில் வளம்பெறும். இதனை லட்சக்கணக்கான பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து நிலையம் சேர்ப்பார்கள். இத்தகைய பிரசித்தி பெற்ற திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதற்காக கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பெரிய தெங்கக்கொடி மரத்தின் முன்பு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க பஞ்சவாத்தியம் இசைக்க கோவில் பெரிய தங்க கொடி மரத்தில் திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் 1000+ பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சிகளில் ஒன்றான சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருத்தேரோட்டம் வரும் 28 நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடந்து வருகிறது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புருஸ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் 29 வகையான பல்வேறு திட்டங்கள் குறித்து துறை வாரியாக விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது.

0: தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், பாரத பிரதமர் குடியிருப்பு திட்டம், ஜல் ஜீவன் மிஷன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தின் முக்கிய திட்டமான தாளையூத்து முதல் கொங்கந்தான்பாறை விளக்கு வரை சுமார் 180 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் மேற்கு புறவழிச்சாலை திட்டப்பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இத்திட்டத்தின் முதற்கட்ட பணிகள் 97% முடிந்துள்ள நிலையில் இரண்டாம் கட்ட பணிகள் தொடங்கி நடந்து வருகின்றன. மேலும் மூன்றாம் கட்டத்திற்கான பூர்வாங்க பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாகவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தின் 102வது காவல் கண்காணிப்பாளராக விஸ்வேஸ் பாலசுப்ரமணிய சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். சட்ட ஒழுங்கை பராமரிப்பது, குற்றங்களை தடுப்பதிலும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும், குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் மின்சார உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகிறது. மேலும் 3, 4, 5 மற்றும் 6 ஆகிய அணு உலைகளின் கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் 5வது அலகில் அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தில் இருந்து அனுமதி பெற்ற பிறகு அணு உலை கட்டிடத்திற்குள் இந்த பிரம்மாண்டமான அணு உலை அழுத்த கலன்கள் நிறுவப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அணு உலை மற்றும் நீராவி வளங்கள் அமைப்புகளை நிறுவும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளன. சுமார் 320 டன் எடையுள்ள இந்த அழுத்த கலன் சிறப்பு கனரக திறன் கொண்ட கிரேன் மூலம் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அணுமின் நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 6 அலகுகளும் கட்டி முடிக்கப்பட்ட பின் கூடங்குளம் வளாகத்தின் மொத்த உற்பத்தி திறன் 6000 மெகாவாட்டாக உயரும். இது இந்தியாவின் விக்சித் பாரத் மற்றும் தூய்மையான எரிசக்தி இலக்குகளை அடைவதில் மிக முக்கிய பங்காற்றும் என கூடங்குளம் அணுமின் நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் கார் சாகுபடி பணிகள் ஜூன் மாதம் முதல் மேற்கொள்ளப்படும். அதற்காக அணைகளிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி ஆண்டுதோறும் தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தொடங்கிய சில நாட்கள் கடந்த பின்னர் கடந்த 1ஆம் தேதி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் வடக்கு கோடை மேலழகியான், தெற்கு கோடை மேலழகியான், கன்னடியான், நதியுன்னி ஆகிய 4 கால்வாய்கள் மூலம் சுமார் 10,265 ஏக்கர் பாசன வசதி பெறக்கூடிய வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டது. எனினும் இதர தாமிரபரணி பாசன கால்வாய்களுக்கு தண்ணீர் அணையில் போதிய நீர் இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை நல்ல மழைப்பொழிவு கிடைத்ததை தொடர்ந்து பாபநாச அணையின் நீர் இருப்பு கிடுகிடுவென உயர்ந்தது. விவசாயிகளின் கோரிக்கையேற்று கூடுதலாக தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 36,000 ஏக்கர் விளைநிலங்கள் கூடுதலாக பாசன வசதி பெறும் வகையில் 121 நாட்களுக்கு தண்ணீர் பாபநாசம் அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ளது. கோடகன் கால்வாய், பாளையங்கால்வாய், திருநெல்வேலி கால்வாய், மருதூர், வடகால், தென்கால், கீழக்கால் உள்ளிட்ட 9 கால்வாய்கள் மூலம் சுமார் 36,000 ஏக்கர் வரை பாசன வசதி பெறும் வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் திருமலை குமார் அவர்கள்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். லக்னோவில் 3 மாடி வணிக வளாகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் திரு கேர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அலிகஞ்ச் பகுதியில் உள்ள பயிற்சி மையத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு பிரிஜேஷ் பதக் கூறியுள்ளார். விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயிரிழந்த மாணவர்கள் 16 முதல் 18 வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவித்தார். அந்த வளாகத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனிமேஷன் பயிற்சி மையத்தில் நேரிட்ட தீ விபத்து வளாகம் முழுவதும் பரவியதாக திரு பிரிஜேஷ் பதக் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் அறிவித்துள்ளார். சமூக

0: வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விபத்து நடந்த இடத்தில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே விபத்து நடந்த இடத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் சற்று முன் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை சந்தித்த முதலமைச்சர் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமை இயக்குநர் திரு அமீர் பராம் தம்மை புதுதில்லியில் சந்தித்து பேசிய போது இதனை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மங்கோலிய வெளியுறவு அமைச்சர் திருமதி பட்செட் சேக் பட்முங்குடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர், உலன்பட்டாரில் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். கலாச்சாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். சுரங்கத்துறை, தூய எரிசக்தி பயன்பாடு மற்றும் வேளாண் பதப்படுத்தும் துறையில் புதிய வாய்ப்புகளை கண்டறிதல் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த படையின் புதிய தலைமையகத்திற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வசதி இவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் காரணமாக இணையதள இணைப்பு பெற்றுள்ளவர்கள் எண்ணிக்கை 122 கோடியாக அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை குறுகிய காலத்திற்குள் 3 கோடியே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த செயலி வாயிலாக 40 லட்சம் பேர் தங்களது கைபேசி எண்ணின் மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த செயலி வாயிலாக முகவரி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை ரயில்வே வழித்தடத்தில் விபத்துகளை தவிர்க்கும் நோக்கில் கவச் தொழில்நுட்பம் பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. பஹ்வாபல் புதாபங்க், ஹரிதாஸ்பூர் பாரதீப், குர்தா ரோட் பலாங்கீர், நௌபடா குனுப்பூர், லஞ்சிகர் ரோட் ஜினாகர், பொப்பிலி சலூர் ஆகிய வழித்தடங்களில் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில் விபத்துகளை தவிர்க்கும் வகையில்

இந்த தானியங்கி பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் வரி வருவாயை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில நிதியமைச்சர் திரு ஸ்வப்பன் தாஸ் குப்தா கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து அவர் பேசினார். வரி செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படையினருக்கு தொழில் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக திரு ஸ்வப்பன் தாஸ் குப்தா அறிவித்தார். பஞ்சாபில் தனியார் பள்ளிகளில் கட்டணங்களை முறைப்படுத்துவதற்கு வகை செய்யும் அவசர சட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சண்டிகரில் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மாணவர்களின் நலனை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லியில் தீ விபத்து ஏற்படுவதை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். மால்வியா நகர் தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவிகளை புதுதில்லியில் வழங்கி அவர் பேசினார். சைதுல்லா ஜாப் கட்டிட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் உரிய நிவாரண உதவிகளை அவர் வழங்கினார். இந்த இரண்டு விபத்துக்கும் காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஆந்திராவில் உள்ள 700 பழமையான கோயில்கள் 800 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு ராம் நாராயண் ரெட்டி கூறியுள்ளார். அமராவதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தாம் அரசியலில் அடியெடுத்து வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்தும் தாம் விலகுவதாக அவர் அதில் தெரிவித்துள்ளார். புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பதவியில் தொடர உள்ளதாகவும் திரு கியர் ஸ்டார்மர் கூறியுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 2 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளிப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வேரண்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில் ராஜ்பீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங் வெங்கடாதிரி குண்டேரு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். லக்னோவில் 3 மாடி வணிக வளாகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: இரவு வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7:26.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
2: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்ட் பர்சேஸா?
2: அட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
3: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை ஜூன் 14 முதல் 25.

0: மூன்று வரை மட்டுமே.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: கேரட் லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
4: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸ் இல்லாம தராங்க, அப்போ ஈஸி தானே?
5: கேரட் லைன், டாடா ப்ராடக்ட், எல்எம்ஆர் காம்ப்ளெக்ஸ் அருகில், சேலம் ரோடு, நாமக்கல். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
6: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா, மோடிஜியின் தீர்மானம்.
7: யோஜனா
8: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
10: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: நேயர்கள், இனி கேட்கலாம் வயல்வெளி.
12: வயல்வெளி. சீதா, ஏ சீதா, எப்ப பாரு எங்க போறதுனாலும் லேட் பண்றதே இவளுக்கு வேலையா போச்சு. சீக்கிரமா கிளம்புனா கிளம்புறாளா பாரு.
13: நான் என்ன தமிழ் செல்வியா, வந்தமா கடகடன் ரெடியானமா போனமான்னு இருக்கிறதுக்கு? நான் சீதா லட்சுமிடா, கொஞ்சம் எனக்கும் ரெடியாக டைம் வேணும்ல.
12: சீக்கிரமா கூட ரெடி ஆயிடுறா, ஆனா அந்த மேக்கப்புன்னு ஒன்று போட்டுக்கிட்டு பண்றா பாரு நேரம். சாமி, என்னால பொறுக்க முடியறதில்ல. கொஞ்சம் முன்னாடியே தான் இந்த மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்புனா என்னவா?
13: சரி சரி, வந்ததுல இருந்து சும்மா திட்டிக்கிட்டே இருக்க, கிளம்பு கிளம்பு, நான் ரெடி ஆயிட்டேன் பாரு. ஆமா, கிளம்புன்னு சொல்லிட்டேன், நானும் கிளம்பிட்டேன். ஆனால் எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோன்னு ஒன்றுமே சொல்லலையே. நானும் பைத்தியமாட்டும் உன் கூட ரெடியாகி கிளம்பிட்டேனே.
12: என் கூட வர்றதுக்கு நீ எதுக்கு எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோன்னுலாம் தெரிஞ்சுக்கணும் சொல்லு. கண்ணை மூடிட்டு என் கையை பிடிச்சிட்டு வந்தா நான் கரெக்டாக கூப்பிட்டு போயிட மாட்டேன்.
13: இருந்தாலும் என்னை போலவே கேட்க ரெடியாக இருக்க நேயர்களுக்கு தெரியணும்ல நம்ம என்ன கேட்க போகிறோம் எங்கே போகிறோன்ட்டு, அதனால் சொல்லிட்டேன்.
12: சரி சரி, சொல்றேன் கேட்டுக்கோ. நம்ம கறவை மாடுகள்ல நோய் எப்படி வந்தா தடுக்கிறது, என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உன்ன நான் கூட்டிட்டு போறேன்.
13: சரி, தகவலை தெரிஞ்சுக்க எங்க போறோம் அதையும் சேர்த்து சொல்லு.
12: இப்ப எங்கன்னு தெரியாம நீ வரமாட்ட. சரி சரி, சொல்றேன், அதையும் கேட்டுக்கோ. நம்ம கள்ளக்குறிச்சிக்கு தான் போக போறோம். அங்க வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் வினோத், அவரு தான் தகவலை சொல்றாரு. கிளம்பு கிளம்பு, போய் கேட்டு வந்துருவோம்.
13: சொல்லிட்டல்ல, வா போவோம்.
12: எங்கேயாச்சும் கிளம்புறதுனா இவளுக்கு அம்புட்டு குஷி. ஆனா தகவலை தெரிஞ்சுக்க நோட்டு பேனா எடுத்தாளா மறந்துருப்பா. சரி சரி, நம்மகிட்ட இருக்குல்ல, பாத்துப்போம்.
13: நோட்டு பேனா நீ எடுத்துப்பேன எனக்கு தெரியும், அதுக்குதான் பாரு ஸ்நாக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன்.
12: எங்க போனாலும் இதை மறக்கிறியா? சரி, அதுவும் நல்லதுக்கு தான். எவ்வளவு நேரம் தான் நம்ம தகவலை கேட்டுட்டே இருக்கிறது? கறவை மாடுகளில் நோய் மேலாண்மை. கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் பி வினோத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
14: விவசாய பிரமுகர்களுக்கு வணக்கம். குறிப்பாக நம்ம தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் பகுதிகளில் இந்த கறவை மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்கு. குறிப்பாக இந்த மேம்படுத்தப்பட்ட கறவை மாடுகள் நம்ம வளர்க்கும் போது அதுக்கேற்ற மாதிரி அதில் வரக்கூடிய நோய்களை நம்ம சரியான முறையில் மேலாண்மை செய்யும் பொழுது தான் பொருளாதார அளவில் நம்மளால் முன்னேற முடியும். ஒரு சரியான பால் உற்பத்தியை நம்மளால் கரெக்டாக எதிர்பார்க்குற மாதிரி பெற முடியும். அதற்கு நம்ம என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும், என்னென்ன மாதிரியான நோய்கள் வரும், வர நோய்களை எப்படி எப்படிலாம் சமாளிக்கலாம், அதுக்கு வேறு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, எந்த நேரத்தில் நமக்கு வந்து ஒரு மருத்துவரோட ஆலோசனை தேவை? சார் வணக்கங்க. சார்
15: வணக்கம்.
14: பொதுவாக நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மேம்படுத்தப்பட்ட கறவை மாடுகள் ஜெர்சி வச்சுருப்பாங்க ஒரு சிலர், ஒரு சிலர் ஹெச்எஃப் வச்சுருப்பாங்க. என்ன மாதிரியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார்? அதுவும் குறிப்பாக இந்த கோடைக்காலமாக இருக்கட்டும், கோடை காலத்துக்கு அதுக்கப்புறம் கடந்ததுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களாக இருக்கட்டும், மழை இந்த மாதிரி சமயத்தில் எந்த மாதிரியான நோய்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார்?
15: பொதுவாக வந்து கறவைகள் அதிகமாக இருக்கிற மாட்டில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய பிரச்சனை வந்து மடிநோய். ஏன்னா வந்து இன்றைக்கி கறவை அதிகமாக இருக்கும்போது என்னென்னா பால் உற்பத்தி அதிகமாக இருக்கிற மாடுகளில் தான் வந்து மடிநோய் இருக்கும். ஏன்னா முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம கரெக்டாக பால் கறவை பண்ணுறதில்ல, இல்லைனா வந்து பண்ணும்போது பாதி கறவை வந்து மடியில் விட்டுருவோம், கண்ணுக்குட்டிக்கு விட்றோன்ட்டு. அப்படி இருக்கும்போது மடிநோய்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை என்னென்ன பண்ணி சரி பண்ணலாங்கிறத பற்றி நம்ம ஒன்றா பார்ப்போம். முதல்ல மடிநோய் வந்துச்சுன்னா முதல்ல உங்களுக்கு தெரியக்கூடிய அறிகுறிகள் என்னென்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மடி வீக்கம் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலோட கலர் நிறம், இல்லைனா வந்து திரி திரியா தயிர் மாரி வரக்கூடியது, இந்தமாரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதில் மக்கள் செய்யக்கூடிய சிறு தவறு என்னென்னா, எல்லாருமே இதை பார்த்ததுக்கப்புறம்

0: முதல்ல கை வைத்தியங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்டரை போய் அணுகிறீங்க. அதனால் என்ன ஆகுனா சில டைமில் வந்து காம்புகள் வந்து சோடை ஓடுறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு பொதுவாக பால் தான் மக்களுக்கு உற்பத்தி லாபம் வரது. அதில் வந்து என்ன ஆகும், நீங்கள் மடிநோயை ஒழுங்காக கவனிக்கலைன்னா உங்களுக்கு பால் உற்பத்தி குறைஞ்சது ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் கண்ட்ரோல் ஆகாது. கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், மெயினாக வந்து மடிநோய் வந்தது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பொதுவாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாரி மடி வீக்கம் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பால் உப்பு கறிக்குது சார், ஆனால் போய் பால் சொசைட்டியில் ஊற்றும்போது டிகிரி வர மாட்டேங்குதும்பாங்க. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சப்கிளினிக்கல் மேஸ்டைட்டிஸும்பாங்க, அறிகுறிகளே இல்லாமல் மடிநோய் வரக்கூடியது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பால் எடுத்து காய்ச்சி பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து பால் திரிய ஆரம்பிக்கும். அப்படி போகும்போது மடிநோய் வந்து அதில் வந்து அறிகுறிகளே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உடனே வந்து அருகில் இருக்கிற கால்நடை மருத்துவரையோ இல்லை கால்நடை மருத்துவமனையோ அணுகி அதுக்குரிய உரிய சிகிச்சை எடுக்கணும். இதை வந்து கை வைத்தியம்னா வீக்கத்துக்கு நம்ம எத்தனோ வெட்டினரியும்பாங்க, அதாவது வந்து மூலிகை சார்ந்த வைத்தியங்கள் பண்ணலாம். ஆனால் பால் உடனே மாறக்கூடிய அளவுக்கு மூலிகை வைத்தியத்தில் இது இல்லை. வீக்கத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா நார்மல் சோத்து கத்தாழை சுண்ணாம்பு மஞ்சள் இதை கலந்து நம்ம மடியில் வந்து ஒரு 10 மாரி போடும்போது வீக்கங்கள் வடியுமே தவிர பாலோட நிறமோ இல்லை தன்மையோ மாறாது. முடிந்தவரையும் வந்து பால் அப்படி மாறிடுச்சுன்னா உடனே மருத்துவரை அணுகணும். இதை வராமல் தடுக்கிறதுக்கு இன்னொரு இது என்ன பண்ணலான்னா டீ டிப்பிங் சொல்யூஷன் சொல்லுவாங்க, அதாவது வந்து கறவை முடிந்ததுக்கப்புறம் காம்புகளை வந்து கிருமி நாசினியை வச்சு வந்து நினைக்கணும். அது எதை யூஸ் பண்ணலாம்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னு ஒரு பவுடர் இருக்கும், நீங்கள் வந்து ஒரு பிஞ்ச் ஒரு உப்பு எடுக்கிற அளவுக்கு எடுத்து தண்ணியில் போட்டிங்கன்னா அது கத்திரிப்பூ கலரில் மாறிடும். அதை வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் மடியை கழுவலாம். கறவை முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு காம்புலையும் வந்து நினச்சி நினச்சி எடுக்கும் போதுன்னா அந்த துவாரங்கள் வந்து பால் கறந்த உடனே குறைஞ்சது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு துவாரம் வந்து அகலமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா மண் மூலம் இல்லை மாடு கீழே படுக்கிறதுனால தான் அந்த கிருமிகள் தொற்று கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும்போது தான் மடிநோயோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அது மெயினாக வந்து இந்த மழை காலத்தில் வரும் வெயில் காலத்திலும் கிடையாது, எல்லா சீசன்லேயும் வரும். ஏன்னா மெயினாக இப்போ கோடை காலங்கிறப்ப என்ன ஆகுனா மாடு வந்து யூரின் போயிட்டு அந்த ஈரத்தில் படுக்கும்போது கிருமிகள் தொற்று சீக்கிரம் பரவதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்தமாரி என்ன பண்ணலாம், முடிந்தவரையும் பால் கறந்து முடித்த உடனே அந்த கிருமி நாசினியை காம்பில் நினச்சி விடலாம். இன்னொரு இது என்ன பண்ணலன்னா பால் கறந்து முடித்த உடனே மாட்டை படுக்க விடாமல் தீவனமோ இல்லை தண்ணியோ வைக்கும்போது தீவன தண்ணியோ வைக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு மாடு நின்றுட்டுருக்கும். அப்படி வைக்கும்போது என்ன ஆகுனா மடிநோய்கள் வரதை தடுக்கலாம். ஏன்னா மடிநோய்ங்கிறது வந்து தடுப்பூசி மூலம் குணப்படுத்த முடியாது, நம்ம மேலாண்மை நம்ம எப்படி பராமரிக்கிறோம், கொட்டகை தூய்மையாக இருக்கிறது, மாட்டை முடிஞ்ச வரையும் கழுவுறது, மடியில் அதிகமாக மண் சாணம் இதுமாரி இல்லாமல் பார்த்துக்கிற மாரி இருந்தால் தான் மடிநோயை கண்ட்ரோல் பண்ண முடியும்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க குறிப்பாக என்ன ஆகுதுன்னா மடிநோயில் முதல்ல அது வந்திருக்கும் போது நம்மளாக கை வித்தியம் பண்ணும்பொழுது தான் அது சில சமயம் அது கண்ட்ரோலில் மீறி போயிடுது, அது இன்னும் கொஞ்சம் சிக்கலாகிடும். நீங்கள் சொன்னப்பில் இப்போது அது பிரச்சனை பெருசாகிடுச்சுன்னா பொருளாதார அளவுக்கு நமக்கு இழப்பாகிடும். அதில் ஏதோ ஒரு காம்புலேருந்து அதுக்கப்புறம் ஒன்றுமே வராமல் போயிடுச்சுன்னா முழுசாகவே நமக்கு அந்த மாடை இழப்பு தான். அப்படி இருக்கும்போது எந்த சமயத்து அதே நேரத்தில் நீங்கள் கை வித்தியம்னு சொன்னீங்க, இந்த சோத்துக்காத்தில் போடலாம் இது போடலான்னு, இந்த மாதிரி சோத்துக்காத்தில் போடுறது இதை எந்த சமயம் வரைக்கும் செய்யலாம், எப்போ உடனே நம்ம மருத்துவரை கூப்பிடணும் அதை முடிச்சு?
0: சோத்துக்காத்தால சுண்ணாமுங்கிறது வந்து நம்ம பேர வெளியே வந்து தான், அது வந்து லாங் டேர்முக்குலாம் கொண்டு போகக்கூடாது. முடிந்தவரையும் மருத்துவர்கள் வர கொஞ்சம் டிலே ஆகுது, வீக்கங்கள் வந்து உடனே நம்மளுக்கு ரொம்ப மாடால் படுக்கவே முடியாது, ஏன்னா ரொம்ப வீங்கிடுச்சுன்னா வீக்கம் இதாக இருக்கும். இது வந்து ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து என்னென்னா சாக் பீஸ் எலுமிச்சம்பழம் இதையும் குழப்பி போடுவாங்க. இது ஏன்னா அது என்னன்னா உள்ளே இருக்கிற வீக்கத்தை வடிய வைக்குமே தவிர குணப்படுத்தாது. அதை வந்து முடிந்தவரையும் நம்ம டாக்டரை போய் அணுகிறது தான் முக்கியமானது, வராமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம சொல்ல வேண்டியது. அதுமாரி மடிநோய் வந்த மாட்டில் டாக்டர் வந்து பார்த்துட்டு போகிறாங்கன்னா அந்த மடியில் இருக்கிற காம்பில் இருக்கிற பாலை சுத்தமாக கறந்து எடுக்கணும்பாங்க. அதில் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல பால் கண்ணூட்டி சொரப்பூட்டோடனே முதல்ல அந்த காம்பில் இருக்கிற பாலை கறந்துடுவாங்க, கறந்துட்டு கையை கூட கழுவ மாட்டாங்க, உடனே இன்னொரு காம்பில் வைப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா இந்த காம்பில் இருக்க தொற்று நம்ம கை மூலம் இன்னொரு காம்புக்கு பரவும். அப்படி டாக்டர் சொன்னாங்கன்னா முதல்ல என்ன பண்ணும், நல்லா இருக்கிற காம்பில் இருக்க பாலெல்லாம் கறந்து தனியாக வச்சுட்டு இந்த காம்பை ஒரு கிண்ணத்தில் கறக்கணும். மக்கள் உடனே கறக்க சொல்லிட்டாங்கன்னா கறந்து தரையில் விடுவாங்க. அப்போ அந்த கிருமியோட தொற்று தரையில் இருக்கும், திருப்பி படுக்கும்போது அந்த தொற்று இன்னொரு காம்புகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். முடிஞ்ச வரையும் நீங்கள் கறந்து அவங்க என்ன சொன்னாங்க 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மடி பால் பாதித்த காம்புலேருந்து கறந்து எடுத்துக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க. அப்போ எடுக்கும்போது ஒரு கிண்ணமோ ஒரு பாத்திரமோ வச்சு கறக்கும்போது கறந்து எட்டக ஊற்றணும். அதுமாரி நம்ம கையை சுத்தமாக கழுவிக்கணும். இதுதான் முக்கியமாக நம்ம தடுக்கக்கூடிய முறை. முடிஞ்ச வரையும் அந்த மூலிகை வைத்தியம்ங்கிறது வந்து வீக்கத்துக்கு மட்டும்தான் கேட்குமே தவிர குணப்படுத்தாது.
1: பொதுவாக நம்ம வந்து கொட்டகையை வச்சுக்கிறது எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறது அவசியமானது, குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பால் கறந்து முடித்தோன்னு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்ன இருக்குது, குறிப்பாக அந்த தீனி போடுறதா இருக்கட்டும் இல்லை நம்ம சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக செய்கிறது மூலமாக இந்த மடிநோயை பொறுத்தவரைக்கும் எப்படி எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம் அதை பற்றி கொஞ்சம்.
0: இப்போ கொட்டகை பராமரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம், மெயினாக வந்து மற்ற நோய்களோட மடிநோய், ஏன்னா ஒரு பொருளாதார

0: இருப்பிடம் விவசாயிகள் இன்றைக்கி வந்து ஒரு கறவை மாடு வச்சுருக்காங்கன்னா அதுலேருந்து அன்றாட ஒரு 15 நாளைக்கு ஒரு பட்டுவாடாகி மக்களுக்கு பொருளாதாரம் வந்துட்டுருக்கு. அது மடிநோய் வந்துச்சுன்னா குறைஞ்சது 10 நாள் ஆகும்போது நீங்கள் கொட்டகை வந்து ரொம்ப பராமரிக்கணும். காலையில் ஒரு வாட்டி பண்ணுவாங்க, ஈவினிங் ஒரு வாட்டி பண்ணுவாங்க. முடிஞ்சவரை என்னென்னா நீங்கள் பார்க்கும்போது சாணம் இருக்கா எடுத்துருங்க. மெயினாக வெயில் காலத்தில் அதிகமாக மாடு வந்து யூரின் போயிட்டு அதில் படுத்துக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா வெயில் காலத்தில் மாட்டை அப்பப்போ குளிப்பாட்டுங்க. தண்ணி தேவையான அளவுக்கு வைக்கலாம், தண்ணியோட அளவு கட்டுப்பாடே கிடையாது. கால்நடைகளை பொறுத்தவரையும் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா அப்போ தான் வெயிலின் தாக்கமும் குறையும். மடி கொட்டகையை பொறுத்தவரையும் நான் சொன்ன அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நீங்கள் என்ன பண்ணலாம், மடியை மட்டும் கழுவுறதுக்கு இல்லாமல் நல்லாவே எடுத்து பட்டி ஃபுல்லாக ஊற்றலாம். சிமெண்ட்டு தரையாக இருந்தால் எடுத்து ஊற்றி கழுவும் போது கிருமி நாசினியாக இருக்கும். இதை தான் பெரிய பெரிய பண்ணையில் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே போகிறதுக்கு முடி தொட்டி மாரி வச்சு அந்த லிக்யூடை தான் ஊற்றி வச்சுருப்பாங்க. நினச்சிட்டு போக சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம கால் மூலம் கூட கிருமிகள் உள்ளே வரக்கூடாதுன்ட்டு. முடிஞ்ச வரையும் கொட்டகை பராமரிப்புங்கிறது மாடு சுத்தமாக இருந்தாலே பாதி ஆரோக்கியமாயிடும். நம்ம மடி எப்பயுமே சாணப்பத்தோடு இருந்ததுன்னா ஒன்றும் நம்ம கண்ணுக்கு அந்த நுண்ணுயிர்கள் தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது சாணம் மண் இது மூலம் தான் ஈஸியாக பரவும். அதனால தான் வந்து கொட்டகை பராமரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறது.
1: சரி, இப்போது இதே மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமானது கோமாரி. கோமாரியை பொறுத்த வரைக்கும் நம்ம தடுக்கிறதுக்கு அரசாங்கத்தில் ஊசி போடுறாங்க. இருந்தாலும் அந்த ஊசி போடுறதில் நிறைய விவசாயிகளுக்கு சந்தேகங்கள் இருக்குது. குறிப்பாக சினையாக இருந்தால் போடலாமா, இல்லை போட்டோன்னா கறவை ஏதாவது ஆகிடுமா அப்படின்ற கவலையெல்லாம் தொடர்ச்சியாக இருக்குது. இந்த குமாரி நோய் அதுக்கு இந்த தடுப்பூசி எந்த அளவுக்கு பயன்படுது, இந்த ஊசி போடுறதோட அவசியம் என்ன, அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: அடுத்த முக்கியமான நோய்னா குமாரி தான். ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு வருடத்துக்கு 2 முறை தடுப்பூசிங்கிறது கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக மக்களுக்கு போட்டுட்ருக்காங்க. இதில் மக்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன சந்தேகங்கள் இப்போ கேட்ட மாதிரி என்னென்னா, அந்த கோமார் நோய் தடுப்பூசி போட்டால் கன்று களையுமா, அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா 90% வந்து எந்த மாடுகளுக்கும் களையாது. நாளைக்கு கன்று போடுற மாட்டு கூட இன்னைக்கு வரையுமே கோமார் நோய் தடுப்பூசி போடலாம். 10ல் 1 மாட்டுக்கு களைச்சல் களையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம தடுப்பூசி போடும்போது ஃபீவர் ஜுரம் வரும், அதனால என்ன ஆகுனா 1-2 மாட்டுக்கு சின்ன களையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது 100% களையும்னா சொல்ல முடியாது. அதை போட்டால் தான் கோமார் நோயை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது வந்து எப்படி போடணும்னா 6 மாதம் மேலே இருக்கிற கண்ணுக்குட்டி எல்லாத்துக்குமே போடணும். குறைஞ்சது 6 மாதத்துக்கு 1 வாட்டி, வருடத்துக்கு 2 முறை. அது நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் வருஷத்துக்கு 2 முறை போட்டுட்ருக்காங்க. மக்கள் அதில் என்னென்னா இதை போட்டால் பால் குறைஞ்சிரும், இல்லை செனை கலைஞ்சிரும், இதனால் நாங்கள் போட மாட்டோம்பாங்க. அப்படி கிடையாது. செனவு இப்போ நம்ம கொரோனா ஊசி போட்டப்போ எப்படி ஜுரம் பல பேருக்கு வந்ததோ அதுமாரி 10ல் 1-3 மாட்டுக்கு ஜுரம் வரும், 4 மாட்டுக்கு வரும். வரது தப்பே கிடையாது. அந்த ஒரு 2 நாள் 3 நாள் தான் பால் குறையிற மாரி இருக்குமே தவிர அதுக்கு அடுத்த 4வது நாள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பால் உற்பத்தி அதிகமாயிடும். ஆனால் மக்களுக்கு அது எப்பயுமே ஒரு சந்தேகமாகவே இருக்குது, போட்டால் பால் குறைஞ்சிருமான்னு. நீங்கள் வந்து தலைச்சம் இப்போ கண்ணு போட்டு 2 மாதம் 3 மாதம் ஆன மாட்டு பாலில் 3 நாளில் இன்க்ரீஸ் ஆகிடும். வத்தக்கரவு மாட்டில் நீங்கள் ஊசி போட்டாலும் போடலாம் குறையிற பால் குறைஞ்சிட்டு தான் இருக்கும். ஏன்னா முடிந்தவரையும் வந்து நீங்கள் எல்லா மாடுகளுக்கும் கோமாரி நோய் தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அதை வந்து 2030-32 அது எராடிகேட், அதை மொத்தமே இல்லாமல் ஆகணுங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக அவங்களுக்கு தடுப்பூசி போட்டுட்ருக்காங்க. அதை பாதி மக்கள் போட்டுக்கிறாங்க, பாதி பேர் போடுறது இல்லை. முடிஞ்சவரையும் எல்லாரும் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா?
1: இப்போ பொதுவாக என்னென்னா எங்கள் மாட்டுக்கெல்லாம் வர்றதில்லை இது, அதனால் போடணுன்ற அவசியம் இல்லை. நாங்கள் தனியாக காட்டில் வச்சுருக்குறோம், எங்கள் மாட்டுக்கும் எங்கள் தொழுவத்துக்கும் மித்த மாட்டோட தொழுவத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்குது, அதனால் வராது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதோட அறிவிப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னா கிடையவே கிடையாது. மற்றவங்க போட்டதுனால தான் கண்ட்ரோல் ஆகிருக்கு. பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இடத்த ஒரு நோய் பாதிப்பு வந்தால் குறைஞ்சது 3-5 கிலோமீட்டருக்கு வந்து, இப்போ ஒரு பறவை காய்ச்சல் எந்த ஒரு நோய் வந்தாலும் வைரல் சம்மந்தமான நோய் வந்தோன்னா 3-5 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு தடுப்பூசி போடக்கூடாதும்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் உங்கள் ஊரில் இப்போ 100 மாட்டில் 80 மாடு போட்டிருக்குன்னா அந்த நோயோட தொற்று வந்து தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும், அதனால உங்களுக்கு வராமல் இருக்குமே தவிர இதனால் இப்போ நாங்கள் போட்டாலும் போடலனாலும் வராதுங்கிற கிடையவே கிடையாது. ஏன்னா மற்ற மாட்டுக்கு போட்டிருக்கிறதுனால அந்த நோய் கிருமிகளோட தாக்கம் அங்கே கம்மியாகுமே தவிர உங்கள் மாட்டுக்கு அங்கேருந்து தூரமாக இருந்தாலும் கிடையாது. அது ஒரு வைரல் டிசீஸ், காற்று மூலம் பரவக்கூடியது. ஒரு மாட்டுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கும். அந்த ஊரில் மற்றவங்க மாட்டுக்கு வராதனால உங்களுக்கு அதோட அறிகுறிகள் தெரியறதில்லை தவிர நீங்கள் போடல இருந்தாலும் என் மாட்டுக்கு இது வரையும் வரலங்கிறதெல்லாம் கிடையாது. மற்றவங்க போட்டுக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனையோட தாக்கம் கம்மியாக தெரியுது. அதோட அறிகுறிகள்னால் அதோட பேரே வந்து கோமாரி நோய்ங்கிறது. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸும்பாங்க. கால் மற்றும் வாயில் அந்த புண்ணு வரக்கூடியதான். உங்களுக்கு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மெயினாக கால் 2 குழம்புகளுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா புண்ணு நல்லா வரும். அதுக்கடுத்தான் வாயில் வந்து நம்ம அல்சர் வந்தால் எப்படி தோல் உறிஞ்சி இருக்குமோ அந்தமாரி ஊறும். வாய் ஃபுல்லாக எச்சு உமிழ்நீர் வந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு தீவனமும் உட்கொள்ள முடியாது. பொதுவாக வந்து கோமாரி நோய் வந்து அதிகமாக என்ன ஆகும்னா உங்களுக்கு நேராக பாதிக்கிறது தீவனம் உட்கொள்ளாமல் போயிடும். அதிக

0: அம்மா எரிச்சல் இருக்கும்போது என்னன்னா பசுந்தீவனமோ காஞ்சி தீவனமோ எடுத்துக்காது. ஒன்லி இந்த அடர்த்தீவனம்ங்கிறாங்களா புல்லட்டு இந்தமாரி இருக்கும்போது தான் அது எடுத்துக்கும். அதுவும் தண்ணியிலுமே கரைச்சி வச்சா தான் குடிக்க முடியும், ஏன்னா வாய் ஃபுல்லாக இதாக இருக்கும். நீங்கள் வந்ததுக்கப்புறம் பண்ண வேண்டியது மற்ற மாட்டிலேருந்து தள்ளி கட்ட சொல்லுவாங்க. முடிஞ்ச வரையும் அந்த இருக்கிற இடத்துல வந்து இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நான் சொல்கிறது தான், அது வந்து ஒரு முக்கியமான கிருமி நாசினி. மாட்டு கால் குழம்புல வந்து என்னென்னா மண்ணிலே நிற்கிறனால புண்ணு அவ்வளோ சீக்கிரம் ஆறாது. அதை நீங்கள் கழுவும் போது நீங்கள் என்ன பண்ணுவாங்க, கிராமத்தில் சுடுதண்ணில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவாங்க, அதுவும் நல்லது. அது இல்லாத பட்சத்துக்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து சும்மா ஒரு கல் உப்பு எடுத்து போட்டால் மொத்தமாக கத்திரிப்பு கலரில் மாறும். அதை எடுத்து நீங்கள் புண்ணுங்களை வந்து கழுவும் போது ஒரு கிருமி நாசினியாக வேலை செய்யும். நீங்கள் கோமார் நோய் பாதிச்சுன்னா முதல்ல வந்து டாக்டர் அணுகி அது வந்து உடனே தடுக்க முடியாது. அது மூலம் வரக்கூடிய செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அது மூலம் வரக்கூடிய வேற ஒரு தொற்றை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, புண்ணு சீக்கிரம் ஆடுறதுக்கு, வாய் புண்ணு குறையிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அந்த வைத்தியங்கள் பண்ணணும். முக்கியமாக வந்து நம்ம சொல்கிறது வருமுன் காப்பது தான் ரொம்ப முக்கியம். அதனால் கோமார் நோயை பொறுத்தவரையும் தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்போ போடணும், எத்தனை கண்ணூட்டிக்கு போடணும், வயசுக்கு போடணும்னா 6 மாதத்துக்கு மேலே இருக்க எல்லா கண்ணூட்டிக்கும் போடலாம். எவ்வளோ நாள் கேப்பில் போடணும்னா குறைஞ்சது 6 மாதம் இடைவெளியில் வருஷத்துக்கு 2 முறை தடுப்பூசி கம்பல்சரி போடணும்.
1: சரிங்க. இப்போ இது இல்லாமல் இந்த அம்மை நோயோட பாதிப்பும் நமக்கு இந்த கரை மாட்டில் அப்பப்போ இருக்கும். குறிப்பாக அதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயம் நம்ம முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும், அதில் வந்துச்சுன்னா நம்ம மேலாண்மை செய்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: இப்போ குறைஞ்சது கடைசி ஒரு 5-6 வருஷமாக தான் இந்த அம்மை நோயோட தாக்கம் வந்து அதிகமாக கறவை மாட்டில் இருக்குது. மெயினாக வந்து கறவை மாடுகள் பெரிய மாடுகளில் வரும்போது இறப்பு விகிதம் கம்மியாக இருக்கும். சில இது கன்றுகள் இப்போ 3-4 மாதத்தில் இருக்க கன்றுகளில் வந்துன்னா இறப்பு விகிதம் அதில் அதிகமாக இருக்கும். காரணம் அதோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கும், ஏன்னா கன்றுகளை பொறுத்தவரையும் அப்படி இருக்கிறதுனால தான் இறப்பு விகிதம் வருது. இதையும் இப்போ கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா தடுப்பூசி, அதுவும் வந்து ஒரு வகையான வைரல் டிசீஸ் தான். அப்படி இருக்கும்போது தொற்றுகளை தடுக்கிறதுக்கு தடுப்பூசி ஒன்று தான் நிரந்தர தீர்வு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா முக்கியமாக அது எப்படி பரவும்னா ஒரு அந்த நம்ம ஈ கொசு மூலம் பரவும்பாங்க மெயினாக காற்று. அடுத்து வந்து என்னென்னா மெயினாக ஒரு மாடுக்கு வந்துருச்சுன்னா நம்ம பட்டியிலேருந்து ஒரு 10 அடி தள்ளி கட்ட சொல்லுவாங்க. முடிஞ்ச வரையும் வந்து அந்த ஈ கண்ட்ரோல் பெஸ்ட்டும்பாங்க, இல்லைனா வந்து சுற்றி இருக்கிற ஈ கொசுவை கண்ட்ரோல் பண்ணுறது என்னென்னா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த சைப் டெல்டா மெத்ரின்னு இருக்கும், 1 லிட்டருக்கு வந்து 3 மில்லி கலந்து மாட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணிவிடலாம். இது வந்து மற்ற மாடுகளுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு தான். மொத்தமாக வராமல் தடுக்கணும்னா தடுப்பூசி ஒன்று தான். அறிகுறிகள் பார்த்தவரையும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்கு எப்படி அம்மா வந்தால் அங்கங்கே வீங்கிக்குமோ அதுமாரி உருண்டை உருண்டையாக உடம்பு ஃபுல்லாக வீங்கிக்கும். வீங்கினதுக்கு நீங்கள் ஒரே இது வந்து சிகிச்சை தான். வந்ததுக்கப்புறம் வந்து என்னென்னா அது மூலம் வேறு தொற்றுகள் வராமல் புண்ணு வந்து பெருசாகாமல் இருக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக், அதாவது வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். வந்ததுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இறப்பு விகிதம் பெரிய மாடுகளில் அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை, கன்றுகளில் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து பெரிய கன்றுகளில் வந்து நேராக சில டைமில் வந்து நுரையீரல்களையும் பாதிக்குது, நம்மளுக்கு கண்ணுக்கு வெளியே தெரியறது இல்லை. மக்களுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா மூச்சு விடவே சிரமப்படும். அப்போ வந்து என்னென்னா அதோட அம்மையோட தாக்கம் நுரையீரலில் பாதிச்சிச்சுன்னா இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது கன்றுகளில். மெயினாக வந்து அதிகமாக கன்றுகளை தான் மெயினாக பாதிச்சுட்ருக்கு, கெடேரி கன்றுகளை ரொம்ப பாதிக்குது. அதனால் முடிந்தவரையும் தடுப்பூசிகள் போட்டுக்கோங்க. அதுவும் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அருகில் இருக்க கால்நடை மருத்துவமனையில் ஃப்ரீயாக தான் தடுப்பூசி போட்டுட்ருக்காங்க. வருடத்திற்கு 1 முறை போட்டால் போதும் அந்த தடுப்பூசி. வராமல் தடுக்கணும்னா தடுப்பூசி ஒன்று தான். வந்ததுக்கப்புறம் பண்ண வேண்டியது நம்ம பட்டியில் மாட்டுப்பட்டியில் வந்து ஈ கொசுற தொல்லைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். முடிந்தவரையும் அந்த புண்ணு மாட்டை வந்து தனிமைப்படுத்தி வைக்கணும். இந்த பக்கத்தில் இருக்கும்போது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு பரவறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தனிமைப்படுத்தி வைக்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட மாட்டுக்கு மட்டும் வைத்தியம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே வந்தோம், சிகிச்சை குறிப்பிடுவோன்னா குணமாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மற்ற இதில் வந்து பரவாமல் தடுக்கிறதுக்கு இது மட்டும்தான் தடுப்பு முறையாக நம்ம பயன்படுத்திட்டுருக்கோம்.
1: சரிங்க. இப்போ நீங்கள் சொல்லிக்கிறது ரொம்ப முக்கியமான 3 விஷயம் சொல்லியிருக்கீங்க. அடிக்கடி சந்திக்கக்கூடிய சவால் வந்து நிறைய விவசாயிகளுக்கு இந்த மடிநோய். மடிநோயை பொறுத்தவரைக்கும் நம்ம அதை அறிகுறிகள் எப்படி தெரிஞ்சுக்கணும், ஒரு சில சமயம் அறிகுறியே இல்லாமல் ஒரு மடிநோயும் நம்ம கண்டுபிடிக்கிறது எந்த அளவுக்கு அவசியம், எதன் மூலமாக தெரிஞ்சுக்கலான்றத சொல்லியிருக்கீங்க. வராமல் தடுக்கிறதுக்கு கொட்டகையை எப்படியெல்லாம் வச்சுக்கணுன்றத சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக கோமாரியை பொறுத்த வரைக்கும் அந்த தடுப்பூசியை 2 வருஷத்துக்கு 2 வாட்டி போடணும். இப்போ அந்த அம்மை நோயை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம மேலாண்மை பண்ணணும், இந்த மாதிரி தகவலாம் சொல்லியிருக்கீங்க. இதில் யாராவது விவசாயிகளுக்கு சந்தேகம் இருக்குன்னா உங்களுக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாங்களா?
0: தொடர்பு கொண்டுக்கலாம். என்னோடய நம்பர் வந்து தொலைபேசி நம்பர் சொல்கிறேன், 99 65 43 0 336. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அணுகிக்கலாம்.
1: நன்றிங்க.
0: நன்றி.
2: நேயர்கள், இதுவரை நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் நோய் மேலாண்மை கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் பி வினோத் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.

0: என்ன பிள்ள சீதா, ஸ்நாக்ஸ் எல்லாம் தீத்துட்டியா? இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கியா? கொஞ்சம் மிச்சம் வையி, அடுத்து உனக்காக இன்னொரு தகவலும் இருக்கு.
1: என்ன பிள்ள சொல்ற, எனக்கு பசி எடுத்துக்குச்சு. நான் கூட இப்ப சாப்பிட போலான்னு நினைச்சா நீ இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார சொல்றியே. சரி சரி, எடுத்துட்டு வந்த ஸ்நாக்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கு, அது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும். அடுத்ததா என்ன கேட்க போறோம்?
0: ஸ்நாக்ஸ் தீந்துருச்சுன்னு கவலையும் படாத, உன்னை பத்தி தெரிஞ்சுதான் நான் இன்னும் கொஞ்சம் அதிரசமும் எடுத்துட்டு வந்தேன். இந்தா வச்சுக்கோ சாப்பிட்டுக்கிட்டே. அடுத்ததா நமக்கு இயற்கை முறையில நெல் சாகுபடி செய்யறத பத்தி சொல்றாங்க. கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய உதவியாளர் எஸ் அருண்குமார் அவர் தான் சொல்ல போறாரு. அந்த தகவலையும் கேட்டுட்டு அப்புறமா சாப்பிட போலாம். சரியா, கொஞ்சம் பொறுத்துக்கோ பசிய. நிகழ்ச்சியில் இயற்கை முறை நெல் சாகுபடி கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய உதவியாளர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை கேட்கலாம்.
2: இன்றைய நவீன உலகத்தின் நம் உண்ணும் உணவுகளில் பல்வேறு பாதிப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அதற்கு முக்கிய காரணம் அதிக அளவில் ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் பயன்படுத்துவதுதான். இதனால் உணவுப் பொருட்களின் நச்சுத்தன்மை கலந்து அதில் உண்ணும் குழந்தைகள் முதல் பெரியவர்களை பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகின்றது. இது மட்டுமல்லாமல் நம்மளுடைய மண் வளமும் பாதிக்கப்படுகின்றது. மண்ணில் இயற்கையாக இருக்கும் பொழுது நம்மை செய்யும் பாக்டீரியாக்கள் குறைந்து வருகின்றன. சுற்றுச்சூழலிலும் பெரிதும் பாதிப்பு ஏற்படுகிறது. பயிர்களுக்கு உதவும் நல்ல பூச்சிகள், பறவைகள், உயிரினங்கள் போன்றவை அந்த பகுதியில் இருந்து மறைந்து வருகின்றன. மேலும் நீர்நிலைகளும் மாசுபடுகின்றன. இந்த ரசாயன பயன்பாட்டின் தாக்கம் நேரடியாக மட்டுமல்லாமல் மறைமுகமாகவும் மனிதர்கள், கால்நடைகள் மற்றும் இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. அதனால தான் இன்று அனைவருக்கும் இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவத்தை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். நாமளும் முடிந்தவரை ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் தவிர்த்து இயற்கை உரங்கள் மற்றும் இயற்கை பூச்சி மேலாண்மையை முறையாக பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் நஞ்சிலா உணவை அடுத்த தலைமுறைக்கு வழங்க முடியும். அங்கக முறையில் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள். இயற்கை நெல் சாகுபடி என்பது சாகுபடி செய்யும் பொழுது இயற்கை உரங்களாகவோ அல்லது பூச்சிக்கொல்லி மருந்துகளாகவோ பயன்படுத்தாமல் இயற்கை சார்ந்த எருக்கள் மற்றும் பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை கையாள வேண்டும். இயற்கை வேளாண்மையில்

உற்பத்தி செய்யப்படும் நெல்லுக்கு வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு நிலை வரவேற்பு உள்ளது. மேலும் உடல்நிலை குறித்து விழிப்புணர்வு மக்களிடையே அதிகரித்து வருவதால் பெருநகரங்களில் இயற்கை வேளாண்மை விளைபொருட்களுக்காக தனியாக கடைகள் துவங்கப்பட்டு வருவதோடு கூடுதல் விலை கொடுத்து வாங்குவதற்கும் மக்கள் தயாராகி வருகின்றனர். எனவே இயற்கை முறையில் நெல் உற்பத்தி செய்வதால் விவசாயிகள் கூடுதல் லாபம் அடைவதற்கு மட்டுமல்லாமல் நமது மண் வளத்தையும் பாதுகாக்கலாம். நெல் சாகுபடிக்கேற்க இயற்கை வேளாண் தொழில்நுட்பங்கள். இயற்கை வேளாண்மையில் தரமான சன்ன ரகங்களான வெள்ளை புன்னி, ஆடுதுறை 43, 45, 49 அல்லது கோ 51 மற்றும் பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு தன்மையுள்ள ரகங்களை உபயோகத்தினால் நல்ல மகசூல் கிடைப்பதோடு கூடுதல் விலையும் பெற முடியும். இயற்கை சாகுபடி முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட விதைகளை உபயோகிக்க வேண்டும். விதை நேர்த்தி செய்வதற்கு இரசாயன பூச்சிக்கொல்லிகளை தவிர்த்து உயிர் உரங்களை மற்றும் தாவரம் சார்ந்த பொருட்களை பயன்படுத்த வேண்டும். ஒரு கிலோ விதைக்கு 20 கிராம் அசோஸ் பயிரிலம், 10 கிராம் பாஸ்பர் பாக்டீரியா மற்றும் சூடோமோனஸ் என்ற அளவில் உபயோகித்து விதை நேர்த்தி செய்தல் வேண்டும். இவ்வாறு செய்வதனால் இளம்பயிரின் நோயின் எதிர்ப்பு திறனை அதிகரித்து மண்வழியில் பரவும் நோய்களை தவிர்க்கப்படும். நாற்றங்கள் தயாரிப்பதற்கு ஒரு செண்டுக்கு 100 கிலோ தொழு உரம் மற்றும் 50 கிலோ மண்புழு உரம், 5 கிலோ வேப்ப புண்ணாக்கு போன்றவை உபயோகப்படுத்த வேண்டும். நடவு வயலில் கடைசி உழுவின் பொழுது 1 ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் இட வேண்டும். அல்லது நடவு வயலை நடுவதற்கு முன்பு பசுந்தாள் உரப்பயிர்களான தக்கப்பூண்டு, சணப்பை, கொளஞ்சி விதைகளை 20 கிலோ விதைத்து பிறகு 45 நாள் கழித்து பூக்கும் தருவத்தில் மடக்கி உழுதல் வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது சுமார் 10 டன் வரை பசுந்தாள் உரம் கிடைப்பதோடு 50-80 கிலோ வரை தலைச்சத்து கிடைக்கின்றன. பண்ணையில் காணப்படும் வேம்பு, புங்கம், கிளிரசிடியா, செக்ஸ்பாரியா மற்றும் சுபாபுல் மரத்தின் சிறு கிளைகளை ஒடித்து வந்து சரியான ஈரப்பதத்தில் நிலத்தில் நன்கு மொக்கும்படி மடக்கி உள வேண்டும். பசுந்தாள் உரப்பயிர்களை வளர்க்க முடியாவிட்டால் 1 ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரம் போடலாம். பேசிலஸ் உயிர் பூஞ்சான கொல்லியினை 1 ஏக்கருக்கு 1 கிலோ என்ற அளவில் 20 கிலோ தொழு உரத்துடன் கலந்து நடவு வயலில் நடுவதற்கு முன்பாக இட வேண்டும். நடவு வயலில் அசோஸ் பெயரிலம் 10 பாக்கெட் மற்றும் பாக்ஸோபாக்டீரியா 10 பாக்கெட் ஆகியவற்றை 25 கிலோ தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும். அசோலா உயிர் உரத்தினை 1 ஏக்கருக்கு 100 கிலோ என்ற அளவில் நடவு செய்த 3 அல்லது 5 நாட்களுக்குள் இட்டு நன்கு வளர்ந்து அசோலாவை 20 நாள் கழித்து கோனாவிடர் மூலம் நன்கு அமுக்கி விடுவதால் வயல்களுக்கு தலைச்சத்து உரமாக கிடைக்கிறது. களை எடுக்கும் கருவியான கோனாவிடர் அல்லது ரோட்டரி கருவி ஆகியவற்றை கொண்டு நடவு செய்த 15 நாள் முதல் 10 நாட்களுக்கு 1 முறை களை எடுக்க வேண்டும். அவ்வாறு செய்வதால் களைகள் குறைந்து மண் காற்றோட்டமடத்துடன் வேரின் வளர்ச்சியை அதிகரிக்கிறது. நடவு வயலில் மேலோரமாக 1 ஏக்கருக்கு வேப்ப முன்னாக்கு 50 கிலோவை பயிர் தூர்கட்டும் பருவத்தில் போட வேண்டும். பயிர் பாதுகாப்பு முறைகள். இயற்கை நெல் சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை ஒரு சவாலாக விளங்குகிறது. அப்படி இருந்த போதிலும் இரசாயன பூச்சிக்கொல்லி அல்லாத ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை ஆரம்பத்திலிருந்து ஒழுங்காக கடைபிடிப்பதால் பூச்சி மற்றும் நோய் வெகுவாக கட்டுப்படுத்தலாம். கோடை உழவு செய்வதால் மண்ணில் உள்ள பூச்சிகளின் கூட்டு பொழுக்களை அழிக்கப்படுகின்றன. வரப்பில் உள்ள களைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சரியான முறையில் நீர்ப்பாசனம் செய்வதுடன் தகுந்த வடிகால் வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும்.

0: அதிக அளவு தலைச்சத்து இடாமல் இருக்க வேண்டும். இனக்கவர்ச்சி பொறி மற்றும் விளக்கு பொறி வைத்து பூச்சிகளின் நடமாட்டம் மற்றும் எண்ணிக்கையை கண்காணித்து தகுந்த கட்டுப்பாட்டு முறைகளை கையாளுதல் வேண்டும். இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய தாவர வகை பூச்சி மருந்துகள் மற்றும் உயிரியல் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு காரணிகளை பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம். பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருட்களான சாணம், சிறுநீர், பால், தயிர் மற்றும் நெய் ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் பஞ்சகாவிய கரைசலை 3% இலைவழி ஓட்டமாக தெளிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், 3G கரைசல், பிரம்மாஸ்திரா, தேமூர் கரைசல், நீமாஸ்திரா, அக்னியஸ்திரா, வேப்பங்கொட்டை கரைசல் போன்ற இயற்கை ஊட்டச்சத்து மற்றும் பூச்சி விரட்டி மருந்துகளாக சரியான முறையில் பயன்படுத்தினால் பயிர்கள் நல்ல வளர்ச்சியும் நல்ல மகசூலும் கிடைக்கும். மண்ணின் உயிர்ச்சத்து அதிகரிக்கும். செடிகள் ஆரோக்கியமாக வளரும். இரசாயன செலவும் குறையும். இவைகள் வெளியிலிருந்து வாங்கி பயன்படுத்தினால் உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாகும். அதே சமயம் நீங்கள் உங்கள் பண்ணையில் தயாரித்து பயன்படுத்தினால் செலவு மிகவும் குறையும். அதுவும் உங்கள் மாட்டு சாணம், கோமியம், இலை, வேப்பங்கொட்டை போன்ற உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி எளிதாக தயாரிக்கலாம். இதனால் என்ன நன்மை கேட்டிங்கன்னா, உங்கள் உற்பத்தி செலவு குறையும், மண்ணின் வளம் உயரும், பயிரின் தரம் மேம்பாடும், மிக முக்கியமான விவசாய லாபம் அதிகரிக்கும். இயற்கை வேளாண்மையில் தாமே தயாரித்து நாமே பயன்படுத்தும் பழக்கத்தை உருவாக்கி கொள்வோம். குறைந்த செலவில் அதிக லாபம் பெறுவோம். நாமளும் முடிந்தவரை இரசாயன உரங்களை பூச்சிக்கொல்லிகளையும் தவிர்த்து இயற்கை உரங்களையும் மற்றும் இயற்கை பூச்சி வேளாண்மை முறைகளை பயன்படுத்த வேண்டும். அப்போதான் நஞ்சிலா உணவை அடுத்த தலைமுறைக்கு வழங்க வேண்டும். மகசூல். பாரம்பரிய இயற்கை முறையில் நெல் சாகுபடி செய்யும் பொழுது ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 35 முதல் 45 மூட்டை வரை மகசூல் கிடைக்கிறது. ஒரு மூட்டை சுமார் 82 கிலோ எடையுடையது. பல இடங்களில் இரசாயன முறைகளை விட கூடுதலாக மகசூல் கிடைப்பதும் விவசாயிகள் அனுபவித்து தெரிகின்றது. மேலும் ஒரு ஏக்கருக்கு சுமார் 15,000 ரூபாய் வரை உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி செலவினை குறைக்க முடிகிறது. ஏனெனில் ஊட்டச்சத்து மேலாண்மை மற்றும் பூச்சி மேலாண்மையில் இயற்கை பொருட்களையே பயன்படுத்துகிறோம். இதற்கு மேலாக இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசிக்கு சந்தையில் நல்ல வரவேற்பு உள்ளது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோருக்கும் இயற்கை அரிசியை அதிக விரும்புகின்றனர். அதனால் விவசாயிகள் நல்ல விலையும் கூடுதல் லாபமும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நஞ்சிலா உணவை உருவாக்குவோம். விவசாயத்தையும் மனித ஆரோக்கியத்தையும் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை இயற்கை முறை நெல் சாகுபடி கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய உதவியாளர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை கேட்டீர்கள். என்ன சீதா, இன்னைக்கு தகவல்லாம் நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து எங்க போக போறோம்?
2: எங்க, நம்ம பக்கத்துல இருக்க டவுனுக்கு தான் போக போறோம். அங்க போனா தானே நீ எனக்கு இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பாடெல்லாம் வாங்கி தருவ.
1: ஐயோ, இவளை வச்சுக்கிட்டு என்னால முடியலையே. நான் கூட ஒரு ஆர்வத்துல அடுத்ததான் நம்ம எப்படி எல்லாம் விவசாயம் செய்யணும்ன்ற குறிப்பை பயன்படுத்தலான்னு சொல்லுவான்னு பார்த்தா இவ ஸ்நாக்ஸ்லயே இருக்கா. சரி, ரொம்ப பசி போல பிள்ளைக்கு கூட்டு போய் வாங்கி கொடுப்போம். என்ன பிள்ளை, ஏழு ஏழு கிளம்பலாம். பசிக்குதுன்னு சொன்னியே, அங்க பாரு ஒரு ஹோட்டல் இருக்கு.
2: தோ கிளம்பிட்டேன்.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: என்னமா பாட்டி, அம்மா, நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
5: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
4: கோல்ட் பர்சேஸா?
5: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
6: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
4: போதும் போதும், மத்ததை நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
5: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
4: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை ஜூ

0: 14 முதல் 25 வரை மட்டுமே.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்ட், என்எச் ரோட், சேலம்.
4: கேரட் லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
5: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்ப மேக்கிங் சார்ஜஸ் இல்லாம தராங்க, அப்போ ஈஸி தானே.
6: கேரட் லைன், எ டாட்டா ப்ராடக்ட், காவிரி ரோட், ஈரோடு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: ஒவ்வொரு நாளும் துடிப்பான இளம் தண்டல் நிகழ்ச்சி நம்ம இணைகின்றோம். இளம் தண்டல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பெண்கள் நம்ம வந்து நிகழ்ச்சி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி சொல்லுக வெல்லுக. ஆமாங்க, இன்றைக்கி நிகழ்ச்சியை நம்ம கூட தொகுத்து வழங்குறது நம்மோடு இணைக்கிறாங்க செல்வி அறிவிப்பாளர். செல்வி வணக்கங்க. செல்வி
1: வணக்கம் சார்.
0: சரிங்க, இப்போ பொதுவாக அந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இணையணும் அப்படின்னா நேயர்களுக்கு எந்த எண்ணில் வந்து அழைக்கலாம் சொல்லுங்கள்.
1: ஆமாங்க, என்ன சொல்லிடலாம், புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற இணைப்போடு 244030 மற்றும் 94861010025.
0: அப்படி ஏன்னா கொஞ்சம் நைட் டைம்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த எழுத்துக்கள் அப்படி கூட தெரியும். சரி, மற்ற நேர்களாக இருந்தால் 043-42-24-40-31 எண்ணில் மற்றும் 94-86-85-20-25 எண்ணில் அழைக்கலாம். நாங்கள் சொல்லுங்க, அந்த கஷ்டம் உங்களுக்கு தரேன், நான் நம்பர் சொல்லுங்க. சரிங்க, இனிமேல் வந்து இனிப்பில் இந்த நிகழ்ச்சியில இருந்து வந்தாங்கன்னா நேர்களுக்கு 3 வினாக்கள் நம்ம கொடுப்போம். தொடர்ந்து 3 வினாக்களுக்கு வந்து பதில் சொன்னால் உங்களுக்கு பரிசு பாடல் கேட்க போறோம். இனிப்பினைக்குரிய
1: முதல் அழைப்பாளர் பார்க்கலாம். வணக்கங்க, சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க சார். கண்ணீப்பன் சார், இன்னைக்கு நம்ம தலைப்பு தெரியுங்களா, இளந்தென்றல்ல சொல்லுக வெல்லுக அப்படிங்கிற தலைப்போட இணைந்திருக்கும். கேள்விகள் கேட்கலாமா? சரிங்க சரிங்க, எளிமையா தான் இருக்கும், முயற்சி பண்ணுங்க. இந்தியாவின் செங்கோட்டையை கட்டிய அரசர் யார்? அதாவது ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி செங்கோட்டையை கட்டியாச்சு, கட்டினது யார்? கேக்குதுங்களா? சொல்லுங்க. இல்லைங்க இல்லைங்க, இன்னும் பின்னாடி. முயற்சிக்க நன்றி. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்ங்க. ராஜசேகர் ஐயா, உங்களுக்கான கேள்வி, இந்தியாவோட ஏவுகணை மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாரு?
2: அப்துல் கலாம்.
1: ஓகே ஓகே, அருமையா பதில் சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி கேட்கலாமா? நம்ம உடம்புல இன்சுலினோட உற்பத்தி செய்யற உறுப்பு எதுங்க?
2: கணையம்.
1: அருமை அருமை அருமை, உங்களுக்கு நான் எளிமையா கேட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரிங்க, இந்தியாவோட முதல் நோபல் பரிசு வென்ற மனிதர் யாரு?
2: அவர் வந்து நம்ம சந்திரசேகர் நினைக்கிறேன்.
1: ரெண்டு கேள்விக்கு அருமையா பதில் சொன்னீங்க, இருந்தாலும் 3வது கேள்வி தவறானது, நன்றிங்க. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க.
2: வணக்கம், ஈரோடு மாவட்டம் கொடும்பு காசுமணி கோதண்டசாமிம்மா.
1: ஓகேங்க ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்கம்மா.
1: நம்ம இந்தியாவில் கால்பந்து விளையாடுறோம் இல்லையா, ஃபுட்பால்.
2: ஆமாங்க.
1: இந்த விளையாட்டுக்கு எத்தனை பேர் இருக்கணும் அணியில?
0: இந்தியாவில் மட்டும் உலகம் முழுவதும் விளையாடுறோம்.
1: உலகம் முழுவதும் தான். என்னங்க சொல்லுங்க? 11 பேர். அருமையான பதில். அடுத்த கேள்வி கேட்கலாமா? இந்த பறவை இனத்துல மிகப்பெரிய முட்டையை வைக்கக்கூடிய பறவை எதுங்க?
2: நினைக்காதீங்க,
1: அருமையான பதில், சரியா சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி கேட்கலாமா?
2: ஓகேங்க.
1: ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யாருங்க?
2: மூணு கேள்விகளுக்கும்
1: உங்களுக்கான பாட்டு கேக்குறீங்களா?
2: இன்னைக்கு
1: அம்மாவுக்கான பாடல் வேணுமா உங்களுக்கு? சரி, கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துடலாம் அதுக்கான பாடல். சரி, இணைப்பு நிலைந்தமைக்கு நன்றி. உங்களுக்கான பாடல்

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்இ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
1: கேரட் லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
2: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்ப மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் தராங்க. அப்போ ஈஸி தானே?
3: கேரட் லைன் எ டாட்டா ப்ராடக்ட், காவேரி ரோட், ஈரோடு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை

0: 3.7 தினமும் காலை 10:05 சேலமற்றம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் கால் 9025400159 கவுன்சிலிங் கோட் 2683
4: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம் சிக்கலான பிரசவம் அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி
5: தொடர்புக்கு 9500848420
6: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க
7: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்
6: கோல்ட் பர்ச்சேஸா
7: அட ஆமாங்க நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்
6: தர்மபுரி
4: தர்மபுரி பாலக்கோடு வட்டம் மாரண்டள்ளி புதிய பேருந்து நிலையம் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேக விழா வரும் June 24 புதன்கிழமை காலை நடைபெறுகிறது அனைவரும் வருக அம்மன் அருள் பெறுக
8: கேரட் லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி
9: ஆமாங்க எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க அப்போ ஈஸி தானே
10: கேரட் லைன் டாடா ப்ராடக்ட் எல்எம்ஆர் காம்ப்ளெக்ஸ் அருகில் சேலம் ரோட் நாமக்கல் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை
11: நேர்கள் இணைந்திருப்பது இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியில் சொல்லுக வெல்லுக என்ற தலைப்பில் பொது அறிவு சம்பந்தமான கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம் நேர்கள் இணைந்திருக்கலாம் புதிய நேர்களாக இருந்தால் 04342 என்ற முன் இணைப்போடு 24403300 என்ற எண்ணுடன் மேலும் 9486811025 என்ற எண்ணுடன் மற்ற நேயர்கள் 04342 என்ற முன்னிணைப்போடு 244031 என்ற எண்ணுடன் 9486520025 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம் நேயர் இணைந்திருக்காங்க யாருன்னு பார்க்கலாம் வணக்கம்ங்க
12: வணக்கம்ங்க வணக்கம்மா இருவருக்கும் வணக்கம்
11: வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க
12: நாங்க மதிகம்பாளையம் ராமகாயில இருந்து 1வது வந்து எலச்சின் பேசறமா
11: சரிங்க உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா இன்னைக்கு
12: குடுங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம்
11: சரிங்க இந்தியாவோட மிக நீண்ட கடற்கரை எந்த நகரத்துல இருக்கு
12: கிருஷ்ணா நதி
11: எங்க இருக்குன்னு கேக்குறேன் சரிங்க தவறான பதில் நன்றி அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம்ங்க
12: சேலம் மாவட்டம் கொளத்தூர்ல இருந்து பலகல பொருளாதாரம் பேசுறேன்
11: சரிங்க ஐயா உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா சரிங்க ஆரஞ்சு பழங்களின் தலைநகரம் அப்படின்னு ஒரு நகரத்தை சொல்றோம் இந்தியாவில் ஆரஞ்சு பழங்களின் தலைநகரம் எதுங்க
12: வாஷிங்டன்
11: இல்லைங்க அது இந்தியாவில் நான் கேட்டேன் சரிங்க நல்ல முயற்சி அடுத்த நேயர்கா இணைப்பில் இருக்காங்க யாருன்னு பார்க்கலாம் வணக்கம்ங்க
12: வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம்
11: வணக்கம்
12: நாகலாபுரம் மாரியப்பன்
11: மாரியப்பன் ஐயா உங்களுக்கான கேள்வி
12: கொடுங்க கொடுங்க
11: இந்தியாவின் கவிக்குயில் என்று அழைக்கப்படுபவர்
12: கவிக்குயில்
11: ஆமாங்க
12: பேர் சொல்லுமா
11: ஆமாம் இந்தியாவோட கவிக்குயில் அப்படின்னு ஒரு பெண்மணியை அழைக்கிறோம் யாருங்க அவங்க
12: நன்றி
11: நன்றிங்க ஐயா நல்ல முயற்சி அடுத்த இணைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம்ங்க
12: அம்மா வணக்கம்மா மாதிமுத்த ஐயா அவர்களுக்கும் அம்மாவுக்கு அறிவிப்பாளர் அம்மா அவருக்கும் இரவு வணக்கம்
11: வணக்கம் வணக்கம் சொல்பவர் யாருங்க
12: அம்மா மேச்சேரி எல்லா சுப்பிரமணியம் பேசுறேன்மா
11: சரிங்க உங்களுக்கான கேள்வி
12: ஒரு கனிமமா கேளுங்கம்மா
11: சரிங்க சரிங்க எல்லாருக்கும் பொதுப்படையா தெரியற கேள்வியை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் மனித உரிமைகள் தினம் என்னைக்கு கொண்டாடுறோம் நம்ம

0: மனித மனித உரிமைகள் தினம் என்னைக்கு கொண்டாடுறோம்?
1: ஜூன் 5ஆம் தேதிங்களா?
0: இல்லைங்க, தவறான பதில். இணைப்புக்கு நன்றி. வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்ங்க, இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வந்து சுந்தரராஜன், கரியப்பன் கிராமம்.
0: சரிங்க சுந்தரராஜன், உங்களுக்கான கேள்வி
2: சொல்லுங்க.
0: புற்றுநோய் பற்றி நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த பாடப்பிரிவுக்கான பிரிவு எதுங்க? அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்?
2: ஆன்காலஜி.
0: ஆன்காலஜி, அருமை அருமை அருமையான பதில். அடுத்த கேள்வி கேட்கலாமா?
2: கேட்கலாம்.
0: புனித லூயிஸ் கோட்டை எங்க இருக்கு இந்தியாவில்?
2: புரியல.
0: புனித லூயிஸ் கோட்டை.
2: லூயிஸ் கோட்டை கடலூர்.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி, இணைப்புக்கு நன்றி. அடுத்த இணைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம், நான் சென்னையில இருந்து பிரமீலா பேசுறேன்
0: மேடம். பிரமீலா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? இந்தியாவில ஜோக் ஃபால்ஸ் எங்க இருக்குங்க?
3: இது கர்நாடகா.
0: அருமை அருமை. அடுத்த கேள்வி கேக்குறேன். இந்தியாவின் எலக்ட்ரானிக் தலைநகரம் அப்படின்னு ஒரு நகரத்தை சொல்லுங்க.
3: பெங்களூர்.
0: பெங்களூர், இதுவும் அருமை. அடுத்த கேள்விங்க, இந்தியாவின் ஆதார் குறியீட்டை உருவாக்கியவர்?
3: ஆதார் குறியீட்டா?
0: ஆமாங்க.
3: யுபிஐ.
0: ஆதார் குறியீடு.
3: உதயகுமார். இல்ல.
0: என்னங்க?
3: உதயகுமார் அவர்களா?
0: இல்லைங்க இல்லைங்க, அவர் ரூபாய் நோட்டை உருவாக்கினவர்.
4: உதயகுமார் ரூபாய் நோட்டில், இந்த ரூபாய்க்கு ஒரு சிம்பல் போடுவோம்.
0: குறியீடு, ரூபாய்க்கான குறியீடு உருவாக்கினவர் அவர். இருந்தாலும் நல்ல முயற்சி, அருமையான பதில் சொன்னீங்க இரண்டு கேள்விகளுக்கு. நன்றி.
5: அனைவருக்கும் நீங்க வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
5: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம் ஐயா, உங்களுக்கான கேள்வி. உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எதுங்க?
5: திருக்குறள்.
0: அருமை அருமை. அடுத்த கேள்வி, ஆரஞ்சு பழங்களின் தலைநகரம் அப்படின்னு எந்த நகரத்தை சொல்றோம்?
5: நாக்பூர்.
0: நாக்பூர், அருமை. அடுத்த கேள்வி கேக்கட்டுமா?
5: கேளுங்க.
0: அதிக எழுத்தறிவு பெற்றுள்ள மாநிலம் எதுங்க இந்தியாவில்?
5: சிக்கிம்.
0: இரண்டு கேள்விக்கு ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க, இருந்தாலும் மூன்றாவது கேள்வி தவறானது. நன்றி.
5: நன்றி.
0: அடுத்த அழைப்பாளர் யாரும் பார்க்கலாம். வணக்கம் சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. அதிக எழுத்தறிவு பெற்றுள்ள மாநிலம் எது நீங்க சொல்லுங்க? இந்தியாவில அதிக எழுத்தறிவு பெற்றுள்ள மாநிலம் எது? இந்தியாவில் அதிக எழுத்தறிவு. இணைப்பு சரியா இருக்கா? நீங்க கொஞ்சம் வானொலி பெட்டி விட்டு தூரமா வரீங்களா? வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
6: வாழ்க வளத்துடன், கேவி ஜெயசீலன், கொடமாட்டப்பட்டிவா.
0: சரிங்க,
6: அது கேரளமா? முதல்
0: கேரளா. அருமை அருமை, கவனிச்சிட்டு இருக்கீங்க அப்போ நிகழ்ச்சிய. அருமை அருமையான பதில், ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்த கேள்வி கேக்கட்டுமா? இந்தியாவின் செங்கோட்டையை கட்டிய அரசர்?
6: இந்தியாவின் செங்கோட்டையை?
0: ஆமாங்க,
6: ஷாஜகான்.
0: ஷாஜகான், அருமையான பதில். அடுத்த கேள்வி கேக்கட்டுமா? இந்தியாவின் ஆதார் குறியீட்டை உருவாக்கியவர் சொல்லுங்க நீங்க.
6: உதயகுமார்.
0: இதை நான் முன்னாடியே பதில் சொல்லிட்டேன், தவறான பதில் இப்ப நீங்க சொன்னது. நன்றி நன்றி. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு
7: பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம்.
0: ஐயா, உங்களுக்கான கேள்வி கேக்கட்டுமா? இந்தியாவின் மிக நீண்ட கடற்கரையை கொண்டுள்ள மாநிலம்?
7: இந்தியாவின் கடற்கரை?
0: ஆமா, மிக நீளமான கடற்கரை.
7: சென்னை பீச் கடற்கரை.
0: அது இரண்டாவது. சரிங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
8: அம்மா, நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
0: ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. மனித உரிமைகள் தினத்துக்கான பதில் சொல்லுங்க நீங்க. என்னைக்கு கொண்டாடுறோம் நம்ம
8: மனித உரிமைகள் தினம்? ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 17ஆம் தேதி கொண்டாடப்படுறதுமா?
0: இல்லைங்கய்யா, தவறான பதில். நல்ல முயற்சியானா. நன்றி. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்ங்க, உங்க பேர் சொல்லுங்க.
9: பெருமாள்.
0: பெருமாள்.

0: ஐயா
1: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான கேள்வி, இன்சுலின் உற்பத்தி வந்து எந்த உறுப்பில் நடக்குதுங்க? ஆமாம், உடம்புல எந்த உறுப்பில் நடக்குது? கணையம், கணமை. ரொம்ப அருமையான பதில். அடுத்த கேள்வி கேட்கட்டுமா? அடிப்படை கடமைகள், நம்ம அரசியல் அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அடிப்படை கடமைகள் எத்தனை? ரொம்ப பொதுவான விஷயம், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சரிங்க ஐயா, ஓகே, முயற்சிக்கு நன்றி. இல்லைங்க ஐயா, இல்லை இல்லை, முயற்சிக்கு நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம். நேயர்களே,
2: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
3: என்னாச்சு?
2: புது கிட் பேக் வேணுமா?
3: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
2: கரெக்ட்.
3: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல், இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
4: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
10: ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
11: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
12: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
13: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள், கிருஷ்ணகிரி.

தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியில் சொல்லுக வெல்லுக என்ற தலைப்பில் பொது அறிவு சம்பந்தமான கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம்ங்க, உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் தர்மபுரி மாவட்டம் திரும்பட்டில இருந்து பிரணயா பேசுறேன்.
0: உங்க பேர் சரியா சொல்லுங்கம்மா.
1: பிரணயா.
0: பிரணயா, பிரணயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் எதுங்க?
1: பசிபிக் பெருங்கடல்.
0: பசிபிக், ஓகே. அடுத்த கேள்வி கேட்கலாமா?
1: ஆ.
0: பூமியோட இயற்கையான துணைக்கோள் எதுன்னு சொல்றோம் நம்ம?
1: இயற்கையான
0: துணைக்கோள், பூமியோட இயற்கையான துணைக்கோள் அப்படின்னு ஒன்று சொல்றோம்.

0: சரிங்க சரிங்க, நல்ல முயற்சி, முயற்சிக்கு நன்றி, முயற்சிக்கு நன்றிங்க. அடுத்த அழைப்பால வணக்கம் சொல்லுங்க.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. மகேஸ்வரி
1: சொல்லுங்க.
0: உங்களுக்கான கேள்வி, ஆசிரியர் தினம் என்னைக்கு கொண்டாடுறோங்க?
1: ஆசிரியர் தினம்,
0: ஆமாங்க. அது உழைப்பாளர் தினம்மா. முயற்சிக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், காமராஜ்.
0: உங்க பேர் சொல்லுங்கய்யா.
2: எம்எல் முருகேஸ்.
0: முருகேசன் ஐயா, உங்களுக்கான கேள்வி. சரிங்க, தமிழ்நாட்டோட உயர்ந்த சிகரம் எதுங்க? தமிழ்நாட்டோட உயர்ந்த சிகரம், சிகரம். சரிங்க ஐயா, நல்ல முயற்சி. அடுத்த அழைப்பாளர் உங்க பேர் சொல்லுங்க ஐயா. வணக்கம்.
3: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
0: பாபு ஐயா, உங்களுக்கான கேள்வி.
3: சொல்லுங்க மேடம்.
0: சிலப்பதிகாரத்தை இயற்றினது யாருங்க?
3: இளங்கோவடிகள்.
0: இளங்கோவடிகள். அடுத்த கேள்வி கேக்கட்டுமா?
3: கேளுங்க மேடம்.
0: சரிங்க, தலைக்காவிரி இருக்குல்ல, அது எந்த இடத்துல நமக்கு உருவாகி வருது? நமக்கு இங்க இந்தியா
3: குடகுமலை மேடம்.
0: குடகுமலை, ஓகே, அருமையான பதில். அடுத்த கேள்வி கேக்கட்டுமா?
3: கேளுங்க மேடம்.
0: தமிழ்நாட்டோட மாநில விலங்கு.
3: மாநில விலங்கு டக்கு டக்குனு வர மாட்டேங்க, படிச்சிருக்கேன்.
0: டக்குனு தொண்டக்குழியிலே இருக்கு, சொல்லிடுங்க.
3: வரையாடு மேடம்.
0: வரையாடு, அருமை அருமை, அருமையான பதில் சொல்லிருக்கீங்க.
3: உங்களுக்கு
0: ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர்.
3: 1764 இப்போ எல்லாம் இருக்குன்னு சொல்லி கணக்கு எடுத்துருக்காங்க.
0: ஆமாங்க, குறைஞ்சிக்கிட்டே வருது, அதனோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ரொம்ப அருமையான பதில் சொல்லிருக்கீங்க, நல்ல தரவுகளும் கூட சேகரிச்சு வச்சிருக்கீங்க, நன்றி. உங்களுக்கான பாடல் சொல்லுங்க.
3: எனக்கு வந்து சிகரம் படத்துல இருந்து இதோ இதோ என் பல்லவி, என் மனைவிக்காக இந்த பாட்டு மேடம்.
0: சிகரம் படத்துல இருந்து?
3: ஆமாங்க மேடம்.
0: உங்க மனைவிக்காக அது வழங்குறீங்களா? சரிங்க சரிங்க, ரொம்ப அருமையான பதில் சொன்னீங்க, அதுக்கான பாடலும் உங்களுக்காக கொடுத்துடலாம். நன்றி, நன்றிங்க, நன்றிங்க.
4: The Kaveri Engineering College, Autonomous.
5: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
9: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
10: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
9: கோல்டு பர்ச்சேஸா?
10: ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%-9.99% மட்டும்தான் சேதாரம்.
11: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
9: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
10: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
9: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
10: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: தர்மபுரி.
1: கேரட் லேன்ல இப்போ வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
2: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க. அப்போ ஈஸி தானே?
3: கேரட் லேன், a Tata product, காவேரி ரோட், ஈரோடு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவ

0: குமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: நேர்கள் இணைந்திருப்பது இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியில் சொல்லுக வெல்லுக என்ற தலைப்பில் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இணைப்பில் வராங்க. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். சொல்வார் யாருங்க?
5: சேலம் மாவட்டம் நாட்டாமங்கலம் கிராமத்திலிருந்து ராஜேஷ் கண்ணா.
4: ராஜேஷ் கண்ணா, உங்களுக்கான கேள்வி
5: சொல்லுங்க.
4: உலக சுற்றுச்சூழல் தினம் என்னைக்கு கொண்டாடுறோங்க?
5: உலக சுற்றுச்சூழல் தினங்களா?
4: ஆமாங்க.
5: May 21.
4: இல்லைங்க, தவறான பதில். முயற்சிக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்ங்க.
6: அருண்.
4: அருண், உங்களுக்கான கேள்வி
6: கேளுங்க.
4: ஐநா அமைப்பு இருக்கு இல்லையா, எந்த ஆண்டு தொடங்கினாங்க?
6: 1952.
4: இல்லைங்க, முயற்சிக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
7: வணக்கம்மா.
4: சொல்லுங்க.
7: உலகின்
4: மிகப்பெரிய பாலைவனம் அப்படின்னு எதை சொல்றோம்?
7: உலகில் மிகப்பெரிய பாலைவனமா?
4: பாலைவனம் இங்க இருக்கு.
7: அண்டார்டிகா.
4: அருமையான பதில். அடுத்த கேள்வி கேட்கலாமா?
7: குடுமா.
4: நீங்க சொல்லுங்களேன், ஐநா அமைப்பு எங்க இருக்கு? சரி, நான் கடைசியா கூட சொல்றேன். சரி, அடுத்த கேள்வி கேக்கலாமா?
8: வணக்கம்மா.
4: வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
8: கோட்டையூர். ஆறுமுகம்.
4: கோட்டையூர் ஆறுமுகம்.
8: சொல்லுங்கம்மா.
4: உங்களுக்கான கேள்வி
8: எளிமையா கேளுங்க.
4: நான் கேக்குறது எல்லாமே எளிமையா தான் இருக்குங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. கேக்கலாமா? தமிழின் முதல் இலக்கண நூல் எதுங்க?
8: தமிழின்
4: முதல் இலக்கண நூல். சரிங்க, சரிங்க, நன்றி. அடுத்த அழைப்பாளர் உங்க பேர் சொல்லுங்க.
9: வணக்கம்.
4: புஷ்பலதாமா, உங்களுக்கான கேள்வி கேக்கலாமா?
9: தென்னிந்தியாவோட நயாகரா அப்படின்னு எதை சொல்றோம்?
4: ஆமாங்க,
9: தமிழ்நாட்டில் பெரிய ஒகேனக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க.
4: சரிங்க, முயற்சிக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
10: நான் தர்மபுரி மதிவோன் பாளையம் மோகன் பேசுறேமா.
4: மோகன் ஐயா.
10: ஆமாமா. நலமா இருக்கேமா.
4: நலம், நலம் ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
10: அருமையா இருக்கேமா. நிகழ்ச்சி ரொம்ப செம்மையா பண்ணிட்டுக்கிறீங்க, வாழ்த்துக்கள்மா.
4: ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா.
10: எளிமையாவே கொடுத்துருமா?
4: எளிமையா கேக்குறேன். இதுக்காகவே எளிமையா கேக்கலாமா? உலகின் மிகப்பெரிய தீவுன்னு எதை சொல்றோம்?
10: உலகின் மிகப்பெரிய தீவா?
4: ஆமாங்க.
10: அது எந்த கண்டத்துலமா இருக்குமா?
4: உலகின்
10: கிரீன்லாந்து தீவுன்னு சொல்லலாமா?
4: கிரீன்லாந்து. அருமை, அருமை. பாத்தீங்களா, எளிமையா கேட்டுட்டா. அடுத்த கேள்வி கேக்கட்டுமா?
10: கேளுமா.
4: உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எதுங்க?
10: உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி.
4: ஆமாங்க.
10: அது எந்த நாட்டுக்கு தெரிஞ்சுக்கலாமா?
4: உலகின் மிக உயரமான கண்டம் சொல்றேன், யூரோப்ல இருக்கு.
10: யூரோப்.
4: யூரோப் கண்டம். கண்டம் சொல்லிட்டேன். அருமை, அருமை, அருமை. அடுத்த கேள்வி கேட்கலாமா? மூன்றாவது கேள்வி உங்களுக்கான மூன்றாவது கேள்வி.
10: பரிசு பாட்டு ஒண்ணு வாங்கலாமா, எளிமையா கேட்டீங்கன்னா?
4: கண்டிப்பா, கண்டிப்பா. ஐநா அமைப்பு எந்த வருஷம் தொடங்கினாங்க?
10: 1945.
4: அருமை. மூன்று கேள்விகளுக்கும் அருமையான பதில் சொல்லிட்டீங்க. நானும் எளிமையா கேட்டேன்னு நினைக்கிறேன்.
10: என்ன
4: பாடல்?
10: முதல் மலையை என்னை நலைத்தது அந்த பாடல் கூடுமா வாய்ப்புக்கு?

0: ரொம்ப நன்றி
1: நன்றிம்மா.
0: ஐயா. சிறப்பு சிறப்பு. உங்களுக்கான பாடல் வழங்கலாம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.

0: மற்றும் தர்மபுரி.
1: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியில் சொல்லுக வெல்லுக என்ற தலைப்பில் பொது அறிவு வினாக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அழைப்பாளர் பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சொல்லுங்க. ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. முருகேசன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க.
2: இந்தியாவின் முதல் நோபல் பரிசு பெற்ற மனிதர் யாருங்க? சரிங்க, நல்ல முயற்சி. நன்றிங்க ஐயா. அடுத்த அழைப்பாளர் யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம்மா, நான் கருமட்டி கிராமத்திலிருந்து மணிமா.
2: மணி ஐயா, உங்களுக்கான கேள்வி
4: சொல்லுங்கம்மா.
2: டிஎன்ஏ அமைப்பை கண்டுபிடிச்சது யாருங்க?
4: டிஎன்ஏ.
2: நம்ம மூலக்கூறு சொல்றோம் இல்லையா, டிஎன்ஏ. ரொம்ப கஷ்டமா இருக்கா? சரிங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். அடுத்த அழைப்பாளர் வணக்கம்ங்க. வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க? இளங்கோவன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கிறேன். சரிங்க, தமிழின் முதல் இலக்கண நூல் எதுங்க?
5: தொல்காப்பியம் மேடம்.
2: அருமை. அடுத்த கேள்வி கேட்கலாமா?
5: கேளுங்க மேடம்.
2: டிஎன்ஏ அமைப்பு கண்டுபிடிச்சது யாருங்க? டிஎன்ஏ மூலக்கூறு அமைப்பை கண்டுபிடித்தவர் யார்? ஆமாங்க. சரிங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி. அடுத்த அழைப்பால வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. சரிங்க ஐயா, உங்களுக்கான கேள்வி கேக்குமா? ரொம்ப எளிமையா கேக்குறேன். தமிழ்நாட்டோட மாநில பறவை எதுன்னு சொல்லுங்க.
6: மாநில பறவை

0: ரொம்ப எளிமையா இருக்கா?
1: இல்லமா, ஈஸியா இருக்கா?
0: சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி, முயற்சி பண்ணீங்க, நன்றிங்க. அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: பெரியாம்பட்டியிலிருந்து சாந்திங்க.
0: சாந்தி அம்மா, உங்களுக்கான கேள்வி.
2: முன்ன சொன்னது சொல்லிட்டீங்களா, மயில்.
0: அது இந்தியாவோடமா தேசிய பறவைங்க, நான் கேட்டது தமிழ்நாட்டோட மாநில பறவை.
2: சரிங்க, சொல்லுங்க
0: சொல்லுங்க, பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியலையா? சரிங்கம்மா, ரொம்ப நன்றி, நன்றி. அடுத்த இணைப்பாளர் யாருங்க? வணக்கம்.
3: வணக்கம்,
0: ராஜேஸ்வரி அம்மா.
3: மாநில பறவை வந்து மரகதபுரமா?
0: அருமை அருமை. அடுத்த கேள்வி கேட்கட்டுமா? ஏயு அப்படிங்கிற குறியீடை எந்த உலோகத்துக்காக நம்ம கொடுக்கறோம்?
3: தெரியலமா, நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
4: நாமக்கல்ல இருந்து கவிப்ரியா.
0: கவிப்ரியா, உங்களுக்கான ரொம்ப எளிமையான கேள்வி கேக்கட்டுமா?
4: கேளுங்க.
0: WHO அதோட தலைமையகம் எங்க இருக்கு?
4: கேக்கலங்க மேடம்.
0: WHO World Health Organization அப்படினு சொல்றோம் இல்லையா?
4: ஆமா.
0: அதோட தலைமையகம் ஹெட்குவார்டர்ஸ் எங்க இருக்கு? சரிங்க சரிங்க, முயற்சிக்கு நன்றி.

0: 103. In the forex market today, the rupee depreciated by 35 paise to close at 94 rupees 68 paise against the US dollar. In the Indian bullion market, 24 carat gold was trading 1.2% up at 1,49,360 rupees per 10 grams, while silver was trading 2.3% higher at 2,39,260 rupees per kilogram a short while ago. With Intakhab's report, Lalema Aneja Dang for Akashwani News.
1: On to sports. In shooting, India added four more medals at the ISSF Junior World Championship, including a gold medal by teenager Pritam Kendre at Suhul in Germany, to strengthen its position at the top of the medals tally. India's overall medal tally has now risen to 12, comprising 5 gold, 1 silver and 6 bronze medals. In the FIFA World Cup 2026, Argentina will take on Austria in Group J fixture tonight at Arlington in US. The match will begin at 10:30 p.m. Indian Standard Time. Earlier this morning, Egypt beat New Zealand 3-1 in Vancouver to register their first ever World Cup victory. And now, before we end the bulletin, the headlines once again. Massive fire at Lucknow Coaching Centre in Uttar Pradesh claims lives of 15 people. Chief Minister Yogi Adityanath orders high-level inquiry. Prime Minister Narendra Modi says India is world's fastest growing economy and emerging as a reliable global power. Six Lok Sabha MPs from Shiv Sena UBT join Eknath Shinde-led Shiv Sena. Indian Railways approves deployment of automatic train protection system Kavach on 631 route kilometres of East Coast Railway. UK Prime Minister Keir Starmer announces resignation amid turmoil in Labour Party. At ISSF Junior World Championship, Indian shooters add four more medals. And in FIFA World Cup, Argentina to take on Austria in Group J fixture at Arlington tonight. That is all in the news at 9. Good night.
2: Neram, 9 mani, 15 nimidam.
3: Akashwani. Manila Seidhi Pirivu Vazhangum Seidhichudar.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்த தம்முடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சென்னை IIT இயக்குனர் டாக்டர் வி காமகோட்டி. வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: மத்திய அரசு 12 ஆண்டுகளை கடந்து நிறைய சாதனைகளை படைச்சிருக்காங்க, எல்லா துறைகளையும் பார்க்குறோம். கல்வித்துறையில குறிப்பிடத்தக்க சாதனைகளா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
5: முதல் முதலாக தேசிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம மாண்புமிகு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் அதுக்கு ஆத்தராக இருந்திருக்கார், மெயின் ஆத்தராக. அதில் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டைரக்ஷனை கொடுத்தது. குறிப்பாக ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், அதாவது விக்ஷித் பாரத் 2047 அப்படிங்கிறது நம்ம மாண்புமிகு பிரதமரோட பெரிய ட்ரீம். அது அதற்காக அவர் வந்து சில பேசிக் பில்டிங் பிளாக்ஸ், நம்ம நாட்டில் சில பில்டிங் பிளாக்ஸை இப்போ 12 வருஷமாக அவர் பில்ட் பண்ணிட்டு வரார். ஸ்வச்சதா அபியானில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பல இது, யோகா, ஒரு மென்டல் ஹெல்த்து, ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்து, கிளென்லினஸ்ஸு, ஹைஜீன், கர் யோஜனா, இது மாதிரி பல நிறையா ரோட்ஸு போடுறது, இது மாதிரி ஹைவேஸு, மெட்ரோஸு, இது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதிலெல்லாம் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் வர மாதிரி கல்வியிலையும் ஒரு பெரிய கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரணுங்கிறது அவரோட ஆசை. அந்த விக்ஷித் பாரத் 2047 நம்ம லீடு பண்ணுறது நம்ம யூத். அதனால் அந்த யூத் அண்ட் சில்ட்ரன், இப்போ இருக்கிற சில்ட்ரன் யூத்துக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு கொள்கையோடு உள்ள ஒரு கல்வியை நம்ம கொடுக்கணுங்கிறது அவரோட பெரிய ஆசை. அது அதுக்காக நிறையா அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் நாங்கள் IIT மெட்ராஸை செஞ்சுட்டோம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. ஸோ ஒரே ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, மெயின் கான்ட்ரிபியூஷன், பில்லர் ஆஃப் எஜுகேஷன், நேஷனல் எஜுகேஷன்.
4: நிச்சயமா, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது தேசிய கல்விக் கொள்கையில் இன்னொரு சிறப்பு அம்சமாக பார்க்கறது தாய்மொழி வழி கல்வி. அது வந்து எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய தாய்மொழியில் வந்து எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்?
5: அதான், நம்ம தமிழில் வந்து ஒரு காலத்தில் இந்த இங்கிலீஷ் கான்வென்ட் ஸ்கூல்ஸ்லாம் தமிழில் பேசினா ஃபைன் இருந்தது, எங்காலத்திலே இருந்தது. அது வந்து ஒரு எவ்வளோ பெரிய தவறு. நம்ம மெக்காலே சிஸ்டமில் உட்காந்து நம்ம எப்படி இந்த எஜுகேஷன் சரியாக இல்லாமல் போச்சுங்கிறதுக்கு அது ஒரு பெரிய பிளாக் மார்க் தான் நமக்கு. ஏன்னா அதை நம்ம சீரியஸாக அந்த தாய்மொழி கல்வியை நம்ம எடுத்துக்கல. குறிப்பாக நம்ம ஆத்திச்சோடியில் பார்த்தேன்னா அரஞ்சைய விரும்பு ஆறுவது சினம், இது நான் எல்லா மீட்டிங்லேயும் சொல்கிறேன். நம்மளோட ஆனா ஆவண்ணா எழுத்துலேருந்து நம்ம வந்து ஒரு மாரல் எத்திக்கல் வேல்யூஸ் வேர் வே ஆஃப் லைஃப். அறம் செய்ய விரும்பு என்ன தப்பு இல்லைன்னா.

0: நல்லது செய்ய விரும்பு. ஆறுவது சினம், கோபம் கொள்ளாதே. இது மாதிரி நல்ல புத்திமதியோடு நம்ம ஆரம்பித்தோம். அதை நீங்கள் இப்போ ரைம்ஸில் பார்த்தேன்னா, பாபா பிளாக்ஷிப் பேவியோனி உள்னா அதுக்கும் இதுக்கும் என்ன மாரல் வேல்யூ இருக்குது? ஹம்டி டம்டி சாட்டானே வால், என்ன ரெண்டுத்துக்கும் நமக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லை. ஸோ நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு தாய்மொழி கல்வி நமக்கு கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எடிட்டோரியல் எழுதுறோம், ஒரு பேப்பர் எழுதுறனாலுமே நம்ம நினைக்கிறது இன்னொரு பாஷை, எழுதுறது வேற பாஷை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நினைக்கிறது வந்து நம்ம தாய்மொழியில் நினைச்சு, எழுதுறது என்ன லாங்குவேஜ்ல வேணா எழுதலாம். தாய்மொழியில் நினைக்கிறதுனால நமக்கு அதை பற்றி யோசனை பண்ணுறதுனால, அந்த தாட் ப்ராசஸ்னால நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கன்க்ரீட் ஐடியாஸும் இருக்கும், ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கும். அதாவது பர்ட்ரண்ட் ரசல் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்டேட்மெண்ட் சொன்னால், கிளாரிட்டி அண்ட் கோஜன்சி கேன் பெஸ்ட் பி ரெக்கன்சைல் வித் பிரிவிட்டின்னா. அது நம்ம எல்லாத்தையுமே ப்ரீஃபாக சொல்லணும், தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அதே சமயம் கிளாரிட்டியும் இருக்கணும், கோஜன்சியும் இருக்கணும், ஒரு கோர்வையாக சொல்ல தெரியணும். இதெல்லாம் நமக்கு தாய்மொழியில் வருது. அது அப்புறம் நம்ம இன்னொரு லாங்குவேஜில் எழுதிக்கலாம். ஆனால் நம்ம யோசிக்கிறது தாய்மொழி, நம்ம வெளியில் சொல்கிறது வேறு என்ன லாங்குவேஜாக இருக்கலாம், அது வந்து நமக்கு தாய்மொழி வகையில் நம்ம படித்தோன்னா அது ஒரு நல்ல, ஒரு வெரி பவர்ஃபுல் வே ஆஃப் எஜுகேஷன் நானும் நம்புகிறேன். நேஷனல் எஜுகேஷன் பாலிசினே சொல்லியிருக்காங்க.
1: நிச்சயமா சார், அதை எளிதாக புரிந்து கொள்ளவும் நம்மளுடைய எண்ணங்களை வந்து எடுத்துரைக்கவும் தாய்மொழி வழி கல்வி வந்து அவசியம் அப்படிங்கிறத உணர்ந்து தான் மத்திய அரசு இந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கையின் காரணமாக கல்வியோட தரம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார்?
0: ஆமா, இல்ல அதை வந்து நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணா நம்ம உயர்த்துறதுக்கான ஆப்போசிட். அதாவது நீங்க ஓஎம்ஆர்ல போய் ரைட்ல திரும்பினா, இங்க ஐஐடில இருந்து வந்து திரும்பினீங்கன்னா பாண்டிச்சேரி 168 கிலோமீட்டர்னு இருந்தது அந்த காலத்துல இருந்து. அந்த போர்டு 168 கிலோமீட்டர் நம்மளோட வராது. நம்ம ஒரு காரை போட்டு டிரைவரை போட்டு பஸ்ல போட்டு நம்ம தான் போனோம். ஒரு வழிகாட்டி பாலிசிங்கிறது ஒரு கைடன்ஸ் நமக்கு. அதுல இருக்கிறத நம்ம முழுமையா எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு, அதுல கூட பிளெக்சிபிலிட்டி, அதாவது பாலிசியில இப்படிதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பாலிசிக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட ரிசல்ட்ஸை கொண்டு வர்றது ஒரு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கையில இருக்கு. குறிப்பாக இன்றைக்கி வந்து டிஜிட்டல் எஜுகேஷன் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக சொன்னாங்க. அதை வச்சு நாங்கள் பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங், பிஎஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம், பிஎஸ் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி, 4 ஆஃப் கேம்பஸ் கோர்ஸ் கொண்டு வந்தோம். அதில் வந்து ஏஜ் கேப் இருக்கக்கூடாது, யார் வேணால் எப்போ வேணால் படிக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் வச்சோம். நம்பர் ஆஃப் சீட்ஸ் கிடையாது, கேப் கிடையாது. அதனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு வேண்டாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது எக்ஸாமினேஷன் ஆஃப் எலிமினேஷன். ஏன்னா எத்தனையோ பேரில் ஒரு சில பேரை செலக்ட் பண்ணுறோன்னா, வி எலிமினேட் மோர் தென் வாட் வி செலக்ட். எலிஜிபிலிட்டிங்கிறது இந்த மார்க் மேலே வாங்கிட்டா உங்களுக்கு சீட் நிச்சயம். ஸோ இந்த மாதிரியான ஆஃப் கேம்பஸ் கோர்ஸ்லாம் எங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸில் கேப் இல்லை, அதுமாரி ஏஜ் கேப் இல்லை. அதனால் இப்போ 60 வயசு தாத்தா 50 வயசு தாத்தாவும் பண்ணுறாங்க, 17 வயசு குழந்தையும் பண்ணுறது. அது மாதிரி அப்பா அம்மா பண்ணுறாங்க, அப்பா பையன் பசங்க, இது மாதிரியான சில வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. இல்லை லைஃப் லாங் லேர்னிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து திடீர்னு இப்போ ஒரு ஏஐ வருதுன்னா அவங்க வந்து எங்கே போகிறது காலேஜுக்கு? லைஃப் லாங் லேர்னிங் பண்ணலாம். இப்போ இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி பண்ணலாம். நிறையா இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த கோர்ஸை பண்ணி அவங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் அதெல்லாம் வர ஆரம்பிக்கிறது. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் இது. அதே மாதிரி பலது இருக்குது, இன்டர் டிசிப்ளினரி எஜுகேஷன் இருக்குது, ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம நிறைய ரிஃபார்ம்ஸ் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல கொண்டு வரலாம், கொண்டு வந்திருக்கோம் ஐஐடி மெட்ராஸ்ல.
1: நிச்சயமா சார், கொள்கை உருவாக்கியாச்சு, அதற்கேத்த மாதிரி கட்டமைப்புகளையும் உருவாக்கணும் அப்படிங்கறதுலயும் அரசு வந்து ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. அதனுடைய வெளிப்பாடா வந்து பாத்தீங்கன்னா நிறைய புதிய ஐஐடிக்களும் ஐஐஎம்களும் உருவாக்கப்பட்டுச்சு. அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்?
0: சார், இப்போ ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு ஐஐடி. இப்போ 23 ஐஐடி, 24 அப்படியுமே நாங்கள் வந்து 20,000 பேர் தான் எங்களால் அட்மிட் பண்ண முடியுது. ஒரு 15 லட்சம் பேர் ஜெஇ மெயின் செய்தி, அதில் 2 லட்சம் பேர் செலக்ட் ஆகி அதில் 20,000 பேர் தான் இப்போ ஐஐடி சிஸ்டமில் வராங்க. இப்போ ஐஏசி வந்திருக்காங்க, இப்போ 20,000 பேர் கிட்டத்தட்ட, அது ஒரு 30,000 மட்டும். இது வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதை வந்து ஒரு டாப் இன்ஸ்டியூஷன் எனாக்டட் பை த பார்லிமெண்ட்டு, ஒரு அவருக்கு அட்டானமி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ஃபண்டிங்கு கொடுக்குறாங்க, ஓரளவு அது போகுது. தாண்டி அடுத்தது என்ஐடிஸ் இருக்குது. என்ஐடிஸையும் இப்போ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு பண்ணுறதுனால அவங்களும் வந்து இப்போ இன்பார் நல்லா வந்துட்டுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக நிறையா என்ஐடிஸ், அப்புறம் IIIT டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங், ஐஏஎம்ஸ் மேனேஜ்மெண்ட் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு அவங்களும் இப்போ பிபிஏ எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நிறையா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஐஐடி வரதுனால அவங்களுக்கும் ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அதாவது ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட்மெண்ட்லேயும் சரி, பசங்க வந்து 5-6 வருஷம் படிச்சுட்டு இங்கே வரதுனால அவங்களோட எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நல்ல டீச்சர்ஸ் நாங்கள் இருக்கணும், நல்லா காசு எடுக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. ஸோ அதை நாங்கள் மெயின்டைன் எங்களால் எவ்வளவு அதை

0: சீரியஸாக பண்ணுற மாதிரி பண்ணுறோம். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கல்வி தரத்தை நாங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஏ ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த மாடலில் அவங்க வந்து மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒருவணைச்சு அவங்க எடுத்துகிட்டு போகணும். ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் லேர்னிங் சிஸ்டம்னு பண்ணிட்டுருக்காங்க எங்களோட அலுமினையெல்லாம் சேர்ந்து. இதில் கிட்டத்தட்ட ஒரு 250 லோக்கல் காலேஜஸ் எடுத்து அவங்களுக்கு அந்த டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணுறது, அந்த பசங்களை கேட் எக்ஸாம் கொண்டு வர்றது, Tier 2, Tier 3 சிட்டிஸில் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸில் எங்களோட சுயம் போர்ட்டலை வச்சு அவங்களுக்கு எப்படி எடுத்துக்கலாம், எப்படி எங்களோட எஜுகேஷன் அங்கே போய் சேர்க்கலாம், எங்களோட பெடகாஜி எப்படி கொண்டு போகலாம், சிலபஸ் எப்படி அங்கே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இது மாதிரியாக எங்கள் அலுமினஸ் எடுத்துகிட்டு இவ்வளோ செய்கிறாங்க. இப்போ 250 காலேஜஸ் இப்போ எடுத்திருக்காங்க, இன்னொரு 100 காலேஜ் இந்த வருஷம் ஆட் பண்ண போகிறாங்க. ஒரு ஐஐடி அங்கே இருந்துருச்சுன்னா அதை சுற்றி வர இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதோட பெனிஃபிட் எடுத்துக்கலாம். இது மாதிரி இந்த கட்டமைப்பை அவங்க உருவாக்கி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் இப்போ PM-SHRI அது மாதிரி நிறையா ஸ்கூல்லையும் மாடல் ஸ்கூல்ஸ் நவோதயா அது மாதிரி நிறையா கொண்டு வந்திருக்காங்க. ஏகலைவா ஸ்கூல்ஸ், அப்புறம் ஃபார் த ட்ரைபல்ஸ், அதே மாதிரி பாலவாட்டிக்காவும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க கேந்திரிய வித்யாலயத்தில். ஸோ Nursery to K-12 அந்த எஜுகேஷன் சிஸ்டமும் இப்போ என்னன்னா சரி பண்ணிட்டு வராங்க.
1: நிச்சயமா சார், இப்போ எஜுகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சைட்ல இப்படி ஒரு விஷயம் அப்படின்னா மெடிக்கல் காலேஜஸோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக இருக்கு சார். நாட்டு மக்களுடைய உடல்நலனை வந்து நல்லா பார்த்துக்கணுன்ற அக்கறை வந்து மத்திய அரசுக்கு இருக்கு, அதனுடைய வெளிப்பாடு தான் இதுன்னு சொல்ல முடியுமா? நிறைய மெடிக்கல் சீட்ஸும் இப்போ இருக்கு, மெடிக்கல் காலேஜஸும்.
0: ஆமாம், அது வந்து ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது, அது மாதிரி வச்சுருந்தோம்னா நம்மளால இத்தனை மேன் பவர் கொண்டு வந்திருக்க முடியாது. இத்தனை சிட்டிசனுக்கு இத்தனை டாக்டர் இருக்கணுங்கிற ரேஷியோவில் நம்ம ரொம்ப கீழே இருக்கோம். அதனால் மெடிக்கல் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் தான். குவாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷன் கொண்டு வரணும், அதுலேயும் இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி கொண்டு வந்து மெடிக்கல் எஜுகேஷனை நல்ல குவாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷனை த்ரூ டெக்னாலஜி நம்ம இன்ட்யூஸ் பண்ணலாம். அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் டெக்னாலஜின்னு ஆரம்பித்தோம், 3வது வருஷம் இப்போ 2 வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு. அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மெடிசன் ஃபீல்ட், இன்ஜினியர் மாதிரி ஃபிசிஷியன் இருன்னு சொல்கிறோம், அவன் ஃபிசிஷியனாகவும் இருக்கணும் இன்ஜினியராக இருக்கணும், அது மாதிரியான சில இது. அதாவது இப்போ ஹியூமன் பாடியே நீங்கள் வந்து இப்போ உங்களோட டயக்னோசிஸோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டோ இப்போ வந்து டிவைசஸை வச்சு பண்ணுறோம், அது சென்சார் வந்து படித்து இத்தனை பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிடுது. டிவைஸுங்கிறது ஒரு மேத்தமேட்டிக்கல் என்டிட்டி. அப்போ உடம்பை நம்ம மேத்தமேட்டிக்கலாக புரிஞ்சிருந்தால் தான் ஒரு மேத்தமேட்டிக்கல் என்டிட்டி இன்னொரு மேத்தமேட்டிக்கல் என்டிட்டியெல்லாம் கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ண முடியும். ஒரு இன்ஜினியரிங் இன்டர்பிரிட்டேஷன் டு த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹியூமன் பாடி அது இப்போ தேவைப்படுது. அதனால தான் நான் என்னோட ரொம்ப ஆழ்ந்த கருத்து என்னென்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ஏன் நம்ம நான் பிடிக்கிறதுனா நம்ம வந்து எல்லா ஐஐடிஸும் இன்னும் மெடிக்கல் ஸ்கூல் ஆரம்பிக்கணும், அவங்க மெடிக்கல் டிகிரி கொடுக்கணும், அதான் கொடுத்தாதான் முன்னுக்கு வர முடியும். அந்த ஆஸ்பெக்ட் நம்ம மெடிசனையும் டெக்னாலஜியும் ஒன்றும் சேர்க்கலைன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தாழ்வு வருங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப ஆழ்ந்த கருத்து. அதனால தான் ஐஐடி மெட்ராஸுக்கும் இப்போ நாங்கள் இப்போ ஐஐசியில் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, கான்பூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, கரக்பூரில் வந்திருக்கு, இதே மாதிரி குவஹாத்திலையும் ஆரம்பிக்க போகிறாங்க, நாங்கள் ஐஐடி மெட்ராஸ்லையும் இப்போ பண்ண போகிறோம். இது மாதிரி இப்போ ஐஐடிஸில் நாங்கள் மெடிக்கல் ஸ்கூல் கொண்டு வரணும். இது வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி எஜுகேஷன் பற்றி நிறையா நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த தாட் ப்ராசஸ் ஆஃப் த பாலிசி,
1: நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போறதுக்கான ஒரு அடித்தளம்னு சொல்லலாம். நிச்சயமா சார், இப்போ கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ உயர்கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். போன நிதியாண்டை விட இந்த நிதியாண்டுல உயர்கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிச்சிருக்கு. நாட்டில் இருக்கக்கூடிய இளையோருடைய நலன்ல அக்கறை வச்சுதான் வந்து மத்திய அரசு இப்படி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருக்காங்க.
0: அதாவது இப்போ வருஷம் நமக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால நிதி ஒதுக்கீடு இன்க்ரீஸ் ஆகிதான் ஆகணும். ஆனால் நிறைய ஸ்கீம்ஸ், அதை தவிர நிறைய ஸ்கீம்ஸ் வந்திருக்கு. அதாவது ஒரு இன்ஸ்டியூட்டை நடத்துறதுக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வாட்டர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, செக்யூரிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்காலர்ஷிப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம், இதெல்லாம் ஒரு பார்ட். பட் இதை தாண்டி ஒரு இன்ஸ்டிடியூஷனை நம்ம பில்டு பண்ணுறதுக்கு சில நேஷ்னல் மிஷன்லாம் தேவைப்படுது. இப்போ நேஷ்னல் மிஷன் ஆன் இன்டர் டிசிப்ளினரி சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம், அதுக்கு ஒரு 3500 கோடி போட்டாங்க. 2014-15 இம்ப்ரிண்ட் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் ரிசர்ச்னு போட்டு அது ஒரு 1000 கோடி அப்போ கொடுத்தாங்க, அப்போ 7 டிசிப்ளினில் போட்டு. அப்புறம் உச்சத்தர் ஆவிஷ்கார் யோஜனான்னு இண்டஸ்ட்ரிக்கு வந்தது. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ்ன்னு சொல்லி ஒரு 5 இன்ஸ்டியூட்டுக்கு 1000 கோடி கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து அதர் தென் த கிராண்ட் ஸ்டேக் கிவர்ஸ். ஓகே, இதில் வந்து நம்ம காம்படிட்டிவாக போகிறோம். அதுக்கப்புறம் நிறையா நேஷ்னல் மிஷன் ஆன் இன்டர் டிசிப்ளினரி சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம், நேஷ்னல் குவாண்டம் மிஷன், நேஷ்னல் செமிகண்டக்டர் மிஷன், நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன், நேஷ்னல் ஏஐ மிஷன், இது மாதிரி நிறையா வந்தது. இந்த ஒன்று ஒன்றுத்துலேயும் வந்து நமக்கு அது ஃபோக்கஸ்டு கிராண்ட்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது. அதை தவிர இப்போ ஃபாரினோட கொலாபரேஷனுக்கு இந்த ஸ்பார்க்கு அது மாதிரி நிறைய

0: ப்ரோக்ராம்ஸ் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபாரின்லேருந்து நம்ம ஃபேக்கல்ட்டி இங்கே கொண்டு வந்து அவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன், இங்கேருந்து ஃபாரின் போகிறதுக்கு இது மாதிரியான சில பாலிசிஸும் கொண்டு வந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க நமக்கு வந்து விக்ஷித் பாரத் 2047ங்கிறது ஒரு ப்ராடக்ட் நேஷன், ஒரு ஸ்டார்ட் அப் நேஷனாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வரதுக்கு இப்போ பேட்டன்டிங், பேட்டன்ட்டிங்கிறது ஒரு காலத்தில் அப்போல்லாம் பேட்டன் பயணம்லாம் என்ன ஆகுனே தெரியாது. இப்போ ஆஃப் ரீசன்ட் டேஸ் கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே பேட்டன்ட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, 18 மாதத்தில் உண்டு இல்லைன்னு தெரிஞ்சுடுது. ஸோ பேட்டன்டிங் வந்து ஒரு லுக்ரேட்டிவ் ஆயிருக்கு. இப்போ ஐஐடி மெட்ராஸில் ஒரு நாளைக்கு 1.4 பேட்டன்ஸ் பண்ணுறோம், போன வருஷம் 470 பேட்டன் பண்ணியிருக்கோம். அத்தனை ஐடியாஸும் இருக்குது, இதெல்லாமும் டீப் டெக்னாலஜி ஐடியாஸ். நம்ம நல்ல டீப் டெக், இப்போ ராக்கெட் இன்ஜின் பிரிண்ட் பண்ணுறது, டைமண்ட் பிரிண்ட் பண்ணுறேன், லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸ், இது மாதிரி டீப் டெக்னாலஜி பேட்டன்ஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ், ஒரு 3 நாளைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு போய் ஸ்டார்ட் அப் சத்தம்னு ஆரம்பித்தோம். 2 வருஷமா இப்போ 100 கம்பெனி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஐஐடி மெட்ராஸில் 112 கம்பெனி இந்த வருஷம், போன வருஷம் 103 கம்பெனி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை உருவாக்கி அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ், அதாவது டிப்ளாய்மெண்ட் லிங்க் இன்சென்டிவ்ஸ், பர்ஃபார்மன்ஸ் லிங்க்ஸ், ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்ஸ், அது மாதிரி கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அவங்கள வந்து நல்லா ஊக்குவிச்சு இப்போ நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அதில் பெனிஃபிட் ஆகிறாங்க. குறிப்பாக செமிகண்டக்டர்ஸ் நமக்கு ரொம்ப தேவை, கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸில் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு வந்திருக்கு. ஸ்டார்ட் அப் ப்ராடக்ட்ஸ் அந்த விஷயத்தில் நல்ல ஒரு ட்விஸ்ட் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் வருது, அது நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு நம்மளோட சொவரின் டெக்னாலஜிங்கிறது முக்கியம்.
1: நேயர்களே, மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2nd பாகத்தை நாளை கேட்கலாம்.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 9:30. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
2: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்டு பர்ச்சேஸா?
2: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
3: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
2: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
6: கேரட் லைன்ல இப்ப வைர நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸி.
2: ஆமாங்க, எல்லா வைர நகைகளுக்கும் இப்போ மேக்கிங் சார்ஜஸே இல்லாம தராங்க. அப்போ ஈஸி தானே?
7: கேரட் லைன் டாடா ப்ராடக்ட், எல்எம்ஆர் காம்ப்ளெக்ஸ் அருகில், சேலம் ரோட், நாமக்கல். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
8: மேச்சேரி தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
9: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
0: நிலையத்தில் நேரம் 9:32. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இரவின் அமைதியோடும் இசையின் இனிமையோடும் இந்த அரை மணி நேரத்தை நினைவுகளும் மெலடிகளும் நிறைந்த நேரமாக மாற்றலாம் நேயர்களே. இது இடைவிடாத இசை மலை. கானங்களோடும் தாளங்களோடும் கலந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாமா? இதோ உங்கள் இரவு நேரத்தை இன்னும் இனிமையாக்கு.

0: தருமபுரி, பாலக்கோடு வட்டம், மாரண்டள்ளி புதிய பேருந்து நிலையம் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேக விழா வரும் ஜூன் 24 புதன்கிழமை காலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: தீராத இடுப்பு வழி, கை கால் வழி, முதுகு வழியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
4: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
3: கோல்டு பர்ச்சேஸா?
4: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
5: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
3: போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
3: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை ஜூன் 14 முதல் 25 வரை மட்டுமே.
4: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: கானம் பாடும் வானம் பாடி நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நேயர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட நேயர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு பிடித்த விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். புதிய நேயர்களாக இருந்தால் 043-42 என்ற முன் இணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைத்து தங்களுக்கான விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைப்பில் இணையும் முதல் நேயர்,
1: இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க ஐயா. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தருமபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறேன்.
0: அப்படிங்களா, எந்த படத்துல இருந்து பாட்டு வேணுங்க உங்களுக்கு?
1: எனக்கு இதே வீணை திரைப்படத்துல இருந்து திருநீர செல்வி மங்கையர் கரைச்சி அந்த பாடல் குடிங்க. வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா.
0: நன்றிங்க. உங்களுக்கான பாடல் இதோ.

0: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
1: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
0: கோல்ட் பர்சேஸா?
1: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
2: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
0: போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: அதிப்டிங்க, கரெக்டா சொல்றீங்க.
0: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
3: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1

0: நிலையத்தில் நேரம் 9:10:11. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட நேயர்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக. வணக்கம்.
1: இன்றும் என்றும் என்றென்றும் உலகெங்கு ஓங்கி ஒழித்து ஒளிவளம் வந்து கொண்டிருக்கும் அன்பு பண்பலை, அசையாத பண்பலை. இடி மின்னல் புயல் பூகம்பமே வந்தாலும் அசைக்க முடியாத பண்பலை. அறிவிப்பாளர்களின் அன்பலை, என் உயிர் மூச்சு காற்றலை. நேய உறவுகளாகிய நேச நெஞ்சங்களின் அபிமான அகில இந்திய வானொலி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அதை இயக்கிக் கொண்டிருக்கிற அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும், கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற தும்பலலி உழவு தொழிலாளி செல்ல உயிர் வண்டி தங்கவேலின் பணிவான இரவு வணக்கங்க ஐயா.
0: இரவு வணக்கங்க ஐயா. எந்த படத்துல இருந்து பாட்டு வேணுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. தங்கவேல் ஐயா.
1: ஐயா, இயக்குனர் டி ராஜேந்திரின் ரயில் பயணங்களில் என்ற திரைப்படத்துல ஐயா, அதையாரோ பின்பாட்டு பாட என்ற பாடல் கொடுத்துருங்க ஐயா.
0: சரிங்க ஐயா, உங்களுக்கான பாடல் இதோ அலைவரிசையில்.

வழியிலே சேர துடிச்சே நீ சேரம் இல்லலே புருவாமச்ச ஓர விழியிலே சேர துடிச்சே.

தேன் குழச்ச வீண சொரத்த நீ தேடி பிடிச்ச பேசி சிரிச்ச தேன் குழச்ச வீண சொரத்த நீ தேடி பிடிச்ச பேசி சிரிச்ச அடிமா தலத்தில் கேற

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.

0: இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. காவிய கானங்களோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று தருமபுரி மாவட்ட நேயர்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் செய்ய வேண்டியவை, புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன் இணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைத்து அவர்களுக்கான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக. வணக்கம், சொல்லுங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் ஏரிகோடி வீட்டிலிருந்து எம் ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரி அம்மா, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வேணும்?
1: கல்லும் கனியாங்க படம்.
0: அப்படிங்களா,
1: நான் கடவுளை கண்டேன் அந்த பாடலுங்க. நன்றிங்க.
0: நன்றிங்கம்மா. இதோ உங்களுக்கான அந்த பாடல்.

0: நிலையத்தில் நேரம் 10:23. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மனதை மெதுவாக வருடும் மெலடிகள், நினைவுகளை மெஞ்சில் மீட்டெடுக்கும் ராகங்கள், உங்கள் இதயத்தோடு இணையும் இது சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: ஆ வணக்கங்கம்மா. யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் அடக்கப்பாடியிலிருந்து எல்லாமா பேசுறேன்.
0: ஆ எல்லாமா. உங்களுக்கு என்ன பாட்டுங்க வேணும்?
1: விவசாயி வந்து இப்படித்தான் இருக்கவேன்னு சொல்லலாம்.
0: அப்படிங்களா, போட்டுடலாங்க.
1: நன்றி.
0: நன்றிங்க.

பார்க்கணும். அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை.

0: பண்பலை பாடும் நேரம் 10:28. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இரவின் அமைதியில், இசையின் மழையில், சோர்வுகளை தூரம் அனுப்பி மனதை சுகமாக்கும் இனிய தருணம் இது சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்ட நேயர்கள் கலந்து கொள்ள விரும்பினால், புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைத்து தங்களுக்கான விருப்ப பாடல்களை அலைவரிசையில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வருக வணக்கம். வருக வணக்கம்.
1: ஹலோ.
0: ஆ சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: தர்மபுரி மாவட்டம் மாரண்டள்ளி.
0: ஆ ஐயா சொல்லுங்க, பேர் சொல்லுங்க ஐயா. உங்க பேரு?
1: பொன்முடி.
0: பொன்முடி ஐயா, உங்களுக்கு எந்த படத்துல இருந்துங்க ஐயா பாட்டு வேணும்?
1: நீதி படத்துல இருந்துப்பா.
0: நீதி படத்துல இருந்துங்களா? என்ன பாட்டுங்க வேணும்?
1: நாளை முதல் குடிக்கும்.
0: நாளை முதல்ங்களா? சரிங்க ஐயா, நன்றி, கேட்டு ரசிக்கலாம்.
1: ஆ

0: நிலையத்தில் நேரம் 10:34. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உங்கள் இரவை இன்னும் அழகாக்கும் இனிய பாடல்கள், மனதிற்கு இதம் தரும் தருணங்கள் உங்கள் காதுகளுக்காக காத்திருக்கின்றன. அமைதியாக அமருங்கள், இசையோடு இணைந்திடுங்கள். இது உங்கள் விருப்பமான சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் ஏலகிரி குணசேகரன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்துங்க பாட்டு வேணும்?
1: படம் இது எப்படி இருக்கு?
0: சரிங்க,
1: பாடு வந்து கேரேகின்ற பாட்டு விடுங்க.
0: சரிங்க, போட்டுடலாம்.
1: நன்றி.
0: நன்றிங்க. நன்றி.
2: கைரேக

0: நிலையத்தில் நேரம் 10:38. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசையோடு பயணிப்போம், இரவை இனிமையாக்குவோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நேயர்களே. நிகழ்ச்சியில் இணையும் அன்பு அறிவிப்பாளர்,
1: ஐயா இரவு வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: காரிமங்கலம் வட்டம் எங்கச்சட்டிப்பட்டி பீமராஜன்.
0: சொல்லுங்க ஐயா, எந்த படம்?
1: 1968 வெளிவந்த படம் எங்க ஊர் ராஜா.
0: சொல்லுங்க.
1: அந்த படத்தில் இருந்து ஏழு கடல் சீமை அது யாழுகின்ற நேர்மையோ அற்புதமான பாடல். இரவு நேரத்தில் அனைத்து நேர்களுக்கு கொடுங்க, பாடல கேட்கட்டும்.
0: சரிங்க, போட்டுடலாம்.
1: நன்றிங்க.
0: நன்றி.

நிலையத்தில் நேரம் 10:43. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களை, நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான

0: தங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி நேயர்கள் பங்கு பெற்று அவர்களுக்கு விருப்பமான பாடல்களை அலைவரிசையில் கேட்டு ரசிக்கலாம். இணைப்பில் இணையும் அடுத்த அன்பு நேயர், வருக. வணக்கம்.
1: வணக்கம். டி என் ராம், தேனாமரத்தப்பட்டி.
0: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து அடிவிப்பெண் படத்துல இருந்து ஒரு பாடல் போடுறீங்க.
0: அப்படிங்களா, சரிங்க.
1: நன்றி.
0: நன்றி. நன்றிங்க.

0: நிலையத்தில் நேரம் 10:49. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இதயத்தை வருடும் பாடல்களோடும் இனிமையான தருணங்களோடும் காதுகளுக்கு விருந்தளிக்கும் மனதிற்கு அமைதி அளிக்கும் இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நேயர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட நேயர்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அவர்கள் செய்ய வேண்டியவை, புதிய நேயர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன் இணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன் இணைப்போடு 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வருக. வணக்கம்.
1: வணக்கம். புரட்சி தலைவர் பொன்மலச்செம்மல், எம்ஜிஆர் அவர்கள் நடித்த தேடு வந்த மாப்பிளை என்னும் திரைப்படத்தில் வெற்றி மீது வெற்றி வந்து எண்ணெய் சேரும் எனும் பாடலை ஒளிபரப்புமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். எம்ஜிஆர் திருமால், தருமபுரி.
0: நன்றி ஐயா, உங்களுக்கான பாடல் இதோ.

0: நிலையத்தில் நேரம் 10:54. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசை பேசட்டும், இதயம் ரசிக்கட்டும். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நேயர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்ட நேயர்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க சார். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தர்மபுரி மாவட்டம் கடத்தூர்லேருந்து கார்பன் சரவணன் பேசுறேன்.
0: சரவணன் ஐயா, எந்த படத்துல இருந்துங்க பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: ரத்தத்திலகம் படம், பசுமை நிறைந்த நினைவுகளை. இந்த பாடல் அனைத்து நேயர்களுக்கும்
0: நன்றிங்க. உங்களுக்கான பாடல் இதோ.

0: நிலையத்தில் நேரம் 10:58. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இரவு இனிமையாகட்டும், இசை தொடரட்டும். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நேயர்களே. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த நேயராக வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தருமபுரி புடமேரி சரண் பாஷா சார்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வேணும்?
1: படம் திரிக்கும் கரங்கள்.
0: சரிங்க.
1: பாடல் மேகம் முந்தானி.
0: ஓகேங்க, கேட்டு ரசிக்குங்க. நன்றி.

நேர்களை, இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தர்மபுரி நேயர்கள் பங்கு பெற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததாக ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

என்று நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததாக ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது நான் கார்த்திகேயன், உன்னிகிருஷ்ணன்.

இனிமையான இந்த இரவு வேளையில் நேயர்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 11:10. இனி நாளை நம் பண்பலையில் வளமரும் நிகழ்ச்சி நிலர்கள். நாளை காலை 6:10 எண்ணித்தோணம் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 பக்தி மலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 சேலம் ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மாலை மொழி. நாளை மலையாக நம்மோடு இணைகிறார் எஸ் மிதுன். காலை 7:00 காலை வணக்கம். காலை வணக்க நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தைநல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்குடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். நிறைவாக இனிது 7:25 தருமபுரி துரசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம்தானி, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை வழங்கும் இன்று 1 நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணர், 8:15 தருமபுரி துரசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் ஜுவல்லரி வழங்கும் யோகம் தரும் யோகா, 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிலக்ஸ் வழங்கும் சிந்தனை சிறர்கள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது, 9:05 வானிலையில் வசந்தம் மனதில் உறுதி வேண்டும், 10:00 நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவில் விருப்பல்லை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 தருமபுரி இனிமை சேவையா மற்றும் மாவகையில் வழங்கும் கேட்டால் சுவைக்கம், 12:10 உங்கள் களம் புதிய தரமாக வளையல் வடிவமைப்பு மற்றும் விற்பனையாளர் ஆரணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2:00 விவசாய அரங்கம் தோழமை விலங்குகளுக்கான நல்வாழ்வு அடிப்படைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் வி விஜய் ஆனந்த் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம், 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சேவில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடுத்தேடும் நாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில், 6:10 இசை மின்னல், 6:55 சேலம் புதிய பேருந்துலையும் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி ஜெயன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியின் நம்பிக்கை வார்த்தைகள், 7:25 வயல்வெளி கறிக்குட்டி வளர்ப்பு சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி விஜயகுமார் அவர்களின் உரை, தொடர்ந்து விலங்குகள் மூலம் பரவும் ஒட்டுண்ணி நோய்களும் அதனை தடுக்கும் முறைகளும், சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் டி வி தமிழும் அவர்களின் உரையினும் கேட்கலாம், 8:00 இளந்தண்டல் ஏம்பாட்டு இசப்பாட்டு, 8:30 எரப்பட்டி சிறு சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள். நேர்கள் இதுவரை நாளை நம் பண்பலில் வளமர நிகழ்ச்சி நிரல்களை கேட்டீர்கள். ஒருங்கும் சிந்தனையாக மகாத்மாவின் சிந்தனைகள், அகிம்சை மற்ற ஆயுதங்களை விட மிகவும் வலிமையான என்ற மகாத்மாவின் வரிகளோடு தருமபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெற்று இதே அலைவரிசையில் நாளை காலை 5:50 தொடங்கும் சென்னை டிடிஎஸ் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஏற்காடு பண்பலை 103.7 கேட்கலாம். நேர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.